0: ப்ளீஸ் லோட்டம்மா.
1: ப்ளீஸ் லோ பிரதர், கேக்குதா?
0: ஆமாம்மா, ஆமாம்மா. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 11 மணி. இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜம் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. வான்புறாவின் நேரத்திலே, வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க இணைந்திருக்கிற ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. கத்துடைய கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் உபயோகித்துக் கொண்டு அருமையான இந்த வேலைக்காக, வான்புறாவின் நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு வழி நடத்த போகிற தேவ ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தட நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் எல்லாவற்றையும் வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல பரிசுத்தாவியானவராம் வான்புறாவை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னை பலப்படுத்துற கிறிஸ்து அவர்தான். ஆகவே இந்த நாளிலும் எல்லா நிலவரங்களிலும் நான் அவரையே நான் நம்பி இருக்கிறேன். அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன்.

சுவாமி, பிராவாம் இயேசு சுவாமி, இந்த இடத்திலே நீங்கள் வந்து இறங்க வேணும், என்னை அபிஷேகிக்க வேணும், ஒரு அளவில்லாத அபிஷேகம் வேணும். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், எனக்கு உங்களோட வல்லமை வேணும். ஆண்டவரே, இந்த நாளும் நான் இந்த சாட்சிகளை கொடுத்து இந்த பாடலை பாடு, உம்முடைய பலத்தினால் என்னை இடக்கட்டி உங்களோட நாமம் ஒன்றே மகிமைப்பட போறதுக்காக ஒரு விதமான தடியலும் வராதபடி இந்த நேரத்தை நீங்கள் காத்து கொண்டு, டேக் கண்ட்ரோல் மை ஜீசஸ், ஸ்வீட் ஜீசஸ், ஐ நீட் யுவர் ஹெல்ப். என்னை பலப்படுத்துறேன் கிறிஸ்துவுக்காக. நன்றி செலுத்த எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு நாமத்திலே ஒரு விசமுட பாதாரம்பித்தம் முத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். 2018 ஆகஸ்ட் 11th என்னுடைய அன்பு கணவர் என்னை விட்டு பிரிந்து கர்த்தருடைய சமூகத்திலே போய் சேர்ந்தார். இன்றைக்கு எக்ஸாக்ட்லி 8 இயர்ஸ் ஆனாலும் என்னுடைய ஆண்டவர் என்னை 8 நிமிஷங்கள் மட்டும் என்னை அவர் விட்டு பிரியவில்லை. என் கணவன் இல்லாவிட்டாலும் என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை. நான் என்னுடைய கணவனை அப்பா என்றுதான் அழைப்பேன். ஆகவே நான் அப்பா என்று சொல்லும் பொழுது அது அவரையே குறிக்கிறது. March 19, 2013 அதுவும் ஒரு டியூஸ்டே, திடீர் என்று அப்பாவிற்கு ஸ்ட்ரோக் வந்து விட்டது. நான் திடுக்கிட்டேன். அவரை சன்னிபுரூக் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றார்கள். என் வேதனை கண்ணீர் அதிகமாக இருந்தது. அடுத்த நாள் 20ஆம் தேதி 20th March 2013 சன்னிபுரூக் ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கும் பொழுது அரவுண்ட் 9:30 AM தேவன் என்னோடு எரேமியா 31:16 ஊடாக என்னோடு பேசினார். நீ அழாத படிக்கும், சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாத படிக்கு உன் கண்களை காத்து கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாக என்னுடைய மகன் உடனடியாக சொல்லவில்லை. லேட்டரான் சில நாட்களோ மாதங்களுக்கு பிறகு சொன்னார். அம்மா, டாக்டர் சொன்னார் அப்பாவுக்கு ஒன்லி 6 மந்த்ஸ் மேக்சிமம் என்று சொல்லி. ஆனால் அவருடைய பிளான் அல்ல, அந்த ஆண்டருடைய பிளான், அது வித்தியாசமாக இருந்தது. ஆகவே 2013 March 19 ஸ்ட்ரோக் வருகிறது. இந்த நாளுக்குரிய ஒரு பாடலை நான் பின்பாடு என் சாட்சி ஒன்றை சொல்ல போறேன். ஏனென்றால் இந்த கடினமான என்னுடைய பாதையிலே இந்த தேவன் என்னை எப்படி வழி நடத்தினார், எப்படி எனக்கு பலன் தந்தார் என்பதை நான் கூறித்தான் நான் அதன் பின்னாகத்தான் இந்த பாட்டை பாட நான் விரும்புகிறேன். 2013 March அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணப்பட்டார். 18 நாட்கள் அங்கே சேம் ஹாஸ்பிட்டல்லே அங்கே இருந்தார். அந்த இடத்திலே ஒரு ஈஸ்டர் சண்டே 31ஆம் தேதி 31st March 2013 என் ஆண்டவர், அது ஒரு ஈஸ்டர் சண்டேயா இருந்தது. ஈஸ்டர் என்றால் எனக்கு ஒரே பரவசம். ஏனென்றால் 1972 ஈஸ்டர் சண்டே April 2 என் ஆண்டவர் என்னுடைய கணவனையும் என்னையும் தன்னுடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார். அந்த நாளிலே நான் 18 நாட்களா போயிட்டது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஜீவனோட தொகையில் இருந்த பணியினாலே அந்த உள்ளம் நன்றியுள்ள உள்ளத்தோடு எழுந்த பாட்டு தான் நல்லவரே நல்ல

நின்று சரண் புகுந்தேன். நல்லவரே நல்லவரே நன்றி செலுத்தனாவோ போதாதையா. நான் பாடிக்கொண்டிருக்கிறேன், அப்பா என்னையே பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சி என்னை விட்டு இன்னும் தான் போகவில்லை. கத்தருக்கு சோத்திரம். இப்படியா அங்கே இருந்து ஏதோ எப்படியோ ரீஹாபுக்கெல்லாம் போய் செகண்ட் ஜூலை அவர் அங்கே வீடு வரத்தக்கதா இருந்த அதே வருஷம் செகண்ட் ஜூலை மாசிலே மார்ச்சிலே ஸ்ட்ரோக் ஜூலையிலே அவர் வீடு வந்து விட்டார். இந்த 2013 இருந்து நான் ஏறின 18 மட்டும் நான் ஏறின ஆம்புலன்ஸோ எண்ணிக்கை இல்லை. அப்பா போன ஐசியும் ஏராளமான தடவைகள். ஆனால் இதற்கிடையிலே நடந்த சில சம்பவங்களை மட்டும் நான் சாட்சியாக நான் கூற விரும்புகிறேன். ஆண்டவர் பல அற்புதமா என்ன நடத்தின ஒரு சில காரியங்களை மட்டும் நான் இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே 2014 February 24th அந்த நைட்டிலே எனக்கு நித்திர வேற இல்லை. ஆகவே நான் என்ன செய்த நான் எழும்பி வந்து அங்கே சிட்டிங் ரூம்லே இருந்து நான் டிவியை போட்ட பொழுது அங்கே குளோரியா கோப்லேண்ட் ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறான். அதை நான் கேட்டேன். அது என்னவெனில் அவன் புத்தகம் வந்து காட்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் ஃபார் டிவைன் ஹெல்த் பை குளோரியா கோப்லேண்ட். அந்த புத்தகத்தை நான் வாசிக்க அதுல சொல்லுறா ஒரு ஒரு யங் மேன் வாஸ் அன்கான்சியஸ் ஹாஸ்பிட்டல்ல அன்கான்சியஸா இருக்கிறார். ஒரு பாஸ்டர் அங்கே அந்த இடத்துல வருகிறார். ஜெபம் பண்ணத்தான் வந்திருப்பார். அவர் ஜெபம் பண்ணிட்டு அங்க போகும் பொழுது இந்த கேஸ் வந்து இவரை வந்து டாக்டர்ஸ் வந்து இவருக்கு இனி ஒன்றும் செய்யலாது. They have given up. அவர் இனி மரிப்பாருன்றது கிட்ட சொல்லி விட்டுட்டாரு. நோ ஹோப்ஸ். ஆனால் இந்த போதையர் வந்து திரும்பி போற வேளையில ஆண்டவர் சொன்னாரா, நீ திரும்பி போய் அந்த யங் மேனுடைய வைஃபுக்கு நீ சொல்லு, இஃப் ஷி வில் ஒபே மார்க் 11:23 அவன் இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 11 23 வசனத்தை அவ கீழ்ப்படிவா, ஆனால் அவருடைய கணவன் வில் பி ஹீல்டு, அவருக்கு சோம் வரும் என்பதாக. அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அதிகமா எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வார்த்தை தான் மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அவள் நம்பிட்டார். அந்த விசுவாசம் அவளுக்கு வந்தது. ஆகவே அவள் 118 சங்கீதத்தின் 17 வசனம் மை ஹஸ்பண்ட் வில் லிவ் அண்ட் நாட் டை. அந்த வசனம் சொல்லுறது நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆகவே இந்த பெண் என்ன செய்கிறாள், கடவுளுக்கு பக்கத்திலே ஒவ்வொரு நாளும் இருந்திருந்து மை ஹஸ்பண்ட் வில் நாட் டை ஹி வில் லிவ் என்று சொல்லி இன் ஜீசஸ் நேம் என்று அறிக்கை பண்ணி கொண்டே இருக்க He was healed. பாருங்க ஆண்டவருடைய அந்த சகோதரியுடைய விசுவாசம், அந்த வார்த்தை அப்படி விசுவாசித்து சொன்னால் மலையும் போகும். ஆகவே அவருடைய விசுவாசத்தின்படி இயேசுடைய நாமத்தில் ஹீல். இதை நான் கேட்ட உடனே எந்த உள்ளத்திலே நான் உடனே நான் சொன்னேன், அப்பா வில் லிவ் அண்ட் நாட் டை. இதை நான் சொல்லுகிறேன், He will live and not die என்று சொல்லி நான் அப்படி அப்பாவும் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அவர் செய்வார், அவர் பிரஸ்தாவிப்பார் என்று விவரிப்பார் என்று சொல்லி நான் சொன்ன உடனே ஒரு காத்து, அந்த நேரத்தில் எல்லா விண்டோஸும் க்ளோஸ்ட், ஒரு காத்து வந்து அடிச்சது என்னுடைய சொக்கையில. ஹோலி ஸ்பிரிட் இன் த விண்ட், தட் வாஸ் அ கன்ஃபர்மேஷன். அதுக்கு பிறகு 4 ஆண்டவர் ஜீவன் தந்த கர்த்தருக்கு மகிமை. அடுத்தது 11 March 2015 ஒளி ஒரு ஊழியக்காரன் நான் ஒரு கூட்டத்தில இருந்த பொழுது ஊழியக்காரன் சொல்லுகிறார், யூ ஆர் வாக்கிங் ஆன் தான்ஸ், முள்ளிலே நீ நடக்கிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாராம், தி லார்ட் செட் ஈவன் தோ ஷி இஸ் வாக்கிங் ஆன் தான்ஸ் மை ஹேண்ட் இஸ் அண்டர் ஹர் ஃபீட். அவர் சொல்றார், அவள் முள்ளிலே நடந்தாலும்
என்னுடைய கை அவருடைய கால்களின் கீழிருந்து பாதுகாக்கிறேன்னு பாருங்க. அவ்வளவு அருமையான ஆண்டவர், நான் நடந்த பாதை கஷ்டமான பாதையில், ஆனால் அவருடைய கரம் என்னை தாங்கி கொண்டு, இன்றைக்கும் தான் அவருடைய கரம் தான் என்னை தாங்குகிறது. அடுத்ததாக அவர் அவதை அவருடைய அன்பு. இந்த பில்டிங் நான் இப்ப இருக்கிற சென்ட் பால்ஸ் லெமரூல 2015 அக்டோபர் 10 நாங்கள் இங்க வந்தோம். அதுவும் அதிசயமா, நாங்கள் அப்ளை பண்ணவே இல்லை, ஆச்சரியமா சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அக்டோபர் 10 நாங்கள் மூவ் பண்ணி வருகிறோம். 3rd of November 2015 அப்பா ஐசியூல போறேன். நானும் ஆம்புலன்ஸ் ஏறி ஏறி களைத்தே போனேன். அங்கே 17 நாட்களாக அந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு வந்து நோர்த்தோ ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு வீட்டுக்கு மிகவும் அருமையான கிட்டடியான இடம்தான். இன்னும் எனக்கு ஆண்டவருடைய ஃபேவர், அங்கே இருக்கிறவரிடத்திலும் ஃபேவர். அங்கே இருக்கிற ஒரு பிள்ளை ஜீன் ஒரு பிள்ளை அங்கே அட்மிட் பண்ணு சொன்னதான் என்னுடைய பெட்டத்தான் அவள் 3 முதலாக போட்டாள் அதே ரூம்ல. இப்படியாக ஆகவே அங்கே நானும் ஒவ்வொரு நாளும் இருந்து நான் கிட்ட வேண்டபடியா நான் வந்து இங்க நான் குளித்தெல்லாம் போயிருப்பேன். அப்படி இருந்த நாட்கள் ஒரு 2 கிழமை போய்விட்டது. ஆகவே ஆன் த 17th of November நாவாஸ் என்ற ஒரு ஆள் தான் எங்களுடைய இந்த இவர்களை பேஷன்ஸுக்கு சார்ஜ் ஆனவர். அப்ப நான் அவரிடத்து போனேன். நான் போய் கேட்டேன், நாவாஸ் when are you sending him to the rehab? அதிகமாக ஹாஸ்பிட்டல் இருந்து ரீஹேபுக்கு தான் அனுப்புவாங்க. அப்பவே நான் அங்க போய் அவரை அப்படி கேட்ட பொழுது அவருக்கு பக்கத்திலே ஒரு லேடி இருந்தவ. அப்ப அவர் அந்த அந்த அந்த லேடிய பார்த்து அந்த கம்ப்யூட்டர்ல பார்க்கும்படி, அவள் பார்த்துட்டு வெல் சாஃப்டா நர்சிங் ஹோம் என்று சொன்னார். அதை கேட்ட உடனே எனக்கு என்ன செய்யறேன்னு அப்படியே போய்விட்டேன் ரூமுக்கு. அங்க இரவு நேரம் ஆகிறது, அளவ முடியாத அப்பா பார்த்து கொண்டே இருப்பார். என்ன எப்படித்தான் அந்த இரவு கழித்தேனோ தெரியவில்லை. அடுத்த நாள் காலையிலே அந்த நர்ஸ் வருகிறா. நர்ஸ் வந்து அவள் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு வாரா. அப்ப எனக்கு சொன்னாள், ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் மை பார்ட்னர் பிகாஸ் யுவர் ஹஸ்பண்ட் கேனாட் ஹெல்ப் மீ, சோ ஐ ஹாவ் டு வெயிட் இட் ஷி கம்ஸ். அப்ப நான் பார்த்தேன், இதுதான் நல்ல தருணம் வந்துட்டு நான் டிம் ஹார்டன்ஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் வெளிக்கிட்டுட்டேன். நான் டிம் ஹார்டன்ஸ்ல போயிட்டு அந்த எலிவேட் திரும்பி வந்து எலிவேட் அடியில நின்று நான் சத்தமா பேசல, என் உள்ளம் அழுகுது, கண்ணீர் வடிக்குது, இந்த லிப்ஸ் அசையுது. நான் சொன்னேன், ஆண்டவரே 38 வருஷமாக பெதெஸ்டா குடத்திலே படுத்திருந்தவன பார்த்துட்டு எக் அப் த பெட் அண்ட் வாக்னு சொன்ன ஆண்டவரே, அப்பாவுக்கு அதிசயம் செய்ய மாட்டீங்களோண்டோ அழுகிறேன். ஆனா சத்தம் வெளியில வரவில்லை. நான் அங்கே ரூமுக்கு போன பொழுது அந்த நர்ஸ் நிக்கிறா. அவள் சொன்னாள், யுவர் ஹஸ்பண்ட் டர்ன்ட் அண்ட் ஹெல்ப் மீ, சோ ஐ ஹவ் சேஞ்ச்ட் விதவுட் எனி ப்ராப்ளம். இன்னும் கொஞ்ச நேரத்தால பிசியோதெரபிக்கு வருகிறார்கள். அங்கே வந்தால் 2 பேர் வேணும், 2 பேர் வந்து பிடித்து தான் நடக்க பண்ணுவார்கள். அவள் வந்தால், மிஸ்டரே ஹவ் அபவுட் வாக்கிங், உடனடியாக தானாகவே எழுந்து நடக்க துவங்கிட்டார். அவள் பெரிய சத்தமா கத்தினாள், ஹீஸ் வாக்கிங் என்று கத்தினாள். கொஞ்ச நேரத்தால டாக்டர் வந்தா, ஐ ஹர்ட் யூ வாக், யூ கேன் கோ ஹோம். பாருங்க, நர்சிங் ஹோமுக்கு போக வேண்டியவரை என்னுடைய கண்ணீரையும் என்ற வேதனையும் கண்டு ஆண்டவர் எனக்கு இறங்கினரே. பச்சவாதம் இல்லாதவர் அண்டு அந்த ஜப்பானிக்கு 38 வருஷம் காத்திருந்தவளுக்கு உதவி செய்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்த சுருட்டி கட்டி கொண்டு வீட்டையே கொண்டு வந்து விட்டேன். கத்திருக்கேன் மகிமை, கத்தர் நல்லவர், ஆண்டவரே சோத்திரம். அவருடைய அன்பையும் அவருடைய மகிமையும் சொல்ல எனக்கு நாவு போதாது. அடுத்ததாக அதே மாதம் 15th of November நான் இப்படித்தான் சோர்ந்து போனேன். நான் சோர்ந்து போய்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறேன், பாடவும் மேலும் இல்ல, வேதனைப்பட்டு கொண்டு திடீரென்று என்னுடைய MP3 பிளேயர் பாடுது.

தேடுவேன். நானும் ஆச்சரியப்பட்டேன், இது என்னடா திடீரென்று பாரு. அப்ப சொல்றேன், நீங்க தட்டி விட்டிருப்பீங்கள், எனக்கு எப்படி நான் அடி தட்ட முடியும். எனக்கு கொஞ்சம் கோவம் தான் வந்தது, சிரிப்பா இருந்தது. நான் சொன்னேன், ஒரு பாட்டு ஸ்டார்ட் பண்றேன்டா, இன்ட்ரடக்ஷன், இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் பாட்டு வராது. பாருங்க என் ஆண்டவர் இவ்வளவு நல்லவர், என்ற சோர்வு நேரத்திலே என்னை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த பாட்டை சொல்லி, அடி வைத்தியக்காரி நீ பாடின பாட்டு, நான் தந்த பாட்டு, நீ ஏன் பாடாமல் இருக்கிறான்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்துற ஆண்டவர் இவ்வளவு பெரியவர். பாருங்க கத்தருக்கே மகிமை. அடுத்தது ஆகஸ்ட் 6, 2018 அதுக்குள்ளே நடுவுக்குள்ளே எத்தனையோ முறை ஹாஸ்பிட்டல் போய் வந்து எல்லாம் கஷ்டங்கள். இப்பொழுது ஆகஸ்ட் 6, 2018 அது ஒரு மண்டே. நான் அதிகமா ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருந்தனால் அந்த கிழமை நான் சொன்னேன், அப்பா வீடெல்லாம் குப்பையா இருக்குது, இந்த சண்டே எனக்கு ஒரு கா என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணுவோம், நான் வீடு ஒருக்கா கிளீன் பண்ண வேணும். நான் கிளீன் பண்ணிட்டு சிகிச்சைக்கும் போயிட்டு அடுத்த நாள் காலமே நான் போறேன். அங்க நான் போன பொழுது ஐசியு நர்ஸ் நிக்கிறா, அந்த ரூம்ல ஐசியு நர்ஸ் நிக்கிறா. அப்ப எனக்கு அது விளங்கவில்லை. இன்னும் கொஞ்ச தால நார்மலா அந்த பாக்குற அப்பா பாக்குற நர்ஸ் வந்தால அவர் சொன்னால், யூ நோ லாஸ்ட் நைட் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் ஆக்சிஜன் லெவல் அண்ட் த பிளட் ப்ரெஷர் ஹெட் கோன் டவுன், தேர் ஆர் அபவுட் 2 to 3 டாக்டர்ஸ் ட்ரைங் டு வர்க் ஆன் இட் அண்ட் சம்ஹவ் வி வர் அபவுட் டு கால் த ஃபேமிலி. ஆனால் அவருடைய ஆக்சிஜன் லெவலும் பிளட் ப்ரெஷர் லெவலும் மேலே வந்து விட்டது என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே எனக்கு விளங்கி விட்டது, இட் வாஸ் டைம் டு ரிலீஸ் அப்பா என்று நான் விளங்கி விட்டேன். அப்ப நான் ஒன்றும் பேசவில்லை. நான் வந்து இது வந்து 7th Tuesday நான் வீட்டை வருகிறேன். செவ்வாய்க்கிழமை நான் வந்து நான் ஆண்டவருக்கு சொல்றேன், ஜீசஸ் ஐ ரிலீஸ் அப்பா டியூ என்று நான் கூறின பொழுது என்னுடைய ரெண்டு பிரஸ்டுக்கும் நடுவில் ஒரு ரிவரை போல ஏதோ பாயிரத நான் உணர்ந்து, ஐயோ அந்த சமாதானத்தை எனக்கு ஐ கனாட் எக்ஸ்பிளைன் தட் பீஸ் ஐ ஹேட். அதே நேரத்தில் என்ற பாடியும் இட் வாஸ் குவிக் அண்ட் ஒரு புத்துணர்ச்சி எனக்கு கிடைத்தது. இவ்வளவு அருமையான ஆண்டவர் என்று பாருங்க எப்படி என்ன நடத்தினார் என்று. அடுத்த நாள் நான் போய் 8th Wednesday ஒரு அபவுட் 9:15 AM நான் கேட்டேன், அப்பா டூ யூ வாண்ட் டு கோ டு ஜீசஸ் என்று கேட்ட உடனே அவர் தலி அசத்தார். அப்ப நான் உடனே சொன்னேன், அப்பா ஐ ஆம் ரிலீசிங் யூ, டோன்ட் வரி அபவுட் மீ. அவர் எப்பொழுதும் எனக்கு நான் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டா சொல்லுவார், டோன்ட் வரி த லார்ட் வில் லுக் ஆஃப்டர் யூ. அதே தான் நான் சொன்னேன், அப்பா டோன்ட் வரி அபவுட் மீ, த லார்ட் வில் லுக் ஆஃப்டர் மீ. அப்ப நான் சொன்னதே அவருடைய முகத்திலே ஒரு சமாதானம் வந்ததை கண்டேன். அதே நாள் around 1:30 to 2 எங்களுக்கு அருமையான ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் ஒரு பாஸ்டர் ஜான் மதி விஜயரட்னம் தம்பி வந்தார். அதே நேரம் எங்களுக்கு மிகவும் அன்பான அப்பாவுக்கு மிகவும் அருமையான அக்கா நிவா அக்காவும் அவருடைய டாட்டர் இன் லா லட்சுமி வந்தார்கள். அப்ப வந்த உடனே கொஞ்சத்திலே நான் மதிக்கு சொன்னேன், தம்பி நீங்க பாடி ஜெபிங்கோண்டு. அப்ப அவர் பாடி மதி ஜெபிக்கிறார். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது, அந்த ஜெபத்திலே ஆண்டவருக்கு அப்பா என்னென்ன தன்னுடைய ஊழியமோ அது என்னவோ தெரியல, என்னென்ன ஆண்டவருக்காக செய்தாரோ அத்தனையையும் அந்த தம்பி மதி அந்த பிரேயர்ல சொல்லுற சொல்லி எல்லாம் ப்ரே பண்ணி முடிய என்ன ஆத்மாவே கத்திர சோத்து. நான் கண் மூடி இருந்தனா நானா எனக்கு தெரியாது. பேந்து லட்சி தான் சொன்னா, அரியமா மாம் ஜெபித்தார் என்ன ஆத்மாவே கத்திர சோத்ரி எல்லாம் சொன்னாரு. இது எல்லாம் 9th, 10th, 8th முடியுது. 10th பின்னேரம் எனது மகன் நரேஷ் அண்ட் வைஃப் தீபா ரெண்டு குழந்தைகள் ஈனோ கேலிஷா மூன்று பேர் நாலு பேரும் வந்தாரு பார்க்க. நான் சொன்னேன், அப்பா உங்களோட செல்லங்கள் வந்திருக்குன்னு சொன்ன உடனே கண்ணை திறந்து ஒரு ஸ்மைல் கொடுத்தார். அதேதான் நிவாக்கா வந்திருக்கான்னு சொன்ன பொழுதும் கண்ணை திறந்து ஒரு ஸ்மைல், என்னுடைய அன்பானவர்கள் கண்டவன் ஒரு சந்தோஷம். அந்த பின்னேரம் அது வந்து 10th இது நடந்தது. அடுத்த நாள் 11th சாட்டர்டே போதும் நான் போறேன். அன்றைக்கு என்ன வித்தியாசமா இருக்கு, நான் போதும் அவருக்கு முன்னாக இருந்து பாடிக்கொண்டிருப்பேன். டாக்டர் வந்து கேட்பேன், டிடிசிங் ஃபையா ஹஸ்பண்ட் கேட்பேன், நான் அங்கே இருந்து பாடுகிறேன். ஆனா இடக்கடி ஓடி போய் கண்ணீர் ஓட போய் அவரை ஒரு கிஸ் கொடுத்துட்டு வருவேன். இப்படி 2-3 தடவை நான் அப்படியே அன்றைக்கு செய்தேன். எனக்கே உலங்கவில்லை என்று சாயங்காலம் ஒரு 6 அப்படி போல ஜஸ்டின் இந்த நைட் நர்ஸ் வந்து சொன்னான், ஃபீவர் இஸ் ரன்னிங் அ டெம்பரேச்சர்.
அப்ப நான் அங்கிட்ட கேன் ஐ ஸ்டே இஃப் யூ வாண்ட்னு சொன்னேன். அப்பேந்து அவன் சொன்னான், நோ யூ ஆர் ஸ்டேயிங் க்ளோஸ் பை, இப்படி ஒரு அவசரம் உண்டா, வி கேன் ஆல்வேஸ் கால் யூன்னு சொன்னான். அப்ப அதே நேரத்துல கெனத் கிறிஸ்டின் அந்த ரெண்டு பிள்ளைகள் மேத்யூ மார்க் எல்லாரும் வந்து, அப்ப கிறிஸ்டின் எப்பொழுதும் சொல்லுவார், அரியமங்கள் உங்களோட ஜபத்துக்கு தான் நிக்கிறாக்கும் கிடைத்தண்டு வந்து நாங்க திருப்பாதை நம்பி வந்தேன் எல்லாம் பாடி ஜெபம் பண்ணிட்டு நான் எப்போதையும் போல நான் எப்போதும் கிஸ் பண்ணிட்டு அப்பா நாளைக்கு வாரேன் அப்படியே சொன்னா அந்த கண்டக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்ல. நான் போயிட்டேன், போயலாம், நான் எல்லாம் வாஷ் எல்லாம் எடுத்துட்டு நிக்க சானோ இந்த கிராண்ட் சன் வந்தான், ஹி பிராட் சம் ஃபுட். அவன் சொன்னா நம்ம அம்மா கோயன் சி அம்மா பையன் கம்மன்ட்டு அவன் போறான். அங்க போக ஜஸ்ட் அந்த நர்ஸ் கேட்டானா, ஆயு த கிராண்ட் சன் கோ கோ கோ பிரிங் அம்மா யோர் கிராண்ட் மா, அம்மாப்பா ஐ கோ அண்ட் பிரிங் அம்மம்மான்னு அப்பா கண்ணை முழிக்க பாக்குறா, பட் இ குடன்ட். ஓடி வந்தான் சாணு வந்து, அம்மம்மா கம் கம், அம்மாப்பா இஸ் நாட் டூயிங் வெல். நாங்கள் போக முந்தியே அவர் ஆண்டவிட பாதத்துக்குள்ள போயிட்டேன், கத்திற்கு சோத்திரம் ஒரு விதமான கஷ்டம் இல்லாமல் கடைசி மட்டும் எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்தவராய் அன்பா, எவ்வளவு காலமா அவர் தன் நேசரை சந்திக்க ஆயத்தமா இருந்தவர், அந்த நாளிலே அவர் அங்கே சேர்ந்துட்டார், கத்திற்கு சோத்திரம். ஆண்டவர் என்ன, நான் இவ்வளவு வேதனைப்பட்டேன், ஆனால் 18ஆம் தேதி அவருடைய ஃபியூனரல் சர்வீஸ் அன்று எனக்கே ஆச்சரியம், ஒரு துளி கண்ணீர் என்ற கண்ணில இல்லை. நான் ஸ்ட்ராங் ஆயிருந்து சாட்சியம் சொல்லி நான் 46ஆம் சங்கீதத்தை நான் பாடினேன், கத்திரோலா நல்லவர் என்று பாருங்கள். இப்படியாகத்தான் என் ஆண்டவர் என்னை அதிசயமாய் வழி நடத்தினவர். இப்பொழுது நான் அந்த பாட்டு, இந்த நாளுக்குரிய பாட்டை நான் பாட போறேன். அது வந்து 2016 நவம்பர் 15ஆம் தேதி இந்த பாட்டு கிடைத்தது. 14ஆம் தேதி அங்கே ஹாஸ்பிட்டல்ல அப்பா பராமரித்த டாக்டர் சொன்னா, தேர் இஸ் ஃப்ளூயிட் அரவுண்ட் யுவர் ஹார்ட், உன்னுடைய ஹார்ட் கேன் ஸ்டாப் எனி டைம். அப்ப அப்படி சொல்லிட்டோம் சொன்னா, நான் நாளைக்குன்னு கார்டியாலஜிக்கு ஒரு உன்னை ரெஃபர் பண்ண போறேன்னு சொன்னா. சரி, யுவர் ஹார்ட் கேன் ஸ்டாப் எனி டைம், சரி நான் வந்துட்டேன். அடுத்த நான் போய் கொண்டிருக்கிறேன் அங்கே சிஞ்சன் விக்டோரியா பா கடந்த வழி அவடத்திலேயே வேதனையோடு போக கத்தர் கொடுத்த பாட்டை தான் நான் இந்த நாள் உங்களோட ஷேர் பண்ண போறேன்.

நான் தருவாய். நான் கேட்டது போல 2016 இல்ல இருந்து 2018 இந்த நாள் மட்டும் August 11 மட்டும் கத்தர் தருணம் தந்தார். என் வாழ்வு உமக்கே நான் அர்ப்பணித்தேன் சொல்லும் பொழுது ஒருவர் தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தல் என்றால் அவருடைய செயல்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுவும் இது முழு இதயத்தோடும் செய்ய வேண்டும். 119:106 உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன் என்று அங்கு சங்கீதக்காரன் சொல்லுறதை பார்க்கிறோம். 119 சிலர் சொல்லுறார்கள் அது தாவது தான் எழுந்தி இருக்கலாம். எனிவே மத்தே 22:37 Mark 12:30 Luke 10 எல்லாத்திலும் ஒரு நியாய சாஸ்திரி வந்து இயேசுவை வந்து பிளபிடிக்கிறதுதான் வாரான். அப்பொழுது அவன் வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை அடைய நான் என்ன எது வந்து நியாய பிரமாணத்துல பிரதானமான கற்பனை? அப்ப இயேசு சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று. இங்கே எனக்கும் 1973 November 1 சுவையின ஒன்று வந்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தார்.

அந்த நாள்லயே நான் இது ரெண்டாவது பாடல், எனக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசு தாவியான் கொடுத்த பாடல் இது ரெண்டாவது பாடல். இன்னும் டெடிக்கேஷன் டு காட் இன் ஹிஸ் சர்வீஸ் அண்ட் ஹிஸ் சர்வீஸ், அவற்றை ஊழியத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு அருமையான பாட்டு ஒன்று இருக்குது. அதுனும் ஒரு டெஸ்டிமனி. அது வந்து 1977 October 4th நான் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட் வந்திருக்கு, எனக்கு அது விளங்கவில்லை என்னன்னு நான் மறந்து விட்டேன். அப்ப நான் நடந்த விதத்தை பார்த்து அப்பா சொல்றார், இப்படி என்றால் எப்படித்தான் ஊழியம் செய்ய போறீரோன்னு கேட்டார். அந்த ஊழியம் செய்ய போறீரோன்றது அந்த உள்ளத்தை சுட்டுது. நான் போய் பஸ்ஸுக்கு நின்றேன், பஸ் வரையில திரும்பி வந்தேன், போனேன் முழங்காலில கத்தர் கொடுத்த பாடல்.

மெய்யாக நாங்கள் அவருக்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் ரோமருக்கெழுத நிறுவத்திலே பவுலப்புசன் சொல்றார் 12 முதல் வசனத்திலே, சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எங்கள் சரீரத்தை நாங்கள் அவருக்கு பரிசுத்தம் ஆலயம் ஆலயம் நீங்கள் தான் என்னுடைய ஆலயம் என்று சொல்லுற பரிசுத்தமா இருக்க வேண்டும். இன்னும் ரோமர் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்கள் அநீதியின் ஆயுதங்களாக பாவ

இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்ட பண்ணுவான். தேவனுக்கும் உலகத்துக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அந்த முதலாவது சரணம், வெள்ளியுமில்லை

அங்க இப்ப இங்க வந்து பேதுருவும் யோவானும் அலங்கார வாசலண்டையிலே அங்கே அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரத்தின் ஆறாம் வசனம் அந்த முதல் சொற்கள் பாக்குறோம். ஒரு ஒரு பிறவி சப்பானிய வந்து தாயின் வயிற்றுல இருந்து அவன் சப்பானியாய் பிறந்தவனை கொண்டு போறாரு, கொண்டு போய் அந்த அந்த ஆலயத்தில அந்த வாசல்ல வைக்கிறார்கள். அவன் அங்க இருந்து பிச்சை கேட்கிறான். இந்த ஜெப நேரத்திலே 9 மணி நேரத்திலே பேதுருவும் ஜோவானும் அங்க ஆலயத்துக்கு போறார்கள். இவன் அவர்களை பார்த்து பிச்சை கேட்கிறான். அப்ப பிச்சை கேட்ட பொழுது பேதுரு சொல்றான், பேதுருவும் ஜோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருந்த. அவன் அவர்களை நோக்கி பார்க்கிறான், ஏதாவது தனக்கு கிடைக்கும் என்று சொல்லி. உடனே பேதுரு சொல்லுறான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டவன் அவன். அப்படியே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது குதித்து ஆண்டவரே அவன் சந்தோஷமா போனதை பார்த்து பாருங்க. இவ்வளவு ஒரு அற்புதம். ஏன் அந்த நாமம் அதேதான் என்னிடத்திலும் ஒரு பொண்ணும் இல்லை ஒரு வள்ளியும் இல்லை, ஆனால் எனக்கும் இயேசு நாமம் உம் நாமம் ஊட்டுண்ட.

தான் எனக்கும் எப்பொழுதும் வெற்றி தந்தது. வியாதி வந்தாலும் என்ன தேவதை வந்தாலும் இயேசுவின் நாமம் தான் நகரத்தன் எப்பொழுதும் ஜெயம். இன்னும் ஒரு இடத்திலே நான் பாடுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் நான் ஜெயம் உல

உயிர். ஒரு இக்கட்டான ஒரு கஷ்டமான நேரத்துல தான் கத்தர் இந்த பாட்டை தந்தார். மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றி மனுஷனின் உதவி வீடுதான், அவர் தான் எனக்கு உதவி இந்த பாட்டை தந்து எனக்கு வெற்றி கொடுத்தார். இன்னும் ஒரு பாட்டிலே நான் பார்க்கிறேன்.

இங்கே வந்து இந்த இதுல நான் பாடுகிறேன். கடும்புயல் எழும்பி அலைகள் மோதியம் என்னுடைய வாழ்க்கை படகு அமைதி கண்டது. இங்க நாங்கள் மத்தே 8:24 ஓக்கம் 26 கைய விட்டு பறந்துட்டு இன்னும் லூக்கா 8:22-20 இந்த மூன்று இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம். மாக்கும் லூக்காவிலும் நாங்கள் பார்க்கிறோம். இயேசுதான் சொல்றார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. களைத்து போய் அவருக்கு அங்க கப்பல்ல படுத்திருக்கிறார், படகுலே படுத்திருக்கிறார். இத்திரே ரெண்டு அங்கே ஒரு பெரிய ஒரு அலை எழும்பி படகு நிரம்பத்தக்கதா தண்ணி வந்துட்டது. புதையரே எழும்பும் உங்களுக்கு கவலை இல்லையா, நாங்கள் மறைந்து போறோமே என்று சொல்லி எழும்பித்தின உடனே ஒரு இடத்திலே அவர் சொல்றார் உங்களுக்கு என்ன

விசுவாசம், உங்கள் விசுவாசம் எங்கேன்னு கேட்கிறார். இன்னொடத்துல அவர் சொல்றாரே, அப்போ விசுவாசிகளே, இப்ப விசுவாசம் இல்லாமல் போனதினால் தான் இந்த அலை வந்ததுல இவர் பயந்துட்டார். இயேசு உடனே எழும்பி இறியாதி அமைதியாயிருந்து சொல்லி அங்கே அந்த அலையை அடக்கினர். அக்காற்று அடங்கினது. அவர் சொல்றார், வாருங்கோ நாங்கள் போவோம் என்று கூப்பிட்டால் இவர்களுக்கு விசுவாசம் எங்க? அவர் அழைத்தபடியால் கரை சேருவோம் என்றதே அவர்கள் விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. எங்களுக்கும் இப்படி நடக்கிறது உண்டுதான். ஆனால் இங்கே நாடும் பாடுகிறேன், கடும் புயல் என்னுடைய வாழ்க்கையிலும். எனக்கு எத்தனையோ புயல் வந்தது, வியாதி, பற்றாக்குறை, அவமானம், பிரிவின, எத்தனையோ விதமான கடும் புயல் வீசினது, இப்பொழுதும் வீசுறது. ஆனால் என் ஆண்டவர் எனக்கு தந்த விசுவாசம், அவர் என்னோட கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையிலே என்னுடைய எழுந்து இப்படி வர்ற நேரம் எல்லாம் அவர் எழும்பி உடனே புயலை அடக்குறாரேன் என்ற என்னுடைய வாழ்க்கை படகிலே ஆண்டவர் அங்க இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை படகிலே இருக்கிறார். எனக்கு ஒரு புது ரெவலேஷன் தந்த நான் என்னுடைய தாயார் நான் மம்மி என்று சொல்ல மம்மியுடைய நான் ஊமில இருக்கும் பொழுதே அதிலே என்னுடைய கருவிலே இருந்து ஒரு சிவத்த கோல், அது தட் வாஸ் கிரேஸ், கத்தருடைய கிருபை, அது வந்து இந்த வாழ்க்கை படகின் நங்கூரத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டவர் என்னுடைய படகிலே இருக்கிறபடியினாலே என்ன புயல் வந்தாலும் நான் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. எத்தனையோ புயல் எனக்கு வீசினது வாழ்க்கையில, நாங்கள் ஆண்டவருக்குள்ள இருந்த படியினாலே என்னுடைய கணவனுடைய வேலையை இல்லாமல் பண்ணினார்கள், ஒரு விதமான கோசும் இல்லாம எத்தனையோ விதமான வேதனைகள் வந்தது. ஆனால் ஒரு இடத்துல நாங்களை தலை குனி ஆண்டவரை விடவே இல்லை. எங்க கடைசியில பாட்டும் தந்தாரே, உம்மை நம்பினான் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். எவ்ரி டைம் ஐ லுக் அண்ட் ஹிம் ஐ வாஸ் நாட் புட் டு ஷேம். என்ற முகத்தை பிரகாசிக்க பண்ணினார் ஆண்டவர். கத்திற்கு சோத்திரம். என்ற வாழ்க்கை படகில் அவர் இருக்கிறார். மூன்றாவது சரணம் வந்து

கொள்ளும். தேவனுடைய வசனம் என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் என்னை வழி நடத்தி என்னை காத்தது. முதலாவதாக அவருடைய வாய் வசனம் என்ன உயிர்ப்பித்தது. அழிவுள்ள வித்தால் அல்ல ஜீவனுள்ளதுமான தேவ வசனத்தாலே மறுபடி

காண்பவரே என்னை காப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம். இப்படி இன்னும் ஒரு இடத்தில் நான் பாடுறேன். உம்

ஐயா. இப்படியாக இந்த வசனம் எனக்கு உணவாக வந்தது, என்ன வழி நடத்தினது எல்லாம் எனக்கு தான் அவருடைய வசனம். இந்த வசனத்தால் நான் ஜபத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் அங்கே நான் பாடுகிறேன். என்ன நடத்தியதாலும் வழி நடத்துதல் என் நன்மைக்கு, ஆண்டவர் எனக்கு செய்தது எல்லாம் எல்லாம் நன்மைக்கு. எனி டிசிஷன் நாங்கள் விசேஷமா ஊழியமா வெளியில போனாலும் நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வசனத்தின்படி அவருடைய ஆலோசனை கேட்டு உத்தரவோடு தான் நாங்கள் போவோம். இனி சங்கீதம் 32:8 நல்ல வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை. நாங்கள் அவருடைய ஆலோசனையை கேட்கும் பொழுது எங்களுக்கு எப்பொழுதும் அது வெற்றியாயிருக்கும். இன்னும் கத்தர் என்னை வழிநடத்துகிற விதத்திலே நான் திருப்பி பார்க்கும் பொழுதும் அவர் எல்லா விதத்திலும் எனக்கு நன்மை. அங்கே எனக்கு ஒரு பாட்டு

இன்னும் அங்கு கடைசியாக அந்த வசனம் வந்து என்ன உம் அன்பினால் மூடிக்கொள்ளும். பவுலப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதின மூன்றாம் நிருபத்தின் அதிகாரத்தின் 14 வசனத்திலே பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள், வேத கார்மெண்ட் ஆஃப் லவ்னு சொல்றார். எபேசியர் 5:2 சொல்றார், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த அன்பு எங்களுக்கு வேணும். இந்த அன்பை ஊற்றுறது எது? பரிசுத்தாவியானவர் தான் எங்கள் உள்ளத்திலே அந்த அன்பை ஊற்றுறார். இது ஒரு வலிமையானது ஒன்று. பரிசுத்தாவியானவர் ஊற்றும் அந்த அன்பு என்று சொல்லும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அவர் எங்களுக்குள் இந்த அன்பு

தெரியாது. ஆண்டவர் எங்க அழைத்தது சாட்சியாயிருக்க இந்த அன்பை தான் ஜனம் காணுது. அன்பு ஒருத்தம் இல்ல, ஜனம் அன்பு கேங்கி கொண்டிருக்குது. ஆகவே எங்களிலே அந்த அன்பை காணுகிறவர்கள் இயேசுவை காணுவார். கத்தருக்கு சோத்து, கத்தருடைய நாமத்துக்கு மகிமையான நான் சொல்றேன். இப்பொழுது நான் அந்த தீம் சாங்கை இன்னொரு முறை பாடி நான் ஜெபத்தோடு நான் முடிப்பேன். கத்தருக்கு சோத்திரம், என்னை வெளப்படுத்திய கத்தருக்கு சோத்திரம். வருவாய் தருணம் தருவாய், வருவாய் தருணம் தருவாய், என் வாழ்வு உமக்கே அர்ப்பணித்தேன்.

ஜெயம் எடுத்தேன். கத்திற்கு சூத்திரம். ரோமரிலும் அவர் சொல்லுகிறார், ஜெயம் முற்றும் ஜெயம் கொடுக்கிறது. தேவருடைய நாமத்தினால் எங்களுக்கு ஜெயம் உண்டு இருக்குது. அடுத்தது கடும்

மூடிக்கொள்ளும் வருவாய் தருணம் தருவாய் வருவாய் தருணம் தருவாய் என் வாழ்வு உமக்கு அர்ப்பணித்தே.

இவ்வளவு பெரியவரண்டு நான் அடுக்க பண்ணினேன் ஆண்டவரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த செய்தி ஆண்டவர் அவர்களுக்கும் ஆண்டவர் நல்லவர் என்பதை உணரத்தக்கதாக, நாட் டு டேக் இட் ஃபார் கிராண்டட், மெய்யா ஆண்டவர் உணர்கிற உணரத்தக்கதாக பக்கத்திலே இருக்கிறார் என்பதை அவர் சொல்றார். என்ன கண்டடையத்தக்க சமயத்திலே என்ன தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று அவரை பிடித்துக் கொள்ளுவோம் நாங்கள். அவர் வந்து விட்டால் ஒன்றிலும் எங்களுக்கு குறைவு வராது. இந்த நாளிலும் இயேசு சுவாமி, 8 வருஷங்கள் நான் தனிமை இல்லை ஆண்டவரே, பிகாஸ் யூ ஆர் வித் மீ. உம்முடைய சமூகமே நீ ஒவ்வொரு நிமிஷமும் நடத்துகிறதையா, நடக்க தெரியாத வேலைகள் வழுத்தி விழாதபடி எவ்வளவு அருமையா என்ன காக்குறீங்க. எத்தனை தேவைகள் எல்லாம் நீங்கள் அதிசயமா ஆச்சரியமா எல்லா தேவைகளையும் சந்திச்சு என்னை வெட்கம் அடையாதபடி காக்குறவரே. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் கேட்க போறவர்களுக்கும் இதே சாட்சி வர வேணும். அப்பா, நீங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யற தேவனா இருக்கிறீர்கள். ஆனால் சிலர் தான் இதை உணர்கிறார்கள், சிலர் இதை டேக் இட் ஃபார் கிராண்டட். அப்படி இருக்க கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவரே, அவர்கள் கடும் புயல் வந்தாலும் உங்களுடைய எழுப்பும் பொழுது நீங்கள் எழும்பி அமைதி என்று சொல்லுவீங்கள். அதே போல வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்லையே என்று ஏங்குறவர்களுக்கு உடைய நாமம் இருக்கிறபடி நான் நன்றியோடு சோத்திருக்கிறேன். இந்த சங்கமத்துக்கா சோத்திரம் ஆண்டவரே. அப்பாவுடைய மரணத்தின் பின் 1 வருஷம் கண்ணீரின் பாதையில் என்ன செய்வதென்று இருந்த வேளையில் எவ்வளவு அதிசயமா இந்த ஆகஸ்ட் அவர் மரித்தார். அடுத்த வருஷம் ஆகஸ்ட்ல நான் இந்த சங்கமத்திலே சேரக்கூடியதா என்று ஆண்டவர் இவ்வளவு நல்லவர், இல்லாவிட்டா நான் என்ன செய்திருப்பேன். இந்த சங்கமம் இருக்கிறபடினாலே கத்தர் எனக்கு தந்த பாடல்களையும் சாட்சியாக சொல்லவும் எனக்கு அவர் எப்படி என்னோடு பேசுறார் அதையும் சொல்லத்தக்கதான இந்த தருணம் எனக்கு நீ தந்ததுக்காக சோத்திரம். என்ன கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் கை அமரட்டும் ஆண்டவரே. Fear not, the Lord is with you. ஆம் சுவாமி, எல்லாரோடும் நீங்க கூட இருக்கிறீங்க. என்ன கேட்கிறவரு, எனக்கா ஜபிக்கிறவ எல்லாருக்காம் நான் நன்றி செலுத்துறேன். விசேஷமா பிரதர் லெஸ்லி அவருடைய அன்பு மனைவி ரீட்டா, இன்னும் ஆண்டவரே இன்னும் இருக்கிறார்கள். நான் பேர் சொல்ல இல்லை, நானும் அவர்களுக்கா ஜபிக்குவேன், அவர்களும் எனக்கா ஜபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உண்மை சோத்திரித்து இந்த நேரத்திலும் எனக்கு ஜெயம் கொடுத்தீர் ஆண்டவரே. தடங்கள் இல்லாமல் இந்த செய்தியை குடுக்க நீர் செய்த தயவுக்காக நான் உண்மை சோத்திரித்து சகல துதிகன மயமெல்லாம் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுத்தேன் நல்ல

0: ஆமென். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலையங்கம், என் வாழ்க்கை படவில் வாழ்க்கை புயலில் கர்த்தரின் வழி நடத்துதல். என் வாழ்க்கையில் வந்த புயலில் கர்த்தருடைய வழி நடத்துதல். கர்த்தருக்கே மகிமை. ஆமென்.
1: ஆமேன், ஆமேன். என் வாழ்க்கை புயலில் கர்த்தருடைய வழி நடத்துதல் என்ற தலைப்பின் கீழே இன்றைய நாளிலும் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வந்திருக்கிறீர்கள், நினைவு வந்திருக்கிறீர்கள். கணவனாருடைய இந்த நாட்களிலே கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இந்த ஒவ்வொரு சார்பிலும் அதே வழியிலே மறு ஒலிப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் ஆசீர்வாதத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்தினார், அதற்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். God bless you. Amen.
0: Thank you, brother. Amen.
1: Amen, amen. அருமையார்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சாரியராக அம்மா அவர்கள் இணைந்து பாடல்களோடு துதிகளோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லா புயல் வேளையிலும் கர்த்தர் அப்படி கூட இருந்தார் என்ற அந்த காரியத்தில் வழி நடத்தி அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வழியில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரையும் தவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you.
0: Amen.
1: நாங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது வான்புராவின் நேரம். வான்புராவின் நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் ஆரியா ராஜா மகள் டொரண்டோ கனடாவில் இணைந்து வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன், ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் முன்னே இருப்பது வேத பாட நிகழ்ச்சி. வரவேற்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அம்மா கூட மைக் ஆஃப் பேச முடியுமா? ஆமே, நேற்றைய நாளிலே எங்களுடன் ஊழியர் சுசேஷர் எட்மின் வானர் அவர்கள் தன்னுடைய வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடினார். அதற்காக ஜெபத்துக்காக அழைப்பு கொண்டு பார்த்தேன். நாங்கள் நேற்றைய நாள் முழுவதும் அவருடைய குடும்பத்துக்காக வெட்டிங் அனிவர்சரிக்காக ஜெபித்தோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை புதிய வருடத்திலும் வழி நடத்துவார். இந்த வேளையில் முன்கெடுப்பு படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. God bless.
3: ஆமே, நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாமனுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமா இந்த கிழமையினுடைய இரண்டாவது நாளிலும் இந்த இடத்திலே வந்து இணையவும் இருந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, இந்த நாளில் மாண்டவரே, நீர்தாமே கூட இந்த நடத்தி அருளும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கும் ஐயா. பொறுப்பேற்று நடத்தி. ஹலோ ஐயா.
0: Wait, let's hold on. Wait, let me switch this off.
3: Hello? Praise the Lord. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இந்த நாட்களில் என்றும் உள்ளதாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்ப்போம். இந்த நாளிலும் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், ரட்சிப்புக்கு ஏதுவான வேத வார்த்தைகள் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சுகின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர்களிடம் முதலாவது அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இங்கே வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அங்கே அதே வேளையிலே முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு இந்த நாட்களில் ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் இந்த வேத வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று பவுலடிகள் இந்த இடத்திலே சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கே முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அது எப்படியாக இருக்கிறதாம், ரட்சிப்பு உண்டாகுவதற்கு அது அங்கே தேவ பலனாய் இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்ப ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு ஆதாரமா இருக்குன்னு சொல்லவில்லை, அங்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது ஒரு தேவ பலனாய் இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், தேவன் இயேசு கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவனை நமக்கு இந்த நாட்களிலே இலவசமாய் அவர் தரும்படியாக இந்த நாட்களை வாங்கிக்கிறார். அது மட்டுமல்ல தந்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறது. ஆனாலும் இங்கே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அது நமக்கு இந்த நாட்களே கிடைக்கும்படி அங்கே சரியான முறையை இந்த நாட்களே அறிந்து கொள்வது சில வேளைகளிலே நமக்கு கடினமாக உள்ளது என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப அந்த ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பினுடைய அந்த நித்திய ஜீவனை நாங்கள் இலவசமாய் பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு அது சரியான முறையிலே இந்த நாட்கள வருகிறதா அல்லது தகாத முறையிலே வருகிறதா என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களில் அறிந்தோம். ஏனென்றால் அந்த அப்படியாக அறிந்து கொள்ளுகிற காரியம் இந்த நாட்களிலே கடினமாக அந்த நாட்களே உள்ளது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவன் இங்கே வேதத்திலே சொல்லியிருக்கிறார், ரட்சிப்பை பற்றி ஒவ்வொன்றும் அங்கே தன் சொந்த தனிப்பட்ட முறையிலேயே இந்த நாட்களிலே வற்புறுத்தும் வகையிலே பலதரப்பட்ட சாட்சிகளை அங்கே சித்தரிக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பார்க்கிற வேளையிலேயே பலதரப்பட்ட சாட்சிகளை இந்த நாட்களிலே சித்தரிக்கிறது மட்டுமல்ல, அங்கே இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த சாட்சிகளின் மூன்றான அந்த ரட்சிப்பு மீட்பு நீதியானது ஆகியவற்றை பற்றி இந்த நாட்களே நாங்கள் ஆராய வேண்டும். அப்ப முதலா பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களில் எப்படி என்று சொன்னால், முதலாவது பார்க்கிறோம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ரட்சிப்புக்குரிய காரியத்திலே பார்க்கிற வழியிலே மூன்று அம்சங்கள் இந்த நாட்களில் அடங்குகிறதை பார்க்கிறோம். எப்படி என்றால், முதலாவது ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புக்கு வருகிற வழியிலே என்ன வருகிறது, இரண்டாவது மீட்பு, மூன்றாவது நீதி, அதாவது நீதியானதாகுதல் என்று சொல்லி நீதிமானாக அந்த நாட்களை மாறுகிறதை குறித்து நீதி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப மூன்று காரியங்கள் இந்த நாட்களை அங்கே வருகிறதை பார்க்கிறோம். இந்த மூன்று காரியங்களையும் இந்த நாட்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற வழியிலே தான் அந்த ரட்சிப்பு இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களிலே செயல்படுகிறதையும் அங்கே இந்த ரட்சிப்பு இந்த நாட்களிலே நமக்குள்ளே பெலப்படுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் இன்றைக்கு இந்த நாட்களை நாங்கள் முதலாவது பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் சல்வேஷன், ரட்சிப்பு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அந்த ரட்சிப்பு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு சோதனை சோதரியை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது ரட்சிப்பு என்றால் கிரேக்க மொழியிலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறது, அதாவது சொட்டேரியா என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. சொட்டேரியா என்று சொல்லி சொன்னால் விடுவித்தல், அதாவது செட் ஃப்ரீ. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதாவது ஒரு பழக்க வழக்கத்திலே இருந்து விடுவிக்கிறது, மரணப்பிடியிலிருந்து விடுவிக்கிறது, அல்ல இந்த நாட்களை பார்க்கல பிசாசினுடைய பிடியிலிருந்து இந்த நாட்களை விடுவிக்கப்படுதல், அல்ல இந்த நாட்களை வேறு ஏதாவது கட்டுக்கள்ல இருந்து இந்த நாட்களை விடுவிக்கப்படுகிறதை குறித்து தான் இந்த நாட்களை அங்கே ரட்சிப்பு சொல்லப்படுகிறது, அதாவது சொட்டேரியான்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே அந்த விடுவித்தல் என்ற தலைப்புக்கு இந்த நாட்களை சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், பத்திரமாக இந்த நாட்களிலே கொண்டு வருதல் என்பதை குறித்து தான் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த இரண்டாவது பகுதியில் அப்ப இந்த முதலாவது பகுதியில நாங்கள் பார்க்கிறோம் இந்த ரட்சிப்பினுடைய அம்சங்கள் எப்படியாக அமைகிறது என்று சொல்லி சொன்னால், அதாவது விடுவிக்கப்படுகிறது, பத்திரமாக கொண்டு வருகிறது, அது மட்டுமல்ல தீமையிலே நின்று இந்த நாட்களிலே பாதுகாக்கிறது என்ற அர்த்தத்தை இந்த நாட்களிலே அங்கே கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தேவன் தன்னுடைய மக்களுக்கு அங்கே மக்களை ரட்சிக்கிறவருக்கு ஒருவராக இந்த நாட்களை வெளிப்படுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 27வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் திருப்பிக் கொள்வோமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 27க்குள்ளே இந்த நாட்களை வாங்க. இந்த சங்கீதம் 27ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே முதலாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் ரட்சிப்பும் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப இங்கே முதலாவது பார்க்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் முதலாவது எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறார். ஹீஸ் அ லைட். வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக அந்த நாட்களை வந்தார்னு யோவானுக்கு சுசேபத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று லூக்கா சுசேபத்தில் அந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிறோம். இப்ப பாருங்கள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், முதலாவது இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம், முதலாவது தேவன் நமக்கு வெளிச்சத்தை தருகிறார். அப்படியானால் அந்த இருளிலே இருக்கிற நம்முடைய இருளான இருதயத்திலே ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த ஒளியை இந்த நாட்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய அதாவது நாட்களை பார்க்கிற வழியில் நம்முடைய சரீரம் முழுவதும் இருளிலே சூழ்ந்து இந்த நாட்களை பாருங்கள். ஏனென்றால் நம்முடைய இருதயம் இருளிலே சூழ்ந்திருக்குமா இருந்தால், நம்முடைய ஆவி இருளுக்குள்ளே இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால், சரீரம் எல்லாம் இந்த நாட்களே இருளுக்குள்ளே இருக்கிறதாக கண்கட்டவனை போல் இந்த நாட்களில் இருப்போம். குருடர்களை போல் இந்த நாட்களே எங்கு பார்த்தாலும் தடைக்கு விழுந்து காரியங்களை செய்து கொண்டே இந்த நாட்களில் இருப்போம். அருமையான கத்தொழில்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், முதலாவது கத்தர் என் வெளிச்சம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இரண்டாவது அவர் இந்த வெளிச்சத்தின் வெளிச்சம் மட்டுமல்ல, இரண்டாவது அவர் என்ன செய்கிறார், விடுவிக்கிறார் என்று சொல்லி, ரட்சிப்பு மாணவர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்போ. அப்படியானால் இருளிலே இருந்து என்னை விடுவித்து ரட்சிப்புக்குள்ளே வெளிச்சத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வந்த தேவர், அப்படியாக இருக்கிற வழியிலே நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பிளனானார் யாருக்கு அஞ்சுவேன், அவருடைய ஜீவனிலே என்ன செய்கிறாரா பிளனாரான்னு சொல்லி பார்க்கும். இதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை பார்த்தோம். முதலாவது அருமையான கத்துட பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவன் நமக்கு இந்த நாட்களே இலவசமாய் இந்த நாட்களே கொடுக்கப்படுகிறது என்பதைத்தான் இந்த இடத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துட பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே எங்கே சங்கீதக்காரன் 27வது சங்கீதத்திலே பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துட பிள்ளைகளே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்திலே சொல்லப்படுகிறது, என் சத்ருக்கள் என் பகைஞருமாய் இருக்கிற பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையிலே அவர்களோ என்ன செய்வார்களாம், இடறி விழுவார்களாம் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் இந்த நாட்களே பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே இந்த நாட்களே நான் நம்பிக்கையாய் இருப்பேன், கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுவேன். தீங்கு நாட்களில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கத்தரை பாடி அவருடைய கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பாருங்க அருமையான கத்துடைப்பிள்ளைகளை. இப்படியாக இந்த சங்கீதம் 27வது அதிகாரத்திலே இந்த நாட்களிலே சங்கீதக்கார இந்த நாட்களில் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைப்பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், இந்த நாட்களில் இங்கே வேகம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மை இந்த நாட்களிலே வெளிச்சத்துக்களை கொண்டு வந்த நாட்களே என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த ரட்சிப்பை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே கட்டளையிடுறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை. பாருங்கள், சங்கீதம் 88வது அதிகாரத்திலே முதலாவது வசனம் சொல்லுகிறது, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இது ஒரு அடுத்த இரண்டாவது ஜெபம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்படியானால் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வருகிற வேளையிலே, சங்கீதக்காரருடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வருகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொன்னால், மனுஷனை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை, தேவனை நோக்கி இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணுகிறார், தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எப்படியாக சொன்னால், இரவும் பகலும் இந்த நாட்களை அவர் என்ன செய்கிறாராம், அங்கே இந்த நாட்களை தேவனை நோக்கி இந்த நாட்களை கூப்பிடுகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியிலே கர்த்தாவே என்று சொல்லி இந்த நாட்களை கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மகத்துவமான அற்புதத்தை செய்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இதற்கு முன்பாக அன்பு தாயார் அவர்கள் சாட்சிகளை கூட சொல்லியிருந்தார்கள், அருமையான சாட்சிகள் இந்த நாட்கள் ஆண்டோருடைய சமூகத்திலே ஆண்டவரோடு பேசுகிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் தேவன் இந்த நாட்களை பாருங்கள், அந்த ஜெபத்தை கேட்டு அவர் இந்த நாட்களை அதற்கு தாமதியாதபடி இந்த நாட்களை உடனே அதற்கு ஒரு பதிலை இந்த நாட்களை கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களை பார்க்கிற ஒரு சந்தோஷத்தை இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அது மட்டுமல்ல, அந்த முடிவு நேரத்திலே ஆண்டவர் தெளிவாக இதுதான் காரியம் இந்த நாட்கள் என்று சொல்லி அவருடைய உள்ளத்திலே உணர்த்துகிற வேளையிலே அவர்களை சமாதானமாக ஜெபம் பண்ணி இந்த நாட்களை அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். உவாகமம் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை, உவாகமம் புஸ்தகத்திலே 26வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், 8வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன், இங்கே பாருங்கள் சொல்லப்படுகிற காரியம், எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களிலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. அருமையான கத்துடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாய் கேளுங்க. அப்ப தேவன் என்ன செய்கிறார், பலத்த கையினால் இந்த நாட்களை நம்மை தாங்குகிறார். அந்த கையின் தன்மை இந்த நாட்களை நாங்கள் தெரியாது நமக்கு, நாம அந்த கையை இந்த நாட்களை காணவில்லை. ஆனால் அனுதினம் அவருடைய பலத்த கரம் நம்மை தாங்குகிறது. அது மட்டுமல்ல, இரண்டாவதாக ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரனாலும் அடையாளங்கள்னாலும் அற்புதங்கள்னாலும் எகிப்திலிருந்து புறப்படும். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடந்து கொண்டிருக்கு ஐயா, தெரியாத விதமாக அற்புதம் சிம்பிளா போய் கொண்டிருக்கு. நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, இந்த ரோட்ல நடந்து போய்க்க கூட இந்த நாட்களில் தப்பி ஒட்டி வாரீங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் கர்த்தருடைய அற்புதம் தான். அருமையான கத்தோட பிள்ளைகள். இரண்டாண்டே பாருங்க, வீதியில் நடந்து ஒருவர் போற சில வழியே நியூஸ்ல போடுவாங்க. வீதியில் நடந்து போன அன்றைக்கெல்லாம் ஒரு தாயும் மகளும் வீதியில் நடந்து போய் கொண்டிருந்தாங்க. திடீர்னு பாக்குறவளே ஒரு வாகனம் வந்து அப்படியே அடிச்சு ரெண்டு பேரும் வந்த ஆன் த ஸ்பாட். அருமையான கத்தோட பிள்ளைகளே பாருங்கள், கிட்டத்தட்ட 7-8 வயசு பிள்ளை, அந்த பிள்ளை அந்த பொம்பளை பிள்ளையும் தாயும் அந்த நாட்கள் அந்த இடத்துல ஸ்பொட்டா போய்விட்டார்கள். அவ பாருங்க என்ன காரணம் இருந்தா, பிசாசானவன் இன்றைக்கு அவன் ஜனங்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்யலாம், பகை தேடி திரிகிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவன் கொல்லவும் அழிக்கவுமே வருவானே ஒழிய அவன் மனுஷனுக்கு ஒரு சமாதானத்தையோ விடுதலையோ கொடுக்க மாட்டான். இன்றைய பாருங்க, கள்ள விதமாக இந்த நாட்களை நாங்கள் பணத்தை சம்பாதிக்கிற வழி, அதாவது அநியாயமான முறையிலே இந்த நாட்களை நாங்கள் பணத்தை சம்பாதிக்கிற வழியிலே ரொம்ப சந்தோஷமாக இந்த நாட்களை இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அந்த பணங்கள் எல்லாம் ஒரு சாபமான பணமாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகள். நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் ஐஸ்வர்யமா இருந்தோம்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த நாட்களை அது கர்த்தர் தருகிறார், எல்லாம் தருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யம் எப்படியா இருக்குமா, மனுஷனுக்கு அது ஒரு வேதனையை கூட்டாதான், சமாதானமா இருக்குமா. ஆனா இது பாருங்க, நாங்க நெருக்கப்பட்ட அந்த அதாவது களவாய் சம்பாதித்து காரியங்களை செய்கிற வேளையிலே முடிவிலே பார்க்கிற வேளையிலே அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை கொண்டு சொன்னா அவன் சொல்லுவான், ஜவாப்பா நான் தான் உனக்கு தந்தான் அந்த காசு இந்த நாட்களே, அப்படியா நீ என்னுடைய பக்கம் தான் நிக்க வேணும், நீ இங்கதான் வர வேணும், உன்னுடைய வாசல் இங்கதான் என்று சொல்லி இந்த நாட்களை நிப்பான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் கத்தருடைய வாசல் வேதம் சொல்லுகிறது இடுக்கமான வாசல் வழி, அந்த இடுக்கமான வாசல் வழியாக அந்த நாட்களை நாங்கள் போகிறதுண்டா ரொம்ப கஷ்டமான காரியம் அறிவான கத்துடைய, நெருங்கி தான் போவன் தோல்மூட்டெல்லாம் வலிக்கும். அப்படியான நெருக்கத்தின் மத்தியில தான் நெருக்க அதாவது இடுக்கமாக ஒடுங்கின வாசலுக்களால் அந்த நாட்களை நாங்கள் போகிற வேலையிலேயே அங்கால அந்த ஒடுக்கம் தாண்டது பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே கர்த்தரை நாங்கள் இந்த நாட்களை தேடிக்கொள்ள வேண்டும், அவருடைய சமூகத்தையே நாடி இந்த நாட்களிலே அவருக்கு பிரியமாக இந்த நாட்களை நடந்து போவோமா இருந்தால் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே நெருக்கங்கள் வருந்தான் துன்பங்கள் வரும். பக்தனாக யோவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், எல்லா நெருக்கங்கள் துன்பங்கள் வந்ததுதான். ஆனா கடைசியாக ஆண்டவர் கடைசி அதிகாரத்திலே தேவை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கிறதே அது தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, அப்படியானால் முதலாவது நாங்கள் அந்த ரட்சிப்பினுடைய காரியத்தை முதல வேதம் சொன்னபடி கண்டுபிடிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு இன்றைக்கு அநேகர் அந்த நாட்கள் நினைக்கிறாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா முடிஞ்சுது, ஞானஸ்தானம் எடுத்தால் இந்த நாட்களை முடிஞ்சுது என்று எல்லாம் இந்த நாட்களை நினைக்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, பரலோகம் போறது முக்கியம் அல்ல, அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போறது முக்கியம் அல்ல, இந்த நாட்களை அருமையான கத்தோட பிள்ளைகளே கர்த்தருடைய சித்தத்தை செய்வதுதான் இன்றைக்கு முக்கியமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் இந்த நாட்களை சொல்றாங்க, இன்னைக்கு நான் ரசிக்கப்பட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்தோன்னு ஐ ஆம் த்ரூ டிக்கெட் பரலோகம் என்று சொல்லி சொல்றாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது, எப்படியாக ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறார் என்று சொல்லி இன்று வரைக்கும் எந்த மனுஷனுக்கும் இந்த நாட்களை தெரியாதையா, அதெல்லாம் மறைக்கப்பட்ட சத்தியங்கள். அது மாதிரி கத்துடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய மரணத்தை கூட இந்த நாட்களை இன்றைக்கு அறிந்து கொள்ள முடியாத நிலையில இந்த நாட்களை இருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே. டாக்டர் சொல்லுவார் இன்றைக்கு இத்தினாந்தி சாவார்னு சொல்லி, ஆனால் அவர் பாக்குற வழியிலே அதுக்கப்புறம் பார்த்தா 6 மாசம் உயிரோடு இருப்பேன். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, சில வழி அவர் சொல்லுவார் நீ இன்னும் 6 மாசம் இருப்பான்னு சொன்னா 3-ஆம் நாள் ஆள் அங்கே மறிச்சு விடுவார். என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் தெளிவாக ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்கள் சொல்ல முடியாது. இன்றைக்கு சில வழியை பாருங்கள், ஒரு தாயார் கற்பம் தெளித்து பிள்ளையை பெறுகிற வழியிலே என்ன சம்பவம் நடக்கிறது, அவர்கள் இந்த கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்றாங்க 10 மாசம் உண்டு, 10 மாசம் அல்ல 9 மாசம் சொல்ப நாட்கள் தான் அந்த கணக்கின்படி பார்க்கிற வழியில். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பார்த்துக்கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள். ஆனா அந்த குறிப்பிட்ட நாளில் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே அந்த இடத்துல அந்த பிள்ளை பிறக்காவிட்டா உடனே செய்வார்கள், உடனே ஆபரேஷன் பண்ணி இந்த நாட்களை அந்த பிள்ளையை இந்த நாட்களை எடுத்து விடுவார்கள். ஏன்னா பிள்ளை வளர்ந்து விடும் என்று வேறுமையான கத்துட்ட பிள்ளைகள் பாருங்கள், அந்த பிள்ளையினுடைய சில காரியங்களை கூட இன்றைக்கு தெரிந்து கொள்ளுற அளவுக்கு இந்த நாட்களை அந்த விஞ்ஞானம் இந்த நாட்களை வளர்ச்சியில இல்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துட்ட பிள்ளைகளே, ஒரு குத்து மதிப்பிலே அந்த நாட்களை சில காரியங்களை சொல்லுகிறார்கள், இத்தனாம் தேதி சொல்லுவார்கள், அத்தனாம் தேதி இல்ல அல்லது நாட்கள் அல்லது ஊசியை போட்டுக்கிட்டு ஏதோ காரியத்தை செய்து இந்த நாட்கள் அந்த புள்ள பிறக்கும்படியாக செயல்படுவார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த நாட்கள் தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய திட்டத்தை இந்த நாட்கள் அறிந்து கொள்ளவில்லை. இப்ப இங்க இந்த இடத்துல சொல்லப்படுற அந்த ரட்சிப்பை குறித்து பார்க்கிற வழியிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இப்படியாக, அதே வேளையிலே பார்க்கிற வழியிலே உபாகம் புஸ்தகத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம், இந்த நாட்களில் எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களான அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலுந்தேன் மூடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே இதோ இப்பொழுது கர்த்தா இதோ கர்த்தாவே தேவரீர் என கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்து இந்த நாட்களில் என்ன செய்கிறேன், இந்த நாட்களே அங்கே கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே பணிந்து என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் செய்த நன்மைகளுக்காக அந்த முதல் கனியை கொண்டு வர பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட பிரகாரம் அங்கே இந்த முதல் கனிகளை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களை ஒப்புவிக்க வேண்டும். இந்த இடத்துலதான் இந்த நாட்களை காயினுக்கும் ஆவேலுக்கும் இந்த நாட்களை என்ன வந்தது பிரச்சனை வந்தது. ஆவேலும் அங்கே என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் பலியிட்டார் அருமையான கர்த்தருடையவர்களே. ஆவேல் இந்த நாட்களை பலியிட்டார். அதே வழியில காயினும் இந்த நாட்களை என்ன செய்தார் இந்த நாட்களை பலியிட்டார்கள் அருமையான கர்த்தருடையவர்களே. ஆனால் பாருங்கள் இந்த நாட்களிலே தேவன் ஆவேலுடைய பலியை இந்த நாட்களில் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் ஏற்றுக்கொண்டார். காயினுடைய பலியை இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் சொல்லி சொன்னாண்டே கருமையான கர்த்தருடையவர்களே ரெண்டு பேரும் புலியே இல்லை, ஒரே ரூட்டு தான், ஒரே காரியம் செய்கிறாங்க. ஆனால் அந்த பலியிடுகிற விதத்துல தான் இந்த நாட்கள்ல இருக்கிற காரியமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்கள்ல பாதை மாறவில்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் தேவனை ஆராதிக்கிற விதத்துலதான் இருக்கு. எல்லாரும் சேர்ச்சுக்கு போறாங்க, ஆராதிக்கிறாங்க, கை வைத்து நானும் பாட்டு படிக்கிறேன், அவரும் பாட்டு படிக்கிறேன். அருமையான என்ன விதத்திலே என்ன நோக்கத்திலே இந்த நாட்கள்ல ஆண்டோட சமூகத்தை தேடி வந்திருக்கிறேன், என்ன நோக்கத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அருமையான கத்திர இன்னைக்கு பாருங்க ஜோம் பண்ண விட்டா ஜோம் பண்ணுவாங்க. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதி, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிமே, என்னுடைய பாட்டனை ஆசீர்வதிமே, என்ற பூட்டனை ஆசீர்வதிமே சொல்லி ஜெபம் பண்ணும் வரும் எனக்கு கத்துடைய உள்ளவர்கள். இதான் ஜெபம். ஜெபம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியில் முதலாவது யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். வரும் எனக்கு கத்துடைய உள்ளவர்களே மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அங்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற வேளையிலே தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். யோவுடைய காரியத்தை குறித்து பாருங்கள், அவர் நண்பனுக்காக ஜெபிக்கிற வேளையிலே யோவுடைய சிறையிருப்பை தேவன் நாட்களை திருப்பினார். அதே விதமாக தான் இன்றைக்கு நாங்கள் அங்கே மற்றவர்களுக்காக ஜெபங்களை எடுக்கிற வேளையில் மனது உருகி இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய உள்ளவர் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அப்படி செய்யுமையா, வலது பக்கத்து ஆசீர்வாத கதவை துறவும், இடது பக்கத்து கதவை துறவும், இப்படியாக சொல்லி இந்த நாட்களை சொல்லி சொல்லி சொல்லியே இந்த நாட்களை காரியம் செல்லும். ஜெபத்துல பாக்குற வழியில் முழுக்க நம்முடைய குடும்பம் தான் அந்த இடத்துல தங்கி இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். அப்படியானால் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த ரட்சிப்பை குறித்து தேவன் எதற்காக ஒரு மனுஷனை விடுவிக்கிறார் ரட்சிக்கிறார் என்பதும் அங்கே என்று சொல்லி பார்க்கிறபடியிலே நித்திய ஜீவனை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார் என்பது நிமித்தம்தான். அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவனுக்கு அந்த ரட்சிப்பை இந்த நாட்களை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதை குறித்தான் இந்த நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம் தீமையிலே நின்று நம்மை காக்கும் நாங்கள் அதிகாரத்திலே முதலாவது தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என்ன வரும் ரட்சிப்பு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்ப எதுக்கு முதலாவது ரட்சிப்பு தேவை என்று சொல்லி சொன்னால் மாம்சத்துக்கு ரட்சிப்பு தேவை இல்லையா ஐயா, முதலாவது உடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே முழு இருதயத்தோடு அவரை ஸ்தோத்தரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு வாலிபன் வந்த இந்த நாட்களில் சொல்லுகிறான் நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே என்ன என்ன என்ன என்ன என்ன சொல்லுகிறான் தன்னுடைய இருதயத்தில் சொல்லுகிறான், ஆத்மாவே நீ நன்றாய் சாப்பிட்டு திருப்தி அடைவர் களஞ்சியங்களை சேர்த்து வச்சுக்கிற எல்லாவற்றையும் அந்த நாட்களையும் திருப்தியா நீ சாப்பிடு, நீ இன்னும் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு நீ சாப்பிடலாம் அப்படின்னு. இதை கேட்ட இடத்துல அங்கே ஒரு வசனம் உண்டு வருது எப்படின்னு சொன்னார், மதிகடனே இன்று உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமா இருந்தா உன்னுடைய முடிவென். இதான் அங்க முக்கியமான காரியம். அருமையான கத்து அப்ப ஆத்மா எப்பவும் தேவனுடைய ரட்சிப்புகள் இந்த நாட்களில் இருக்கவும் ஆத்மா ரட்சிப்பு வேணும் ஐயா, சரீர ரட்சிப்பு இல்ல ஆத்மா ரட்சிப்பு வேணும் கத்துடைய உள்ளது. அப்படியான அந்த ஆத்மாவுடைய ரட்சிப்பு வருகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னால் இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு பரிசுத்தம் ஓட்டோமேட்டிக்காக இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய உள்ளது. அப்ப தேவனுடைய அந்த ரட்சிப்பினுடைய ஆவியானவர் ரட்சிப்பினுடைய அபிஷேகம் ரட்சிப்பினுடைய அந்த வரங்கள் இந்த நாட்களில் நமக்குள்ளே கிரிகை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே அருமையான அன்பு சோதனை சௌதரியே நம்முடைய ஆத்மா அந்த நாட்களிலே நான் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களை என்ன செய்யும் சொன்னால் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இந்த நாட்களே இருக்கு, ரினியூவல் பண்ணி கொண்டே இந்த நாட்களே இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாருங்க ஒரு சோமலாத வருத்தக்காரனை கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் விடுறோம், இந்த டாக்டர் ஆஸ்பத்திரியில் போயிருக்கிறேன், அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர்றார், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வருகிற வேலையிலே அவருக்குள்ளுக்குள்ள இருக்கிற உகான் எந்த உகான் இந்த நாட்கள் என்ன செய்து பல டேமேஜா இருக்கிறதோ இவங்க என்ன செய்வாங்க அதுக்குரிய டேப்லெட்ஸை கொடுப்பாங்க. கொடுக்கிற வழியிலே அது அந்த கண்டினியூவா கொடுத்து கொண்டு வருகிற வழியில அதுன்ற ஒரு ரியாக்ஷன் ஒன்று தெரியக்கூடியதா இருக்கு. ரெண்டா அது ஒரு எப்படி நினைச்சா அது அப்படியே ரினியூ பண்ணி கொண்டே இந்த நாட்களே வரும். அந்த இதுக்குள்ள இருக்கிற அந்த பாக்டீரியாவில சாக்காட்டி இந்த நாட்களை ஒரு புதுமையாக புதுமைப்படுத்தி கொண்டு இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் ஒரு பெருநடைகிறதா இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். மாதிரி கத்துடைய பிள்ளைகளை அதே விதமாக தான் அந்த ஆத்மா என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையினால் the word of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவர்கள் அந்த word of, he received the word of God. கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் அந்த ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே ஆத்மா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களே ஒவ்வொரு செக்கரும் இந்த நாட்களே புதுமையடைந்து கொண்டு வருகிறதை அங்கே நாங்கள் உணரக்கூடியதாகவும் காணக்கூடியதாகவும் இந்த நாட்களே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இங்க வேதம் சொல்லுகிறது அந்த ஆத்மா ரட்சிப்பு இந்த நாட்களே வேணும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சங்கீதக்காரனுடைய அங்கே ஜெபத்திலே 62 வசனத்திலே பார்க்கிற வழியிலே தேவனே தேவனையே நோக்கிய ஆத்மா என்ன செய்கிறதாம் அமர்ந்திருக்கிறது அவராலே தான் ரட்சிப்பவர் பெரு விடுதலை பெறாதையா. நம்ம பெற்ற தாயாலேயும் பெறாது, நம்ம அதாவது நம்முடைய தகப்பனாலேயும் பெறாது, நம்முடைய சகோதரனாலேயும் பெறாது, நம்முடைய சகோதரியாலும் இந்த நாட்களே வராத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த ரட்சிப்புன்னு சொல்லுகிற காரியம் இந்த நாட்களே எப்படி என்று சொன்னால் அங்கே அவராலே தான் அந்த ரட்சிப்பு இந்த நாட்களே வரும் என்று சொல்லி இந்த நாட்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமா இந்த நாட்களே எப்படி இருப்பேன் அசைக்கப்படுதல். We are not shaking anything happening. Anything happening for our life, our family or something also, we are not shaking. என்ன சொல்லி சொன்னால் கர்த்தரது நாட்களிலே அடைக்கலமா இருக்கிற போலே நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவது. அதான் தாவீது ராஜா சொல்லுகிற அந்த நாட்களே கர்த்தர் எனது வலது பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரோடு ரசிக்கப்பட்டு 15 வருஷம் 10 வருஷம் 25 என்ன கேட்டா பிரதர் ரசிக்கப்பட்டீங்களா சிஸ்டர் ரசிக்கிறோம், நாங்கள் 15 வருஷம் நாங்கள் 25 வருஷம். ஆனா சின்ன ஒரு பிரச்சனை வருமா இருந்தாலும் சொல்லிச்சுனால் ரட்சிப்பும் போ எல்லாம் போந்தினார்கள். ஐயோ நான் என்ன செய்வது ஆண்டவரே, என் ஆண்டவரே என் கைவிட்டாரோ, ஆண்டவரை விட்டு போயிட்டாரோ. அருமான கத்துடைய பிள்ளைகளே, இப்படியான ஒரு சம்பவத்தை இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்லிச்சுன்னா அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை கேட்ட பிரகாரம் அந்த நாட்களை நாங்கள் அங்கே கற்றுக்கொள்ளக்கூடியதாக அறிந்து கொள்ளக்கூடியதாக அந்த நாட்களை இருக்கிறது அருமான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த ரட்சிப்பை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற இந்த நாட்களே அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்புமானவர், அது மட்டுமல்ல என் உயர்ந்த அடைக்கலமா நான் அதிகமா இந்த நாட்களே அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த இடத்திலே அவர் சொல்லி இந்த நாட்களே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த 62 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்கிறேன். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 25 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 6 வசனத்திலே நான் வாசிக்கின்றேன் சொல்லப்படுவது சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார், அது கொழுமையும் பதார்த்தங்களும் அங்கே அதாவது பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தமும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தா இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டை சகல ஜாதிகளின் மேல் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே இந்த நாட்கள் என்ன செய்வாராம் அகற்றி போடுவாராம் கர்த்தர். இந்த மலையை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய பர்வதத்தை குறித்து கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிற மலையை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வருமான கர்த்தருடைய பிள்ளைகளே தீர்க்கதரிசியாக எலியாவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க பாருங்கள் இந்த நாட்கள் யெசபேல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷிக்காக இந்த நாட்கள் என்ன செய்கிறார் பயந்து இந்த நாட்களை ஓடுகிறார் கொல்ல போறான்னு சொன்னதுக்காண்டி ஓடுகிறார். ஆண்டவரே என்னை எடுத்து விடும் என்ன சொல்றாரு சொல்றாரு ஆண்டவரே என்னை எடுத்துடும் ஆண்டவரே நிக்கலாத ஆண்டவர் என்ன இயலாது தப்பிலா ஒரு பயங்கரமான ஆள் எடுத்து. ஆனா அந்த நாட்களை பாருங்கள் போய் சூரிய செடிக்குள்ள படுத்திருக்கிற ஆண்டவர் என்ன செய்யற அந்த இடத்துல அவருக்கு ஏதோ ஒரு வழியில ஆகாரத்தை கொடுக்குற வேண்டி சாப்பிடுறார் மறுபடியும் படுத்திருக்கிற இப்படியே நடந்து கொண்டிருக்கிற அந்த வழியில தான் அந்த நாட்களே ஆண்டவருடைய சத்தம் வருகிறது நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள் அதுக்கு பிறகு பாருங்க குகைக்குள்ள ஒழிச்சிருக்கிற அங்க கேட்கிற ஆண்டவர் இந்த நாட்கள் உனக்கு என்ன வேலையப்பா இங்க இந்த குகைக்கே உனக்கு என்ன வேலை நான் குகைக்கு என்ன இருக்கும்படியாக நமக்கு அந்த அபிஷேகத்தை தெரியலையே நாட்கள் என்று சொல்லி இரு நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவர் கொடுத்த பலத்தினாலதான் அவர் எங்க போறேன்னு சொன்னால் கத்தருடைய பர்வதத்துக்கு ஏறுறாங்க. கத்தருடைய பிள்ளைகள் அதான் அந்த பர்வத்தை குறித்து அந்த ஏசாய 25 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவருடைய அந்த பர்வதத்தில் இந்த நாட்களே போய் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அந்த அதிகாரத்தை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும், அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுக்கு பின்பாக பாருங்க, அதே எப்படியா பயந்து போன இந்த தீர்க்கதரிசி வந்து அவளோட எதிர்த்து நிற்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாகால்கள் உள்ள காரியங்களை பார்க்கிற வழியில பாருங்கள், எல்லாரும் நிக்கிறாங்க பாகால் எல்லாம் தண்ணி எல்லாம் வச்சு அவங்க அவங்களோட பாகால்களை கூப்பிட்டு இந்த நாட்கள் என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அவங்க இந்த நாட்களை பலி செலுத்துறாங்க. அங்க பார்த்தா ஒன்றுமே இல்லை. இவர் கேட்கிறார் இந்த நாட்களை எவர் லீவ்ல போயிருப்பார் இல்லாடி ஏதாவது காரியங்களை செய்திருப்பார். ஆனால் பாருங்கள் இவர் சொல்லுறார் இந்த நாட்கள் என்ன விட தீர்க்கதரிசி மாடுகளை துண்டுண்டாவது வெட்டி இந்த நாட்களை காரியங்களை செய்யுங்கள், வச்சு விட்டு தண்ணியை ஊத்துங்க, வெறும் ஒன்னும் பச்சை தண்ணியை மட்டும் ஊத்துங்க. அப்படியே தண்ணிகளை ஊத்தி கொண்டிருக்கிற வேளையிலே அவர் கையை உயர்த்தி ஜோம் பண்ணுற வேளையிலே அங்கே வானத்திலிருந்து அக்னி வந்து அந்த அக்னி என்ன செய்து அந்த பலிய பட்சிக்குதான் சொல்லி பார்க்கிறோம். அறிவான கத்துடைய பிள்ளைகளை இப்ப ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்திலே பயந்து போய் இருந்து கடைசியா தேவன் தன்னுடைய பர்வதத்துக்கு கொண்டு போற இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியா, அப்ப அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியா அந்த பர்வதத்திலே கொண்டு போய் தான் தேவன் இந்த நாட்கள் எவரை அந்த அபிஷேகத்தை அனுப்புறான். பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் இந்த மலைகளில் சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை இந்த நாட்களிலே ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையும் பதார்த்தங்களும் பழம் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிணமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்தா இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. பாருங்கள் அந்த இடத்துல இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகள் மேல் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் உறாதபடிக்கு முற்றில் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லி அந்த வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் தேவன் இப்படியாக அந்த அதாவது ரட்சிப்பின் மூலமாய் செய்வார் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்கள் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஏசாயா புத்தகம் 53 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. என்னோடு கூட நாங்கள் திருப்பிக் கொள்ளும் 53 அதிகாரத்திலே அங்கு நான் வாசிக்கின்றேன். 5 வசனம் பாருங்கள், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் சுகமானோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நமக்காக அடிக்கப்பட்டார். ஏன் அடிக்கப்பட்டார்? எனக்கும் உங்களுக்கும் அந்த ரட்சிப்பை தரும்படியா, எனக்கும் உங்களுக்கும் அந்த அபிஷேகத்தை வரும்படியா, எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற நிந்தையை நீக்கும்படியாகத்தான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நிந்தையை இந்த நாட்களை சுமந்து கொண்டார், அடிக்கப்பட்டார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை அங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், இந்த புதிய ஏற்பாட்டிலே அது வழி அல்லது பரலோகத்தில் தேவனோடு இந்த நாட்களிலே நித்திய ஐக்கியத்திலே வழிபடும் வாழ்க்கை என்பதையும் பாதை என்பதையும் அங்கே விவரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த புதிய ஏற்பாட்டில இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால் இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியத்தின் அந்த நிழலை பார்க்கிற வேளையிலே இப்படியாக தேவனிடத்தில் இந்த நாட்களை நாங்கள் செயல்படுவோம் என்பதை குறித்து தான் இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மத்தேயு 7 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது இப்படியாக, நான் வாசிக்கின்றேன். மத்தேயு 7 அதிகாரத்திலே 14 வசனத்தை வாசிப்போமா இருந்தால், நீ ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமான வழியும் நெருக்கமா இருக்கிறது, அதை அங்கே கண்டுபிடிக்கிறவர் யாருன்னு சொன்னா சிலர் தானே. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அந்த இடுக்கமான வழியை கண்டுபிடிக்க மாட்டாங்க. கவனிச்சு பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், அது கட்டாயம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டிய எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு டோக்கன் மாதிரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இப்ப ஆண்டவர் என்ன டோக்கன் கொடுத்துருக்கிற இதானே சல்வேஷனுடைய டோக்கன் கொண்டு போ. ஆனால் யூ ஃபைண்ட் யுவர் வே, அதாவது பாதையை, யூ ஃபைண்ட் மை வே, என்னுடைய பாதையை நீ முதலாவது கண்டுபிடி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அந்த வேதவார்த்தை சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால் ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படியாக இருக்குமாம், இடுக்கமான வழியாகவும் நெருக்கமாக இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களை பாருங்கள், அப்ப இன்றைக்கு இடுக்கமான வழியை இந்த நாட்களை நாங்கள் கண்டுபிடிப்போமா இருந்தால் தான் இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களே அங்கே போகலாமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களை நாங்கள் அவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை நாங்கள் போக முடியாது. கத்துள்ள ரட்சிக்கப்படுகிறது என்பது தேவனுடைய சித்தம் என்பதை நாங்கள் நான் மறுபடியுமா இந்த நாட்களே நான் சொல்லுகிறேன். அருமையான கத்துள்ள பிள்ளைகளை மார்க்கு 12:14 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது, அவர்கள் வந்து போதகரே நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம், நீர் முகதட்சணையும் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ அல்லது கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார். பாருங்க என்ன காரியத்தை சொல்றாங்க. ஆண்டவர் வந்து சொல்றாங்க, நீ முகதட்சணம் இல்லாம காரியம் செய்கிற ஆண்டவர், ஆனால் ராயனுக்கு வரி கொடுக்கிறது சரியா புளியா? ஏன்னு சொன்னா பாருங்க, இந்த சம்பவத்தில் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் சொல்றார் வந்து ஆண்டவருடைய காரியத்தை பாருங்க. அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், நான் பார்க்கும்படி ஒரு பணத்தை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் இந்த சிறுவத்தின் மேல் எழுத்து யாருடையது என்று கேட்டார்கள். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார். என்ன காரியம் ஐயா, இதுதான் சொல்றது, தேவையில்லாத வேலை பார்க்கிறேன்னு சொல்லி அருமையான கத்துடைய உள்ளது. இப்ப பாருங்க, நீ கட்டாய நீ என்ன செய்யவன், டேக்ஸ் கட்டவன், கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டவன், அதுல களவெடுக்க கூடாது. அதே வேளையில தேவனுக்கு நீ கொடுக்கறத கொடுத்தானாவும், தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல இன்றைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னன்னு சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்றைக்கு அநேக ஆலயங்கள்ல பார்க்கிற வழியிலே பழைய ஏற்பாட்டுக்கு வருவாங்க. மல்கியா மூன்று கத்துக்கல வானத்தின் பலவனிகளை திறந்து என்ன திறந்து கொட்டும்படியாக அந்த நாட்களை ஆண்டவரே காரியத்தை செய்யும்னு சொல்லி. அப்ப அதுல வந்து அந்த வசனத்தை வடிவாக வாசிக்கிறேன். சொல்லப்படுகிறது, அதாவது காணிக்கைகளை பண்டசாலை தசமாங்களை கொண்டு வாருங்க. என்னண்டா என்னை சோதிக்கும்படியானதான் ஆண்டவர் கேட்கிறேன். நீ என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்க போறியா, கொண்டு வா. இப்ப தோமா இந்த விளையாட்டு நாங்க விளையாடுறோம். தோமா இந்த நாட்கள் ஆண்டவர் இவர் ஆண்டவர் அவருடைய காயங்களுக்குள்ள கையை போட்டு பார்த்தால் தான் நான் நம்புவேன், மட்டும்படி நான் நம்பவே மாட்டேன், அவர் உயிர்த்தெழுந்து எடுத்திருந்தேன். ஆண்டவர் பூட்டியிருந்த கதவுக்குள்ள வந்தார். இந்த நாட்களை வந்து தோமா அங்கே வாப்பா, ஒரு ஒருத்தரையும் கூப்பிடல, பேதுருவையும் கூப்பிடல, ஒருத்தரையும் கூப்பிடு, தோமா அங்கே வாப்பா, முதலாவது நீ வந்து கையை போட்டுப்ப, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லிவிட்டு சொல்ற, நீ வந்து முதல் இந்த காயத்துக்குள்ள கையை போட்டு பாருதான். தோமா அழுது மனங்கு சந்த அழுது. அதே விதமாக தான் அன்றே பாருங்க ஐயா, இந்த மல்கியாவில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அங்கே ஆண்டவளை அந்த வார்த்தையை பார்க்கிறார்கள். என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த காசில் நாங்கள் போட்டு அவரை சோதிச்சு பார்ப்போம், 10 ரூபாயை போட்டு இந்த நாட்களை என்ன செய்வோம், சோதிச்சு பார்ப்போம், அவர் 20 ரூபா தாராயிரா காரியம் நடக்கிறதாண்ட அருமையான கத்துடைய பிள்ளைகள், அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வருங்க. வேதம் சொல்லுறது குழந்தைகள் எப்படின்னு சொல்லி சொன்னால், அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவான், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இது எப்படியாக வசனம் இருக்கிறது? இங்க சொல்லப்படுகிறது 10 ரூபா கொண்டு வாங்கன்னு சொல்லி அருமையான கத்துடைய, ஆனா இங்க சொல்லப்படுறது அப்படி அல்ல. விசனமாய் கொடுக்க வேண்டாம், நீ அங்க பாச சொல்லிட்டான்னு சொல்லி போட்டு நீ போய் கொண்டே அடைய வச்சு போட்டு தசமாக போட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது கட்டாயம் நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அதிலே வார்த்தையிலே தெளிவாக சொல்லப்படும், குழந்தைகள் சொல்லுகிறார் அங்க எப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் மனதில் நியமித்தபடி கொடு, உனக்கு மனதில் நியமி டிசைட் பண்ணு. இந்த நாட்கள் ஒவ்வொரு கிழமையும் போய்க்குள்ள டிசைட் பண்ணு, சேர்ச்சுக்கு போறேன் நான், ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை நான் செய்யணும், இந்த கிழமை முழுக்க என்ன காத்திருக்கிற கொடிய நோயில இருந்து விபத்துகள்ல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து உபத்திரங்கள்ல இருந்து கடன் பிரச்சனைகள் இருந்து காத்திருக்கிறாரே, அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நான் ஒரு முழு மனதோடு முழு இருதயத்தோடு இந்த நாட்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் ஒரு தீர்மானத்தை எடு. அருமையான கத்துடைய உள்ளது தீர்மானத்தை எடுத்து வச்சு ஆண்டோட சமத்துல போ. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே தான் சேர்ச்சி போய்க்க தான் பேச திறந்து பார்ப்பினோம். பேச திறந்து பார்த்துருந்தாங்களே, இன்னும் பேசுக்குள்ள ஒரு காசும் இல்லாமல் கிடக்குதே, என்னென்னு சேர்ச்சி போடுறது, சரி 10 சத்தை போட்டுப்போம், 50 சத்தை போட்டுப்போம்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை அருமையான கத்துடைய உள்ளது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கறேன்னா புதிய ஏற்பாட்டில் பார்க்கறேன்னு சொல்லி சொன்னாலும், நோமலாய அந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அதற்கு முந்தின நாளே நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைக்குரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி தேவனுக்குரியதை நாங்கள் செயல்பட்டு அப்படி வைப்பமா இருந்தது என்றால், தேவன் அந்த கிழமை பூரா நம்ம பார்க்க போற ஒருக்கா நமக்கு வீசுற காத்த நைஸா ஒரு 20 நிமிஷம் பிடிச்சிருந்தான்னு சொன்னா காலி. கொரோனாவில் நடந்த மாதிரி தான், கொரோனா என்ன நடக்குது, காத்த பிடிச்சிட்டு லேட்டா மூக்கையும் பிடிச்சிட்டேன், மூக்கை பிடிக்க என்ன நடக்குன்னு சொல்லி அங்கே வெண்டில் ஆட்டோ கொண்டு போட்டாங்களோ அது வெண்டில் ஆட்டோ சரி வருது இல்லை, அது வெக்க காத்து என்ன செய்யறா அகலை கொண்டு போடு பாருங்களா. அப்ப என்ன காரியம், மூச்சு விட முடியாது, அதனாலதான் ஆக்கள் சாகுறாங்க. அப்ப இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு, சுவாசத்தை தார தேவனுக்கு இந்த நாட்கள் நம்மால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும். வருமான கத்துடைய பிள்ளைகள், நான் மட்டும்படி இந்த நாட்களை மட்டும்படி இந்த மல்கியா 3:10 குடிச்சு நாங்கள் அது கூட நான் இந்த நாட்களை நான் பேசுறது இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்றால் இந்த நாட்கள் ஆண்டவுடைய காரியம் நான் கொடுக்கறது வந்து ஆண்டவரோடு நம்மோடு சேர், நாமும் ஆண்டவரோடு சேர் உடன்படிக்கா அந்த நாட்கள் இருக்கொழிய. மற்றபடி அவர் ஊழியக்காரன் சொல்றாரு, போதர் சொல்றாரு, அவங்க சொல்லுவாங்க சும்மானு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தங்களை இது கட்டுறதுக்கு அது கட்டுறதுக்கு அந்த பண்டுக்கு இந்த பண்டுக்குன்னு சொல்லி காரியங்களை வாகனம் எல்லாவற்றையும் மீண்டு வச்சுட்டு இந்த காசுல எடுத்து இந்த காசை கட்டணும்னு சொல்லி இந்த நாட்கள் இன்றைக்கு அவர் செயல்பட்டு கொண்டிருப்பாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகள், இதுதான் ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை நீ செய்யறதா இருந்தால் சும்மா செய், எந்த இடத்துல போனால் இது காரியம் வரும், வருமானம் வரும் என்ற நோக்கத்தோடு போய் இந்த நாட்கள் ஊழியத்தை செய்யாது. சும்மா போய் இந்த நாட்கள் செய்வார்கள். கத்தர் உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பார், திருமண காரியங்களை சந்திப்பார், இந்த நாட்கள் சீதன காரியங்களை சந்திப்பார், எல்லாம் செய்வார். என்ன கிடைப்பாருங்க, ரசிக்கப்பட்டவனே இன்றைக்கு நிக்கிறான் வந்து இவ்வளவு ரசிச்சந்தான். இன்றைக்கு என்ன என்ற மாப்பிள்ளை தெரியாது, அவர் இன்ஜினியர் படிச்சிருக்கிறார். இந்த நாட்கள் ரசிக்கப்பட்டாங்களே, ஆண்டவர் அறிஞ்சிருக்காங்க, ரசிக்கப்பட்டாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, வேதத்துல பாருங்க, ஆதி காமத்தில் எடுத்து பாருங்கள், அங்கே ஈசாக்கு பொண்ணு அனுப்புகிற வழியில் எலியாசர் போற, எலியாசர் பரிசுத்தாவியானவர் குறித்து சொல்லப்படுறது, பெரிய அவருடைய சாயலாக சொல்லப்படுறது. அங்க போன உடனே பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணிட்டு போறார். இவ என்னுடைய எஜமானம் கிடைக்க வேண்டிய பெண்ணுக்கு இப்படியான காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டும், அப்படி என்றால் தான் அது தேவனுடைய சித்தம்னு சொல்லி போட்டார். அதே விதமாக அங்க போற வழியில் நடக்கு, ஒட்டகத்துக்கு தீனி கொடுக்குறாங்க, அவங்க படுக்கிறதுக்கு விடுங்கிறது, தண்ணி வாக்குறாங்க, காரியங்களை செய்யறாங்க, ஆகாரம் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகுதான் அடுத்து என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அங்க வந்து அங்க என்ன நடக்கணும், அவங்க வந்து கேட்கல இந்த நாட்களை, ரெபேக்காவை அவங்களை வந்து கேட்கல இந்த நாட்களை வந்து இவ்வளவு பவுன் கொண்டது நீங்க கேட்கல. இவர் என்ன செய்யற, கடகத்தை எடுத்து போடுறாரு, காப்பை எடுத்து போடுறாரு, இந்த காரியங்களை எல்லாம் எடுத்து தோடுகள் இதுல எல்லாவற்றையும் போடுகிறாரு. கத்துடைய பிள்ளைகள், ஏன்னு சொன்னி சொன்னால், ஒரு சந்தோஷத்துல திருப்தியா இந்த நாட்கள் என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த காரியத்தை செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலும் இந்த நாட்களை பார்க்கிற வேலையிலே வரவர தமிழர்கள் இருக்க தேசங்களே ஒன்றை பார்க்கிற வழியில் இதுதான் முக்கியமான காரியம். இவ்வளவு தந்தால் தான் திருமணம் நடக்கும். அவனுடைய வாழ்க்கை அந்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கை அந்த நாட்கள் எப்படி போகுது, ஒன்றுமே இல்ல இல்லாமல் போகுது. காசு இல்லையா ஐயா, அவங்களுக்கு காசு இல்லை, இந்த நாட்கள் காசு இல்லாமல் என்னென்ன அந்த திருமணத்தை அந்த ஒரு பிள்ளைய திருமணம் செய்து கொடுக்குறோம் இந்த நாட்கள்.

நிற்கும்படியாக அந்த நாட்களிலே அவர்கள் ஆண்டவனிடத்தில் இந்த காரியத்தை கேட்கிறதை பார்க்கிறோம். என்னென்றால் ராயனுக்குரிய ராயனு குழு, ஆண்டவருக்குரிய ஆண்டவர் குழுன்னு சொல்லி ஆண்டு சொல்லி ஒரே வார்த்தையிலே முடிச்சிட்டார் என்பதை பார்ப்போம். அதனால யாருமே கத்துள்ள பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவருக்கு ஏதாவது காரியத்தை செய்யணும்னு சொல்லி சொன்னால் விசனப்படக்கூடாது. அருமையான விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. கட்டாயமா நாங்கள் செய்யணும் இல்லை, ஆண்டவர் கட்டாயமா செய்யும்படி ஆசைக்கிற ஆண்டவர் எந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தசமாத்தை குறிச்சு பேசியிருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகள், புதிய ஏற்பாடுல தசமாத்தை குறிச்சு ஆண்டவர் பேசியல அருமையா. ஏனென்றால் ஆண்டவருக்கு ஜனங்களுடைய நிலைமை தெரியும். ஆனால் அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் ஆண்டவர் அங்கே பேசுறதற்கு முன்பாகவே ஜனங்கள் கொண்டு வந்து எல்லா காரியத்தையும் அங்கே செய்கிறார். இந்த ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்துண்டுகள் கொடுத்த சம்பவத்தை பாருங்க. அந்த வாலிபன் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவனிடத்துல ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்துண்டுகளும் தாயார் கட்டி கொடுத்துருக்கிறாங்க. அந்த நாட்களை போய் மீட்டிங்கு போய் பார்த்துட்டு வா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட காரியத்தை எழுந்தது. அப்போ அவன் நிற்கிற நாள் எத்தனை நாள், அஞ்சு நாளோ பத்து நாளோ அந்த நிற்கிற பிள்ளையில அந்த நாட்களை அவனுக்கு தேவையாயிருக்கும் அருமை. அப்ப அதனால பாருங்கள், அவன் அதை தன்னுடைய உணவாக கொண்டு வந்தான். ஆனால் இங்கே இந்த ஜனங்கள் பசியன்னு சொன்ன வேளையிலே அவன் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னான், அப்படியே முழுக கொடுத்துட்டான் அறிமான கத்துடைய பிள்ளை. அதைத்தான் நாங்க பார்க்கவன் தனக்கண்டு அவன் எடுத்து வைக்க இல்லை, அவன் கொடுத்துட்டான். அது என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அந்த வாலிபன் ஒரு வியாதியிலே ஆப்பிட்டு இருந்தான். அந்த நீர்க்கோர்வ வியாதியிலே ஆப்பிட்டது நிமித்தம் ஆண்டவர் அவனை சுகமாயிருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளை. அதான் அந்த சரித்திரம். அவன் அவர் மேலே பற்றி வைச்ச நிமித்தம் தான் அவரை பின்தொடர்ந்து வந்திருந்தான். ஆனா உடனே என்ன செய்தான், கிடந்ததை முழுப்படியே கொடுத்துட்டான். அவன் கேட்கல யாருட்டே, அவன் இதான் உற்சாகமாய் கொடுக்கிறான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு அப்படியே அந்த நாட்களை உற்சாகமாய் கொடுத்து விட்டான். அந்த நாட்களிலே வாலிபன் கொடுத்த வழியிலே, அந்த பையன் கொடுத்த வழியில் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னார், அங்கே ஆண்டவர் அதை ஆசீர்வதித்த மட்டுமில்லை, திரும்ப எட்டு கூடையில திரும்ப என்ன செய்யறாங்க, திரும்ப கொண்டு போறாங்க பாருங்க. அதுக்கு பின் அவன் கஷ்டப்பட்டவனா அல்ல, அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்தவனா அருமையான கத்துல இல்லை. அருமையான கத்து ஏன்னு சொன்னால் தேவன் எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல வந்து எந்த காரியமும் பேசவில்லை. சீதா இடத்துல கேட்டார், ஆகாரத்தை கொடுங்கப்பா, அவங்க சொல்றாங்க காடா இருக்குது, இதுக்குள்ள எங்க போறது, ஜனங்கள் இல்லை. ஆனா மிஞ்சி மிஞ்சி போனா இதுக்குள்ள ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு அங்கே பிரட்டி கிட்டே கொடுக்கலாம்னு சொல்லி. ஆனால் இவன் துணிஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறான். கொண்ட இடத்துல பாருங்கள், ஆண்டவர் அதை எடுத்து பிதாவுடைய சமூகத்திலே வச்சு ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்குற அருமையான கத்தோடைய பிள்ளை. அதனாலே நாங்கள் இன்றைக்கு ஆண்டவுடைய சமூகத்தில் நாங்கள் இதே கொடுக்க வேணும். நமக்கு உண்டான எல்லா காரியத்தை கொடுக்க வேணும் இருந்தால் பிதாவுடைய சமூகத்திலே போய் ஆசீர்வதிக்கப்படுமா இருந்தால் நம்முடைய ஜீவன் உள்ள நாங்கள் சாகும் வரைக்கும் ஆசீர்வாதமா இந்த நாட்களை இருப்போம். உலகத்துல பஞ்சம் வரட்டும் ஐயா, பஞ்சம் வந்த அப்புறம் யோசேப் என்ன பஞ்சம் வந்து, பஞ்சம் வந்து யோசேப் என்ன சாப்பாடு கொள்ள இல்லாமல் செத்ததா இல்ல. அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, தேவன் போஷிப்ப. அதனாலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே நீங்கள் இதுதான் காரியம் என்று செய்யக்கூடாது, தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து ஐக்கியப்பட்டு இந்த நாட்களே உங்களாலே தேவனுக்கு ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இந்த நாட்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அடுத்ததாக பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், யோவானுக்கள் சுவிசேஷம் 14 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன், 14 அதிகாரத்திலே 16 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளரை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப ஆண்டவரே பாருங்கள், என்ன காரணத்துக்காக இந்த வார்த்தைகள் சொல்லப்படுதுன்னு சொன்னால், எப்படியாக அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு வர வேண்டும், எப்படியாக அந்த நாட்களிலே அவனுக்குள்ள இந்த காரியங்கள் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அந்த ரட்சிப்பினுடைய காரியத்தை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே ஆண்டவர் சொல்கிறார், பிதாவை வேண்டிக் கொள்ளுகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை இந்த நாட்களே நமக்கு தருவார் என்பதை குறித்து இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கணும். அப்போ சில 16 அதிகாரத்திலே 17 வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லி சத்தமிட்டார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை தான் இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தையுடைய தலைப்பு. அருமையான கத்த பாப்ப அந்த அந்த பெண் என்ன செய்கிறான்னு சொன்னால், பவுல பின்தொடர்ந்து வாரா. ஏனென்று சொன்னால் பவுல் பேசின வார்த்தையிலே அவளுக்குள்ளே ஒரு ஒரு காரியம், ஒரு மாறுதல் வருகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சுவிசேஷம் என்று சொல்லி நாட்களே அநேகர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. ஆனா அது சுவிசேஷம் மாறி அல்ல, என்னத்தையோ பிரசங்கிச்சுட்டு போறாங்க. வேதம் சம்பந்தமான காரியங்களும் வராது, ஆண்டவற்றை பேரே சொல்ல மாட்டாங்க, இயேசு கிறிஸ்துவின் பேரே சொல்ல மாட்டாங்க, ஏதாவது ஒன்றையும் பிரசங்கம் பண்ணி போட்டு இந்த நாட்களை போயிடுவாங்க. அருமையான கத்தருடன் கத்தருனே ஆசீர்வதிப்பேன், கத்தருனே ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி என்ன நல்லது இல்லைன்னு நான் சொல்லவில்லை. கத்தருடைய

0: குணமாக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதற்குரிய பரிகாரத்தை எல்லாம் முதல் சொல்ல வேண்டும். வறுமையான கத்துடைய பிள்ளைகள், நீ இதை செய்தால்தான் கத்தர் இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லுவோம் இல்லை. இந்த நாட்கள் நீ கொண்டு கொடு ஆண்டவர், கொடுத்தோன்னு அந்த நாட்களை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், நோயை குணமாக்குவார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கும். வறுமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படி அல்ல. நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில கூட இந்த நாட்கள் இந்த உபாகமும் உபாக புத்தகத்தில் இருந்த 24 அதிகாரத்தில் இந்த நாட்கள் சில காரியங்களை வாசித்து அருமையான கத்துடைய பிள்ளைகளை, எப்படியாக அந்த ஆண்டவர் இந்த நாட்களை நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார் என்பதை குறித்து அந்த வார்த்தையில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. அந்த வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் சற்று வாசிப்போம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது. உபாகம புத்தகத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே 23 அதிகாரத்திலே 5 வசனத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மேலே இந்த நாட்களை அன்பு வைத்த படியினால் இந்த நாட்களை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அருமையான கத்தோடு பிள்ளைகளை, அன்பு வைத்த படியினால் இந்த நாட்களே அகண்டவர் இந்த நாட்களே நம்மை நேசிக்கிறார். அன்பு வைத்த நிமித்தம் தான் கத்தர் இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களே அற்புதங்களை செய்கிறார் என்பதை தான் இன்றைக்கு அங்கே இந்த இடத்திலே அறியக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்தோடு பிள்ளைகளை, இப்ப இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது 17 வசனத்திலே பார்க்கிறோம். அப்ப பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறாள், அவள் பவுலே பின்தொடர்ந்து வாராள். ஏனென்றால் அது அவள் எப்படிப்பட்டவள் சொல்லி பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது. நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த இடத்து போகிலே குறி சொல்லுகிற ஏவியாவை கொண்டிருந்த குறி சொல்லுகிறதுனாலே தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்குற ஒரு பெண் எதிர்பட்டு வந்தாள். அப்ப பாருங்கள் அவள் என்ன சொல்றாள் தான் என்று சொல்லி சொன்னால், இந்த காரியத்தை பார்க்கிற வழியில் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறாள் என்று சொன்னாள். இவளுக்குள்ள இருக்கிறது வேற ஆவி ஐயா, அவளுக்கு என்ன ஆவி, குறிசொலுகிறாவி. ஆனா இவள் அதே அவள் சொல்லுகிறாள், இவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்ய ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார். இதானையா அந்த சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள். ட்ரூத் இஸ் த மேட்டர். அருமையான கத்தோடு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யுமே ஒழிய இந்த நாட்கள்லேயே வேற ஒன்றும் முடியும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த நாட்களை நம்ம இந்த நாட்களை சத்தியமான அந்த சத்திய வார்த்தை தான் ஒரு மனுஷனை விடுவிக்குமே ஒழிய வேற எந்த வழியினாலும் ஒரு மனுஷனுக்கு விடுதலை வராது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான அன்பு பிள்ளைகளை பார்க்க, அப்படியானால் பாருங்கள் இவள் செய்த காரியத்தை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அவள் அவர்களை பின்தொடர்ந்து வந்து இந்த நாட்களே அங்கே அவர்களை குறித்து இந்த நாட்களை அவர் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால் அவர்களை அங்கே ஜனங்களுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறதையும் அறிமுகப்படுத்துகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கத்தோடு பிள்ளைகளை பாருங்கள், 2 பேதுரு 2 2 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். எதை யாரை குறித்து சொல்லப்படுகிறது, ரொம்ப கவனமாக இருக்க இந்த வார்த்தை சொல்லுகிறது, கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். இப்போது கள்ள பாஸ்டர்மார், அருமையான கத்துடைய பிள்ளைகள், எப்படி என்று சொன்னால் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டர்களை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களுக்கு என்ன என்ன செய்கிறார்களாம், கிரயத்தை கொண்டு, அதாவது தங்களை அங்கே கிரயத்தை கொண்டு இந்த நாட்களே என்ன செய்கிறார்களாம், இந்த நாட்களே கொண்ட ஆண்டவரை இந்த நாட்களே மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை இந்த நாட்களே வரிவித்துக் கொள்ளுகிறார் சொல்லி பார்க்கும். யாரு இந்த கள்ளத்தீக்கள், கள்ள போதர்கள், அருமையான கத்துடைய, அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்ய தந்திரமான, அதாவது எப்படின்னா வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி இந்த ஜனங்களுக்குள்ள தந்திரமா பேசுறாங்க. கொடுத்தாதான் உங்க ஆசீர்வாதம், இதெல்லாம் தந்திரமான பேச்சு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், என்ன ஐயா கொடுத்தாத்தான் ஆசீர்வாதம் உண்டு, ஏன் அப்படி எப்படியான காரியம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், எங்க போனாலும் அங்க பாருங்க, சில நம்முடைய தேசத்திலே பாருங்க, மூளைக்கு மூளை கல்ல வச்சு போட்டு, மூளைக்கு மூளை மரத்தை வச்சு போட்டு இந்த நாட்கள் என்ன செய்யறாங்க, அதை சுத்தி சுத்திக்கும்போது பக்கத்துல 2 பாக்குற இந்தியா தேசத்துல போனீங்கன்னு சொன்னா ஒரு மரத்தை பார்ப்பாங்க, மரத்தை வதர்வு மரத்துக்கு பக்கத்துல உண்டியில வச்சிருவாங்க. உண்டியில வச்சா அந்த நாட்களை பாக்குற வழியில 2-3-4 ரூபா காசு வந்து சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா. ஒரு நாள் சுத்தி காட்டிச்சிருந்தா எல்லாரும் சுத்துவாங்க, என்னத்துக்கு சுத்திரம்னு சொல்லி தெரியாது, எல்லாரும் சுத்துவாங்க. வந்து அதை சுத்தி போட்டு அது பக்கத்துல சந்தானத்தையும் குங்குமத்தையும் பூசி போட்டு இந்த நாட்களை என்ன செய்வாங்க, அது கொஞ்ச நாள் அப்புறம் அது ஒரு ஒரு ஆராதிக்கிற இடமா போயிரும். உண்டியல் நிறை, உண்டியல் நிறைஞ்சோட பார்ப்போம், உண்டியல வச்சவர் என்ன செய்வார், குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்தனே அதை திறந்தா அதுக்கு இந்த காசு எடுத்து கொண்டு போவார். அருமையான கத்துடு, இதுதான் நடக்கிற காரியம் பாருங்க. அப்ப அருமையான அன்பு பிள்ளைகளை இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ரட்சிப்பு எப்படியாக இருக்கிறது, அந்த ரட்சிப்பு எப்படி வருகிறது என்பதை நாங்கள் குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்துடு பிள்ளைகள், இப்ப இந்த 2 பேதுரு 2 21 வசனம் இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கின்றேன். நீங்க கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பும் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டுவிட்டு அங்கே விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்களானா அவர்களுக்கு நலமாயிருக்கும். அருமையான கத்தோட்டு பிள்ளைகளை அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது, அவர்கள் அங்கே இந்த நாட்களே அந்த காரியத்தை விட்டு இந்த நாட்களே அறியாமல் இருந்தார்கள் என்றான். ஏன்னு சொல்லி சொன்னால் அறியாமல் இருக்கிறது நிமித்தம் தான் பொய் போதகங்கள் பொய்க்காரியங்களை சொல்லி இந்த நாட்களிலே ஜனங்களே அவர்கள் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் அவர்களை பின்மாற்றமாய் போக பண்ணுகிறதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக அந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்து அதைத்தான் இந்த நாட்களில் இந்த கடைசி காலத்தில் இந்த நாட்களிலே யாக்கிரதையா இருக்கும்படியாக அந்த நாட்களிலே வேதம் நமக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அப்போ சிலர் 9 அதிகாரத்திலே 2 வசனம் சொல்லுகிறது, இந்த மார்க்கத்தராகிய புருஷராகிய ஸ்திரீகளாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கூலே இருந்து ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை இந்த நாட்களிலே கேட்டு வாங்கினார் என்று சொல்லி இந்த நாட்களே இது அப்போசலாகிய பவுலோடிகளுடைய காரியமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் இங்கே பாருங்கள் 22 அதிகாரத்திலே 4 வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் இந்த மார்க்கத்தராகிய புருஷரையும் மிஸ்ரையும் கட்டி சிறைச்சாலைகளை ஒப்புவித்து மரண பரியந்தம் இந்த நாட்களிலே துன்படுத்தினேன். யாரை என்று சொல்லி சொன்னால் கிறிஸ்தவத்தை அங்கே பிரசங்கித்ததை பவுலோடிகள் அந்த நாட்களில் என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவர்களை கொல்லும்படியாக காரியங்களை செய்தார். ஆனா அவருக்குள்ளே அந்த நாட்களில் ஒரு அறியாத தன்மை இருந்த நிமித்தம் தான் அப்படியாக அந்த நாட்கள் இருந்தது. அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அங்கே உறுதுணையா இருந்தது மட்டுமல்ல கர்த்தருடைய காரியத்தை இந்த நாட்களை செய்து முடித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை அப்ப இன்றைய நாட்களில் இந்த நாட்களை பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் எப்படியாக அந்த ரட்சிப்பினுடைய காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும், அதாவது ரட்சிப்புக்கு ஏதுவான வேத வார்த்தைகளை நாங்கள் இந்த நாட்களிலே அதாவது பேச வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய எபிரேயரின் புத்தகம் 10 அதிகாரத்திலே 20 வசனத்தை வாசிக்கிற வேளையில் சொல்லப்படுகிறது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் இந்த நாட்களே உண்டாயிருக்கிறதுனால். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கிறிஸ்துவினுடைய மார்க்கத்தின் வழியாக அவருடைய மார்க்கத்தின் வழியாக நாங்கள் பிரவேசிப்பதற்கு அங்கே அவருடைய இரத்தத்தினாலே தான் நமக்கு இந்த நாட்கள் அந்த தைரியம் உண்டாயிருக்கிறது. அந்த மார்க்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மார்க்கமாக இந்த நாட்களே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலே இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை அறிய வேண்டும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாங்கள் இந்த நாட்களே இருக்க வேண்டும். அவர்கள் இப்படி சொல்லுகிறாள் அப்படி சொல்லுகிறாள் சொல்லி சொல்லுகிற வழியிலே அதை இந்த நாள் பாருங்க அநேகருடைய பாருங்கள் தந்திரமான காரியங்களை பேசி தங்களுடைய வசமா இழுத்து வச்சுக்கிறாங்க. அநேக ஊழியக்காரருக்கு ஜாலரா போடுறது கொஞ்சம் பெருக்கணும், பாஸ்ட பாஸ்ட பாஸ்ட பாஸ்ட் சுத்தி கொண்டு தெரியணும். என்ன காரியம் நடந்தாலும் இந்த நாட்களை சொன்னா கொண்டா கூட விழிப்புணர்ச்சி இல்லாதவர்கள் அவர் அப்படி செய்வாரோ இப்படி செய்வாரோ கடைசியா போலீஸ்காரன் வந்து பிடிச்சு கொண்டு போய்க்கலாம் தெரியும், வேறு பிடிச்சு சொல்லி இவ்வளவு நாளும் தெரியாம போயிட்டுதுன்னு சொல்லி நிலைமைக்கு இந்த நாட்களை அப்படி அநேக இடங்களில் நடந்திருக்கு. அருமையான கத்தோடு பிள்ளைகள் ஊழல்கள் அருமையான கத்தோடு பிள்ளைகள் அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். என்னன்னு சொன்னால் இந்த ரட்சிப்பின் பாதையை இந்த நாட்களிலே முடிவரியந்தம் நடக்க வேண்டும் என்று இந்த நாட்களிலே நாம் அந்த ரட்சிப்பினுடைய அந்த 3 நிலைகளையும் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களே அங்கே 2 பக்கம் கொண்ட ஒரே வழியா இந்த நாட்களே விவரிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம் 1வது நாட்களை பார்த்தோம், ரட்சிப்பு மீட்பு நீதிமானாக்குற 3 காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே இந்த ரட்சிப்பினுடைய காரியம் என்றால் என்ன என்ற தலைப்பை இந்த நாட்களே இன்றைய நாட்களை பார்த்தோம். இந்த நாட்களே கர்த்தர் தாமே இந்த நாட்களை ஆசீர்வதிப்ப 2வது பகுதியை இந்த நாட்களே நாங்கள் நாளைய நாட்களிலே பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே ரட்சிப்புக்கு ஏதுவான வேத வார்த்தை என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்க போகிற முறையில கேட்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாட்களே ஆண்டவரே தெளிந்த புத்தியும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் நாட்களில் நல்லெண்ணத்தில் விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களிலே பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே தேவரே இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்களிலே நீர் அனுப்பி அவர்களை குணமாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே இன்றைய நாளிலும் ஆண்டவரே அநேக வஞ்சிக்கிற போதகங்களுக்குள்ளே ஜனங்கள் அங்கே இழுப்புண்டு போகாதபடி இந்த நாட்களே தங்களுடைய உடைமைகளை இழந்து போகாதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமேன் ஆமேன். என்ன தலைப்பு சொன்னீங்களே ஐயா?
0: ரட்சிப்புக்கான வேத வார்த்தைகள். வேத வார்த்தைகள் ரோமர் 1:16 ஐயா, அந்த வசனத்தை போட்டுட்டீங்கன்னா சரியா இருக்கும்.
1: 1:16. ஆமேன். நன்றி ஐயா. இதுவரை நேரமும் கத்துடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறோம். வேத பாட நேரத்தில் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கணும் என்று சுவாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் மறுவலப்பில் கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் அதே வேளையிலே ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூட யூடியூப் கூட பார்க்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்தடி கரத்திலே போகிறோம். கத்தர் தாமி எங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாளை நாளில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா. காட் பிளஸ். தலைப்பை பார்ப்போம். கத்திற்கு நன்றி செலுத்துவோம். கத்திரி கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்
2: குறிக்கின்றோம்.
1: முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவனும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாக இருக்கிறது. ஆமேன். கத்திற்கு ஆமேன். ஆமேன். நன்றியும் வாழ்த்துக்களும் திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். கதிரிகரத்தில் உபயோகிக்கிறோம். கத்திர தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவபலனாக இருக்கிறது. இது சுவிசேஷம். ஆமேன். கத்தடி கரத்திலே போய்ப்போம். கத்திரதாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் ஒரு சில பாடல்களோடு இணைகின்ற பொழுது தேவ ஊழியர் இவங்களுக்கு கூட வழி நடத்துவார். ஆமேன்.

0: அருமையான பாடல்களை கூட கடந்து சென்றோம். இந்த வேளையில் நாங்கள் ஜெபங்களை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இன்று 11ஆம் தேதி 8ஆம் மாதம் 11ஆம் தேதி ஆவணி மாதம் 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை மதிய வேளையில் இணைந்திருக்கிறோம். மாலை வேளை 1 மணியாக இருக்கிறது. டொரண்டோ நேரம் மாலை நேர விடுதலை நொழிச்சி நேரத்தில் இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் மிசஸ் குலைந்தனம் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெப வேலை கூட வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். எவ்வளவு வேலை கூட வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. உங்களுக்கு கருத்திலே போயிருக்கிறோம். God bless you. Amen.
1: God bless you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah. அன்புங்கிருவியும் இறக்கமிட இந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தையும் இந்த நாளையும் காண்பிக்கவும் கூட மற்ற கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உங்களோட கிருபைதான் எங்களை தாங்குறது, உங்களோட கிருபைதான் எங்களை நடத்துறது, உங்களோட கிருபைதான் ஐயா என்று உள்ளது. உங்களோட கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபி ஐயா, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் மறவேன் என்று வாக்கு தந்த தேவனே, நீங்கள் ஒருவர் தான் எங்களை உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மறக்காம உங்களோட திருக்கரத்தினால் தாங்கி வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. நீங்க நல்லவர் ஐயா, நீங்க வல்லவர், நீங்க போதுமானவர். உங்களோட நித்தியோகம் உங்களை நம்பின பிள்ளைகளுக்கு ஆதாரமா இருக்கிறதுக்காக, எங்களுக்கு விலப்பக்க நிலையாயிருந்து உங்களோட நீதியின் விளக்கிறது எங்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று பார்க்கு தந்ததுவனே, ஹார் விட்டு விலகினாலும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு தந்ததுவனே, உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஆகிய தனிக்கட்டவர்களையும் திக்கட்டவர்களையும் விதவைகளையும் நேசிக்கிற தேவனே, இங்கதான் எங்களுக்கு எல்லாமாயிருந்து போதுமானவராயிருந்து நல்லவராய் வல்லவராயிருந்து எங்களை இன்று வரையும் வழிநடத்தி கொண்டு வர தேவனே, இனிமேலும் உங்களுடைய கிருபையின் இந்த சித்தத்தின்படி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய அன்புக்கு பாத்திராக நாங்கள் என்றும் ஜீவிக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை ஆண்டவரே, நாங்கள் ஐக்கியப்படும் பிள்ளைகளோடு அயலார் மத்தியில் சமூகத்தில் சமுதாயத்தில் உங்களுடைய அன்பை நாங்கள் பாராட்டி உங்களுடைய அன்பை எங்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களோட பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கெங்கு இருந்தாலும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இந்த உலகம் பொல்லாத உலகம், இச்சை நிறைந்த உலகம், இருள் சூழ்ந்த உலகத்தில் வாழ்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் ராஜாவே, உங்களோட உள்ளி சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றதுங்கிறது இயேசுவே, உங்களோட ஒளி ஒருதலும் வீசத்தக்கதாக, இந்த மங்காத ஒளி வீசத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை இடகட்டி வழிநடத்த வேணும், வழிநடத்த வல்லவர் வண்ணத்தை கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்க கொடுத்து ராஜா, இந்த உலக பொருளுக்காக ஆசைப்படாதபடி பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் முதல்வன் கொடுத்து ஆண்டவரும் கூட நாமத்தை தூசிக்காதபடி உங்களோட பிள்ளைகள் நடக்கத்தக்கதாக அப்பா ஐஸ்வர்ய சம்பந்தரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் வழிநடத்த உங்களால் முடியும், வழிநடத்தி கொண்டு வாங்க ராஜா, வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோமையா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கமம் மொழியிலேயே நீங்க கால தொடங்கியது வேற நேரம் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்ததுவனே, முடிவு பரியந்தம் தடகம் இல்லாதபடி வெற்றியோடு நடத்தி முடிக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தொடக்கின ஊழியம் ராஜா, உங்களோட நாமம் அமப்பட வேணும் என்றும் உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று தொடக்கின ஊழியத்தை நீங்க நடத்துவீங்க, நடத்த வல்லவர், நடத்தி கொண்டு வாரீங்கள் ஆண்டு. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட கூட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேணும் என பாரத்தை ஆண்டவரையே கொடுத்து சோர்ந்துக்கு கொடுத்து எப்படி நீங்கள் வார்த்தையை முதல் வாசித்தீங்களோ அதே போல் வாசிக்கத்தக்கதாக 365 இந்த வார்த்தையை பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக ஆசிக்கத்தக்கதாக, நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக, ஒழுங்காக செய்யத்தக்கதாக, ஒழுங்கையும் நீங்கள் ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் விரும்புகிற தேவனே, அதன்படி நீங்கள் நடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வார்த்தை வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ராஜா. கேட்ட வண்ணம் இருந்து விடாது, அதோடு எழுந்து நடைபோட்டு இந்த வார்த்தைகளுக்கு சாட்சியலா இருந்து கீழ்ப்படிந்து இருகுலவங்கருக்குள்ள பட்டிய போல் இந்த வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கால்களுக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக இருந்து வழிநடத்தி கொண்டு வர்றதுக்காக வழிநடத்த போறதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கோம். வார்த்தை இல்லா ஆண்டவரே, வார்த்தை கையில் இல்லாத பிள்ளைகளுக்கு உதவியா இருக்கத்தக்கதாகவும், வார்த்தை வாசிக்க முடியாத குறைவோடு இருப்பவர்களுக்கும் நேரம் இல்லாமல் இருப்போருக்கும் இந்த வார்த்தைகள் இருந்த இடத்தில் இருந்து கேட்கத்தக்கதாக இப்பொழுது வாய்ப்பை நீங்கள் இந்த தேசத்தில் இந்த சங்கம மொழிகளை கூடாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கணும் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஐயா இந்த சங்கமம் ஒளியரு தடதாமதமின்றி பாடலுக்கூடாக செய்தி கூடாக சாட்சி கூடாக உங்களோட பிள்ளைகளுக்கூடாக நீங்க நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. நீங்க துறக்கின ஊழியத்தை நீங்க நடத்தி முடித்திருக்கிறீர்கள். உங்களோட பிள்ளைகளுக்கு வாஞ்ச கொடுத்தவர்களுக்கு கொடுத்த வரங்கள் கனியலுக்களால் உங்களை இதில் இணைந்திருந்து மகமப்படுத்த கிடைத்ததே என்று நன்றி உள்ளவர்களாயிருந்து ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக விரலுக்கும் கொடுக்கிற சந்தர்ப்பத்துக்காக அழைப்புக்காக ஆசீர்வாதத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட ரட்சிப்பின் நிச்சயத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இணைந்த பிள்ளைகள் ஆண்டுகளே உங்களோட ரட்சித்தை போட்டடித்து விடாதபடி எங்கெங்கு எந்தெந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த சபையில் அவர்கள் ஐக்கியப்பட்டாலும் உங்களோட பிள்ளைகள் என்று அந்த இயேசுவின் பிள்ளைகள் என்றதை அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவர் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. ஆண்டவரே இடகட்டி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நேரத்தில் இதில் ஐக்கியப்படும் பிள்ளைகள் மிக நடத்தும் பிள்ளைகள் நமக்கப்பட பூர்வ பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஆவியாத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்சு ஒன்றையும் பெருத்தாவியானவரே இடகட்டி கொள்ளுங்க ராஜா. இடகட்டி கொள்ளுங்க உலகம் முழுவதும் ஆண்டவரே எல்லாரும் எங்களோட பேச்சுக்களையும் எங்களோட நடத்துகளையும் பார்ப்பார்கள். ஆனால் எங்களோட சிந்தனைகள் ஒன்றை பெருத்தாவியானவரே நீங்க தான் காண முடியும். இந்த நடத்தும் பிள்ளைகளை இதில் ஐக்கியப்படும் பிள்ளைகள் உங்களோட அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் எங்கெங்கு எந்த பாகத்தில் எங்கு இருந்தாலும் எல்லாருடைய சிந்தனைகளையும் பரிசுத்தாவியானவரே ஆட்கொண்டருளுங்கோ. இந்த கோணல் மாறுபாடுமான உலகத்தில் வாசம் பண்ற நாங்கள் இந்த சிந்தனைகளை எதுக்கும் ஐயா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காதபடி கொடுக்கத்தக்கதாக இந்த சிந்தனைகளை ஆண்டவரே நீங்கள் தான் இடகட்டி வழிநடத்த வேண்டும் என்று பரிசுத்தாவியானவரே உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல பரிசுத்தாவியானவரே உங்களால் கூடும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். பல பேர் மூச்சு விட்டு வேண்டி கொண்டிருக்கிறீங்க பரிசுத்தாவியானவரே உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காகவும் வருங்கால சந்ததிக்காக அன்பின் தேவனே இந்த உலகத்தில் இந்த டெக்னாலஜிக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அடிமையாகி போய்விடாதபடி உங்களுக்கு அடிமையாயிருந்து உங்கள் பிரியமுள்ள பள்ளியில் ஆண்டு உங்களை மகமப்படுத்தி வாழத்தக்கதாக அவர்களுடைய ஆவியாத்மா சிந்தனை செய்ய பேச்சு நேரங்களில் எல்லாவற்றையும் நீங்க கொள்ள கொண்டு வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்தி கொண்டு வாரதவனே வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திருக்கிறோம். இந்த சங்கம மொழியலே இத்தனை வருஷ காலமாக அன்பின்றவனே பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் நடத்தி கொண்டு வார ஆண்டு சகோதரனுக்காக மனைவிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழிய பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றி உங்களோட அன்பரு சுத்ததின் நிமித்தம் உங்களுக்கு என்று என்னத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சியம் உண்டு பண்ணி ராஜா ஆண்டவரே உங்களை அறிய வேண்டும் என்று இன்னசன பந்துக்கள் அன்பானவர்கள் அயலார் உயிருள்ள தேவனை அறிய வேண்டும் என்ற வாஞ்சியை நீங்க உண்டு பண்ணி இத்தனை வருஷ காலமாக இது நடத்தத்தக்கதாக நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த அழைப்பு கூட தாழ்மையோடும் உண்மையோடும் அவர்கள் அவர்கள் உங்களோட இந்த சங்கம மொழிகளை நடத்தத்தக்கதாக ஆண்டவரே என்னும் அவர்களை நீங்க பிளப்படுத்தி தைரியப்படுத்தி நீங்க நடத்தி கொண்டு வாரகிருபைக்காக பரலோக ஞானத்தினால் நடத்தி கொண்டு வாரகிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. அவருடைய தேவைகளை அவர்கள் நினைக்க முதலே நீங்க சந்தித்து அவர்களை ஆசீர்வாதத்தை இன்னும் இன்னும் உங்களுக்கு இந்த சாட்சியாக வாழத்தக்கதாக அயலார் மத்தியில், அன்பானன் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில், பேரப்பிள்ளைகள் மத்தியில், இனசன மத்தியில், சௌரங்கள் மத்தியில், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் இருந்து யாரை இந்த சங்கம மொழிகளை இழைக்கப்படுகிறார்கள் அவர்களும் இவர்களில் உங்களுடைய உண்மையான அன்பையும் தாழ்மையும் உண்மையும் கண்டுகொள்ளத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களை இடகட்டிகள் நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. என்னும் என்னும் ஆசீர்வதிங்கும் ராஜா, ஆசீர்வதிங்கும் ஆசீர்வாதத்து இன்னும் சாட்சியாக இருந்து உங்களுக்கென்று பல காரியத்தை செய்யத்தக்கதாக சாட்சியாக செய்யத்தக்கதாக உங்களை கிருபியை ஊட்டி நீங்கள் நடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, நன்றி. அவங்க கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி. உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. அவவும் உங்களுக்கென்று செய்யும் சேவையை நீங்கள் ஆசீர்வதித்து இன்னும் என்னும் அவ உங்களுக்குள் கால் ஊன்றி நின்று என்னும் என்னும் உங்களுக்கு என்று பல காரியங்களை செய்யத்தக்க சாட்சியாக நீங்க கொடுத்த ஞானம் அருவுக்களால் அவள் நடத்தி கொண்டு வாரீங்க, அவள் நடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகனுக்காக, மருமகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த சந்ததியை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ராஜா. இந்த சந்ததிகளால் நீங்கள் ஆண்டவரே உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி நீங்க வழிநடத்தி கொண்டு வாருங்க. உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக இந்த வாழ்வ பிள்ளைகள் ஆண்டவர் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக காலூன்றி நின்று தள்ளாடாதபடி நீங்கள் அவர்களை காத்து கொண்டு வர கிருபிக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. பலன் கொடுக்கும் திராட்சை செடி போலும், கனி கொடுக்கும் திராட்சை செடி போலும், பலன் கொடுக்கும் ஒலிவு மரக்கன்றுகள் போலும் ஆசீர்வதிக்கிறவரே, ஆசீர்வதிக்க வல்லவரே, ஆசீர்வதித்துக் கொண்டு வாரவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகன மேல மேலே பொறுப்படுங்க ராஜா. வரப்பிரியாவிய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து அவர்களை காலூன்றி கேள்வாரியா இயேசுவே, உங்களுடைய காலூன்றி தள்ளாடாவோடு நிற்கத்தக்கதாக இந்த குடும்பத்தை உங்களோட கல்வாரியாக இயேசுவே, உங்களில் கட்டி எழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக காற்றோ புசல் போன்ற அசைக்கப்படாதபடி வேலி அடுத்து நீங்க காத்து கொண்டு வர கிருபைக்காக காக்க வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். சந்ததி சந்ததி ஆசீர்வதித்த நோக்கத்தை நிறைவேற்றி அவர்களுக்குள்ளால் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட நாமம் மகமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, கிருபை சிறந்து வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பொல்லாத காலத்தில் வாசம் பண்ணும் எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கதான் ரத்தத்தினால் மூடி உங்களோட பிள்ளைகளை அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், சௌரன் சௌதரி வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனம் இந்த ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கிற சங்கம மொழியிலேயே நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி சங்கார தூதன் அண்ணுகாதபடி காத்து கொண்டு வாரதவனே, என்னும் காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் என்கின் தேவனே உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு என்னென்ன வாஞ்சைகளை மனதில் நீங்கள் போடுகிறீங்களோ நீங்கள்தான் அந்த வாஞ்சனைகளை கொடுக்கிற தேவன். அந்த வாஞ்சைகளையும் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றி எல்லைகளை பெரிதாக்கி உங்களால் நடத்த முடியும். நடத்தத்தக்க பலன், வல்லமை, ஞானம், அறிவு, நேரம், சுகபலம் ஒவ்வொன்றையும் நீங்க கொடுத்து நீங்க நடத்துவீங்க. நீங்க துடைக்கின ஊழியத்தை நீங்க நடத்துவீங்க. செம்மையாக செம்மையாக நடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோமையா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஏதோ ஒத்துழைப்பு கொடுத்து காலை தொடங்கி இதுவரை நேரம் முடிவடைந்தோம். ஒத்துழைப்பு கொடுக்கும் பிள்ளைகள் ஆறா இருந்தாலும் ஜபத்துக்கூடாகவோ, துதிக்கூடாகவோ, செய்தி கூடாகவோ, பாடலு கூடாகவோ, எது கூடாக ஒரு வார்த்தை கூடாகவோ, ஆரோக்கியப்பட்டாலும், எந்த ஆத்மா ஐக்கியப்பட்டாலும் எல்லாரையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, எல்லாரையும் ஆசீர்வதிங்கோ. அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தாவே ஆண்டவரே, அவர்களுக்குள்ளால் இடப்பட்டு நீங்கள் வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களோட செய்தியை கொடுக்கும் தாசனுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர் சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி அவர் சுத்தாவியானவரே, நீங்கள் அவர்களால் வெளிப்படத்தக்கதாக தேசத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் நேரத்துக்கு வந்து அவங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவரே அந்த ஊழியக்காரரையும் உங்களோட ஆயுதங்களாக பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, அவரோட குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ, சபையை ஆசீர்வதிங்க ஐயா. அப்ப அவர் குடும்பத்தில், சபையில், சமுதாயத்தில், அவருடைய வாழ்க்கையில் ராஜா உங்களை பிரதிபலித்து நடக்கிறவர்களா இருக்கிறதுக்காக இந்த உலக பாசம் பொன் வெள்ளிக்கு இருந்த ஐஸ்வர்யத்துக்கு அடிமையாய் போய்விடாதபடி அவர்களை நீங்க தான் ஐயா வழிநடத்த வேணும், நடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். அப்பா, எங்களுக்கு நீங்க சொல்லி தந்தீங்களே இயேசுவே, எங்களோட பொக்கிஷங்கள் எங்கிருக்க பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேணும் என்று சொன்னது போல் நாங்கள் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளாகி ஒவ்வொருவரையும் ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உணர்த்தி நடத்துங்களா ஐயா. எத்தனையோ பிள்ளைகளும் ஒரு நேரம் உணவுக்கு உணவு இல்லாமல், உடுக்க உடுப்பில்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் எத்தனையோ ஆத்துமாக்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவரே, அவர்கள் தங்களுக்கு கிடைப்பதை பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக, பங்கிட்டு கொடுத்து அவர்களை திருவையில சந்தித்து அந்த பசியை போக்குறவர்களாக இருக்கத்தக்கதாக, எல்லாவற்றுக்கு மேலாக இது கூடாக உங்களோட அன்பையும் அவர்கள் வெளிப்படுத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட ஊழியக்காரரை நீங்க உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் அந்த அபிஷேகத்தை போட்டு அட்டித்து விடாதபடி உலகம் அவர்களை பார்க்கிறது என்று எண்ணோடு அவர்கள் நடக்கத்தக்கதாக இயேசுவே, நீங்கள் எப்படி நடந்து உங்களை அன்பை வெளிப்படுத்தி நீங்கள் ஆண்டவர் என்றதை அவர்கள் உணர்ந்து நடக்கத்தக்கதாக, தாழ்மையோடு முன்னோடு உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா, உணர்த்தி வழிநடத்துங்க. வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஐயா அமெரிக்கா தேசத்துக்காக விசேஷமாக உங்களை அண்டில் வருவோம். இந்த தேசத்தை நீங்கள் 180 வருஷமாக என்று இந்த 280 வருஷத்தை கண்டுடுவோம் என்று சுதந்திரத்தை பெற்று கண்டோம் என்று அதற்காக ஆராதனை செய்து உங்களை துதிக்கும் உங்களோட ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த 280 வருஷத்தையும் நீங்கள் சுதந்திரமாக அவர்கள் நடத்தத்தக்கதாக இந்த அமெரிக்க தேசத்தை நீங்கள் ஆசீர்வைத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, 90% உங்களை ஆராதித்த மக்கள் இப்பொழுது இந்த தேசத்தில் 60% தான் உங்களை ஆராதிக்கிறார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கை இடம் போட்டு பார்த்து பார்க்கிறார்கள் ஐயா. உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை சந்தது செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட திருக்கிறதுனால் அந்த தலைவரையும் பொறுப்படுத்து ஆண்டவரையும் கூட ரத்தத்தினால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களோட வார்த்தையை அவர்கள் பிறட்டாதபடி, உங்களோட வார்த்தையை வெளிப்படுத்துறவர்களாக, உங்களோட அடிச்சுவோட பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக இருந்த ஆண்டவரையே, மக்கள் விட்டுவிடாதபடி, விட்டு அலைந்து தெரியாதபடி, பின்வாங்கி போகாதபடி காத்துக்கொள்ள நடத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு தலைவர்களையும், ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துவோம். உலகத்திலேயே பேர் பெற்ற தேசம் ஐயா, எத்தனையோ மிஷனமாக எழுப்பின தேசம், இன்றைக்கு நாங்களே உங்களோட பிள்ளைகளாகி நாங்களே தப்பினே இந்த மிஷனரி மாறக்கூடாகத்தான் படித்து பட்டம் பெறத்தக்கதாக கிருபை செய்யுங்கள். உங்களை ஆராதிக்கத்தக்க வசதி வழிகளை எங்களை தேசத்தில் கொடுத்தீங்கள் ராஜா. ஆங்கிலம் படிக்கத்தக்கதாக வசதிகளை கொடுத்து அவசியம் பண்ணி நீங்கள் எத்தனையோ விதமான ஆசீர்வாதத்தை அந்த மிஷினருக்கு ஊடாகத்தான் நாங்கள் எங்கள மூதாய வேறு எல்லோரும் அறியத்தக்கதாக இருந்தது. அதுக்காக நன்றி சொல்லுவது. எவ்வளோ பேர் நன்மை பெற்றின்றாஜா பின்வாங்கி போனவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களையும் காண்கிறதுவனாய் இருக்கிறீர்கள். அவர்களையும் திரும்பவும் ஆண்டவரே பின்னுக்கு வைத்த கால திரும்ப முன்னுக்கு வைத்து உங்களை நேசித்து உங்களை ஆராய்த்து உங்களை ரட்சிப்பின் திட்டத்தை பெற்று உங்களோட பிள்ளைகளாக ஜீவிக்கத்தக்கதாக உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களை செய்ய முடியும். இந்த அமெரிக்க தேசத்தை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ தலைவரை ஆசீர்வதிங்கோ ராஜா. பின்மாறி முன்மாறிய ஊட்டி இந்த தேசத்தை ஆசீர்வதிங்கோ. உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். அயல்நாடாக இந்த கனடா தேசத்துக்காக உங்களை தருவோம். அப்பா இந்த கனடா தேசத்தை பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்க தகப்பன். எத்தனை விதமான நன்மைகளை கொடுக்கும் இந்த கனடா தேசம். திரும்பவும் உங்கள வார்த்தையை ஆண்டவரே உச்சரிக்கிறவர்களாக ஆண்டியவரே பாலமென்றிலும் பாடசாலைகளிலும் உங்களோட பெருமண்டல சிவத்தை சொல்லி தொடங்கத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்தும் ராஜா. உங்க வார்த்தைகளை ஆண்டவரே மறந்து போகாதபடி நடக்கத்தக்கதாக உங்களோட வார்த்தைகள் விடுதலை கொடுக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும் என்று அவர்களை உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். சொந்த சொந்த பாஷையை உங்களை ஆராதிக்க கொடுத்த அந்த பெரிய சலாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். 60 மேல 60 சபை தமிழ் சபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டு இந்த தமிழ் சபைகள் ஒன்றுக்குள்ளே நீங்கள் ஐக்கியத்தை உண்டு பண்ணி நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். எப்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க பிரபஞ்சத்தில் இருந்து தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி கூட ஊழியத்தை செய்யத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாயிருந்து கடைசி மட்டும் கூட ராஜ்யத்தை கட்டி எழுப்புறவர்களாக ஒருவர் ஒருவர் நேசி உன்னை போல் பிறனை நேசி என்ற இந்த வார்த்தைக்கு கீழ்படுந்து ஒவ்வொருவரையும் நேசித்து நடக்கிற ஆண்டவரே ஊழியக்காரராக இருக்கத்தக்கதாக விசேஷமாக இந்த தமிழ் தமிழில் நடத்தும் ஊழியக்காரரை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இடகட்டி வழிநடத்தி கொண்டு வர்றவரே உங்களை துதிக்கும். சந்ததி சந்ததியாக உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். உங்களோட அபிஷேகத்தினால் அவர்களை நிறைய ஆசீர்வதித்து இந்த அபிஷேகம் ஆரோனி அபிஷேகத்தது போல் இந்த அபிஷேகம் அவர்களை சிறசிலிருந்து ஊற்றப்பட்டு மற்றவர்களையும் அவர்களை சந்ததியும் தொடத்தக்கதாக பெருங்கால சந்ததியை தொடக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். உங்களை உங்களை வீட்டு பின்வாங்கி மறுதளித்து உங்களை ஆராதிக்கும் ஆராதிக்காமல் இருக்கும் ஆத்மாக்களுக்காக உங்களை வருகிறோம் ஐயா. உங்களை நேசித்து உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டு விரைவின் வாங்கி போயிருக்கும் ஆத்மாக்களை நீங்க காண்கிறீங்க. தண்டியாதைங்கோ ராஜா, மறக்காதைங்கோ. திரும்பவும் அவர்களை உங்கள் அண்டை இழுத்து கொண்டு வர முடியும். இழுத்து கொண்டு வர வெல்ல வரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே வயசுன்றவர்களுக்கு கொடுக்கும் சலுகை ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். விசேஷமாக வைத்திய வசதிக்காக நன்றி சாப்பனே. ஆண்டவரே பாடசாலையில் ஓரளவு வயப்பு மட்டும் படிக்கத்தக்க வசதியை கொடுக்கறது, இலவசமாக படிக்க கொடுக்கிற வசதிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதை அனுபவிக்கும் ஒவ்வொருத்தரும் நன்றி உள்ளவர்களாக இருந்து இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாருங்கள். உங்கள் அறியாத மத்தியிலும் சாட்சியால் இருந்து இந்த பிள்ளைகள் தள்ளாடாதபடி ஒவ்வொரு ஆத்மாவும் தள்ளாடாதபடி நடக்கத்தக்கதாக உங்களை கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரதேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின்தேவனே இந்த நேரத்தில் விசேஷமாக சுவீனமாய் பலவீனமாக இருக்கும் ஒவ்வொருவருக்காக வருகிறோம். வயது சென்றவர்களுக்காக வருகிறோம் ஐயா. உலகத்திலேயே வயது சென்றவர்களும் விதவைகளும் தான் கூட இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கையில் சொல்லுகிறதை எங்கட கண்களால் முன்னாலேயே கண்ணாலேயே காணத்தக்கதாக எங்களுக்கும் நீங்கள் எங்களையும் விதவைகளாகவும் வயது சென்றவர்களாகவும் தான் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் கால் தள்ளாடாதபடி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே இந்த தேசத்தில் வயசென்றவர்களுக்கு கொடுக்கும் சலுகை ஒவ்வொன்றுக்காக வயது மூர்ந்தவர்களுக்கு கிடைக்கும் சரக்கு ஒவ்வொருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். யான் இலவசமான பராமரிப்பை கொடுக்கறதுக்காக நன்றி. வைத்திய வசதியை கொடுக்கறதுக்காக நன்றி. வாழ கொடுக்கிற வசதிகளுக்காக, இருப்பிடங்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இந்தந்த இடங்களில் உங்களோட பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்த பிள்ளைகள் இந்தந்த இடங்களில் இருந்தாலும் அவர்களுக்கு இப்படி இடம் கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக சாட்சியாயிருக்கு. சபையிலும் சாட்சி உள்ளவர்களாயிருந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு விடாதபடி கூட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களால் தான் ஐயா நடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். உங்களுக்கு அந்த இடத்து பாவிக்கு ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் இவர்கள் மத்தியில் சாட்சியாயிருந்து இவர்களுக்குன்னு உற்சாகத்தின் ஆவிய கொடுத்து வைதம் பண்ணி பாடலுக்கூடாக, துதிக்கூடாக, சங்கீதங்களுக்கூடாக இந்த வயது சென்றவர்களை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக நீங்க கிருபை செய்ய முடியும். இந்த கொடுத்தவர்கள் அந்த வயது சென்றவர்களும் இந்த தாளந்துகளை பாவித்து உங்களை மகமப்படுத்தத்தக்க சந்தர்ப்பங்களை நீங்க உண்டு பண்ணி கொடுக்க உங்களால் முடியும். கொடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஒத்துரைக்கிறோம். இந்த நாளில் ஆண்டு விரைவு வாழ்வ சந்ததியை கைவிடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வருங்கால சந்ததி ஐயா படுத்து பட்டம் பெற்று வேலை கிடைக்கவில்லையே என்று எங்கிக் கொண்டிருக்கும் இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு ஏதோ விதத்தில் அவர்களுக்கு வாழ வழியை நீங்க வகுத்து கொடுக்க உங்களால் முடியும். உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். மனம் சோர்ந்து மனத்து மனம் மடிவாய் போய் உங்களை விட்டு தூர போகாதபடி, மன குழப்பம் அடையாதபடி இந்த வாலிப சந்ததியை, வருங்கால சந்ததியை நீங்க ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆபிரகாமின் சந்ததி அல்லவா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அத்தனையும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த சந்ததிக்கு உரியதல்லவா? இந்த வருங்கால சந்ததியை நீங்க பேர் பேராக பொருட்படுத்தி வழிநடத்தி அவர்களுக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை ஊட்டி அவர்களை வாழாக்காமல் தலையாக்கி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா சோத்திரிக்கிறோம். சிருஷ்டிகர்த்தரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்கள சாயலாக நீங்க சிருஷ்டித்த உங்கள பிள்ளைகளும் ஒவ்வொருதரையும் உங்கள பரமகரத்தினால் தாங்கி ராஜா அவர்களை நீங்க வாழாக்காமல் தலையாக்கி எழுத்து உங்களோட சேவைக்கென்றும் உங்களோட ஊழியம் செய்வதற்கும் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கென்றும் உங்களால் பாவிக்க வேணும் என்று வாஞ்சிக்கிறவர்களை ஆண்டவரே நீங்க தொட்டு தொட்டு தொட்டு குணமாக்கி உங்களால் பாவிக்க முடியும். ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே துணைக்காக அவளோடு காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அந்த துணைகளையே மாட்டுவதே உலக பிரகாரமான செயலுக்கு அடிப்படாதபடி அடிமையாய் போய்விடாதபடி காத்து கொண்டு வர அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை பரலோகத்தில் இருக்கிற நிச்சயத்தை நீங்க வெளிப்படுத்தி ஏற்ற துணைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிங்க இந்த விளக்கு கொடுத்த அந்த பொறுமைக்காக நான் சொல்லுகிறோம். அந்நியனோங்களில் இணைக்கப்படாத நீங்கள் அவர்களை உள்ள தூரம் காத்துக்கொண்டு வைராக்கியமாக இருக்கத்தக்கதாக காத்துக்கொண்டு வர எங்கள் அன்பின் தேவனே அவருடைய வைராக்கியத்துக்கூடாக உங்களோட பிள்ளைகளை நீங்க கொடுத்த அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து சன்னிதானத்தில் அவர்களை ஒரே மாம்சமாக இணைத்து உங்களோட நாமம் மகமப்படத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளை உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ. பெற்றாருக்கும் வேண்டிய ஞானம் மரபு பொறுமையை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துக்கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ விசேஷமாக உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும் என்று ஆண்டவரே ஏதோ விதத்தில் உங்களுடைய அன்பை பயந்து கொள்ள வேண்டும் என்று உடுப்பு இல்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுக்க, உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க, தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் வசதியை உண்டு பண்ண பிரயாணம் பண்ணும். உங்களோட பிள்ளைகளுக்கும் ஆறாயிருந்தாலும் உங்களோட பிள்ளைகளை அந்த அழைப்புக்கு கூப்பிட்டு அழைப்பை கொடுத்த தேவனே அவர்களை ஆண்டிர போக்கையும் பெறத்தையும் ஆசீர்வாதத்து வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து அவர்களை கூட்டிக் கொண்டு போய் கூட்டிக் கொண்டு வரேன். திரும்ப அவர்கள் குடும்ப மத்தியில், சப மத்தியில், சமுதாயத்தில் கூட்டிக் கொண்டு வந்து உங்களை சாட்சி சொல்லி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்குள்ளால் நீங்கள் கிரியை செய்து கிருபை செய்து வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருதரையும் புறப்படுங்க. பிரயாண வசதிகளை உண்டு பண்ண தேவனே, எதில் அவர்கள் பிரயாணம் பண்ணாலும் அதெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கத்தக்கதாக விமானமோ ஆண்டு காரோ பஸ்ஸோ ட்ரெயினோ கோச்சோ எதுவா இருந்தாலும் அவர்களுக்கு உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கத்தக்கதாக நீங்கள் உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் பாதுகாத்து கொண்டு வாரதேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த மீதியான சங்கம மொழியிலேயே நீங்க பொறுப்படுத்து உங்களோட பிள்ளைகளுக்கூடாக ஆறார் வந்து ஐக்கியப்பட்டு உங்களை மாமப்படுத்த வேணும் என்று நீங்க அழைப்பு கொடுத்தீங்களோ, அவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் நேரத்துக்கு வந்து இதை சிறப்பாக செய்து முடிக்கத்தக்கதாக உங்களோட நாமத்தை உயர்த்தி தங்களை தாழ்த்தி உங்களை மகப்படுத்தி செய்யத்தக்கதாக உங்களோட கிருபையை ஊற்றி நீங்க வழிநடத்த வல்லவரா இருக்கிறதுக்காக வழிநடத்தி கொண்டவரே, வழிநடத்த வல்லவரே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இயேசுவின் உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீங்கள் ஜபம் பண்ணினீர்கள், காரில் போகிறதோ பிளெயினில் போகிறதோ அங்கே பாதுகாப்பு என்று. கடந்த வாரத்திலே சகோதரி ஜெர்மன் தேசத்திலிருந்து இந்த புக் ரிலீஸுக்காக வந்தவர் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஜபித்தீர்கள். அவர் வந்த பிளெயின்லே பொம்மை வைத்து விட்டார்கள் அவர் அங்கு ஒழிக்கிடும் பொழுது. அதனாலே 4 மணிக்கு டிலே ஆகி அவர் அந்த பொம்மை கிளிய பண்ணி அவரை அரெஸ்ட்

0: பாதுகாப்பாக ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும். இந்த வெக்கேஷன் காலங்களிலே, ட்ராவல் காலங்களிலே கத்திரதாமை பாதுகாப்பாக ஒருவரையும் வழிநடத்த வேண்டும். அதுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபித்தீர்கள். கத்திரக்கு நன்றி செலுத்துகிறோம்.
1: இணைந்திருப்பது
0: சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கத்திரதாமை வழி நடத்தினார். அதற்காக நன்றி செலுத்துவோம். கத்தடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் எங்களோடு இணைந்து ஊழியம் செய்த ஊழியர் சாம் சாமுவேல் அவர்கள் இப்பொழுது பாடல்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வயலே பாடலை அனுப்பி தந்திருக்கிறார். கேட்போமா? ஆமேன். ஆயத்தப்படுத்துவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். இங்கிருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பார்த்துக்கிறோம். இதோ அந்த பாடலுக்காக கலந்து கொள்வோமா? ஆமேன்.

0: Recording in progress.
1: உங்களுக்கு நன்மை உண்டாகி தம்முடைய கண்களை உங்கள் மேல் பதிய வைக்கின்றார். நீண்ட நாட்களான உங்களின் ஜபங்கள், கண்ணீர்கள், காத்திருப்புகளை கர்த்தர் தம் கண்களால் கூர்ந்து கவனித்து அதற்கான பதிலை இன்றைக்கு தரும்படி அவர் தீவிரித்து நன்மை செய்யும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன் என்கின்றார். ஆகவே வார்த்தையை விசுவாசிங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு செய்த நம்ப முடியாத நன்மைப்போம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சமாரியாவிலே காணப்படுகின்ற கொடிய பஞ்சத்தை குறித்து பார்ப்போமானால், மனிதனை சாப்பிடுகிற நிலை உண்டாயிருந்தது. பஞ்ச காலத்தில் அங்கிருந்த 4 குஷ்டரோகிகளின் நிலையை பார்க்கையில், அவர்கள் அக்கால சட்டத்தின்படி குஷ்டரோகிகள் என்பவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்றும், அவர்கள் ஊருக்குள் வருவதற்கு தடை பண்ணப்பட்டவர்கள், அவர்களின் இருப்பிடமோ ஊருக்கு கடைக்கோடியில் ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டியவர்கள். இப்பொழுது அவர்களின் தேசத்தில் பஞ்சம், தாங்கள் இருக்கிற இடத்திலோ சாப்பாட்டிற்கு வழி இல்லை, பட்டணத்திற்குள் சென்றால் பஞ்சத்தினால் மக்களின் கோபத்தினால் செத்துவிடுவோம், சீரியருடைய இராணுவத்திடம் சென்று பெற்றுக் கொள்ளலாம் என்றால் அங்கேயும் உயிரோடே வைக்க மாட்டார்கள், கொன்று விடுவார்கள். இந்த சூழ்நிலையில் வேறு வழியின்றி சீரிய இராணுவத்தின் கூடாரங்களை நோக்கி செல்கிறார்கள். செத்தாலும் சாவோம், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைப்போம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய் கடந்து போகிறதை கர்த்தரின் கண்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் பக்கமாக திரும்பினது. விளைவு, சீரியரின் இராணுவத்தினருக்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினார். இதை கேட்ட இராணுவத்தினர் தமக்கு எதிராய் பெருந்திரளான இராணுவ கூட்டம் வருகிறது என்று எண்ணி, தாம் தப்பி பிழைத்தால் போதும் என்றபடி தங்களின் உடைமைகளை, ஏராளமான கழுதைகள், குதிரைகள், வெள்ளி, பொன் வஸ்திரங்கள் போன்றவற்றை விட்டுவிட்டு ஓடி போனார்கள். குஷ்டரோகிகளோ இவைகள் எதுவும் அறியாதபடியினால் அங்கிருந்த செல்வங்களை எடுத்துக்கொண்டும் நன்கு புசித்து குடித்து திருப்தி அடைந்தார்கள் என்று வாசித்தறிகின்றோம். சாவோம் என்றிருந்தவர்களின் மேல் கர்த்தரின் கண்கள் நன்மையானதை செய்யும்படி அவர்கள் நோக்கி பார்த்தமையினால் சௌரியவான்களானார்கள். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்விலும் கூட பல சூழ்நிலைகள் நெருக்கி ஏவுகிறபடியினால் எந்த பக்கமும் தப்பித்துக் கொள்ள வழி இல்லாமலும், தைரியமாய் எதிர்த்து நிற்க முடியாமலும், பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள், சாபங்கள், சாவதா பிழைப்பதா என்ற சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் குழப்பத்துடன், விரக்தியுடன், யார் விடுவிப்பார், அவ்வளவுதான் முடிந்தது என்று இருப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தை தளரவிடாதீர்கள். உறுதியாயிருங்கள். காக்கைக்கும் குருவிக்கும் போஷிக்கிற, வாழ வைக்கிற, வழி நடத்துகிற தேவன் உங்களை போஷித்து பாதுகாத்து வழி நடத்துவது எவ்வளவு நிச்சயம் என்பதை விசுவாசியுங்கள். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எந்த காரியங்களானாலும் அவற்றின் தடைகளை விலக்கி ஓடச் செய்து அவற்றின் நன்மை உண்டாகும்படி உங்கள் மேல் தம் கண்களை வைத்து நல்ல பதிலை தந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தைகளை விசுவாசியுங்கள், நன்மைகளை கண்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: Recording stopped.

0: آمين آمين.
1: Recording in progress.
0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி லேப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மன்னிக்கவும், பெனியில் திருச்சபை சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். மன்னிக்க வேண்டும், பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். இதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் இந்த ஊழியரை வரவேற்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்தி கொண்டு அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கதர் சந்தித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவருடைய நாளிலும் வார்த்தைகளை கூடாக வழி நடத்துவார். கத்தரை கருத்திலோ போய்ப்போம். உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று இந்த வழியில் உங்களிடம் படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ்.
2: இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து அதை பெற்றுக் கொள்ளும்படியாய், அதை தேவ நோக்கத்துக்காக பயன்படுத்தும்படியாய் எங்களை அழைத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராம் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதன் நம்மை பார்த்து கேட்கிறதாகவே நீர் அருள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்த வார்த்தை ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளுவதாக. நம் அனைவரையும் உம்முடைய வார்த்தையிலே அழுகி பெருக பண்ணுவதாக. ஏனென்றால் உம்முடைய வார்த்தையை எங்களை உயிர்ப்பிக்கிறது, தப்புவிக்கிறது, பாதுகாக்கிறது, வழி நடத்துகிறது, ஏந்துகிறது, தாங்குகிறது. ஆகவே உம்முடைய வார்த்தை என்ற நாளிலே ஒவ்வொருவரையும் நம் அனைவரையும்

புத்தகம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 27-28 வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இது மிக மிக முக்கியம். இந்த ஐடென்டிட்டி அல்லது இந்த புரிந்துணர்வு நமக்கு இல்லாதபடினால் தான் இன்றைக்கு அநேக காரியங்கள், அவவிசுவாசங்கள், தந்திரங்கள் இவைகள் எல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஏனென்று சொன்னால், தேவன் எங்களை ஆசீர்வதித்து விட்டார் என்ற அறிவு இன்னும் நமக்கு வரவில்லை. நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே ஆசீர்வதியும், இதை செய்தால் ஆசீர்வதிப்பாரா, அதை செய்தால் ஆசீர்வதிப்பீரா, தசபாங் கொடுத்தால் ஆசீர்வதிப்பீரா, சபைக்கு ஒழுங்காக வந்தால் ஆசீர்வதிப்பீரா, இப்படியாக ஆசீர்வாதத்தை தேடி அலைகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் மாறாக அவரோ எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவருடைய புதிய உடன்படிக்கை என்ன? நம்மை விட்டு அவர் ஒரு பொழுதும் விலகுவதில்லை, கைவிடுகிறதில்லை. ஆமென். நான் உங்களை திக்கற்றவர்களாய்விடேன், தேற்றரவாளனை என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னவர் அப்படியாக தேற்றரவாளனை எங்களுக்காக அனுப்பியும் வைத்திருக்கிறார். ஆனால் நாங்களோ அந்த அறிவில்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு வந்து, வாருமாண்டவரே, தாருமாண்டவரே, ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் என்று நாங்கள் பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய உடன்படிக்கைகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அது நித்திய உடன்படிக்கை. எங்களுடைய கிரிகையை வைத்து அவர் என்ன செய்யவில்லை, உடன்படிக்கை பண்ணவில்லை. அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் என்ன செய்கிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். அவருடைய கிருபை நிமித்தம், அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், அவருடைய அன்பின் நிமித்தம் ஆமென் எங்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அவருடைய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. அது ஒரு நாளைக்கு வேலை செய்து இன்னொரு நாளைக்கு வேலை செய்கிற காரியமாய் அல்ல. ஒரு நாளைக்கு அது எங்களை மேற்கொண்டு இன்னொரு நாளைக்கு எங்களை விட்டு விலகி போகிறதாயும் அல்ல. அது என்றென்றைக்கும் எங்களோடு கூட பண்ணப்பட்ட உடன்படிக்கையா இருக்கிறது. உடன்படிக்கை என்றாலே அதுதான், ரெண்டு விதமான உடன்படிக்கை. ஒரு உடன்படிக்கை நம்முடைய கிரிகையை வைத்து செயல்படுகிறது. நீ 8 மணி நேரம் வேலை செய்தால் இவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்பது உலகத்தினால் நமக்கு கொடுக்கப்படுகிற உடன்படிக்கை. எந்த உறவும் அல்லாமல் எந்த உறவின் பிரதிபலினால் வருகிற உடன்படிக்கை அவைகள் அல்ல. அப்பேற்பட்ட உடன்படிக்கை வேலை சம்பந்தமாய் வருகிற உடன்படிக்கை. நீ இத்தனை மணி நேரம் வேலை செய்தால் அதற்கான கூலி உனக்கு கொடுக்கப்படும். ஆனால் உறவு சம்பந்தமாய் வருகிற உடன்படிக்கை அப்படிப்பட்ட உடன்படிக்கை அல்ல. பிள்ளைகள் நல்லவர்களோ கெட்டவர்களோ எப்படிப்பட்டவர்களோ, பேரண்ட்ஸுடைய தாய் தகப்பனுடைய சொத்துக்கள் அவர்களுக்கு தமனாக பிரிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. அது அவர்களுடைய கிரிகையினால் உண்டானதல்ல. தாய் தகப்பன் தாங்கள் கஷ்டப்பட்டு தாங்கள் அதுக்கு பிரயாசம் பண்ணி தாங்கள் சேர்த்து வைத்த சொத்தை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சொத்து சரிசமனாக எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. இது அன்பின் நிமித்தம் கொடுக்கப்படுகிற, அன்பின் நிமித்தம் செய்யப்படுகிற உடன்படிக்கை. ஆகவே இயேசு கிறிஸ்து நம்மோடு பண்ணின உடன்படிக்கை அன்பின் நிமித்தம் பண்ணின உடன்படிக்கை. நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறான். இது பிள்ளைகளின் பிள்ளை நல்லவர்களாய் இருந்ததனால் அல்ல, அந்த தகப்பன் நல்லவனாய் இருந்தபடியினால்
அவன் பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க வேண்டும். பார்க்காத அந்த பிள்ளைகள், இதுவரைக்கும் அவருடைய கிரிகையை காணாத தகப்பன், தகப்பனுடைய தகப்பன் என்றால் தாத்தா, பேர பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று சிந்தித்து இப்பொழுது அவர்களுக்காக நான் கஷ்டப்பட்டு அவர்கள் மேல் காணாத அந்த பிள்ளைகள் மேல் அவர் வைத்த அன்பின் நிமித்தம் அவர்கள் கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் மேன்மையாக மகிமையாக மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் சொத்து சேர்த்து வைக்கிறார். அப்போ ஒரு சாதாரண மனுஷனே தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்து சிந்தித்து அப்படி செயல்பட்டிருப்பாரானால் நம்முடைய தேவன் அதை பார்க்கிலும் எங்களுடைய சகல ஜெனரேஷன் சந்ததி சந்ததியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கு சகலத்தையும் நமக்காக செய்து முடித்து அதை இலவசமாய் நமக்கு நம்முடைய சொத்துக்களாக அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். கவனியுங்கள், தேவன் எங்களை உருவாக்கின பொழுது எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அவரை போலவே அவருடைய சாயலாகவும் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய வல்லமை மகிமை பொருந்தினவர்களாயும் எங்களை உருவாக்கி இருக்கிறார். தேவன் தம்முடைய சாயலார் மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். அப்ப எந்த குறைவும் இல்லாமல் தேவனங்களை உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், ஆதாமினால் நாங்கள் என்ன செய்யப்பட்டோம், நாங்கள் அந்த மகிமையை தேவசாலை இழந்து போனோம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவைகள் மறுபடியும் நமக்காக பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் மறுபடியும் நம்மை வந்து மேற்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மறுபடியும் புதிய சிருஷ்டியாக அவருடைய வித்தினால் குறைவற்ற நிறைவான பரிசுத்த வித்தாகிய வசனத்தினால் நாங்கள் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டோம். கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் மறுபடியும் புதியவர்களாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. 2 கொரிந்தியர் 5:17 நீங்கள் இவைகளை வாசிக்கலாம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, பிசாசினால் வந்த சுபாவங்கள் சாபங்கள் எல்லாமே ஒழிந்து போயின. கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்ட எவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசுதாமே நமக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து நம்மை பூரணமாய் விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆமென். அப்ப ஒரு மனுஷனை தேவன் உருவாக்கும் பொழுது அவனுக்கு என்ன செய்யவில்லை, அவனை சபிக்கவோ அல்லது அவனுக்கு தண்டனையோ அல்லது வேதனையோ குறித்து அவர் பேசாமல் அவன் உருவாக்கப்பட்ட உடனே அவன் மேல் அவர் பேசின வார்த்தைகள் ஆசீர்வாதமான. ஏனென்றால் என்னத்தை பேசுகிறோமோ அந்த வார்த்தைகள் தான் அவர்களை மேற்கொண்டு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப நம்மை அவருடைய சாயலாக அவருடைய ரூபமாக அவர் உருவாக்கினது மாத்திரமல்ல, நமக்கு தேவையான சகலத்தையும் நம்மை உருவாக்குவதற்கு முன்பதாகவே உருவாக்கி இருக்கு. ஆமென். இது மிகவும் அவசியம். அநேக பிள்ளைகள் எனித்தான் நாங்கள் ஜெபித்து, எனித்தான் நாங்கள் உபவாசித்து, எனித்தான் நாங்கள் அழுது குளறி மண்டாடி, இதற்கு பிறகுதான் தேவன் ஏதாவது செய்வார் என்பதாக அல்ல, அல்லது நான் செய்கிற அளவின்படி தேவன் செய்வார் என்பதாகவும் அல்ல. நான் கிரிய நடப்பித்தால் தேவன் கிரிய நடப்பிப்பார் என்பதாக அல்ல. ஒரு மனுஷனை உருவாக்கும் முன்பதாக அவன் ஜெபிப்பதற்கு முன்பதாக அவன் அவரிடத்தில் அழுது குளறி கண்ணீர் வடிப்பதற்கு முன்பதாகவே அவனுக்கு தேவையான சகலவற்றையும் அவர் உருவாக்கி விட்ட பின்பே மனிதனை தேவன் உருவாக்கினார். அவனுக்கு தேவையான மாத்திரமில்லை, அவனுடைய சந்ததிக்கு தேவையான சகலத்தை உருவாக்கின
பின்னராகவே தேவன் அவனை உருவாக்கினார். அப்ப நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது என்ன? நமக்கு தேவையான சகலதும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு தேவையான சகலதும் இருக்கிறது என்று நான் விசுவாசிப்பதற்கு பதிலாக தாறுமாண்டவரே வாறுமாண்டவரே என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனோ அவர் தடுத்து வைத்திருக்கிறார், ஏனோ அவர் தராமல் இருக்கிறார் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:32 நாங்கள் இதை வாசிக்கிறோம். அப்ப தேவன் கிறிஸ்துவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நாங்கள் தத்துரு மூலமாய் தந்துருவின் வஞ்சனை மூலமாய் இழந்த யாவற்றையும் அவர் மறுபடியும் நமக்கு கொடுத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் இழந்தவர்களாகவே நினைத்து கொண்டிருக்கிறோம், தகுதியற்றவர்களாகவே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்பதை அறியாமல் இருக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறோம். தேவன் மறுபடியும் நம்மேல் ஆசீர்வாதம் கூற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூறினதுதான். ஆதியாகமத்திலே தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் உருவாக்கி அதற்கு பிறகு மனுஷனையும் உருவாக்கி ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் கவனியுங்கள், எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் எங்கள் மேல் ஏற்கனவே கூறப்பட்டிருக்கிறது. ஆறால் சர்வ வல்லமை உள்ள தேவனால் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை யாராலும் எவராலும் ஈவன் தேவனாலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவருடைய வார்த்தைகள் மாறுகிறதில்லை. நீங்கள் பலிகி பெருகி, அப்ப ஏற்கனவே எங்களுடைய வாழ்க்கையிலே அழுகுதலையும் பெருகுதலையும் தேவன் கூறிவிட்டார். நீங்கள் பலிகி பெருகி பூமியை நிரப்பி, அப்ப நிரப்புதல் எங்களுடைய வாழ்க்கையிலே கூறப்பட்டாயிட்டு. பலகி பெருகி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அப்ப இந்த ஆசீர்வாதம் பிரியமானவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அன்றைய நாளிலே தேவன் பலிகி பெருகு என்று சொன்ன அந்த வார்த்தை இன்று வரைக்கும் எல்லாமே பலிகி பெருகுகிறது. ஆடு மாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், தாவரவியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், செடி கொடி எடுத்துக்கொள்ளுங்கள், பறவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், நீர் வாழும் பிராணிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இவைகள் எல்லாமே இன்று வரைக்கும் பலிகி பெருகுகின்றன. தேவன் மறுபடியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னபடியே எல்லாமே பலிகி பெருகி கொண்டுதான் இருக்கிறது இன்று வரைக்கும். மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சத்துருவுக்கு கீழ்ப்படிந்த பிறகும் பலிகி பெருகுதல் இன்று வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. விசுவாசியின் மேலும் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது, அவவிசுவாசியின் மேலும் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது, நல்லவர்கள் மேலும் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது, தீயவர்கள் மேலும் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது. அவர்கள் எல்லாரும் பலிகி பெருகி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய வார்த்தையிலே மாற்றம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்னும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கவில்லை, இன்னும் தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் இன்னும் கொடுக்கவில்லை. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தடுத்து வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களை இப்படியாக வனாந்தரத்திலே நடத்துகிறார் என்றெல்லாம் நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். இயற்கையை பாருங்கள், உங்களுக்கு முன்னால் இருக்கிற இயற்கையை பாருங்கள். இவைகள் எல்லாம்
அன்று தேவன் உருவாக்கினது வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார். இன்று வரைக்கும் நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் வெளிச்சம் இருக்கிறது. மழை நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மேலும் பெய்கிறது. சுவாசம் காற்று நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அது நன்மையாக செயல்படுகிறது. ஆமென். அப்ப தேவ ஆசீர்வாதத்திலே எந்த குறைவும் இல்லை. நம்முடைய விசுவாசத்தில் தான் குறைவு இருக்கிறது. நம்முடைய தவறான எண்ணங்கள் தான் தேவ ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துகிறது. கவனியுங்கள், தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படியும் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம், தேவ திட்டம். தேவ சாயல் உடையவர்களாய், தேவ அன்பிலே நிறைந்தவர்களா, தேவ அன்பினால் செயல்படுகிறவர்களா, தேவனை போல எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களா நாங்கள் செயல்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். தேவன் அதற்காகத்தான் அவரை போலவே நம்மை உருவாக்கினார். அவருடைய அன்பை கொண்டு நம்மை உருவாக்கினார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய அன்பு நம்முடைய இதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப எவ்வளவு பெரிதான அவர் உருவாக்கின சகலவற்றை பார்க்கிலும் நாங்கள் எவ்வளவு பெரிதாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். தேவ சாயலாகவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இடத்திலே நாங்கள் ஆண்டு கொள்ளுகிறவர்களாய் அல்லாமல் எல்லாமே நம்மை ஆண்டு கொள்ளும்படி நாம் என்ன செய்திருக்கிறோம், அனுமதித்திருக்கிறோம். நாங்கள் தான் அனுமதித்திருக்கிறோம். நோய்களங்களை ஆளுகை செய்யும்படி நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், ஆளுகை செய்வதற்கு பதிலாக மற்றவைகள், தரித்திரம் நம்மை ஆளும்படி, பற்றாக்குறைவுகள் நம்மை ஆளும்படி, வேதனைகள் துன்பங்கள் நம்மை ஆளும்படி நாங்கள் தான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். தேவன் அல்ல. தேவன் இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவில்லை. கவனியுங்கள், ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சேர்ச்சிலே 3 சகோதரிமார், இன்னொரு சேர்ச்சிலே அனத 3 சகோதரிமார்களுக்கு பிள்ளைகள் இல்லை. பல வருடங்களாகி திருமணமாகி பல வருடங்களாகியும் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் கவனிங்கள், இந்த வசனத்தை நான் படித்திருக்கிறபடினால், தெரிந்திருக்கிறபடினால், இதை நான் பூரணமாய் விசுவாசிக்கிறபடினால் அவர்களை பார்த்து சொன்னேன், தேவனை கவனியுங்கள், இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் பலிகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியுமே நடமாடுகிற சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் உங்களை ஆசீர்வதித்தார். பலிகி பெருகென்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே தெருவிலே இருக்கிறவர்கள், பிள்ளை வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள், தவறான உறவிலே இருக்கிறவர்கள், தேவனை நம்பாதவர்கள், தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், அந்நிய மதத்தார், இவர்கள் எல்லாரையுமே இந்த ஆசீர்வாதம் மேற்கொண்டு அவர்களை பலகி பெருக பண்ணுமானால் தேவ பிள்ளையாகிய நீங்கள் நிச்சயமாய் பலகி பெருகுவீர்கள். இந்த வார்த்தையை தேவன் உங்கள் மேல் கூறிவிட்டார். இதை தடுக்க யாராலும் முடியாது. ஆகவே விசுவாசிங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, நான் ஜெபிக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன், அவர்களுடைய வாய்த்திலே பிள்ளைகள் இருக்கிறதாக என்னுடைய சிந்தையிலே பார்த்து, இதுதான் தியானம். இரவும் பகலும் என்னுடைய வேதத்தில் தியானமாயிருந்து அப்ப இந்த வார்த்தையின்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களுடைய வாய்க்கிலே தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான பிள்ளை இருக்கிறது என்பதை என்னுடைய சிந்தையிலே நான் தியானித்து இயேசுவின் நாமத்தினால் பலிகி பெருகுவாயா
இதுக்கு விரோதமா இருக்கிற தடைகளும் தாமதங்களும் நிர்மூலமாகி போகலாம் என்று சொல்லி இரண்டு சேச்சிலையும் இந்த ஆறு பேருக்காகவும் நான் ஜெபித்து வந்து ஜெபித்து விட்டு யூகே தேசத்துக்கு புறப்பட்டு வந்தேன். அதற்கு அடுத்த வருஷம் மறுபடியும் இதே ரெண்டு சேர்ச்சுக்கு நான் விசிட் பண்ணின பொழுது கவனியுங்கள், ரெண்டு சேர்ச்சிலேயுமே நடந்த காரியம் என்னன்னு சொன்னால், பிள்ளைகள் நாலு பேருக்கு பிள்ளைகள் ஏற்கனவே கிடைத்து விட்டது, மற்ற ரெண்டு பேரும் ஏற்கனவே பிரெக்னென்டாய் இருந்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் அவருடைய வார்த்தை மாறுகிறது இல்லை. ஒரு பொழுதும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது, மாறாது. ஆகவே அதை நம்பி அதை தியானித்து நாங்கள் பேசுவோமானால் அங்கே பிசாசு கிரியை செய்ய முடியாது. ஆனால் எங்களுடைய தியானங்கள் தவறாயிருக்கிறபடியான இல்லை, நடக்க இல்லை, கிடைக்க இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, இப்படியாக தவறாக நாங்கள் நினைக்கிறோம். பிராந்தேசத்திலே இன்னொரு சகோதரன், அவர் வந்து பிள்ளைகள் இல்லை, உங்களுக்கு கிடைக்காதென்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் இதே வார்த்தைகளை அவர்கள் மேல் நான் பேசினேன், தியானித்தேன், ஆகவே உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவ்விசுவாசம் தான் தடைகளை ஏற்படுத்துகிறது. ஒரு தேவ மனுஷனிடத்திலே நீங்கள் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்துக்கு விரோதமாய் பேசக்கூடாது. அநேக வேளைகளிலே அவர்கள் அப்படித்தான் பேசுகிறார், நீ வந்து எப்படி, நீ வந்து பேரன் உமன் என்று சண்டை பிடிக்கிறார்கள். குடும்பங்களிலே பேசுவது அவவிசுவாசமாக இருக்கிறது. ஜபங்களுக்கு தடை ஏற்படுவதற்கு காரணம் நம்முடைய அவவிசுவாசம். தேவன் பேசியும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கூறியும் நமக்கு வராதபடிக்கு நம்முடைய அவவிசுவாசங்களே தடுத்து நிறுத்துகிறது. தேவன் அல்ல, ஆனால் தேவனை நம்புவோமானால், மார்த்தாளே மார்த்தாளே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கவனியுங்கள், ஒன்று இல்ல ஒன்று எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அவவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமல் போனவர்கள் என்று பார்க்கிறோம். கவனியுங்கள், பதினெட்டிலிருந்து வாசிக்கிறேன். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல், கவனியுங்கள், என்னுடைய இளைப்பாறுதல், தேவனுடைய இளைப்பாறுதல், தேவனுடைய ஆசீர்வாதம். பின்னும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திலே பிரவேசிப்பதில்லை என்று அவர் ஜாரை குறித்து ஆணையிட்டார். வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம் என்றால், பின்னும் என்னுடைய இறைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் ஜாரை குறித்து ஆணையிட்டார். கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா, கீழ்ப்படியாம எங்கே வருகிறது, எப்படி வருகிறது, அவவிசுவாசத்தினால் வருகிறது. ஒருவர் சொன்னதை நாங்கள் கீழ்ப்படியாமல் போவோமானால் நீங்கள் மழை வரப்போகிறது, குடை எடுத்து கொண்டு போங்கள் என்று சொன்னால், ஒருவர் அதற்கு கீழ்ப்படியாமல் போவாரானால் அவர் சொன்ன வார்த்தையை, மழை வருகிறது என்று அவர் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை என்று அர்த்தம். அதே போலத்தான் இங்கே என்னத்தை பார்க்கிறோம், அவர்கள் கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா. ஆதலால் கவனிங்கள், இப்ப சரியான கருத்தை அங்கே சொல்லப்படுகிறது. ஆதலால் விசுவாசத்தினாலே அவவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. தேவன் வாக்கு பண்ணி இருந்தும் அந்த வாக்குக்குள்ளே அல்லது அந்த வாக்குத்த ஆசீர்வாதங்களை
அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய அவவிசுவாசம் என்ன செய்து போட்டது? தடுத்து போட்டது. இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் அவருடைய சொந்த கிராமத்தை விட்டு அல்லது தேசத்தை விட்டு அவர் புறப்பட்டு சென்றார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதற்கு காரணம் அவர்களுடைய அவவிசுவாசம். அப்ப அவவிசுவாசம் தான் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, மேன்மை, அற்புதங்கள், அதிசயங்கள், சுகங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை யாரும் மாற்ற முடியாது. தேவன் சொன்னது சொன்னதுதான்.

தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் நோவாவுடைய வாழ்க்கையிலே, மறுபடியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, அப்புறமா பார்த்தீர்களானால் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே, அதற்கு பார்ப்பீர்களானால் ஜாக்கோபுடைய வாழ்க்கையிலே, இப்படியாக மறுபடியும்

0: தேங்க்யூ ஃபாதர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் உம்முடைய மகிமையிலே, உம்முடைய சமாதானத்திலே, உம்முடைய சந்தோஷத்திலே, உம்முடைய அறிகிற அறிவிலே, உம்மோடுள்ள உறவிலே இன்னும் அதிகமாய் அழுகி பெருகுவார்களாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். அருமையான வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்தினீர்கள் கர்த்தாமே. அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்தியவங்களையும் கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாமே. எங்களுக்காக

0: ஆகவே முன் வந்து உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையின் காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு ஒழிப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும், யூடியூப் கூட ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூட கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தை விதைத்திருக்கிறீர்கள். நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாரா பாஸ்டர்? ஆமேன், ஆமேன்,
1: ஆமென்,
0: ஆமென். நன்றிகளின் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த வேலையில் முடிவெற்றி கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை நாளிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஈப்ரஹாம் அவர்கள் அவிசுவாச வார்த்தைகளுக்கு ஊடாக வழிநடத்தி இருக்கிறார், உடன்படிக்கை ஊடாக வழிநடத்தி இருக்கிறார். பெண்கள் திருத்த மன்னிக்க வேண்டும், பிரைம் மினிஸ்டரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து வழிநடத்தி இந்த மாலை நேரத்திலும் கத்திரதாமை அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் சபையையும் கத்திரதாமை ஆசீர்வத்து வழிநடத்துவாராக, சபை உறுப்பினர்களையும் ஆசீர்வத்து வழிநடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேலையில் முடிவருவோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர், காட் பிளஸ். ஆமேன், ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: அருமையானவர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் செய்திகளோடு இணைந்தோம், ஒரு சில பாடல்களோடு இணைந்து நித்திய வெளிச்சம் பல்சு நிகழ்ச்சியில் இணைவோம். கத்திரதாமை வழி நடத்துவாரா? ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஒரு சில பாடல்கள் இணைவோம், அதை தொடர்ந்து

இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்திலே ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையாக நீங்கள் எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நம்ம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அது குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது ஒரு துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேயை ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு,

என்னை யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன். உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும். என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாயிருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிக்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேர். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனேயே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்போ இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை
சொல்றதுக்காகத்தான் இதை சொல்ற. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபுன்னு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது, கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3:3 தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒண்ணு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லனா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில நிக்கிற என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்துல தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலவீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல,
சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாள் மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டத்தில் தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சேனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது, யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடய நான் பார்க்கிறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல, ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது. அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுத நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 Corinthians சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுத நிறுவனம் 4:9-10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுனேன். ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறது. அதனாலதான் ரோமருக்கு எழுதிருப்பேன் 8 நான் ஆவினாலே சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும்னு சொல்ற. அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம். ஒன்னு வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன்.
உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவனை மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 2 கொரிந்தியர் 4:16 இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே, எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. ஆகவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயு சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக் கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது. அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சுட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புறார், பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புறார், அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே.
அது எனக்கு தெரியாதுங்க, ஆனா ரொம்ப நல்லவருங்க. அவரு நல்லவர் பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திருமணம் தான் போக முடியும். யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்ஐயா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தையா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திருமணியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல். அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபையை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். ஆனா இப்ப எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமண்ட ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திருமணியாப்பா, நீ கஞ்சா அடிக்கிறியா, நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா, நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமண்ட ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பைஹார்ட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்கள் எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான். திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தேர்ந்தெடுக்கப்படுது. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்பல காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப் மாற நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப் மாரில இருந்து தான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப் மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா 3 ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்னு பாதாளம், பரதேசி. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிறுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த ரெண்டு இடத்துலையும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 அரசாட்சி, அது இந்த உலகத்திலேயே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்களை நீ பார்க்கலாம், அப்பா மனம்

0: ஆமேன், ஆமேன், ஆமேன். வார்த்தைகளின் வெளிச்சம் உதயமாகின்றது சங்கம வானொலி நிலையத்திலிருந்து. இந்த வார்த்தைகளின் வெளிச்சம் உலகமெங்கும் பிரகாசிக்க இருளாக்கல தாழ்ந்த குறுக்க தேவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். ஆகையால் நாம் எண்ணாம் ஆவியில் நிரம்பப்படவும் கர்த்தருடைய கரத்திலுள்ள கத்தரியால் வெட்டப்படவும் நம்மை அர்ப்பணித்தால் போதும், நாம் தொடர்ந்து கர்த்தருக்காக வார்த்தைகளுக்கு வெளிச்சம் கொடுக்கலாம் இந்த சங்கம வானொலி நிலையத்திலே. ஆமென். என்று துதி ஆராதனை பாடல் வேதத்தியான பகுதியில் தாழ்ந்து கொடுப்போம். பிரதர் மகேந்திரன், சிஸ்டர் கருணா, சிஸ்டர் கிரேஸ், சிஸ்டர் ரஜன ரங்காரமணி, சிஸ்டர் டோலி ஆகியோர். செய்தியாளர்கள் பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா, பாஸ்டர் ராஜநாயகம் இந்தியா, ரெவரன் ஸ்டீவன்ஸ் காப்ரவுண்ட் ஆகியோர். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை மாலை இரவு வேளையிலே இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்க தேவனே, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதி தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி முதாணி பாய்ந்த கரத்தால் ஆசீர்வதித்து இன்று அந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து தருகின்ற சங்கம வானொலியை நினைவு கூறுகிறோம். லெஸ்லி பிரதர், சிஸ்டர் ரீட்டா, பிள்ளைகள் பெருமக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளை கலந்து கொண்ட பிள்ளைகள், தளர்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், வார்த்தை கொடுக்கிற தாசர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இன்றைய நாள் ஒரு ஆவில் அணுகொண்ட நாளாக நீர் மாற்றி அமைக்க வேண்டுமாக செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை நமது பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக, புது பிரசன்னம் ஊற்றப்படுவதாக சுவாமி. இந்த நிகழ்ச்சி ஆண்டவர் உள்ளகம் எங்கும் 97 ரேடியோலே கத்தாவே இந்த நிகழ்ச்சியை போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அந்த ஒன்றான மெத்தவன் நீரே என்று கண்டுகொள்ள நீர் இன்றைய நிகழ்ச்சியில கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். தாழ்ந்து துதித்து ஆராதித்து பாடல் பாடி வேதத்தியான பகுதியை நடத்துகிற பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து உமக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஓடோடு வந்திருக்கிறார் சுவாமி. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நீர் வழி நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். தேவனே, இந்த பிள்ளைகள் துதித்து ஆராதிக்கும் பொழுது அந்த சத்தம் ஆண்டவரது பரலோகத்தை அசக்கட்டும், இந்த உலகத்தை அசக்கட்டும். 97 வேதிகளை கேட்கிற பிள்ளைகள் அசக்கறி கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். உமது நாமம் ஆயப்பட வேண்டும் ஆண்டவரே, உமது வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, இந்த பரிசுத்தான் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்தார், உமது பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தாவே. உமது பிரசன்னத்தால் நிரப்பும், ஒரு வல்லமையால் நிரப்பும், கேட்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கற்ற கொடுத்து இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மன மகிழ்ச்சியினாலாக, வார்த்தையில் வேறொன்றை கண்ணொடுக்கும் பிள்ளைகளாக மாற்றி இல்லை கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கற்றுக்கொடுக்க வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து கர்ணம் அழைக்க போறோம். அவர் வந்து ஜெபித்து பாடலை பாடி தேவன நாமத்தை மயப்படுத்த வருகிறார்.
1: நன்றி செலுத்துறோம் தகப்பனே. சதா காலங்களிலும் ராஜ்யத்தை உடையவரே, நீதியின் தகப்பனே, யெகோவாயீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போடுகிறோம். சமாதானத்தின் தேவன் நீர், ஒருவரே கர்த்தாவே, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் நீர் சுவாமி. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் செய்த தகப்பன் ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, உம்முடைய சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில் ஒருவரும் உண்மை உள்ளவர்களாயிருந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு அநேக ஆத்மாக்களை கொண்டு வரும்படியாய் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்புக் கொடுக்கிறோம். யுத்தத்துக்கு குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படும் ஜெயமும் கர்த்தரால் வரும் என்று சொன்னபடி நாங்கள் குதிரைகளை பாராதபடி கர்த்தாவே உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜெயத்தை கொடுக்கிறவர் நீர் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எல்லாருடைய வாழ்க்கையும் செழிப்பாகும். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் காத்திருக்கிறோம். அதை எங்களை கழுவி சுத்தம் பண்ணி தகப்பனே உமக்கு நேராக பரிசுத்தமாய் நாங்கள் வந்து சேரும்படியாய், கரை திரையற்றவர்களாய் உம்முடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் வந்து சேரும்படியாய், எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் கர்த்தாவே சமுத்திரத்தின் ஆழங்களிலே அறிந்து போடுகிறவராயிருக்கிறீர், மன்னிக்கிறவராயிருக்கிறீர். நீர் மன்னிக்கிற தகப்பன், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிருஷ்டிக்கிறது போல கர்த்தாவே நீரங்களை கடிந்து கட்டி உம்முடைய வார்த்தையினாலே பேசி எங்களை உருவாக்குறவராய் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே சோரல்ல ஸ்ரீ பிரதருக்கு அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக உங்களை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியா கர்த்தர் உம்முடைய உதவியை முத்தாசையும் மனித தவைகளையும் உண்டாக்கி கொடுக்கும்படியாக இப்போ கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறவர் நீர், குடும்ப காரியங்கள் ஒன்றிலும் தேவைகளை சந்திக்கும்படியாக இப்போ கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதுவரை நிற்பதன் நீர் மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை ராஜா தகப்பனே. அது போல நான் இந்த ரணங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். சுகமாரோக்கிய பலம் கொடுத்து இதுவரை வழி நடத்தினவர் இமானுவேலரின் மேலும் வழிபடுத்தும்படி ஆய்வு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னும் வரப்போற சௌரியம் ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஊழியத்துக்காக அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் உடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல இருந்துட்டு மாண்டவரே. அப்பா, தேவைகள் குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கைவிடாத தகப்பன், இதுவரை பெயராக அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி இருக்கிறார் ஆண்டவரே. அது போல ஒவ்வொரு ஊழியக்காரர் உடைய வார்த்தைகளை கொடுக்க வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய சமாதானம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய எல்லா அரவணைப்பும் தேவைகளை சந்திக்க ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவர் நீர். தொடர்ந்து வழி நடத்துங்க. அநேக ஆத்மாக்களை கொண்டு வரும்படியாய் அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கத்தாவே 30, 60, 100 மாய ஆத்மாக்களை கொடுக்கும்படியாய் நாங்களும் கொடுத்து செபிக்கிறோம். சபைகளை நிரப்புங்க. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் நீர் கர்த்தாவே. அவர்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக வாழிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தையினாலே அநேகர் கர்த்தாவே, அப்பா, ஊழியங்களை செய்கிற அநேகர் சபைகளுக்கு செல்லுகிறவர்களாய் இந்த நாட்களிலே நாங்கள் காண்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, பவுலும் சீலாவும் சிறையிலே உம்மை துதித்த போது அந்த கதவுகள் தானாய் தர உண்டது என்று நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அந்த சிறையிலே கர்த்தாவே அநேகரை சந்திக்க முடியாத நீர் அவர்களோடு கூட இருந்து பலப்படுத்துங்க. அவர்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கவலைகள் கண்ணீர்கள் இருந்து விடுதலை ஆக்க முடியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்தை கத்தாவே, உம்முடைய தேசம் ஆண்டவரே. அப்பா, எருசலேம் உலகத்துக்கு தாயா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தின் ஜனங்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை உம்மண்டை இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் இம்மானுவேலர் என்பதை அறியாதபடி, மெசியா என்பதை அறியாதபடி அவர்கள் செய்கிற தவறுகளை மன்னித்து இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதில் உள்ள நாடுகளின் எல்லா தீய செயல்களுக்கும் அந்த ஜனங்களை அப்பா விடுதலையாக்கி காத்துக்கொள்ளும்படி ஆயப்பு கொடுக்கிறோம். பாவங்களை மன்னிக்கும்படி ஆயப்பு கொடுக்கிறோம். அது போல ஒவ்வொரு தேசத்து ஜனங்களையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாட்டின் அதிபதிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் உமக்கு எதிராக விரல்களை நீட்டாதபடி அப்பா தேவ பயத்தை உண்டாக்குங்க. ஆண்டவரே ஊழியங்களை அந்த இடத்துல பெருக பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய ராஜ்யத்துக்கு அந்த ஜனங்களும் வந்து சேரும்படி ஆய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிருஷ்டிகள் யாவும் உம்முடையதென்று வாக்குத்தத்தம் பண்ணினேன், அகப்பண்ணீர். அந்த ஜனங்களையும் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. அன்பின் கரங்களினாலே கத்தாவே அவர்களை இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் பொழுது ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கனடா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் ஏறுகிற நெருப்புகளை அணைக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தேசம் உம்முடைய தேசம் ஆண்டவரே. அப்படியே எல்லாருக்கும் அழைக்கலம் கொடுத்த இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. உண்மை தேடி நாடி அப்பா உண்மை கண்டுபிடிக்க தடவியாகிலும் கண்டுபிடிக்க அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்க. சுசேஷங்களை அறிவிக்கிறவர்களை எழும்ப பண்ணுங்க. அப்பா பயமின்றி உம்முடைய சத்தியத்துக்காக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த உலகத்துக்கு காரியங்களுக்கு பின்னாக போகாதபடி, தேவைகளுக்கு பின்னாக போகாதபடி உம்முடைய நாமத்தை பிரயோகப்படுத்தி கத்தாவே தகப்பனே பிள்ளையான வழிகளில் இட்டு போகாதபடி எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் பேசுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆசீர்வாதத்தை நீர் கட்டளை இடுகிறவர் என்பதை அவர்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ஆனாலும் தகப்பனே தவறிப்போர் ஒவ்வொருவரையும் மீண்டும் எழும்பி பிரசிக்கும்படி ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் பொழுது ஜெபிக்கிறோம். இன்னும் கத்தாவே தகப்பனே எங்களுடைய தேசத்துக்கு ஆட்சேபிக்கிறோம். இலங்கை தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களையும் அந்த இடத்திலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிபதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாட்டை ஆளுகிறவர்கள் அப்பா நீதியாய் ஆளும்படியாய் இதயத்திலே பேசுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு சத்தியம் போய் சேரும்படியா கிருபை கொண்டிருங்க. ஒவ்வொரு நாட்டின் அதிபதிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா சாத்தானுடைய தந்திரங்களுக்கு தங்களை இட்டுக்கொண்டு போகாதபடி உம்முடைய சத்தியத்துக்கு நேராக அவர்கள் தங்களுடைய மனதை திருப்பும்படியாய் எல்லாரோடும் பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு இந்த போராட்டம் உண்டு கத்தாவே. அப்பா மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல கத்தாவே தகப்பனே. இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் எல்லாரும் ஜெயம் கொள்ளும்படியாய் கத்தர் எல்லாருக்கும் பலம் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சத்தியம் உலகம் எங்கிலும் பரவட்டும். இந்த கடைசி காலத்தில் உம்முடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறது எல்லாரும் அறியட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதிங்க எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஏறுவின் சேராவின்கள் ஓய்வின்றி உமை போற்றுவே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி

ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த

0: கிறிஸ்துவோட.
1: ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கர்ணா. இன்று என்னாலே சேராமிகள் சேருபிங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற பாடலை படித்தீர்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாம் நாட்டுக்காக ஜெபித்தீர்கள், சகல நாடுகளுக்காக ஜெபித்தீர்கள், கனடா தேசம் இலங்கை நாட்டுக்காக மனதுரத்தோடு ஜெபித்தீர்கள். உங்களுடைய பாட்டிலே ஆழ்மான சத்தியங்களை நான் கற்றுக்கொண்டேன். பூமி அனைத்திலும் உமது மகிமை, ஆலயத்திலும் மகிமை, துதிகண்ட மகிமைக்கு பார்த்தீர்கள். வானம் பூமி முத சிங்காசனம், பூமி முத பாதபடி, பரலோகம்மை தவிர வேறு யார் உண்டு. இப்படியான அருமையான தெய்வ வஸ்திரங்கள் பொருந்திய ஒரு பாடல், அருமையான பாடலை பாடுவீர்கள். தெய்வம் ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களையும் உங்களுடைய எங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென். இதுவரை நேரமும் ஜெபத்தை எடுத்து பாடலை பாடுற சிஸ்டர் கர்ணாஸ் காபிரோன் தாரியோ. அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போறோம். கிரேஸ் வந்து தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து பாடலை பாடி தேவன நாமத்தை மாயப்படுத்தி அதுடன் வேதத்தியான பகுதியை எடுத்திருப்ப. நேற்றைய நாளில் வேதத்தியான பகுதியை இதுவரை எடுத்து மிகவும் நன்றாக இருக்குன்னு சாட்சி சொன்னார்கள். கர்த்தருக்குத்தான் சோஷம். எனவே இன்றனால சிஸ்டர் கிரேஸ் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். இதனாலே துதி ஆராதனை பாடல் வேதத்தியான பகுதிகளை உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென்,
2: ஆமீன், ஆமீன். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஜீவனும் வசனமும் வார்த்தையும் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுக்குள்ளாக நீர்வாசமாக இருக்கிறபடி நான் ஆண்டவரே அந்த மகிமையின் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. அப்படியாக என்ற தேவாதி தேவனை உயர்த்த பாட கிருபை தந்த தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவானண்டு, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரண்டு, பாக்கியவான்கள் என்று எங்களை அழைத்த தேவனை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் ஆவியானவர் தாமே இந்த இடத்திலுமா வழி நடத்தணும். எங்கள் பலத்தினால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கத்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு.

நன்றி. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கும்

அபிரகாமின் உடன்படிக்கை நினைவு கூர்பவரே, உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. மோசையோடு இருந்தது போ

நின்றீர் எமக்கு எதிராக, எதிர்த்து நிற்பவன் யார் எமக்கு எதிராக, எதிர்த்து நிற்பவன் யார். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே.

மேலானவர் துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. நான் காண்கின்ற எல்லாமே உமக்கா

ஜாம் பரிசுத்தமானவரேம் இயேசுவேம் இயேசுவேம் உம்மை போல் யாரும் இல்லையே.

0: உம்மை போல் யாரும் இல்லை. நன்றி ஆண்டவரே. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உயர்த்தி துதிக்க ஆண்டவரே வந்த எங்களை ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி செலுத்துறோம் ஆமே. இன்றைய நாளிலும் நாங்கள் எடுத்துக்கொண்ட வசனம் தியானத்துக்காக, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்ற வார்த்தையின்படி, மற்றும் தெய்வீக காரியங்களோடு மனுஷனுடைய உறவை குறித்து எங்களுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசத்தோடும் பரிசுத்த பயபக்தியோடும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்ற ஒன்று கொரிந்தியன் படி அந்த சொல்லப்படுகிறது என்னென்றால், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்ற வாக்கு தத்துவத்தின்படி நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கின்ற தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்கிற நாங்கள் மன சோர்வுக்குள்ளாக போக சில நேரத்தில் உற்சாகம் இழந்து போகிறோம், மன சோர்வுக்குள்ளாக போறோம். காரணம், அவர்களுக்கு எந்த இது வேண்டாம் என்று தேவன் நினைக்கிறாரோ அதைத்தான் அவர்கள் நாடி தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதை தேவன் இது சரியில்லை என்று சொல்லி எங்களுக்கு ஊடாக எதை ஆண்டவருக்கு சொல்றாரோ இந்த வார்த்தைக்கு ஊடாக எதென்றாலும் அந்த மனச்சோர்வுக்குள்ளாக உற்சாகம் இழந்து போகிறோம். மனச்சோர்வோடு இருக்கிற காரணம் என்னடா, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வேதம் சொல்றது. வேதம் ஒருபோதும் பொய்யுறையாத தேவன் சொல்ற வார்த்தையை நாங்கள் அப்படியே நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அந்த சமாதானம் மனிதர் கொடுக்கிற சமாதானம் இல்லை, அவர் தேவன் கொடுக்கிற சமாதானம். எப்பொழுதும் சமாதானத்தோடு இருங்கள் என்று சொன்ன தேவன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் நான் அப்படி என்று சொல்றேன் ஆண்டவர் என்று, அவருடைய சமாதானம் ஒரு நாளும் குறையாது. அப்ப அது டிவைன், அந்த தெய்வீக சமாதானம். அப்படியான அந்த தேவ சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நாங்கள் தெய்வீ மனுஷர்களுடைய அந்த தெய்வீக காரியங்களோடு மனுஷனுடைய உறவை குறித்து எங்களுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசத்தோடு பரிசுத்த பயபக்தியோடும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்றால், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற இந்த சூழ்நிலைகளை பார்க்க தரிசித்து பார்க்கைக்குள்ள வந்து எல்லா விதமான தீய உலகத்துக்குள்ள பொல்லாங்கன் இருக்கிறான், பொல்லாங்கன்ற கிரியைகள் இருக்கிறது, எல்லா விதமான தீமையான எந்த இதையும் நாங்கள் அதை எடுத்து கொள்ளாமல் எங்களுடைய இருதயத்துக்குள்ள அதை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கத்தான் செய்யும். அதான் ஒரு ஊழியக்காரன் சொல்றார், மேலாக பறவைகள் பறக்கிறது, மேலாக பறக்கும், எங்களுக்கு மேலாக பறவைகள் பறந்தோன்றது, ஆனால் அதை நாங்கள் ஒன்றும் செய்யல. ஆனா கூடு கட்ட விடக்கூடாது, எங்கட தலையில வந்து கூடு கட்டுறதுக்கு நாங்கள் எங்கட தலையில கூடு கட்ட விடக்கூடாதுன்ற ஒரு ஊழியக்காரன் அந்த செய்தியில நான் ஒரு கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி மேலாக இருக்கிறது, சுற்றாடல்கள் இருக்கு, சூழ்நிலைகள் இருக்கிறது தான், ஆனால் நாங்கள் என்னத்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அந்த ஆத்தும உயிர்ப்பிக்கிற வல்லம உள்ள அந்த வேத வசனங்களை எடுத்து நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்ப அந்த நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கின்ற தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்கிற சிலர் கூட மனச்சோர்வுக்குள்ளாகிறார்கள், உற்சாகம் இழந்து போகிறார்கள். காரணம், அவர்களுக்கு வேண்டாம் என்று தேவன் நினைக்கிறது எதுவோ அதைத்தான் அவர்கள் நாடி தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். தேவனோடு எங்கள் உறவில் ஒரு உணர்வின் அந்த உணர்வு பூர்வமாக இல்ல, தேவனுடைய அந்த ஆழமான எங்களை இருதயங்களை வந்து அவரோடு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்ற அந்த ஈட்டு ஜீவ ஊற்றென்றால் பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமைய எங்களுக்கு அது ஊற்றா பாயிறது. அப்ப நாங்கள் அந்த சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறோம்னு சொன்னால், ஜீவ ஊற்று அவருடைய ஊற்று எங்களுக்குள்ள இருக்கிறபடினால அந்த சந்தோஷம் மன மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கும்படியாக இந்த வார்த்தை கூட அவர் சொல்ற இந்த இருதயத்துக்குள்ள கண்ணக்க தேவையற்ற காரியங்களை நாங்கள் இருதயத்துல எடுக்கிறோம், மனதில எடுக்கிறோம், சிந்தனையில எடுக்கிறோம். அப்ப வேண்டத்தகாத காரியங்களை தேவனை இது சரியில்லைன்னு சொல்லிக்குள்ள நாங்கள் அதை விட்டுட்டு தேவனுடைய வார்த்தை எங்களை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் அப்படியே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணவு இந்த தேவனுடைய வல்லமையான வார்த்தைகளை நாங்கள் இருதயத்தில் எடுத்து அதன்படி நாங்கள் வாழும் போது தேவன் எங்களுக்குள்ளாக நல்ல ஒரு தியானத்துல உறவில இருக்கைக்குள்ள அந்த ஒரு நாங்கள் என்னத்துக்காக இந்த உபவாச கூட்டங்களோ அல்லது என்னென்ன இதுல பைபிள் ஸ்டடியோ அல்லது இன்னும் வெக்கைக்குள்ள ஏன் போயிருக்கிறேன்னா, நாங்கள் கேட்ட வார்த்தைகள் மாதிரித்தான் இருக்கும், ஆனா தேவனுடைய அந்த வார்த்தை ஒருபோதும் குறைவுபடாது. அந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கொமா கூடி நாங்கள் அதை தியானிக்க நாங்கள் தரிச்சிருக்கும் போது எந்த சந்தர்ப்பத்திலையும் எல்லாம் தெரியும் தானே, இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் தானே என்று சில நேரம் தோன்ற பார்க்கலாம். ஆனா ஒவ்வொரு நேரமும் அவரோட நாங்கள் தியானமா இருக்கிறோம், ஒவ்வொரு வெளிப்பாடுகளுக்கு கூட அந்த தேற்றுவதை நாங்கள் காண்கிறோம். அப்ப அதுக்காக தேவன் எங்களை பெரிய எங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த உணர்வு பூர்வமான நிலையில் இருந்து விசுவாசத்திற்குள் நாங்கள் இடம்பெற வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் அந்த தேவனுடைய அன்பை உணர்கிற அந்த நிலையிலிருந்து தேவனுடைய அன்பை விசுவாசத்தினாலே அறிகிற ஒரு நிலைக்கு நாங்கள் செல்ல வேணும். அந்த அன்பு எப்படி, அவர் ஒருபோதும் மாறாதவர், தேவனங்கள் மீது வைத்த அன்பு மாறாதது. அது மனுஷர் மாறி போகலாம், மனுஷருடைய அன்பு மாறலாம், அது அந்த சூழ்நிலையை பார்த்து அன்பு செலுத்துவார்கள் சிலர், அப்படியாக அன்பு மாறலாம். ஆனா தேவ அன்பு எங்களை அரவணைக்கிற அந்த அன்பு ஒரு நாளும் அது மாறாது. உணர்வு பூர்வமான அன்பு இல்ல, இதயத்தின் ஆழத்திலேருந்து நாங்கள் அவரோடு நாங்கள் ஸ்திரத்தன்மையை, தேவனுடைய ஸ்திரத்தன்மை வார்த்தை எங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தது. அந்த வார்த்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க அந்த இருதயத்துல அந்த ஸ்திரத்தன்மையை கொண்டு வருது. அப்ப அவர்களுக்குள்ள நாங்கள் ஸ்திரப்பட்டிருக்கேக்குள்ள அந்த நிலையான அந்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். இருதயத்திலிருந்து அந்த விசுவாசம் இருதயத்திலிருந்தான் உண்டாகிறது. நம் உணர்வுகளால் அல்ல, தேவன் மீதுள்ள விசுவாசத்தினால் நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உணர்வுகள் நம் கண்களால் பார்க்கக்கூடிய நம் சூழ்நிலைகளை சார்ந்திருக்கிறது உணர்வு. ஆனா விசுவாசம் ஆவிக்குரிய தளத்தில் இருக்கும். நம் இருதயத்தில் ஒரு விளைபொருளா இருக்கிறது, அது வந்து இருதயத்துக்குள்ள விளைஞ்சு கொண்டே போறது இந்த விசுவாசம். விசுவாசம் கேள்வியினால வரும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் பதறான். எத்தனையோ விசுவாசத்துலதான் கூட இருக்கிறது. விசுவாசம் இருக்கிறவன் அவர் உண்டென்றும், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். அப்ப எத்தனை வார்த்தை விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்தை நாங்கள் வார்த்தைகளை என்னத்தை கொண்டு விசுவாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவன் தன்னை எங்களை நேசிக்கிறார் என்று நாங்கள் அறிந்த உண்மையின்படி ஒருவர் வாழ்கிறார் என்றால் அந்த அவர் எங்களை நேசிக்கிறார். இருந்த வண்ணமாய் அவர் எங்களை நேசிக்கிறார். அப்படியாக இந்த நாட்களை இந்த வசனத்துக்கூடாக தியானித்து நான் இதை பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருக்கே சோஸ்திரம், நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே உங்களோடு பகிர்ந்து கொண்ட வார்த்தையை இன்னும் ஆண்டவர் இன்னும் வழிபாடுகளை தந்து ஒவ்வொருவருக்குள்ளாக இது அந்த இருதயத்தில தோன்றக்கூடியதா, இருதயத்திலே பதிக்கக்கூடியதாக செய்த கிருபைக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளை உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே நீர் மேலானவர், மேலானவர், உம்மை போல் யாரும் இல்லை என்ற பாடலை பாடி வேதத்தியான பகுதியிலே தரிசித்து நடவாமல் விசுவாசம் நடத்தும். அதாவது வேதத்தை தியானிக்கிற மாதிரி மிகுந்த சமாதானம் உண்டு. உண்மைதான், தேவன் கொடுக்க சமாதானம், உலகம் கொடுக்க சமாதானம் இல்லை. விசுவாசத்தில் நடக்க வேண்டும் சொன்னீங்க. தேவனின் வார்த்தையின் வல்லமையை, வார்த்தையின் வெளிச்சத்தில் கேட்கிற பிள்ளைகளுக்கு சமாதத்தை தேவன் கொடுப்பார். இருதயம் பொல்லாதது, அன்பை விசுவாசத்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்கள். அருமையான தலைப்பிலே அருமையான ஒரு வேகத்தியான பாதை நடத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. கத்தர் உங்களை உங்களுடைய தேவன் ஆசீர்வதிப்பார்கள். ஆமே, ஆமே,
0: தேங்க்யூ.
1: ஆமே, இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து பாடலை பாடி வேதத்தியான பகுதியிலே தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்க வேண்டும் என்று அந்த தலையங்கத்திலே வேதத்தியான பகுதியை தொகுத்தளித்தவர் சிஸ்டர் கிரேஸ் காபர்ட்டார். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். சிஸ்டர் ரஜினி,
2: பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ. நீங்கள் நித்திய வெளிச்சத்தை
1: சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தை வெளிச்சத்திலே சனி ஞாயிறு நடக்கிற உவாச ஜபத்திலே அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபியுங்கள். உங்களுடைய வழிநடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். நீங்கள் கூட வந்து நித்திய வெளிச்சத்தின் பகுதியில் ஆரம்ப ஜபத்தை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு உங்களோட ஆழ்மையான இருதயத்தின் ஆத்மாவுக்குள்ள வாஞ்சையை காட்டினார். அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்பொழுதுமே திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை வந்து வாஞ்சியுடன் ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டும் என்றதுக்காகவே கத்தர் உங்களுக்கு அந்த விதத்திலேயே பயன்படுத்தி உபயோகிக்கிறதுனால கத்தருக்கே ஸ்தோத்திரம். அவருக்கு எல்லாம் மகிமையும் உண்டாவதாக. காட் பிளஸ் யூ பிரதர் மகேந்திரன். அதே போலவே நாங்கள் பிரதர் லெஸ்லியும் சிஸ்டர் ரீட்டாவையும் அந்த இடத்திலே வைத்து நாங்கள் எப்பொழுதும் ஜபிக்கிறோம். வந்து சேர்ற எல்லா ஸ்திரீகளுக்காகவும் ஹேண்ட்மெய்டன்ஸ் ஆஃப் த லார்ட் என்று நான் சொல்றது. அதே போலவும் பாஸ்டர்ஸ் வந்து சேர்றவை எல்லாருக்காகவும் நாங்கள் அந்த பாரத்தோட தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். அட் திஸ் டைம் ஐ வுட் லைக் டு ஆல்சோ மென்ஷன் ஹவ் தேர் ஹஸ் பீன் அ டிசாஸ்டர் த்ரூ அன் எர்த் குவேக் இன் கொலம்பியா. in South America, Colombia, we had 700 people have perished. And so we will remember them also in our prayers. And also, whoever that have joined us, please join us together in standing in the gap and praying for those that perish through this environmental disasters. And so, Lord, we come to you, Lord, at this time, Father, socially remembering, Lord, at this moment, Lord, 700 people and their families, because of the way they have, Lord, been, Lord, disastrously, Lord, through this earthquake, Lord, has been, Lord Jesus, affected by their earthquake. The families of these 700 people that have perished, Lord, are finding this loss, Lord. Lord, even the others, Lord, that have been, Lord, affected by it, Lord, in Colombia, we, Lord, pray for them, Lord, that you would come and minister to them. Send forth the church, Lord, and also, Lord, other missionaries and other evangelists that would come, and also, Lord, with a burden, minister to them as we pray and stand in the gap and pray for them, Lord, in the name of Jesus, I pray. Thank you, Lord, for making this an opportunity that they will seek you, find you, and know you as well. Now also, Lord, bring Lord Jesus Nithya Valicham at this time, Lord, for all those have gathered at this time, Father, from many nations, Lord, 200 plus nations that have gathered together in your name, Lord, as Nithya Valicham has been ministering to them, Lord. Father, we thank you, Lord. Thank you for that much of the blessing that is going on upon the believers and upon the ones that are still, Lord Jesus, standing at the wayside and thinking, what is this all about? As they have been also, Lord, shared by friends and shared by others to come and join us and find the Lord of their salvation. And Lord, we thank you, Lord, because many of them, Lord, this is the very purpose behind them, would come into the knowledge of their salvation through the singing, through all that has been going on from the beginning to the end, Lord, from the handmaidens that are sharing with songs and adorations and worship, and also with the devotional, that many testimonies are coming in, that they have been blessed by it. We thank you, Lord, for every one of them that are listening and being blessed by it as well. So we thank you, Lord Jesus, and also for the ministers of the gospel that would come and share, Lord. This ministry, Lord, that is going to come forth, Lord, is anointed, that is, Lord, set aside for you, Lord, for the end days of the ministry that is coming up, Lord Jesus. This is, Lord, not of man. This is of the power of the Holy Spirit. This is chosen by you, by your Spirit, O God. Therefore, Lord, we bring forth all honor and glory to you, my Savior, in the name of Jesus. And also 97 stations that have joined together as well, Lord. All of them, Lord, reaping that same blessing, which when they share the very message of your salvation, message of the gospel that goes on, Lord, into the people's lives, there is such a blessing, Lord Jesus, in it. And they are all a part of that, Lord. So we thank you for each and every one of them, Father, in imparting that blessing, in sharing that blessing, Lord. So we thank you for that, Lord. We now thank you, Lord Jesus, for Brother Mahendran, who is hosting this program at this time, Father. May be with him. Thank you, Lord, for the anointing that is upon his own life too, Lord, and the calling that you have given to him, for the very burden that you have placed upon his heart for souls, Lord. We do not carry anything except souls, Lord, when we come to you, when we see you face to face, and that is exactly what he is doing, and has been an example to it, Lord. Thank you for that, Lord. And Lord, continue, Lord Jesus, put your arm of love and protection around him, Lord, and keep him, Lord Jesus, and that call and that purpose to fulfill right to the very end, O God. So we thank you, Lord, in Jesus' name. Now also pray, Lord Jesus, for Brother Leslie and Sister Rita, Lord, who tirelessly work from morning till evening, Father. We know, Lord, how much it takes, how much it entails, Lord, but to be involved in such a work, Lord, 24/7, Lord, for that burden, Lord Jesus, is of the Lord, but they will not find it as a burden, Lord, that comes physically, mentally, and emotionally. By your grace and your strength, you will sustain them, and this would be carried by you, Lord, in their hearts and lives, through the power of your Holy Spirit and the anointing power of the Holy Spirit. And we thank you for that, Lord. Be with them, lead them, and guide them, especially with Brother Leslie, Lord, morning till evening, doing all the recordings and everything that Lord Jesus entails, Lord Jesus, to be able to produce this, Lord, to go into media networks, Lord, as YouTube and Facebook and all the rest, Lord, however it takes, Lord. So we thank you for that guidance. Thank you for the power of the Holy Spirit and the guidance that it takes, Lord, only by your guidance, only by your power and your grace, Lord. And also Sister Rita, as she working, Lord, hand in hand, side by side, Lord, for all that it takes, Lord Jesus, for your guidance upon her life, wife as well, Lord, upon her protection, and also, Lord, all as a, even as a housewife, Lord, many other handmaidens that are coming and in the same place, Lord, how they come and dedicate their time and service despite of their family responsibilities as a wife, as a mother for the children, Lord, and even Lord Jesus, to take care of their her family needs and all the rest, Lord, they still do a ministry for the call and the purposes to fulfill in their own lives. So we thank you for each and every one of them, Lord. So also, Lord, the ones that are listening, Father, Lord, they know, Lord, as they hear, as they are fed by your spirit and your power, O God, through the word, Lord, word is the very power and the strength that comes into them, Father, as you are ministering to them, Lord, that they would know, Lord, what it takes, Lord, that they would be also enlightened in their hearts and their lives and the ways in which they want to come in, O God, and know what a God we love and serve, that you become a part of their very life, Lord, because they have that very yearning and the Lord Jesus wanting to come and know more and more of you, Lord, into their hearts and lives as they grow. Even as you said, Lord, draw nigh unto me and I will draw nigh unto you. And that is what you are doing at this time, Lord. Thank you, Jesus. Thank you for touching them. Thank you, for, Lord Jesus, as the word has been prepared to enter into their hearts and lives, bring forth much. The seed has been prepared and the seed is going to be sown into their hearts and lives. And we will see the harvest of the souls. There's the seed being prepared and sowed, Lord. You will bring forth the harvest upon them, Father. That you are the harvester. You are the God of the harvester. You are the Lord of the harvester who would bring forth that harvest upon their hearts and lives. And we now thank you, Lord, as you're touching them physically, Lord Jesus. The ones that are in the hospitals, upon the beds, Lord, that are sick, Lord. We remember at this time, Lord Jesus, Sister Subha's husband too, Lord. Lord, she's a woman of God. She's a servant of the Lord. She serves you, Lord, from the very bottom of her heart, Lord. And you love her, Lord, with an everlasting love. You would not fail her. You would not fail her family. Cover her in your precious blood. Put your arm of love and protection around her and her family, especially upon her husband at this time, Lord. Lord, we plead the blood of Jesus Christ upon him. And Lord, let his soul, Lord, be touched, saved, delivered, Lord Jesus, from the onslaught of the enemy in Jesus' name. Lord, I thank you, Lord, for raising him up, Lord, for your honor and for your glory, Lord, that he will stand up and say, yes, he's the living God. He's the one that I love to serve and honor him and make him, Lord, a strong testimony unto yourself, Lord, as he revives and comes back, Lord, for your honor and for your glory's sake, Lord, as you touch him and strengthen, quicken and revive and bring him out, Lord Jesus, through your wonderful resurrection power that is penetrating through him at this very moment. Thank you for your healing virtues, Lord Jesus, that is working upon his life, in Jesus' name, to raise him up completely healed and becoming a strong testimony for your honor and for your glory, I pray in Jesus' name. I also thank you, the same spirit that raised Christ Jesus from the dead, the same spirit that are touching everyone that I been healed right now in your homes, on the sick beds, and in the hospitals. The Lord is touching you. The Lord is raising you up. The Lord is delivering you. The Lord is setting you free. Whatever bondage, whatever ailments that may be, God is above all of that. He has already nailed it on the cross upon his body, and he has set that blood. The blood that he shed is for your salvation and for your healing. Receive it right now in Jesus' name. Thank you, thank you, thank you, Jesus, for the ministry of the power of your Holy Spirit that is working upon them. The bloodshed is working upon them. It's the finished work of Calvary, and we thank you for that in Jesus' name. Thank you for meeting the needs of the people, oh God. No matter what their needs are, may it be appointment, may it be need of money, may it be need of anything that they have been asking you, Lord, shedding their tears before you, Lord. You have seen them, you have heard them, you have been touched by their infirmities because you have gone on before us, and you are, Lord, setting them free, Lord, and completing. And you said, Lord, come unto me, all that labor and are heavy laden. And also you have said in your word, Lord Jesus, when we come to you, Lord, you are the Lord, our Jireh God, who will supply all our needs according to your riches in glory through Christ Jesus. Therefore, you are supplying those needs as well. Right now, this very moment, I pray in Jesus' name, amen and amen. Thank you, thank you, thank you, Jesus. Amen. Brother Mahendran.
1: Amen. For your prayer. Praise the Lord, Sister Dolly.
3: Praise the Lord, yeah. Praise the Lord.
1: Praise the Lord. Udah kata jauh inggal, alam macam mana? Ah, baru itu revali kelamai. Ia untuk mana kerja putih visuasi sehid orang kapora, orang kata jauh itu kelakal. Okay.
3: Amin. Nandri, Nandri Yesu, Nandri Appa. இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கு ஆண்டவரே நீங்க வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு உங்களோட வார்த்தையின் வல்லமையை தெரியப்படுத்த போற கிருபைகளுக்காக நீ நன்றி செலுத்துறேன். அப்பா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே, உங்களோட வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு வல்லமையும் கிருபையும் கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துறேன். அப்பா, இந்த மாலை நேரம் ஆண்டவரே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அப்பா, நீங்க அபிஷேகம் பண்ணினவர்களே, ரட்சிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவரே, அவர்களை பாதுகாக்கிறீர்கள் ஆண்டவரே. அதுக்காக நீ நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கரத்தின் மூலமாக உங்களோட கிருபையை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வல்லமைக்கான நன்றி செலுத்துறேன். உங்களோட அன்பின் அகலம் நீளம் உயரத்தையும் அறிந்து உணரக்கூடியதாக இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பை அனுப்பி ஆண்டவரே, வரப்போற ஊழியக்காரர்கள் உங்களுடைய அன்பில நிலைத்திருந்த ஆண்டவரே, விசுவாசம் நம்பிக்கை அன்பில நிலைத்திருப்பதற்கு ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுடைய அபிஷேகத்தை அனுப்பி பரிசுத்தமானவரே, உங்களால செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இப்பொழுதும் ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறியபடி நான் கேட்பதற்கு அதிகமாக உங்களோட வல்லமையினால நிரப்பி ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் வழி நடத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமே பட்ட வேணும் என்று கூறி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் நன்றி இயேசுவே. ஒரு பொல்லாப்பும் அவர்கள் நேரிடாதபடியாக ஆண்டவரே, யாவரையும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கத்தரே, உனக்கு தாபாரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கூறிய வாக்குத்தத்தின்படி ஒரு வாதையும் ஊழியக்காரர்கள் மேல் வராத வண்ணமாக அப்பா உங்களோட இரத்தத்தின் கீழே மறைத்து வைங்க. தேவ பயத்தை குடுங்கப்பா. இந்த கடைசி காலத்துல ஐயா உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி வார்த்தையில நாங்க பலன் அடைவதற்கு இனி அதிகமாக உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படவேணும் என்று கூறிய அவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: நன்றி சுதோலி. கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசிரியப்பார். தொடர்ந்தாக முதலாவது செய்தியை கடந்து செல்ல போறோம் என்று முதலாவது செய்தியை கொடுக்க இருக்க விக்டர் பால் இந்தியா. இதோ அவருடைய செய்தி.
4: கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். இந்த நாளிலும் இந்த 8வது மாதம் 2வது மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். தேவன் வந்து நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். இயேசுவை நம்ம ருசித்து ருசித்து ருசித்து பார்க்க பார்க்க பார்க்கத்தான் நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் பெருகும், கிருபைகள் பெருகும், ஞானம் பெருகும். நம்ம தலையை கர்த்தர் உயர்த்துவார். கர்வத்தை கர்த்தரை அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, பொறுமை மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும். பொறுமை மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். வேதத்தில் சொன்னா மோசே ரொம்ப பொறுமை உள்ளவனா இருந்தான், ஆபிரகாம் ரொம்ப பொறுமை உள்ளவரா இருந்தார், யோபு ரொம்ப பொறுமை உள்ளவராக இருந்தார், அப்போஸ்தலனே பவுல் ரொம்ப பொறுமை உள்ளவராக இருந்தார், இயேசு கிறிஸ்து ரொம்ப பொறுமையோடு கூட பிதாவாகிய தேவன் கொடுத்த வேலையை உண்மையும் உத்தமமா செய்து கொண்டே இருந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டமான வாழ்க்கை, நெருக்கமான வாழ்க்கை, உபத்திரவமான வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை தான். ஆனால் அதனோடு கூட வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லம் உள்ள தேவன் இயேசு நம்ம கூடவே இருக்கிறார். அவர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்றார். அப்போ மத்தேயு 28:20 உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்றார். அப்ப அவரோடு கூட இருக்கார். உபத்திரவமா இயேசு கூட இருக்கிறார், பிரச்சனையா இயேசு கூட இருக்கிறார், கஷ்டமா இயேசு கூட இருக்கிறார், கண்ணீரா இயேசு கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கும் போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்கிறதுனால நான் பயப்படவே மாட்டேன். அல்லேலூயா. மறுபடியும் இயேசு என் கூடவே இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன். மறுபடியும் சொல்லுவோம், இயேசு என் கூடவே இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன். அப்ப ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு பொறுமை என்பது ரொம்ப அவசியமானது. பாடுகள் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம், பிரச்சனைகள் நிறைந்த உலகத்துலதான் இருக்கும். பொறுமைதான் வெற்றியை உண்டாக்கும். அல்லேலூயா. பொறுமைதான் வெற்றியை உண்டாக்கும். முதலாவது பார்ப்போம், பொறுமை விசுவாசத்தையும் பூரணமான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். என்னது பொறுமை? என்ன தந்து கொண்டு வருமா? விசுவாசத்துல பெருக்கத்தை கொடுக்கும், பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். யாக்கோப்பு ஒன்னாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோப்பு ஒன்னாம் அதிகாரம் 2, 3, 4, 5, 4 வசனங்களை வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயிருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யப்படுவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடித்துக் கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கப்படவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த வசனத்துல பாருங்க, பலவிதமான சோதனையில அகப்படும் போது, பலவிதமான சோதனை வருது, பகைகள் வருது, பிரச்சனை வருது, நல்லா இருக்கிறவங்களே நம்மளை புற சொல்றாங்க, நல்லா இருக்கிறவங்களே நம்மளை புறம்ப தள்ளி விட்டுறாங்க, நமக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவங்க உதவி செய்ய முடியாதுன்றாங்க, நட்டாளத்தில் இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது நம்ம என்ன செய்வோம்? பொறுமையா இருந்தா உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையும் சொல்றாரு, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா அணுக. நம்ம ஜெபம் பண்ணி ஒரு காரியம் கிடைக்கலையா வருத்தப்படக்கூடாது. தேவன் என் ஜெபத்தை கேட்கலையோ சந்தோஷப்படணும். அப்ப நம்ம ஜெபம் பண்ணி ஒரு காரியம் கிடைக்கலன்னா தேவன் பதில் செய்யலாம், அது தீமையான வழியில நம்ம போக போறோம், அது தீமையில இருந்து ஆண்டவர் நம்மள தடுக்கிறான்னு கிடையாது. கரங்களை தட்டி கத்தரை சந்தோஷப்படும்.
2: Did you know that he had put a new faucet? He put a new faucet. Replace the faucet.
4: நீங்கள் எதுக்காக இப்படி எல்லாம் தேவன் தாமதப்படுத்துறாரு? நம்மளை நல்லா பிரஷ்படுத்தி சுத்தப்படுத்தி ஒரு உயர்ந்த நிலையில சமுதாயத்துல மேன்மையாக உயர்த்துவதற்குத்தான் நம்ம அந்த உபத்திரவங்கள் பாடுகள் பிரச்சனைகள் நடுவில் நம்மளை உருவாக்குற. 4வது வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இல்லாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியேசியம், பூரணமான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம், ஒரு நன்மை குறைபடாது. சங்கீதம் 34:19 சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் எத்தனை நன்மை உண்டாகும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மை குறைபடாதான். கரங்களை தட்டி கர்த்தரை படுத்துவோம், ஒரு நன்மையும் நம்ம குறைபடாது. ஏன்னா இயேசுவை நம்பி வந்ததுனால இயேசுவை நம்பாம கெட்டவர்கள் ஏராளமானவரு. இயேசுவை நம்பி கெட்டவர்கள் உலகத்துல ஒருத்தர் கூட இருக்க முடியாது. சொல்லுமா? ஒருவர் கூட கெட்டு போக முடியாது. சந்ததி சந்ததி ஆசீர்வதிக்கிற தேவன், 2, 3, 4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன், அவர் பேர் இயேசு. 1000 தலைமுறைகளை மட்டும் கிருபை அளிக்கிற தேவன், அவர் பேர் இயேசு. உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க, அவரை துதிங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க, அவரை பாடுங்க. ஒண்ணுமே இல்லையா தோத்திரம் சொல்லுங்க, ஜெபம் எடுக்கலையா தோத்திரம் சொல்லுங்க, ஒருத்த உதவி செய்யறோம்னு கை விட்டாங்க தோத்திரம் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நஷ்டமா தோத்திரம் பண்ணுங்க, இழப்புகளா தோத்திரமா, கண்ணீரின் பள்ளத்தாக்குல இருக்கீங்களா நல்லா புலங்கால் பிடிபட்டு கதவை கூட்டிட்டு ஏற்கனவே நமக்கு தோத்திரம் சொல்லுங்க, அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவே நடந்து கொண்டு அது நீர் ஒன்றாய் மாற்றுவார். கண்ணீரோடு செபிக்கிறவர்கள் கெட்டிரமாய் அறுப்பார்கள், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அவர் பேர் ஏற்று கருவளை தண்ணி கத்திரம் போடுதுல. நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகும்படி தேவன் ஒரு நாளும் வர மாட்டார். நீங்க தோற்று போகும்படி தேவன் ஒரு நாளும் வர மாட்டார். படிப்பு வரலையா தோத்திரம் பண்ணுங்க, ஞாபக சக்தி இல்லையா தோத்திரம் பண்ணுங்க, படிப்புல நல்லா எழுத முடியலையா தோத்திரம் பண்ணுங்க. தோத்திரம் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண் வரும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், சிறுபிள்ளைகளுக்கு சொல்றேன், எனக்கு ஞாபக சக்தி இல்ல, படிப்பு வர மாட்டேங்குது, எழுத்து நல்லா வர மாட்டேங்குது, பாடுங்க ஏசப்பா உங்களுக்கு தோத்திரம் சொல்லுங்க. அதைத்தான் அந்த வசனம் 5வது வசனம், வாடுகள் நடுவில் புரட்சி நடுவில் போராட்டத்தை நடுவில் அங்க எப்படி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த போராட்டங்களை மேற்கொள்ள எனக்கு ஞானத்தை கொடுங்க, அழுகக்கூடாது, புலம்பக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, ஆண்டவரே இந்த பகைகளை மேற்கொண்டு நாங்கள் சமாதானமாய் வாழ்களுக்கு ஞானத்தை கொடுங்க, உடைய கிருபையை பெற்றுக்கொள்ள ஞானத்தை கொடுங்க, பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, எங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஞானத்தை கொடுங்க, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஞானத்தை கொடுங்க, நாங்கள் ஆசீர்வாதமா வாழ்வதற்கு ஞானத்தை கொடுங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. அழுது புலம்ப கூடாது, அவர் ஞானத்தை தடுகிறவர், அவர் ஞானம் உள்ளது. அவர் அஞ்சாவது வசனம் யாக்கோபுன் அஞ்சில, உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவராய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும் கடித்து உள்ளவருமாய் என் தேவனிடத்தில் கேட்டு கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். காலையில இந்த சேர்ந்த ஏசப்பா இந்த நாள் முழுதும் எனக்கு ஞானத்தை கொடுக்கணும் சொல்லிக்கிறோம், இந்த நாள் முழு படிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுக்கணும் சொல்லிக்கிறோம், இந்த நாள் முழுதும் வேலை செய்வதற்கு ஞானத்தை கொடுக்கணும், இந்த நாள் முழு எல்லாரோடும் சமாதானமா இருக்க ஞானத்தை கொடுக்கணும், கிருபையை கொடுக்கணும் ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும். பணத்துக்காக பணத்துக்காக சொத்துக்காக சுகத்துக்காக நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பணத்தை கொடுப்பாரு, வேலையை கொடுப்பாரு, சுகத்தை கொடுப்பாரு, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு, நல்ல வீட்டை கட்டுவாரு, நல்ல வாகனத்தை கொடுப்பாரு, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பிள்ளையோட திருமணத்தை நடத்துவாரு, நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு. இந்த சமுதாயத்துல சகல ஜனங்களை பார்க்கணும், நீங்கள் நானும் கீர்த்தி புகழ்ச்சியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அவர் பேரு இயேசு. ஞானத்துக்காக கொடுங்க, பிரச்சனைகளை மேற்கொள்ள ஞானம் கொடுங்க, பிள்ளைகளை வளர்க்க ஞானம் கொடுங்க, சந்தோஷமா வாழ ஞானத்தை கொடுங்க, பணம் சம்பாதிக்க ஞானத்தை கொடுங்க. அல்லது ஞானத்துக்காக ஜெபிக்கும் போது தேவ கிருபையினாலும் அவருடைய ஞானத்தினாலும் தேவன் உங்களை நிரப்புவார். அப்ப பொறுமையானது விசுவாசத்தையும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுமா? இரண்டாவது ஒரு காரியம், பொறுமை உபத்திரவங்களை மேற்கொள்ள உதவி செய்யும். பொறுமையானது பொறுமை வரும்போது உபத்திரவங்களை பாடுகளை பிரச்சனைகளை சோதனைகளை வேதனைகளை மேற்கொள்வதற்கு உதவி செய்ததே தான் பொறுமைதான். ரோமர் நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் நிறுவம் 5:3-5 வசனங்கள், 3-4-5 வசனங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலும் நன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென் சொல்லுவோம். உபத்திரவத்தை மேன்மை பாராட்டுறாரா பவுல். உபத்திரம் வரும்போதுதான் தைரியம் வரும், ஞானம் வரும், அறிவு வரும், புத்தி வரும். உபத்திரவங்களை நான் மேன்மை பாராட்டுறேன். உபத்திரம் வரும்போது 3வது வசனம், உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குமா, பொறுமை பரீட்சையை உண்டாக்குமா, பரீட்சையை நம்பிக்கையை உண்டாக்குமா. அப்ப விசுவாசம் நம்பிக்கை பொறுமை, இந்த பொறுமையின் நடுவுல உபத்திரவத்தின் நடுவுல இயேசுகளை வளரணும். பொறுமை, அப்ப பொறுமை அளந்து நம்ம எனக்கு கோபத்துல பேசிடக்கூடாது, சண்டை கொடுக்கக்கூடாது, பிரிந்துடக்கூடாது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டுப்போவோம், சாட்சி உள்ள வாழ்க்கை கட்டுப்போவோம். அப்ப ஜெபம் கேட்கக்கூடாது, அப்ப எதிர்காலம் பாதிக்கப்படும். நமக்கு ஆண்டவர் ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அல்லது சொல்லுதான் இயேசு எனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுது இயேசு என் பிள்ளைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், நான் கலங்க மாட்டேன். ஆமே. அல்லேலூயா. அப்ப பொறுமையை பொறுமையில வந்து மேன்மை பாருங்க. அப்படி இயேசுவுக்கு நன்றி சொல்லணும், தோத்திரம் சொல்லணும். தோத்திரத்தினால கிருபை பெறுவோம். அந்த உபத்திரவத்து நடுவில் தோத்திரம் பண்ணணும். கடன் பிரச்சனையா தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை கோடி இருந்தாலும் கடன் அடைக்க கர்த்தர் வழியை உண்டாக்குவார், அவர் வழியை உண்டாக்குவார். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குற தேவன், கற்பாறையில நீர் ஊற்றை உண்டாக்குற தேவன், செங்கடலை இரண்டாய் பிளந்து வழியை உண்டாக்குற தேவன், யோர்தானிலே வழியை உண்டாக்குற தேவன், எரிவா முதலை இடித்து தரைமட்டமாக்கி வழியை உண்டாக்கி சயத்தை கொடுத்த தேவன். 7 தோத்தம் பண்ணாங்க, 7 துதித்தார்கள், 7 அலோலியா சொல்லும்போது எரிய கோட்டை இடித்து தரைமட்டமானது. நீங்கள் ஒரு 7 உபவாசம் போட்டு ஆண்டவர் தோத்திரம் பண்ற, கடன்கள் இல்லாமல் போகும், வறுமை இல்லாமல் போகும், சரித்திரம் இல்லாமல் போகும், மலட்டு தன்மைகள் மாறிவிடும், உங்கள் குடும்பத்துல பிள்ளை காட்சிகள் ஒரு மூணு நாள் ஏழு நாள் ஏதோ மலையடி வாரத்துலயோ தனியா ரூம்லயோ இல்ல எங்கேயோ போய் ஒரு மூணு நாள் ஏழு நாள் கதவை பூட்டிச்சு மத்திய ஆறு ஆறுல கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற புதாவை நோக்கி ஜபம் பண்ணு அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு புதா வழியரங்கமாய் பழகிற எங்கேயாவது போய் ஒரு மூணு நாள் ஏழு நாள் மனுஷ முகத்துல உங்களை பரியாசம் பண்ற மனுஷ முகத்துல முடிக்காம உங்களை கேவலப்படுத்துற மனுஷ முகத்துல முடிக்காம உங்க திட்ட உங்களை புற சொல்ற ஜனங்கள் முகத்துல முடிக்காம எங்கேயாவது போய் ஒரு மனது நேரத்துல ஒரு தனியா ஒரு வீடு ரூம் படுத்து ஒரு மூணு நாள் ஏழு நாள் உணர்ந்தால் படிக்கிட்டு ஏழு நாள் ஆண்டவருக்கு தோத்திரம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புறச்சரையும் ஒன்றுமில்லாமல் போகும் கடன்கள் ஒன்றுமில்லாமல் போகும் எல்லா கரித்திரங்களும் வெளியே ஓடி போகும் விசாரிச்சு உங்களை பார்த்து வெட்கப்பட்டு ஓடி போவார் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் உங்கள் இருதயத்தை நிரம்பும் கரங்களை தட்டி கத்தரையும் அதாவது நம்ம செய்யறத நம்ம செஞ்சாதான் தேவன் நமக்காக ஏதாவது செய்வார் அல்லேலூயா உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யும் போது உங்களால் முடியாததை தேவன் உங்களுக்கு செய்வார் சொல்லுங்க என்னால் முடியாததை என்னால் முடிந்ததை நான் செய்யும் போது என்னால் முடியாததை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் மறுபடியும் சொல்லுவான் என்னால் முடிந்ததை நான் செய்யும் போது என்னால் முடியாததை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்கிறார் அப்ப நம்மளால முடிஞ்சது என்னது நம்மளால என்ன முடிஞ்சது கடல்ல தாண்ட முடியாது பத்து கோடி ரூபாய் கடனை அடைக்க நம்மளால முடியாது எல்லாரையும் நேசிக்க நம்மளால முடியாது முடியாது அப்ப எது நம்மளால முடியும் தோத்திரம் பண்ண நம்மளால முடியுமில்ல பைபிள் படிக்க நம்மளால முடியுமில்ல விசுவாசிக்க நம்மளால முடியுமில்ல உபவாசத்துக்கு நம்மளால முடியுமில்ல செபம் பண்றதுக்கு நம்மளால முடியுமில்ல நாலு வருஷம் ஏற்று நல்லவருக்கு சொல்ல நம்மளால முடியுமில்ல இதை நம்ம செய்யாததுனாலதான் வறுமை தரித்திரம் ஏழ்மை வியாதி பலகிரி தோல்வி நஷ்டம் கஷ்டம் கண்ணீர் மரணம் அப்ப நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யும் போது நம்மளால முடியாத காரியங்களை பூரா இயேசு நமக்காக செய்வார் ஏற்கனவே செஞ்சிருக்க சிறுகையில நமக்காக அடிக்கப்பட்டார் நுறுக்கப்பட்டார் ரத்தம் சிந்தினார் மறித்தார் அடக்கப்படப்பட்டார் மூன்றாம் நிலை உயிர்த்தெழுந்தார் இன்னைக்கு பரலோகத்துல உதாரண இடத்துல உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் தமிழகத்தை அப்ப நம்மளால முடிச்சதை நம்ம செய்து கொண்டே இருக்கணும் சுகத்துவமா கஷ்டமா பாடுகளா வேதனைகளா கண்ணீரா புறக்கணிப்பா பகையா கடன்களா இயேசுக்கு தோத்தம் பண்ணிட்டே இருந்த பகா இல்லாம போயிடும் பிசாசு ஓடி போவான் என்ன அந்த அந்த ஆளு எப்ப பார்த்தாலும் தோத்தம் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லி பிசாசு ஓடி போவான் கடன்கார பிசாசு ஓடி போகும் பகைங்கிற பிசாசு விளைவினம் என்ற பிசாசு ஓடி போகும் கடன்கிற பிசாசு ஓடி போவோம் எல்லா பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவோம் ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழலாம் நீங்களும் நான் இந்த உலகத்துல ஒரு செழிப்பா இருக்கணும் ஒரு பணக்காரனா இருக்கணும் ஒரு ஐஸ்வர்யமா இருக்கணும் செல்வ செழிப்போடு நல்ல வீடு வாசல்களை கட்டி நல்ல சுகத்தோடு விரத்தோடு ஆரோக்கியத்தோடு மூணு வயசு வரைக்கும் தீர்க்காட்சியோடு வாழணும் அதுக்குதான் ஏசு சிலுவையில மறித்தா ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா அப்ப நம்ம சோம்பேறிகளா இருந்தோம்னு சொன்னா தோத்திரம் பண்றதுக்கு சோம்பேறிகளா இருந்தா செபிக்கிறதுக்கு சோம்பேறிகளா இருந்தா பைபிள் படிக்கிறது சோம்பேறியா இருந்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்களா

நண்பர்களும்

0: பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆ தோத்ரம், பிரைஸ் காட் ஜீசஸ், குட் மார்னிங்.
0: இல்ல கேக்குது இல்ல ஐயா.
1: ஐயா ஐயா கேக்குதாமா?
0: எனக்கு கேக்குது, சைலண்டா இருக்கதான் பாப்பா என்னன்னு.
1: பாருங்க.

0: ¿Sería el cama?
1: ¿Vendrán ya? Praise the
0: Lady,
1: Lord.
0: ya, todo te lo chulo. Ah, chulo, ma.
1: Praise the Lord. Avanga
0: Aló.
1: செய்தி கொண்டு
0: Ah, praise God,
1: கொடுக்கிறதாங்க
0: Jesus.
1: நின்றுட்டு பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன் ஐயா,
0: ஆமா.
1: கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் போடுங்க மகேந்திரன் ஐயா. ஆ பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன் ஐயா,
2: வாழ்க்கைய அது நன்மையா முடிய கொண்டுவார். அல்லேலூயா. ஒளிமயமான எதிர்காலம் பணத்தை இருந்திருக்கிறோமா தருவாரு. பல விதமான பணத்துக்களை நகைகளை அடகு வச்சு அந்த இந்த இந்த நேரம் ஏமாத்தோம் ஏமாத்தோம் ஏமாத்துற மனிதர்கள் இழந்து அதை பத்தி கவலை இல்லை. அதனால காலாத்திரைய திரும்ப தருவேன். நம்மளை ஏமாத்தினவர்கள், நம்மளை வஞ்சித்தவர்கள், நம்மளை ஆசீர்வாதத்தை பறித்தவர்கள் அவர் பசு பிள்ளை போல பாடி போவார்கள். அப்படி நம்ம கண்கள் பார்ப்போம். அன்னைக்கு பார்ப்போம், இவன் தானே நம்மளை ஏமாத்தினவன், இவன் தானே நம்ம நகைகள்லாம் அடகு வச்சு வாங்கினவன். அன்னைக்கு கலர் கலரா வாயில மையிலை பூசிச்சு நம்ம டிஸ்டா தெரிஞ்சா இன்னைக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறான்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். நம்மளை இலக்காரம் பண்ணவர்கள், நம்மளை பரியாசம் பண்ணவர்கள், நம்மளை நிந்தித்தவர்கள், நம்ம பணத்தை அநியாயமா குடுங்கினவர்கள் வியாதி படுக்கையில கிடக்கும் போது நம்மளை கர்த்தர் நன்மைப்படுத்தி வச்சிருப்பார். அவங்களுக்காக ஜெபம் பண்ண நம்மளை தான் அழைச்சு போவோம். கரங்களை தட்டி கர்த்தரை அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு நினைக்கும்
3: ஆமென். இதுவரை நேரமும் பொறுமை வெற்றியை கொண்டு வரும் என்று தலைப்பிலே செய்து கொடுத்தவர் விக்டர் போல் இந்தியா. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ராஜா நாயம் அவர்களை அழைக்க போறோம். இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ராஜா நாயகம்.
0: பிரைஸ் காட் ஜீசஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். பிரைஸ் காட் ஜீசஸ்.
3: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். உங்களுக்கு குட் மார்னிங். இன்றைய வார்த்தையின் வெளிச்சம் என்ற தலைப்பிலே நிகழ்ச்சியிலே தேவ செய்து கொடுக்க வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது பாஸ்டர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் வழிநடத்துங்கள். ஆமென்.

பங்கேற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் ஆவியார்மா சரீரம் இணைந்து நர்சனாக இயேசுடைய பரிசுத்தமான திருப்பெயரால மூன்று யோவான் 1:2 சொல்லப்படுவது போல, பிரியமானவர்களே, உங்கள் ஆன்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் சொல்ல தேவ வசனத்தை வாழ்த்துக்களாக நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நன்றி. ஆண்டவர், சின்ன ஜபம். ஆண்டவரே, தந்தையாகிய யோவ தேவனே, இயேசு ராஜாவே, தேவகுமாரனே, பரிசுத்த ஆவியனரே, இதோ அடியேன், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நான் மௌனமா இருக்கிறேன், நீங்க பேசுங்க. எல்லாவற்றிலும் இயேசுராஜாவுடைய திருநாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக, போற்றப்படுவதாக, போலப்படுவதாக, உலகமெங்கும் அறிவிக்கப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடியனை, அடியன் சேவி ராஜநாயகத்தை, இயேசுவின் கண்மணியில் குடும்பம் சார்ந்த என்னை, இந்த அருமையான சங்கமம் நிகழ்ச்சியில வார்த்தையின் வெளிச்சம்ங்கிற பகுதியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தை உயர்த்தும் முடியாக, அவருடைய வசனங்களை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியாக இந்த அதிகார வேளையிலே. இந்தியாவில் இப்ப மணி 6:30 5:30 AM எனக்கு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் இயேசுவின் வாழ்நாளில் கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தையானது இந்த வசனமானது அநேகருடைய இதயத்திலே விதைக்கப்படும் முடியாக, அதை வளர்ந்து கனி கொடுக்கும் முடியாக கர்த்தர் என்னை பயன்படுத்துவாராக. ஆமேன், ஹல்லேலூயா. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின் படியே போதிக்க கடவன். பரிசுத்த வேதாகமத்துல 1 Peter 4:11 சொல்லப்பட்டிருந்தது. அதே போல அடியேன் இயேசுராஜா நாமத்தை மயப்படுத்த முடியாக இன்றைக்கு நான் கொடுக்கப்பட முடிய இந்த கர்த்தருடைய வசன வார்த்தை, நாவு என்கிற தலைப்புல நான் உங்களுக்கு செய்தியை, நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதலாவது தேவ வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 Samuel 23:1-2 உள்ள தேவ வசனங்களை வாசிக்க கேட்போம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அவன் பேசின கடைசி வார்த்தைகளை தான், கர்த்தருடைய ஆவியானவர் வந்து செயல்பட முடியாத அவன் அவனை விட்டு கொண்டிருந்தான். ஆகவே கர்த்தருடைய வசனம் அவன் நாவில் வைக்கப்பட்டிருந்தது, அது பேசியதான். அதே போல அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படட்டும். அவருடைய தீர்மானங்கள், அவருடைய செயல்பாடுகள் விண்ணகத்தில் நிறைவேறது போல மன்னகத்துல பூமியில இந்த அருமையான சங்கமம் நிகழ்ச்சியில வார்த்தையின் வெளிச்சம் இந்த பகுதியில வெளிப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐ ஆம் ஜஸ்ட் நோபடி டு டெல் எவ்ரிபடி அபவுட் சம்படி ஹூ கேன் சேவ் எனிபடி. என்ன அது ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தையை போட்டு கலங்குறீங்களோ? நான் ஒன்றுமில்லாதவன், எனக்கு ஒருத்தரையும் தெரியாது, ஆனா எனக்கு ஒருதே ஒருத்தர் தெரியும், அவர் யார வேணாலும் ரசிக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தையை தான் இங்கிலீஷ் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஐ ஆம் ஜஸ்ட் நோபடி டு டெல் எவ்ரிபடி அபவுட் சம்படி ஹூ கேன் சேவ் எனிபடி. ஆமா, எல்லாரையும் யார வேணாலும் ரசிக்க வல்லவரா இருக்கிற அந்த ஒருவரை பற்றி பேச நான் யார்? நான் ஒருவனும் இல்லை, அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன இந்த நாவை பத்தி ரொம்ப அருமையான காரியம் உண்டு. மோசையை பத்தி நம்ம அறிவோம், அவன் மந்த நாவும் திக்குவாயும் உடையவன். நாவில வந்து சொற்கள் வந்து அழகாக வராதான். அந்த மோசையதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அருமையான இஸ்ரேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ள முடியாக, எகிப்திலிருந்து கொண்டு வர முடியாக அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆமா, மரணமும் ஜீவனும் எதன் அதிகாரத்தில் உள்ளன உங்களுக்கு தெரியுமா? அது நாவின் அதிகாரத்தில் உள்ளன. நம்முடைய நாவு ஒருத்தரை சந்தோஷிக்கப்படவும் முடியும், மற்றவரை துக்கப்படுத்தவும் முடியும். ஆமா, அது பயங்கரமான ஒரு காரியம் இந்த நாவு. இந்த நாவை எப்படிலாம் அடக்கணும், எப்படிலாம் என்னென்ன நாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அந்த அருமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளதான் அடியேன் அழைக்கப்பட்ட கிடையாது. சோத்ரா, நந்தி ஆண்டவருக்கு. குதிரைக்கு கடிவாளம், யானைக்கு சங்கிலி, புலிக்கு கூண்டு, நாய்க்கு பெல்ட், நாவிற்கு என்ன, அதெல்லாம் நம்ம இந்த அருமையான நர்சியில நம்ம பார்க்க போறோம். சோத்ரா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதம் 139:1-4 வரை உள்ள தேவவசனத்தோட சின்ன காரியங்களை நான் விளக்கமா சொல்றேன். என் நாவில் சொல் பிரவாதருக்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை இல்லாமல் அறிந்திருக்கின்றேன். என் நாவில வார்த்தை அம்மா அப்படின்னு வரதுனாலே நான் என்ன பேசுவேன், என்ன செய்வேன் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கின்றேன். அவர் அறிந்திருக்கிறாராம். அப்ப நாம இந்த நிகழ்ச்சியில என்ன பகர போறோம்ங்கிறத கர்த்தர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். அடியனை பயமெடுத்த அடியனை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அர்ப்பணிச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். நான் வாயை திறந்தால் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளே அவர் எனக்கு தந்து இயேசுராஜாவுடைய நாமத்தை மயப்படுத்த முடியாத அந்த சந்தர்ப்பங்களை அன்றர் இயேசு கொடுத்துள்ளார். அன்றருக்கு நன்றி, தோத்திரம். நாம எல்லாம் பூரண புருஷனாக காணப்பட வேண்டும், அது எப்படின்னு பார்ப்போம். யாக்கோபு 3:1-2 வரை உள்ள பரிசுத்த தேவ வசனங்கள்ல
நாம்

எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், நிறைய விஷயங்களை நம்ம தவறிடுறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனா இருக்கிறார். நல்லா கவனிங்க, நம்ம அநேக விஷயங்களை தவறி போயிடுறோம். பரிசுத்த வேதாம மிக அழகாக சொல்லுது, ஒருவன் பூரண புருஷனாக இருக்க வேண்டுமானால் தன் சரீரம் முழுவதையும், நல்ல கவனிக்க, தன் சரீரம் முழுவதையும் கரிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். நல்ல கவனிய, இந்த சிறிய அவயமான நாவானது அடங்காததும் பொல்லாதுக்குரியதுமாக விஷாவுக்கெதுவான விஷம் கொண்டதா இருக்கிறது இந்த நாவு. ரொம்ப ஜாக்கிரதையா நாம் காணப்பட வேண்டும். நல்ல கவனிங்க, நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது என்று யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது என்று அதே பரிசுத்த வேதாவும் யார் நாவை அடக்க முடியுங்கிறத விடையையும் அங்கேயே வைத்திருக்குது. எல்லாம் மறைவான விஷயங்கள் அல்ல, வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்கள். நாம் அந்த வேத வசனங்களை முழுமையாக படித்து தியானித்தால் எதை கொண்டு நாவை அடக்க முடியும், யார் நாவை அடக்க முடியுங்கிறதுக்கும் பதில் இருக்குது. நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது என்ற அந்த வசனமும் தேவ வார்த்தைகள்ல தான் இருக்குது. அப்ப ரெண்டு காரியங்களையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அநேக மனிதர்களால நாவை அடக்க முடியவில்லை. யார் அடக்க முடியுமா? யாக்கோபு எழுதின பரிசுத்த வேதாம மூணாம் அதிகாரம் 1-2 உள்ள தேவ வசனங்கள்ல நல்லா கவனிங்க, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், நல்லா கவனிங்க, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். தன் சரீரம் முழுவதையும், நல்ல கவனிக்க, சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ள கூடியவனா இருக்கிறான். அவன் தான் பூரண புருஷன். அப்போ தன் சரீரம் முழுவதையும் அடக்கிக் கொள்ளக்கூடிய ஆவியான்மா சரீரத்தை பயன்படுத்தி கர்த்தரின் வசனங்களை பயன்படுத்தி அதை செயல்படுத்தி வாழ்ந்த பூரண புருஷனாகிய மனிதன் இந்த நாவை அடக்க பலவனாயிருக்கிறான். நாவை அடக்க ஒருவனாலும் கூடாதுன்னு சொல்ல அதே பரிசுத்த வேதாகவும் ஆவை அடக்கவும் முடியும். அவன் பூரண புருஷனாய் காணப்பட வேண்டும். நல்லா கவனிக்க, வியாக்கோபடுகின்ற பரிசுத்த வேதாகமும் 3:7-8 உள்ள வசனங்கள் குறித்து சொல்லுது, சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதது. அது அடங்காததும் பொல்லாங்குள்ளதும் சாவுக்கெதுவான நிறைந்ததுமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க, அது அடங்காததாம் பொல்லாததாம் சாவுக்கெதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. பாருங்க, ஒரு காரியத்தை நான் சொல்றேன், சாட்சி சொல்லிட்டு அப்படி வசனங்கள் இந்த வார்த்தைகளோட கடந்து செல்ல ஆசைப்படுறேன். ஒரு சமயம் நானும் மனைவியும் கூட மற்ற 2 இங்க மதுரையில் உள்ள ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட பார்க்க போறோம். அடியனுக்கு ஒரு பலவீனம், அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பேரை சொல்ல நான் விரும்பல. அவரு மதுரையில பிரபலமான டாக்டர்ஸ்ல ஒருத்தர், அவர் ரொம்ப அருமையானவர். எனக்கு எல்லா டெஸ்டும் எடுத்தாங்க, எல்லாம் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் அங்க அவரு டாக்டர்கிட்ட போச்சு. நானும் என் மனைவியும் என்னுடைய கூட 2 அழைக்கப்பட்டோம் உள்ள. அவர் உள்ள போய் எனக்கு சில என்னைய சோதனை பண்ணாரு. அவர் செத்தாஸ்கோப் வச்சு இதயத்துல சோதனை பண்ணாரு, காலில் சிலாம் சோதனை பண்ணாரு. மைண்ட் உட்கார்ந்து ஒரு வார்த்தை சொன்னார். நான் அவரையே நாங்கெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன், என்ன சொல்ல போறாங்க டாக்டர் தான் சொல்லி. அவங்க சொல்லாங்க, ஒரு 30-40 லட்சம் நீங்க ரெடியா வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஏன் டாக்டர் அப்படி கேட்டோம். இல்ல, உங்களுக்கு ஹார்ட் ரொம்ப பலவீனமா காணப்படுது, அது ஃபங்க்ஷன் ஆக வழி இல்ல, அதனால ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. இதயத்தை இதய மாற்று அறுவை சிகிச்சை உடனே பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க. ஐயோ டாக்டர், நான் சென்னைக்கு போறதுக்காக ட்ரெயின்ல டிக்கெட் போட்டிருக்கேனே, அவங்க கண்டிப்பா போகணுமே, சென்னைக்கு நான் போகணுமே, நானும் என் மனைவியும் போறமே. நாங்க அவங்க சொன்னாங்க, நீங்க ஃபிளைட்ல போங்க, ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிருங்க. ஏன் அப்படி சொல்லுங்க டாக்டர்னு கேட்கும்போது சொன்னாங்க, ஃபிளைட்னா ஒரு 20-25 போயிடும் சென்னை போயிடும், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து பிரச்சனை இல்லை, அங்க உங்களுக்கு ஸ்ட்ரெச்சர்ல ஆட்கள் காத்திருப்பாங்க, உங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போய் உங்களுக்கு காப்பாத்திடலாம் அப்படின்னாங்க. அப்படின்னா அதை சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, மாத்திரைகளை நான் வாங்கிட்டேன், நீங்க போகலான்ட்டாங்க. டாக்டருங்களா நான் அமர்ந்திருப்பது அவருக்கு இப்ப பிடித்தம் இல்லை. ஏனென்றால் ஒருவேளை நான் அங்கே ஜீவனை விட்டால் அந்த டாக்டருக்குள்ள மரியாதை மதிப்பு எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் அந்த டாக்டர், நானும் மனைவியும் அருமையான என்னுடைய கூட வந்த 2 அந்த வாசலுக்கு வெளியே நின்னோம், யாரும் ஒரு வார்த்தையும் பேசல. அப்ப நான் ஆண்டவரே சொன்னேன், ஆண்டவரே, என்னை நீர் உள்ளங்கையில் வரைந்திருக்கின்றீர், என்னுடைய எல்லைகள், என்னுடைய எல்லைகளை நீ ஏற்கனவே முன்குறித்திருக்கின்றீர், என்னுடைய வாழ்வின் எல்லைகளை நீர் ஏற்கனவே முன்குறித்திருக்கின்றீர், நீர் அளவா ஜீவனுக்கு அதிபதி. ஆண்டவரே, ஒரு டாக்டர் நிறைய படிச்சிருக்கிறாரு, மதுரையில நிறைய படிச்ச டாக்டர்ஸ்ல வருவாரு, அவர் இப்படி சொல்றாரு. ஆனா ஆண்டவராக இயேசுவே,
நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நான் கேட்டேன், மனசுக்குள்ளே கேட்டேன், யாருக்கும் தெரியாது. ஆண்டு சொல்லாரு, நீ தைரியமா போடா, நீ ஏன் பிள்ள, நீ தைரியமா இருந்தாரு. நான் கலங்கவும் இல்லை, பயப்படவும் இல்லை. அந்த அந்த ஆஸ்பத்திரி வெளியே வந்தேன். அப்படி வெளியே வந்து கிட்டத்தட்ட 7 வருடங்கள் கடந்து 8வது வருடத்துக்குள் நான் பிரவேசித்து இன்னைக்கு உயிரோட ஜீவனோட வைத்து உங்க முன்னால நான் கத்துறை நச்சதி கொடுக்க முடியாத ஆண்டு எனக்கு ஜீவனை கொடுத்தார், தீர்க்காயசை கொடுத்தார். இயேசுராஜா நாமத்திலும் உயர்த்தப்படுவதாக, போற்றப்படுவதாக, வணங்கப்படுவதாக, துதிக்கப்படுவதாக, ஆராதிக்கப்படுவதாக. ஆமேன். எனக்கு ஆண்டவராக இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் என்ன, பரிசுத்த வேதாந்த சங்கீத புத்தகத்துல 138:8 சொல்லப்பட்டது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய வல்லவராக இருக்கிறார், யாவையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டோட மன்றாடன ஆண்டோடே, நீங்க என்னுடைய எல்லைகளை குறித்திருக்கின்றீர், நீங்க என்னுடைய நாவால் அறிக்கையிட்ட ஆண்டோட கேட்டேன். ஆமா, கேளுங்கள், எவனும் பெற்று கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். இயேசு நாமத்துல நம்ம கேட்பதே இல்லை. மத்தேயு எழுதின பரிசுத்த வேதாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனமும், யோவானுக்கு எழுதின பரிசுத்த வேதாகமத்துல 14வது அதிகாரம் 14வது வசனமும், எரேமியாக்கு எழுதின நூல்ல 33வது அதிகாரம் 3வது வசனமும், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன். இது கர்த்தருடைய வேத வசனங்கள் இன்றைக்கு ஜீவன் உள்ளதா இருக்கு. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வசனமோ வார்த்தைகளோ ஒருபோதும் அழிவதில்லை. அதுக்கு நானே சாட்சி. இப்ப நான் இவோட உங்க முன்னால இருக்கிறேன்னே, ஆஹ், யோசிச்சு பாருங்க, 40 லட்சம் ரூபா அப்படியே ரெடி பண்ணிக்கோ, உனக்கு ஹார்ட்டே மாத்தணும் அப்படின்னாங்க. ஆமா, அந்த பாவ மனுஷனை ஒழிச்சுட்டு புதிய மனுஷன் ஆண்டவர்களை வைத்து அனுப்பினார். இன்னைக்கு ஆண்டவரை நச்சரியை சொல்ல முடியாத உங்க முன்னால அமர்ந்திருந்து இந்த காலை வேளையிலே நான் நச்சரி பகிர்ந்துள்ள ஆண்டர் பாராட்டின கிருபை மிகப்பெரியது. ஆண்டவர் இயேசுராஜா நீங்க விசுவாசிங்க, அவர்கிட்ட கேட்க மாட்டீங்களே, கேளுங்கள் தரப்படும் சொன்னாங்களே, தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னாங்களே, தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டறிவீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிறேன் ஆண்டவரே, இல்லை பாவங்கள் வெளியரங்கமா இருக்குள்ளதே, நான் எப்படி கேட்பேன், நீங்க எப்படி தருவீங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்ல ஒருவேளை நம்ம, ஆமா, கர்த்தர் வந்து பாவியில் அழைக்கத்தான் இந்த உலகத்துல வந்தார். நீதிமான்களே அல்ல, பாவியாகி உன்னையும் என்னையும் அழைக்க ஆண்டவரே உலகத்துல வந்தார். நாம் நம்மளை தாழ்த்து அறிக்கையிட்டு, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் அருந்தி மனம் தெரிந்தினால் கர்த்தர் நமக்கு சேமத்தையும் நீண்ட வாழ்நாளையும் தீர்க்க ஆயுசையும் தர வல்லவராக இருக்கிறார் என்பதற்கு நானே உங்க சாட்சியாக அமர்ந்திருக்கிறேன். ஆண்டவர் இயேசுராஜன் நாமம் மையப்படுவதாக. தேளுக்கு கொடுக்கில் விஷம் இல்லையா, பாம்பிற்கு பல்லில் விஷம், நாவிற்கு வார்த்தையில் விஷம். நம்முடைய வார்த்தையில் நாம எப்படி பேசணுமா, நிதானித்து கவனமாக ஞானமாக பேச வேண்டும். நிதானித்து பேசணும், ஞானமாக பேசணும், கவனமாக பேசணும். அப்படி பேசலைன்னா இந்த சாவுக்கேதுவான விஷம் அதுல இருக்குது. நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்டோம் இல்லையா, அது அடங்காததும் பொல்லாங்குது பொல்லாங்குள்ளதும், நாவானது அடங்காததும் பொல்லாங்குள்ளதுமான சாவுக்கேதுவான விஷம் நிறைந்தது மாதிரி இருக்கிறது சொல்லப்படும். ஜாக்கிரதை நாவை குறித்து நம் ஜாக்கிரதான். யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது வசனத்துல, நாவான ஒரு சிறிய அவயம்தான், அது என்னெல்லாம் செய்யுமா, பெருமையானதை பேசும். நாவு ஒரு நெருப்பு, அநீதி நிறைந்த உலகம், முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும், ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடும், நர அக்னியால் கொளுத்தப்படுகின்றதுமாய் இருக்கிறது, அது அடங்காததும் பொல்லாங்குள்ளது, சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. எனக்கு தெரிந்து சில வார்த்தைகளை சிலவர்கள் பேசும் பொழுது சில சமயங்கள்ல அதை கேட்கிற அதை ரிசீவ் பண்ற மனிதர்கள் யாரா இருந்தாலும் அவங்க தெரியும் தன் வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறார்கள். தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை பேசினார். ஒரு புருஷன் ஒரு பெண்ணை பார்த்து தேவையில்லாத ஒரு வாசையை பேசிவிட்டால், அதை அனைவரும் கேட்டு விட்டால், அவர்கள் தன் ஜீவனையே மாய்த்துக் கொள்கிறார்கள். பேப்பர்ல நம்ம பார்க்கலாம், டெய்லி நியூஸ்ல பார்க்கலாம். அப்ப இது சாவுக்கேதுமானதெல்லாம் பொல்லாங்குள்ளது, சாவுக்கேதுமானது, சாவுக்கேதுமான விஷம் நிறைந்ததா இருக்கிறது வேதம் சொல்லுது, பரிசுத்த வேதாமும் அப்படி சொல்லுது. அப்ப இந்த சாவுக்கேதுமான விஷம் நிறைந்த நாவை நாம அடக்கணும். நம்ம என்னெல்லாம் செய்யலாம் பார்ப்போம். நாவு மூலமா சில காரியங்களை பார்ப்போம். சங்கீதம் 31:1 சொல்லப்பட்டிருக்கு, நாவானது பாவம் செய்யும். நாவின் மூலமா நம்ம பாவம் செய்ய முடியும், நம்முடைய சிந்தனை மூலமாக மட்டும் இல்ல. சிந்தனை, சொல், செயல், நடத்தை, பாதை, பேச்சு, வார்த்தை அனைத்திலும் பரிசுத்தம் வேண்டும். இந்த நாவானது பாவம் செய்யும். அல்ல, கவனிக்கிறது, நாவானது எப்படி பாவம் செய்யும், நீங்க பேசுற வார்த்தையிலே பாவம் இருக்குது. நாவானது தீட்டப்பட்ட சவரன் கத்தின்னு பரிசுத்த வேதம் சொல்லுது. நாவானது கருக்கான பட்டயம், கூர்மையானது, அடுத்த வரைக்கும் அடுத்த கேட்குத மனிதனுடைய இதயத்தை கொல்லும். சக்கரதை நம்முடைய பேச ஆசீர்வாதமான நல்ல காரியங்களை நாம் பேசணும். அப்படி பேச முடியலன்னா ஒண்ணு செய்யலாம், அமைதியாக இருக்கலாம். நாவானது நம்மையே கெடுக்கும். நாவானது புகழ் பாடும், வானம் எட்டும் அளவு பேசும், பூமி எங்கும் உலாவும். நாவு நகைப்பினாலும் ஆண்ட சத்தத்தினாலும் நிறையும், சர்ப்பத்தை போல நாவு கூர்மையா இருக்கும். நல்ல கவனிக்க, விரியன் பாம்பின் விஷம் உள்ளதா இருக்கும். சங்கீதம் 143 சொல்லப்பட்டது,
சர்ப்பத்தை போல நாவு கூர்மையாக இருக்கும், விரியன் பாம்பின் விஷம் உள்ளதாக இருக்கும். பாருங்க, இந்த நாவு ஒரு சவுக்கு நாவு இச்சகம் பேசும். இவ்வளவு வருஷமும் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு வருஷப்படுங்க சங்கீதம் எடுத்து வாசு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள், 39 சங்கீதம், 52 சங்கீதம், 57 சங்கீதம், 64, 66, 73, 126 சங்கீதம், 140 சங்கீதம், யோபு 5:21, இவைகள்லாம் நாவை பத்தி ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு. அம்மன் ஜாக்கிரதை, அதான் ஒருவன் ஒன்று பேர் 4:11 வாட சொல்றது, ஒருவன் போதித்தால் தேவனை வாக்கியங்கள் படியே போதிக்கிறது. இன்றைக்கு எனக்கு என்ன இந்த நிகழ்ச்சிக்கு அறிவுப்படுத்தின சென்னிவாசகம் மகேந்திரன் சென்னிவாசம் ஐயா அவர்களை பத்தி நான் சொல்லல, என்றால் அவர்களுக்கு என்னை பேசும்படியாக அழைப்பதற்கு பரிசுத்த ஆவியான உதவியாக இருந்தார். மனிதனை மறைத்து தேவனை மையப்படுத்த நான் அழைக்கப்பட்டிருக்கேன். ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். என்னை அறிவுப்படுத்தின விக்டர் ஜெயபால் கொடிமங்கலம் மதுரையில் உள்ள அவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்றோம். அவர்கள் என்னை அறிவுப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அறிவுப்படுத்திருக்காங்க, அவர்களுக்கு நாங்கள் நன்றி. இந்த நாவு எதெல்லாம் பேசப்படாத பேசினா என்ன ஆகும் அப்படிங்கிறது சில ரெண்டு நிகழ்ச்சிகளை நாங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். பரிசுத்த வேதாமத்தில் உண்டு 2 ராஜாக்கள் 2 23-24 உள்ள தேவ வசனங்களை நீங்கள் வாசிக்க கேட்டால், எலிசா பெத்தேலுக்கு போகும் பொழுது எலிசா மொட்டை தலையுடையவனா இருந்தான். பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், நல்ல கவனிங்க, சின்ன பிள்ளைகள் மொட்டை தலையா மொட்டை தலையா மொட்டை தலையா ஏறிப்போ ஏறிப்போ ஏறிப்போன்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்க. நம்ம நினைக்கிறோம் கிண்டல் தானே பண்றோம், ஒரு பரியாசம் தானே பண்றோம், இதுல என்ன இருக்குது, அது ஜாலியா எடுத்துக்க வேண்டியதானே. இல்ல, அது நம்ம பேசும் வார்த்தைகள் வந்து ஆசிர்வாதமான நல்ல வார்த்தைகள் தான் நம்ம பேசணும். அதுதான் இதுக்கு உதாரணம். அப்படி அவன் வந்து அதை திரும்ப திரும்ப சொல்லிக்காங்க, மொட்டை தலையா மொட்டை தலையா ஏறிப்போ ஏறிப்போ மொட்டை தலையா மொட்டை தலையான்னு. எலிசா கர்த்தரே மனுஷன் கோபப்பட்டு அந்த பிள்ளைகளை சபித்தான். நடந்தது என்ன, காட்டிலிருந்து 2 கரணிகள் வெளிப்பட்டு 42 பிள்ளைகளை பீறி போட்டதுன்னு பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கணும். கேட்டு நடுங்கி போன கர்த்தருடைய மனுஷன் எலிசா, பரிசுத்தமான மனுஷன், கர்த்தருடைய தேவ பிள்ளை அவன், அவன் சபிக்கும் அளவுக்கு அந்த அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். நாம் இந்த நாவை வைத்து கர்த்தரை போகலாம் பாடலாம், ஆனா நாவை வைத்து சபிக்க கூடாது யாரையும். ஆனா சபிக்கும் சூழ்நிலையை உருவாக்கிதாங்க. என்ன காரணம், பரியாசம் பண்றது ஒரு நாளும் செய்யாதீங்க. அவருடைய தோற்றத்தை பார்த்தோ, அவருடைய பார்த்தையை பார்த்தோ, அவருடைய உடையை பார்த்தோ பரியாசம் பண்ணி நீங்க எப்படி இருக்க, அசிங்கமா இருக்க, அப்படி இருக்க, அப்படி இருக்கன்னு சொல்லி பரியாசம் பண்ணவே வேண்டாம். கூடிய மட்டிலும் நல்ல வார்த்தைகளை, கனிவுள்ள அன்புள்ள வார்த்தைகளை நாம பேச பழகுவோம். ஆமா, இந்த நாவானது பெருமையானது, பெருமையானவளை பேசும் இல்லையா. நான் அப்படி, நான் இப்படி, நான் அது படிச்சிருக்கேன், இப்படி படிச்சிருக்கேன், நான் பிரமாம ஆள், நான் 40 வருஷம் ஊழியம் பண்றேன், 50 வருஷம் ஊழியம் பண்றேன்னு சொல்லி அந்த நேரத்துல ஆண்டரை பத்தி பேச 2 வார்த்தை பேசிக்கலாம் இல்லையா. அது பெருமையான பேசும், புறம் பேசும், பாடமும் செய்யும், சாடமும் செய்யும், நன்மை செய்யும், தீமையும் செய்யும், இங்கொன்றும் பேசும், அங்கொன்றும் பேசும், பின்னால் ஒன்றும் பேசும், இல்லாததும் பொல்லாததுமானதையும் பேசும். பெரிய கப்பல்கள் சுக்கானால் திசை திருப்பப்படும், சிறிய நாவு எல்லாம் அடக்கப்படும். பெரிய கப்பல், மிகப்பெரிய கப்பல், அதை நிறுத்தின உடனே நிறுத்தினா சுக்கானாலும் அதை திசை திருப்பப்படும். நங்குரம் போட்டு இடத்துல அவங்க கட்டி வைத்துருவாங்க. அதே போல நங்குரமாகிய ஆண்டவர் இயேசுவை அவருடைய வசனங்களை நம்ம வைத்திருந்தோம் என்றால் இந்த நாவையும் அடக்கி கொள்ள முடியும். நாவை அடக்க ஒரு மனிதனாக கூடாதுன்னு பரிசுத்த வேதாமத்தில் சொல்லுது. அதே பரிசுத்த வேதாமத்தில் சொல்லுது நாவை அடக்க முடியும். யாரு பூரண புருஷன், பூரண புருஷனாய் கர்த்தர் இயேசு ராஜாவுடைய வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு கீழ்ப்படியில் ஒரு மனிதனாய் காணப்பட்டால் இந்த நாவை அடக்க முடியும். இந்த நாவை குறித்து 20 வகையான நாவுகள் இருக்குன்னு சொல்லி பரிசுத்த வேதாமத்தில் நான் ஆராயும் போது நான் கண்டுபிடிச்சேன். 20 வகையான நாவுகள், அவைகள் என்ன, இனிய நாவு, கல்விமான நாவு, ஆரோக்கியம் உள்ள நாவு, புறக்கூடாத நாவு, ஞானம் உள்ள நாவு, தேவனை புகழும் நாவு, தேவ வசனத்தை விவரிக்கும் நாவு, புறம்பூறும் நாவு, கபடம் உள்ள நாவு, மாறுபாடு உள்ள நாவு, பெருமையானவளை பேசும் நாவு, தந்திரமுள்ள நாவு, ரொட்டுள்ள நாவு, பொய் பேசும் நாவு, கள்ள நாவு, முகஸ்துதி பேசும் நாவு, இருநாக்கு, பொல்லாத நாவு, வஞ்சக நாவு. இது பரிசுத்த வேதாமத்தில் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, விரிவாக சொல்ல நேரம் இல்லை. ஆனா பரிசுத்த வேதாமத்தில் 20 வகையான நாவு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சங்கீத புத்தகத்துல கிட்டத்தட்ட 7 இடங்களிலும், நீதிமொழியில 8 இடங்களிலும், யோபுல ஒரு இடத்திலும், ஏசாவில ஒரு இடத்திலும், ஏசாயால ஒரு இடத்திலும், மீகாவில ஒரு இடத்திலும், இறைமையால ஒரு இடத்திலும், செப்பனையால ஒரு இடத்திலும், 1 தீமோத்தேயு 3:8 ஒரு இடத்திலும் சொல்லப்பட்டது. இந்த நாவை பத்தி படிச்சு பாருங்க, நேரம் கிடைக்கும் பொழுது இந்த நாவை குறித்து சொல்லப்பட்ட 20 வகையான நாவுகள் உலகத்துல உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு எழுதின பரிசுத்த வேதாமம் 3:9-11 நாம் வாசிக்க கேட்டோம்னா, நாவானது நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கவும் பயன்படுத்துகிறோம்,
தேவனுடைய சாயம்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். எப்படி முடியும்? மனுஷனை நீ சபித்தா தேவனை சபித்த மாதிரி அல்லவா? யாரை சபிக்க முடியும்? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே காணப்பட கர்த்தரை அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். பகைவரா இருந்தாலும் சரி, நம்முடைய எதிரிகளா இருந்தாலும் சரி, நாம் அவர்களை ஆசீர்வதிக்கவே நாம் பிறந்திருக்கிறோம். நாம் எதற்கு பிறந்திருக்கிறோம்? இயேசுடைய பரிசுத்தமான திருப்பெயரால ஆசீர்வதிக்கிறோம் உங்களை. மூன்றியவான் ஒன்றுல சொல்லப்படும் போல, பிரியமானவனே, பிரியமானவளே, பிரியமானவர்களே, உங்கள் ஆன்மா வாழ்வது போல, வாழ்ந்திருப்பது போல, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடிய வேண்டுகிறேன்னு சொன்ன தேவ வசனத்தை தான் நாம சொல்லணும், வாழ்த்தணும். பரிசுத்த முத்தத்தோட, பரிசுத்த சத்தத்தோட அவங்க ஒவ்வொருவரையும் நம்ம வாழ்த்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அமேன், அல்லேலூயா. ஆண்டு அழகா சொல்றது, நம்ம நியாயாதிபதியா மாறிட்டோம். ஒரு காரியத்தை எப்படி நம்ம சொல்றோம் கேளுங்களேன், நம்ம எப்படி திடீர்னு நியாயாதிபதியா நாம கொண்டு மாறிட்டோம் அப்படின்னா, இப்ப ஒரு சர்ச் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த சர்ச்சு முன்னால இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் 10 பேர் வந்து அவங்க யாசகம் பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம சர்ச்சு முடிஞ்சு நம்ம வெளியே வரோம். சர்ச்சில் ஆண்டுடைய காணிக்கையை நம்ம கொடுத்துட்டோம். தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயருக்கும் கொடுங்க பரிசுத்தம் வேறாமல் சொல்லு. தேவனுடைய தேவனுக்கு நம்ம கொடுத்துட்டோம், நம்ம வெளியே வரோம். இங்க ஒரு 10 பேர் உட்காந்துக்காங்க, இங்க ஒரு 10 பேர் உட்காந்துக்காங்க சர்ச்சு முன்னால. நம்ம கடந்து வரோம், அவங்கள பார்த்துட்டே வரோம். சிலவங்களுக்கு காணிக்க கொடுத்தோம், சிலவங்கள இவன் தான் முழு மனிதனா இருக்கானே, அவனுங்களா ஊனம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கான், அவன் வேலை செய்ய பழகிட்டுமே. உடனே நியாயாதிபதியா நம்ம மாறி அது நீதி சிங்காசனத்துல ஏறி அமர்ந்துக்கிட்டு, இவன் தான் நல்லா இருக்கான, இவருக்குன்னு காசு கொடுக்கணும். நீ யார் அதுக்கு தீர்மானிக்க? அவன் யாசகம் கேட்கிறான், விசை கேட்கிறான். கத்தர் ஏசராஜா நாமத்துல முடிஞ்சாலும் நம்ம கொடுக்கலாம். ஆனா நான் பார்த்த அளவுல யாருமே கொடுக்கல, ஒரு சில பேரை தவிர. அவளும் இவன் முழு மனதான் அக்கப்பட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சிலவங்களுக்கு கொடுக்குறாங்க, சிலவங்க கொடுக்காம போயிடுறாங்க. நம்ம எப்படி நியாயாதிபதியா ஆகலாம்? நம்ம நியாயாதிபதியா ஆகவா நம்மளை அழைத்திருக்கிறார்? தேவனுடைய இயேசுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவா நம்மளை அழைத்திருக்கிறார்? ஒரு 1000 ரூபாய் சர்ச்சைப்படி வெளியே வராங்க, ஆளுக்கு 5 ரூபா கொடுத்தா எவ்வளவு ஆச்சு? 5000 ரூபா ஆச்சு. அது 20,000 டிவைட் பண்ணுங்க, ஒரு ஆளுக்கு எவ்வளவு கிடைக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ரொம்ப எல்லாம் வேணாம், ஆளுக்கு 5-5 ரூபா, 20 பேருக்கு இருக்காங்க. நம்ம எவ்வளவு செலவு? 100 ரூபா செலவு, ஒரு ஆளுக்கு 100 ரூபா செலவு. 1000 ரூபா இருந்தாலும் எவ்வளவு செலவு நல்லா யோசிப்பாருங்க. ஒருத்தருக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் யோசிப்பாருங்களேன். அந்த கிறிஸ்த தேவ ஆயத்துக்கு முன்னால உட்கார்ந்துருக்க மனுஷனுக்கு நம்ம அன்பை பகிர்ந்து கொள்ளணும். நம்ம நாவனால இயேசுடைய ராஜா நாமத்துல அவனை வாழ்த்தணும். நம்ம வாழ்த்தணுமா? இல்ல. யாக்கோபு எழுதின பரிசுத்த வேதாகமம் 4:11 வசனங்களுக்கு வர சொல்லுது, சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஒருவருக்கொருவர் விரோதமா நீங்க பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகின்றவன் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவான் ஆயினால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகின்றவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் அல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார் மற்றவனை குற்றப்படுத்துவதற்காக உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு நாவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரையும் குற்றவாளியாக தீர்க்க வேண்டாம், அதற்கு நீ அழைக்கப்படவில்லை. ஒருவரை ஆசீர்வதிக்க அவனை வாழ்த்த நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும் அவளை வாழ்த்தவும், இயேசுடைய பரிசுத்தமான திருப்பெயரால் வாழ்த்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாவு எதுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும்? மற்றவரை குற்றவாளியாக தீர்க்கவோ, நியாயாதிபதியா நீ மாறவோ இந்த நாவையை நாம் பயன்படுத்த கூடவே கூடாது, ஒரு நாள் கூடவே கூடாது. நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகின்றவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் அல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? ஒரு பாடாண்டவர் இயேசு என்ன கொடுத்தாரு. இதை பார்த்த உடனே நான் அழுதேன். ஆண்டவரே, எத்தனை பேரை நான் குற்றப்படுத்திருக்கிறேன் ஆண்டவரே, நானே குற்றவாளியா இருக்கிறேன் ஆண்டவரே. சகலமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கிறது, வெளியரங்கமா இருக்கிறது. மறைக்கக்கூடிய காரியங்கள் உள்ளதில்லை, நம்மிடம் ஒன்று யாரிடமும் இல்லை. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது, நிர்வாணமா இருக்கிறது. மறைக்கத்தக்க சிசிடி கேமரால நம்ம வீட்டுல, ஒவ்வொரு வீட்லயும் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த சிசிடி கேமரால அந்த நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் பதிவாகிட்டே வருது. 20 நாள் பதிவாகுது, சில மாதம் 2 மாசம் கூட வச்சிருக்கலாம். அதனுடைய அந்த சிசிடி கேமராவுடைய தன்மையை பொறுத்தது. ஒரு சிசிடி கேமரால 20 நாட்களுக்குள்ள காரியங்களை சேவ் பண்ணி வைக்க முடியுமானால், நம்முடைய வாழ்நாள் முழுவதுல காரியங்களை அன்னோரால சேவ் பண்ணி வைக்க முடியாதா? நீ மறைவான இடத்துல செய்யும் பாவங்களும், மற்றவர்கள் அறியாமல் செய்யும் பாவங்களும் வெளியரங்கமாய் கத்த சமூகத்தில் இருக்கிறதே. அதை சாக்கிரதை, மற்றவரை பாவி என்று தீர்க்க நீ யார்? சகோதரனை குற்றப்படுத்தி நீ குற்றப்படுத்தி அவர் எனக்கு விரோதமாய் செய்து விட்டான், அப்படி பேசி விட்டார் என்று நீ குற்றப்படுத்த நீயா? அவனை நேசித்தாயா? சகோதரன் ஒப்புரவானாயா? அவனை ஒப்புரவாகு. எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறையா? 70 முறையா? 7 முறை அன்றைக்கு எத்தனை மரம் சொல்லிக்கிறாரு அடையாப்பா? அத்தனை முறையும் அன்னைக்கு மன்னிக்கணும். ஆனா நாம் செய்த பாவங்களை, சிந்தனை, சொல், இயல், நடத்தை, பார்வை, பேச்சு, வார்த்தை, அனைத்தும் பாவம் செய்தோமே, நம்மளை மன்னிக்கலையா ஆண்டவர் இயேசு? அனுதினமும் செய்யணுமே, அதை நம்ம மன்னிக்கலையா?
நம்ம ஒவ்வொருத்தரும் உபராகும் பொழுது கர்த்தர் அவருடைய ரத்தத்தால் கழுவப்படுறமே என் தேவ பிள்ளையே தேவ மனுஷனையே என் கண்மணியே நீ பாவம் செய்யாதுன்னு அன்று எத்தனை நாள் பேசுறா நம்மகிட்ட பேசுறாரு. சிறுவியில் காயப்பட்ட அன்பு இயேசுவை நான் முத்தம் கொடுத்து டெய்லி காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோமே. யூதாசை போல அவனை காட்டி கொடுத்தமே முத்தம் செய்து பேதுரை போல மூணு முறை இல்ல முன்னூறுடைய கத்தரை மூவாயிரத்தோட நம்ம கத்தரை மறுதளித்திருக்கிறோமே. அவர் யாருன்னு தெரியாமல் நம்ம செய்திருக்கோமா இல்லையா? ஆண்டவரே நம்ம மன்னிக்கலையா? இந்த நாவை நம்ம கத்தரை புகழுவதற்கும் கத்தரை போற்றுவதற்கும் கத்தரை பாடுவதற்கும் துதிப்பதற்கும் ஆராதனைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அவரை மற்றவர்களை வாழ்த்தலாம், ஆனால் சபிக்க கூடாது. அதுக்கு தேவையில்லை. யார் யார் யார் நீ யார் மற்றவனை குற்றவாளியாக தீர்த்திட நீ யார் யார் யார் யார் நீ யார் குற்றவாளியாக தீர்ப்பிட நீ யார் நண்பனை குற்றவாளி என்பாயோ சகோதரனை நியாயம் தீர்ப்பாயோ நண்பனை குற்றவாளி என்பாயோ சகோதரனை நியாயம் தீர்ப்பாயோ ஒரு வீரல் மற்றவனை சுட்டி காட்டினால் மூன்று வீரல் உன்னை குற்றம் சாட்டுமே ஒரு வீரல் மற்றவனை சுட்டி காட்டினால் மூன்று வீரல் உன்னை குற்றம் சாட்டுமே யார் யார் யார் நீ யார் ஒரு பாடாண்டு தந்த நம்மையா மற்றவனை குற்றவாளியை தீர்க்க நம்மையா. நீதிமொழிகள் 18:21 இவ்வாறாக சொல்லி மரணமும் ஜீவனும் நல்ல கவனிங்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகின்றவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஜெமிமான் சொல்லி அருமையான ஒரு சகோதரி இந்தியன் கேர்ள்ஸ் கிரிக்கெட் டீம்ல இருந்தாங்க. அவங்க விளையாடும் பொழுது பிரமாண விளையாட்டு விளையாடும் பொழுது செமிஃபைனல் இருக்கும் பொழுது அவரை ஆண்டவரை மையப்படுத்தினாங்க. ஆண்டவர் இயேசு ராஜா நாமத்தை மையப்படுத்தினாங்க. அவர்கள் மூலமாக இந்தியன் விமன்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு வெற்றியை ஆண்டவர் தேடி தந்தான். அந்த வெற்றியை தேடி தந்த பிறகு இன்டர்வியூல கேட்கிறாங்க எல்லா பத்திரிகையாளர்கள் எல்லாரும் இருக்காங்க பெரிய பெரிய பத்திரிகையாளர் உலகத்துலாம் இருக்காங்க கேட்க முடிச்சாங்க. ஆண்டவர் இயேசுதான் நம்பினேன் இயேசு ராஜா நான் கேட்டேன் எனக்கு தந்தார் அடியேனே ஆண்டவர் பயன்படுத்தி இங்க இந்திய கிரிக்கெட் விமன்ஸ் டீமுக்கு பெருமை தேடி தந்தார் எல்லா புகழும் ஆண்டவர் தான் ஆண்டு இயேசப்பாக்குதான்னு சொல்லி அவங்க ஆண்டரை மையப்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் நம்ம நாவை கொண்டு கத்தரை மையப்படுத்த காத்திருக்கிறோம். இன்னைக்கு காலை வேளையில நம்முடைய எதிரிகளுக்காக பகைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம நாவை கொண்டு அவங்களுக்காக ஆசிரமமான நல்ல வார்த்தையை சொல்றோமா? இன்னைக்கு நியாயம் தீர்த்த அன்பு சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுராஜா நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இத்தனை பேர் நீங்க சொன்னீங்க காலையில அப்புறம் கத்தராக இயேசுராஜா நம்மளை மன்னித்தாரே கத்தராக இயேசுராஜா மன்னித்தாரே அவர் படைக்கும் பொழுது எல்லாம் நல்லதுன்னு கண்டாரே அனைத்தும் நல்லதுன்னு கண்டாரே தீமையான காரியம் ஒன்றுமே இல்லையே. ஆகவே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகின்றவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஜாக்கிரதை ஒரு காரியம் சொல்லி நான் பிடிக்க போறேன். வேதாந்தம் சொல்லப்பட்ட நல்ல காரியம் ஒரு காரியம் 2 Samuel 1:1-16 உள்ள தேவ வசனங்கள்ல இந்த காரியம் சொல்லப்பட்டது. நாவினால ஜீவனும் வரணும் மரணமும் வரும். அது எப்படி பரிசு வேதாந்தம் சொல்லுவதை நம்ம கேட்போமே. அதுல சொல்லப்பட்டிருக்க அந்த 2 Samuel 1:1-16 உள்ள தேவ வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு. சவுல் மரித்த பின்பு தாவீது வந்து அமெரிக்கரை வந்து முறியடிக்கிறான். சிக்லாக்கு வந்து அங்க அங்க தங்கியிருக்க கூட அடிச்சு தங்கியிருக்கிறான். அந்த படை வீரர்கள் எல்லாம் அங்க இருக்காங்க. அமெரிக்கரை ஜெயிச்சுட்டு அவன் தங்கியிருக்கிறான். அங்க தங்கியிருக்கிறது 3rd நாள்ல ஒரு அமெரிக்கவர் ஒருவன் வந்து அங்க வாரான். தாவீத பார்க்க வாரான். அவன் இழைச்சு போய் களைச்சு போய் வரான். இஸ்ரேலி பாளையத்துக்கு வந்து அவன் சொல்றான் இஸ்ரேல் பாளையம் வந்து முறியடிக்கப்பட்டது. சவுலும் அவன் குமாரனும் யோனத்தானும் மடிந்தார்கள் இறந்து போனாங்க. அதை என் கண்ணால பார்த்தேன். அது மாத்திரம் இல்ல தற்செயலாய் கில்போவா மலைக்கு நான் போனேன். கில்போவா மலைக்கு நான் போனேன். அங்க சவுல் ராஜா சவுல் ஈட்டி மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். அது மாத்திரம் இல்ல சவுல் என்ன சொன்னாரு நான் அந்த ஈட்டி வந்து ரெண்டு பேரும் கற்குள்ள பட்டயம். அது தரையில ஊனி அது மேல சாய்ந்து தன் உயிரை விட மாற்ற நினைத்திருந்தார் சவுல். ஆனால் பிராணம் போகல. அப்ப இந்த அமலேக்கன் சொல்றான் அப்படின்னு அவன் பக்கத்துல போய் பாக்குறான் யாரும் பார்த்து சவுல் சவுல அவன் சொல்றான் அமெரிக்கா நம்ம சொல்றான் என் பிராணம் இன்னும் போகல நான் எதிரி கையில் சிக்கிருந்தாலும் என்னை நீ கொண்டு போடு இல்லைன்னா அவங்க எதிர்கையில் சிக்கினா என்னைய ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க என் உடலை அப்படின்னு சொல்றான். உடனே அந்த அந்த அமெரிக்கர் செய்யறான் தத்தம் சவுலின் தலையின் மேல் விழுந்த அந்த முடி இருந்த அந்த முடி புயத்தில் இருந்த அஸ்த கடாகம் இவற்றெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை கொண்டு போடுறான். சவுலை கொண்டு போடுறான். கொண்டு போட்டு அந்த அஸ்த கடகம் மற்ற அவனுடைய உடைகள்லாம் எடுத்துட்டு அதை கொண்டு தாவியத்தோடு கொடுக்குறான். கொடுத்து தாவி அவனை நோக்கி கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொண்டு போடும்படி உன் கையை நீட்ட பயப்படாமல் போனதுன்னு அவன் கேட்கிறான். ஏன்னா அது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சவுல் அவனை கொண்டு போட உன் கையை நீட்டினது என்ன
உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அப்படி செய்வ, செய்யலாமா, சவுன் அரசன் அல்லவா அப்படின்னு சொல்லி இவன் பரிதாபப்பட்டு செய்தான். அந்த செயலை செய்தா அமைதியா நீ இருந்திருக்கலாம். அவன் அத பெருமையா தாவி முன்னால் வந்து அறிக்கைடுறான். நல்ல கவனிக்க, நான் என்ன பாருங்க, அவன் நாவு அவனுக்கு எதிராகவே அறிக்கையிடுது, நம்முடைய நாவு நமக்கு எதிராகவே அறிக்கையிடுது அப்படி அவன் சொல்லி அந்த கேள்விஸ் கேட்டுட்டு அவன் சொன்னான். தாவி சொல்றான், வாலிபர்கள் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அம்மே விழுந்து அவனை வெட்டி போடுங்கிறான். அவன் அவனை வெட்டினான், அவன் செத்தான். அந்த அமலைகள் செத்து போனான். எதனா செத்து போனான்? அவன் நாவால. நல்லா கவனிங்க, எவ்வளவு பயங்கரம் பாருங்க. நாவால, அவன் சொந்த நாவால தேவையில்லாத அறிக்கையிட்டு அவன் கேட்கவே இல்லை. தாவி கேட்டானா, நீ அமலைக்கனா, நீ அங்க போனியா, இங்க நடந்து கேட்டானா? கேட்கல. இவன் சொன்னனால தாவித ரெண்டு சாமிகள் ஒன்னா அதிகாரம் 16 வசனத்துல வர சொல்லப்பட்டிருக்கு. தாவித அவனை பார்த்து, உன் ரத்த புலி உன் தலைமையிலுக்கு போதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொண்டு போட்டேன் என்று உன் வாயே உன் நாவே உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லிட்டு. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, எச்சரிக்கையா சொல்றோம், எச்சரிக்கையா சொல்றோம், ஜாக்கிரதை. உன் நாவு மற்றவனை நியாயம் தீர்த்தால் அதே நாவு உன்னையும் நியாயம் தீர்க்கும். கர்த்தரை கண்கள் பூமி எங்கும் முலாவிக் கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரனே, நாவு ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நம்ம நாவை, நான் ஒரே வீட்டிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் வரும்போது அந்த அழகா கேக்குதா? நான் கேட்டுட்டா ஆடி போயிட்டேன். எத்தனை சமயங்களை நான் நியாயம் தீர்க்கிறேன் ஆண்டவரே, எத்தனை பேரை நான் நியாயம் தீர்க்கிறேன் நாவால, இந்த அழுகி போற நாவால நான் நியாயம் தீர்த்துக்கிறேன் ஆண்டவரே, நீ மன்னிங்க, பிரியத்தனமா செய்துட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். நீங்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து இந்த நாவால நான் செய்த பாவங்களை ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் என்னை மன்னிங்க. இந்த நாவு நல்லதே பேச, வாழ்த்துக்களை சொல்ல, எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வேறு பரத்துல வேறாம சொல்றது, நீதிமொழி 15 நாள்ல ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நல்ல கவனிக்க, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். கர்த்தரை வசனங்கள்லாம் இருவரும் புடமடப்பட்டவைகள், இருவரும் கருக்குள்ளவைகள். அழகா கர்த்துடைய நீதிமான நாவு சுத்த வெள்ளி, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் எவர்லாஸ்டிங் லைஃப், எவர்லாஸ்டிங் லைஃப் கொடுக்கக்கூடியது நாவு. ஒருத்தனை வாழ்த்தணும்னு அப்படி வாழ்த்தான், அவன் களைப்பா இருந்தானா அவனுக்கு தண்ணீர் கொடுத்து அவனை ஏசுராஜா அந்த வாழ்த்தி அவனை பிளஸ் பண்ணி நம்ம அனுப்பணும், அவனை ஆசீர்வதித்து நம்ம அனுப்பணும். நாவு அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்தோம்? தன் நாவை காக்கின்றவன் தன் ஆன்மாவை காக்கிறான். நீதிமொழிகள் 21:23 சொல்லப்பட்டிருக்கு, தன் நாவை காக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். இந்த ஆத்மாவை கொண்டு போடும் சக்தி இருக்குது இந்த நாவுக்கு. ஜாக்கிரதையா சகோதரே, சகோதரியே, ஒவ்வொருவரும் நாம் எப்படி இருக்கணுமா? பிரியமான சகோதரரே, யாக்கோபு 1:19 வசனம் சொல்லுது, என் பிரியமான சகோதரரே, கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபப்படுகின்றதற்கு தாமதமாக நீர் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகின்றதற்கு பொறுமையாயும் கோபப்படுவதற்கு தாமதமாகவும் இருக்க வேண்டும்.

என் உதடுகளை சேர்த்து தையும் மூடன் அதிகமாகவே பேசுகிறான். யாரியோ அமைதலாக இருக்கின்றான், மூடன் அதிகமாகவே பேசுகிறான். யானியோ

0: பேச நீயோசி, கொஞ்சம் பேசின நீதான் சுகவாசி. அதிகம் பேச அதிகம் பேச நீயோசி, கொஞ்சம் பேசின நீதான் சுகவாசி. வாய்க்கு நீர் காவல் வையும், என் உதடுகளை சேர்த்து தையும். ஆண்டவரே, நாவை அடக்க கருவுதான். இதை கேட்ட ஒவ்வொருவரும் தன் நாவை அடக்க உள்ள முடியாக, தன் நாவை நல்ல காரியங்களுக்கு மற்றவர்களை ஆசிர்வதிக்க வாழ்க்கை பிரயோஜனப்படுத்த முடியாத இந்த வேலையை நீர் பயன்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுக்க அடைய மரத்தை நீர் வெளிப்படுத்தி நாமும் மையப்படுவதாக. அன்றைய அநேக உள்ளத்துல நல்ல வசனமாக விதையை விதைத்திருக்கிற ஒன்றுக்கு நூறாக பலன் தரணும். மீட்பன் இரட்சகருமான இயேசுவின் பரிசுத்தமான திருப்பெயரால் வேண்டி பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளே நாவு என்ற தலைப்பிலே அருமையான செய்தியை வேதாமத்திலிருந்து தொகுத்து அழகாக எடுத்துரைத்தீர்கள். நாவை அடக்க முடியாதுதான், ஆனா அடக்க முடியும் பூர்ண புருஷன் சொல்லி அருமையான விளக்கத்தை கொடுத்து மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பாச, நன்றி. இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர் ராசநாயம் இந்தியா. தொடர்ந்து நாங்கள் ரெவரன் ஸ்டீபன் அடைக்க போறோம். பிரைஸ் லார்ட். ரெவரன் ஸ்டீபன் அவர்களே,
2: பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வருஷத்திலே கடைசி செய்தி கொடுக்க வந்திருக்கிறீர்கள். முதல் தடவையாக நீங்கள் இந்த நேர்ச்சியை கடந்து கொண்டிருக்கிறீர்கள்.
2: வாழ்த்துகிறோம் பாஸ்டர் பந்துஜன் அவர்களின் சார்பாக, சபை மூப்பர்கள் விசுவாசிகள் ஒவ்வொருடைய சார்பாக உங்களை வாழ்த்துவதில் ரொம்ப சந்தோஷம். இது எனக்கு தனிப்பட்ட முறையில இரண்டாவது முறையாக உங்களுடைய வானொலியில ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தேவனுடைய வார்த்தை அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிள்ளைகளின் மூலமாக இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக உங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி. நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளில தேவனுடைய வார்த்தை உங்களோடு நிச்சயமாய் பேசும், உங்களை ஆசீர்வதிக்கும். ஒரு தூர தேசத்துல ஒரு காட்டு பகுதியில ஒரு அன்பு தகப்பனா தன்னுடைய பிள்ளையோடு வாழ்ந்து வந்தாராம். அவர் எந்த வேலைக்கு போனாலும் எந்த வீட்டை விட்டு எங்க போக வேண்டும் என்றாலும் ஒரு பெரிய ஆற்றை கடந்து அல்லது ஒரு பெரிய நதியை கடந்துதான் போக வேண்டும். ஸ்கூலுக்கு போனாலும் சரி, மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, இந்த தகப்பனாரும் இந்த சின்ன பிள்ளையும் அந்த நதியை தாண்டிதான் போயாக வேண்டும். அந்த தகப்பனார் என்ன செய்வார், அந்த சிறு பிள்ளைய கையில பிடித்து கொண்டு தன்னுடைய தோளின் மேல வைத்து மகளை பார்த்து சொல்லுவார், என் கழுத்தை நீ நல்ல பிடிச்சுக்கோ, இறுக்கி என் கழுத்தை பிடிச்சுக்கோ, நான் இந்த ஆற்றை கடக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆற்றை நீந்தி கடப்பாரா. அந்த மகள் பயங்கர சப்தத்தோடு பலத்த பயத்தோடு அழுவான், அப்பா இந்த ஆறு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த ஆத்துல தண்ணி ரொம்ப வேகமா போகுது, வேண்டாம் என்னை விட்டுருங்க, நான் உங்க கூட வரலன்னு சொல்லி அதுக்கு ரொம்ப பயம். நாட்கள் சென்றது, கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா சொன்னாரா, இல்ல நீயும் ஒரு நாள் இந்த ஆற்றை கடந்து செல்லுவாய், நீ பயப்படாத, ஒரு நாள் வரும், அந்த நாளில நீ இந்த ஆற்றை கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு தேவையானதை எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார். ஒரு நாள் சொன்னாரா, இப்போ உன் கையை விடு, இப்போ உன்னுடைய கையை விட்டு இந்த ஆத்துல நீ இறங்கி பாருன்னு சொன்னா. பிள்ளை நல்ல வளர்ந்திருந்த நாட்கள் அது, கையை விட்டுச்சு. தகப்பனார நம்பி கையை விட்டு இந்த ஆற்றுல நடு ஆற்றுல இறங்கிச்சு. வேகமாய் ஓடுற தண்ணி அந்த பிள்ளைய கொஞ்ச நேரம் பயமுறுத்தினாலும் நடுங்க வச்சாலும் அந்த பிள்ளை இப்ப தைரியமா நின்னுச்சு, நீச்சல் அடிச்சது, இங்கேயும் அங்கேயும் இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் திரும்ப திரும்ப திரும்ப நீச்சல் அடித்து கொண்டே இருந்தது. நீச்சல் அடித்து கரைக்கு வந்த பிறகு அந்த பிள்ளை தகப்பனாரை பார்த்து சொல்லிச்சான், அப்பா இந்த நதியை பார்த்தா நான் இவ்வளோ நாள் பயந்திருந்தேன், இதுக்கா நான் இவ்வளோ பயப்பட்டேன், இப்போ நான் ரொம்ப ஈஸியா நான் தாண்டிடுறேன், ரொம்ப ஈஸியா நான் வந்து என்ன செய்ய முடியுது, தாண்ட முடிகிறது. நீங்க வந்து எனக்கு என்னை கூட்டிட்டு போய் பழக்கப்படுத்தி இருக்கிறீங்க, இவ்வளவுதானா இந்த நதி, இவ்வளவுதானா அந்த நதின்னு சொல்லி அதுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கரத்திலேயே இருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திலேயே இருக்கின்ற பொழுது நாம் அறியாத வகையில நம் நினையாத வகையில கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டே வருகிறார். பலப்படுத்தி கொண்டே வந்து ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நம்மை கொண்டு செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். ஒருவேளை பார்வையிலோ அல்லது நம்முடைய செயலிலோ அல்லது படிப்பிலோ அநேக சூழ்நிலைகளில நாம் பலவீனர்களா இருக்கலாம். பலவீனமான சூழ்நிலைக்கு மத்தியில இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் உண்டு, தேவனுடைய சமூகத்துல நாம் எப்போது என்ன செய்கிறோம், காத்திருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணினார். அவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன், நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். எசேக்கியேல் 33:7 இப்படி சொல்லுகிறது, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன், ஆகையால் நீ என் வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஒரு தேவனுடைய பிள்ளையை, ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் காவல்காரனாக நியமிக்கிறார். தேசத்தை காக்க வேண்டும், தேசத்தினுடைய ஜனங்களை காக்க வேண்டும், தேசத்துக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் காக்க வேண்டும் என்று சொல்லி எசேக்கியேல் தேவனுடைய காவல்காரனாக வைக்கப்படுகிறார். இது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. இந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு விசுவாசியினுடைய அழைப்பு, ஒரு விசுவாசியினுடைய செயல்பாடு, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறேன். நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், நான் பலனடைகிறேன், நான் அண்மையானவைகளை பெற்றுக் கொள்கிறேன், நான் நல்ல ஊழியத்தை செய்கிறேன், நான் விசுவாசி என்கின்ற எல்லைக்குள்ளே வரும் போதே கர்த்தர் நமக்கென்று அல்லது எசேக்கியேலுக்கென்று வைக்கப்பட்ட ஒரு பெயர், நீ காவல்காரன், நீ அநேக காரியங்களை காக்கும்படியாய் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உன்னை நான் வைத்திருக்கிறேன். இப்ப இந்த எசேக்கியேல் காவல்காரன் என்று சொல்லும் போது மூன்று விதமான காரியங்களை மாத்திரம் சுருக்கமா அவங்க மத்தியில வைக்கிறேன். இந்த காவல்காரனுக்கென்று ஒரு அழைப்பு இருந்தது, எனக்கென்று ஒரு அழைப்பு, உங்களுக்கென்று ஒரு அழைப்பு, காவல்காரனுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. எசேக்கியேலுக்கு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? எசேக்கியேல் 1 அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால் இந்த எசேக்கியேல் அநேக சிறைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்தியில ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட மனுஷனாகவே உட்கார்ந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரோ ஒருவர், யாரோ ஒரு மனுஷன், உலகத்தினுடைய மனுஷன் எசேக்கியேலை காவல் காத்து கொண்டிருக்கிறான். நிற்கணும்னா அல்லது இருந்த இடத்தை விட்டு எந்திரிக்கணும், எழும்பணும், போகணும், படுக்கணும், சாப்பிடணும். என்ன செஞ்சிருப்பாங்க அந்த சிறைப்பட்டவர்கள், ஐயா நாங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டோம், நாங்க கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நிக்கலாமா, கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமா, கொஞ்சம் சாப்பிடலாமான்னு சொல்லி அந்த காவல்காரனை பார்த்து என்ன செஞ்சிருப்பாங்க, அனுமதி கேட்டிருப்பாங்க. ஐயா ரொம்ப கால் வலிக்குது, நான் கொஞ்சம் காலை நீட்டி உட்கார்ந்துகிட்டுமா. அவ அந்த சிறைச்சாலை காவல்காரன் என்ன சொல்லியிருப்பான், ஒருவேளை சரி பரவாயில்ல உட்கார்ந்துக்கோன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது ரெண்டு மிதி என்ன செஞ்சிருக்கலாம், மிதிச்சிருக்கலாம். சிறைச்சாலையின் அனுபவத்தை பெற்றிருந்தாதான் நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம விரும்பின காரியம் நடக்காது, நம்ம விரும்பின காரியம் நடக்காது. உலகத்தின் மனுஷனுடைய கையில ஒரு கைதியாக, ஒரு சிறைச்சாலை மனுஷனாக இருந்த எசேக்கியேல பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், உன்னோட நான் பேசுகிறேன். 2 அதிகாரத்துல காலூன்றி நில், நான் உன் வார்த்தைய உன் வாயில வைக்கிறேன். மூன்றாவது அதிகாரத்துல சொல்லுகிறா, நான் உன்னை காவல்காரனாக வைக்கிறேன். நீ அநேக வேலையை செய்யணும். நீ என் ஜனத்தினுடைய காரியங்களை, என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி சிறை பிடிக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷனை அந்த சிறையிலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் விடுவித்து அந்த தேசத்திற்கே காவல்காரனாக வைத்தார். சிறை பிடிக்கப்பட்ட மனுஷன் தான் காவல்காரனாக மாறினார். எசேக்கியனுடைய வாழ்க்கையில, தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில ரொம்ப அற்புதமானது. அப்ப எசேக்கியலுக்கு தெரியும் தன்னுடைய அழைப்பு என்ன, நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம். அவர் ரொம்ப கவனமா இருந்திருப்பார். இந்த வார்த்தை உள்ளத்துல வந்த உடனே நான் காவல்காரன், அவனுடைய கண்ணு பார்க்கிறத எல்லாம் அந்த காவல்காரன், ஓ இதை பாதுகாக்க வேண்டும், இந்த குடும்பத்தை நான் பாதுகாக்க வேண்டும், இந்த பிள்ளைகளை நான் பாதுகாக்க வேண்டும், இந்தந்த காரியங்கள் எல்லாம் ஏன் பொறுப்புன்னு சொல்லி ஒரு பொறுப்புக்குள்ள ஒரு பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்புணர்வுக்குள்ள எசேக்கியேல் வந்திருப்பான். இன்றைய நாளில அநேக விசுவாச பிள்ளைகள், நீங்களும் நானும் அநேகருக்கு பொறுப்பாளிகள், அநேகருக்கு காவல்காரர்கள். ஏன்னா நாம் எப்படி இருந்தோம், சிறைச்சாலையில இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம். அநேக மக்கள் நீங்க இதை காட்டிலும் கொடுமையான இடங்களிலும், கொடுமையான மரணத்தின் பிடிகளில இருந்தீங்க, கொடுமையான இடத்துல இருந்தீங்க, ரொம்ப கடினமான சூழ்நிலையில இருந்தீங்க. உங்களை கர்த்தர் விடுவித்தார், உங்களை கர்த்தர் பாதுகாத்தார். குறிப்பாக இலங்கை தேசத்திலிருந்து இன்னும் பிற நாடுகளில் இருக்கிறவர்கள், நீங்கள் எவ்வளவோ வேதனைகளை தாண்டி, வலிகளை தாண்டி, இழப்புகளை தாண்டி, அப்போ சிறைச்சாலைனா என்னன்னு தெரியும். உங்களை இன்றைக்கு கர்த்தர் காவல்காரராக வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணம் வரும்போது பாருங்க எவ்வளவு ஆச்சரியமானது. தமிழ் மக்களை இந்த இன்டர்நேஷனல் பல சர்வதேச, இந்த கனடா தேசத்துல பார்க்கும்போது ரொம்ப, ஒரு சில மக்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். எவ்வளவாய் உழைக்கிறாங்க, எவ்வளவாய் ஓடுறாங்க, எவ்வளவு வேலை செய்யறாங்க, எவ்வளவாய் இந்த மக்கள் தன்னுடைய மக்களை பாதுகாக்கிறாங்க, பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கு தெரிந்து காலை அதிகாலையிலிருந்து இரவு மட்டும், நடு இரவு மட்டும் வேலை செய்யறாங்க, வேலை செய்து கடினமாய் உழைத்து இருக்கிற மக்கள் உண்டு. பல பிரச்சனைகள் இருக்கிறார், பல ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, யூத் யங்ஸ்டர்ஸினுடைய ப்ராப்ளங்கள், இந்தியா, இலங்கை, கனடா இந்த நாடுகளில இருக்கிற குடும்ப பிரச்சனை, திருமணங்களில பல பிரச்சனைகள், திருமண உறவுகளில பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைக்கு ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருக்கு. அவர்கள் ஆவிக்குரிய உலகத்துல நம்மை போல அவங்க வருவாங்களா, ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். அவர்கள் கையில பைபிள் எடுப்பாங்களா, ஆலயத்துல காலடி எடுத்து வைப்பாங்களா, அந்த தலைமுறை ஊழியத்தை செய்யுமா, செய்வார்களா, ரட்சிப்பின் பாதையில நடப்பார்களா, அநேக கேள்விகள் இருக்கும் போது நமக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரே ஒரு பதில், நான் தான் அதை செய்யணும், நான் தான் அதற்கு பொறுப்பு, நான் தான் அதற்கு காவல்காரன். நான் காவல் காக்கும்படியா என்னிடத்துல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ரெண்டு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நான் காவல் காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், நான் காவல் காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு கிராமத்தை கொடுத்திருக்கிறார், அநேகரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் கண்களால பார்த்தறியாத, கேட்டறியாத அநேகரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப காவல்காரனுக்கு என்று ஒரு அழைப்பு உண்டு. நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிற இதே சமயத்துல யாரெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வருகிறார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய உறவுகளில இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நீங்க தான் காவல்காரர்கள். தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தைய அவர்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இங்க இஸ்ரவேல் புத்திர எசேக்கியேலுக்கு சொல்ற வார்த்தை தான், அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, நீ சொல்லு, ஆண்டவருடைய வார்த்தையை பேசு. அநேக நேரங்களில சொல்லலாமா, சொல்லாம சொல்லிட்டா எதுவும் நினைப்பாங்களா, நான் சொன்னா எதுவும் பிரச்சனை வருமா? இல்ல, சொல்ல வேண்டிய இடங்களில சொல்ல வேண்டிய விதத்துல சொல்ல. கர்த்தர் உங்களை, உங்களுடைய ஊழியங்களை காவல்காரனுடைய ஊழியமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அடுத்து பாருங்க, இந்த காவல்காரன் எல்லா நாளும் அவசியமே இல்லை, தேவையா, வேண்டவே வேண்டாம். காவல்காரன் என்ன செய்யலாம், போயணும், வேலையில சேரணும், வீட்டுல வந்து படுத்து தூங்கணும், உண்மையாவே சொல்ல பிராக்டிக்கலா பேசுறேன். இப்ப என்ன வந்து பேங்க்ல ஒரு காவல்காரனாக வைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஏடிஎம்ல காவல்காரனாக இருக்கிறேன்னா நான் என்ன செய்யலாம், போயிட்டு வேலையில ஜாயின் பண்ணிட்டு நல்ல வீட்டுக்கு திரும்ப வந்து படுத்து தூங்கிடலாம். காவல்காரன் தினமும் அவசியம் இல்லை, ஒரு நாள் திருடன் வருவான், ஒரு நாள் பிரச்சனை வரும், அன்னைக்கு மாத்திரம் போனா போதும், தீங்கு நாளில் ஒரு நாள் தீங்கு நாள் வரும். எல்லா நாளும் காவல்காரன் அவசியமே இல்லை இல்லையா. எஸ்ஐகேஎல் 1வது, 2வது, 3வது அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த வார்த்தை தான் என்ன செய்யப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கு, தீங்கு நாள் ஒன்று வரும், தீங்கு நாள் வருகின்ற பொழுது நீ என்ன செய், அந்த நாளில நீ காவல் காத்தா போதும், எல்லா நாளும் காவல் காக்க வேண்டாம். ஆனா அப்படி காவல்காரன் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. தீங்கு நாளுக்கென்று அவன் காத்து கொண்டே இருப்பான். 3வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கின்ற பொழுது அவர் அந்த வார்த்தை எஸ்ஐகேஎல் 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா இதெல்லாம் சரியாக நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும், சரியாக நம்ம என்ன செய்ய முடியும், கேட்டுக்கொள்ள முடியும். அந்த தீங்கு நாள் எப்போது வரும், அந்த தீங்கு எப்போ வரும், அந்த பிரச்சனை எப்போது வரும், அந்த நெருக்கம் எப்போது வரும், நான் ரெடியா இருக்கிறேன். இன்னைக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு என்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார், இன்றைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கர்த்தர் என்னை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார், இன்னைக்கு எந்த ஒரு நெருக்கடியுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தர் என்னை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார், என்னை வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம நல்ல அமைதியா இருந்துட்டு விசுவாசியான பிறகு, ஆண்டவருடைய வல்லமையை பெற்ற பிறகு, கிருபைகளை பெற்ற பிறகு, நன்மைகளை பெற்ற பிறகு, ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு யுத்த களம் ஆரம்பமாகிறது. ரெண்டு ஆப்ஷன்ஸ் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில இருக்கிறது, எனக்கு முன்பாக இருக்கிறது. நல்ல சுகமாய் இருக்கிற நாளில என் பலனை பெருக்கிக் கொண்டே இருக்கிறேன், பலனை சேர்த்து கொண்டே இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தைகளை சேர்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் தீங்கு வரும்போது நான் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறேன். என்றைக்கு தீங்கு வரும், என்றைக்கு பொல்லாத நாட்கள் வரும், என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி காத்து கொண்டே இருக்கிறான் காவல்காரன். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் காத்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நல்ல சுகமா இருந்துட்டு எதை பத்தி நான் காலப்படல, ஆண்டவர் பார்த்து கொள்வார், நான் அமைதியா இருக்கிறேன், சும்மா இருந்து விட்டு நான் ஆயத்தப்படுத்தல அல்லது ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தல, வரங்களினால ஆயத்தப்படுத்தல, வார்த்தைகளினால என்ன ஆயத்தப்படுத்தல, திடீரென்று ஒரு நாள் முழிக்கிறேன், நான் இன்று யுத்தம் பண்ணுகிறேன், இல்ல காவல்காரன் அப்படி திடீரென்று எழும்பி செய்ய முடியாது. கேள்வி இதுதான், இன்றைக்கு கர்த்தர் என்னை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார், நான் என்னை எப்படி ஷார்பன் பண்ணுகிறேன், எப்படி என்னை கூர்மைப்படுத்துகிறேன், நான் எல்லாவற்றிற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். உன்னே ஒன் அந்த அன்பு மகள் தகப்பனுடைய கழுத்தை இறுக்கி பிடித்து கொண்டாள், அவ்வளவுதான். அப்பாதான் நீச்சல் அடிக்கிறார், பிள்ளை ஒன்னு செய்ய வேண்டாம், நீச்சல் அடிக்கிறார். ஒரு நாள் வந்தது, தகப்பனா சொன்னார் இப்ப நீ தண்ணியில இறங்கு. இந்த தண்ணியில இறங்கும் போது பிள்ளைக்கு பயம் போயிடுச்சு, பலன் வந்துட்டு. ஆனா ஒன்னேவன் அந்த பிள்ளை செஞ்சது, ஒவ்வொரு நாளும் தகப்பனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அது அமைதியா இந்த பக்கம் அந்த பக்கமும் தகப்பனாரோட கூட நீச்சல் அடிச்சது, நீந்தினது. அவ்வளவுதான் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம இவ்வளவுதான் ஆயத்தப்படணும். நம்ம ஆண்டவரோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாளில நீ ஆற்றில இறங்கு, இன்னைக்கு தீங்கு வருது, பிரச்சனை வருகிறது என்று சொல்லுகிற ஒரு நாளில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த தீங்கு நாளில நீங்க ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அந்த ஜெயம் வருகின்ற பொழுது, அந்த ஜெயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நமக்கு அன்றைக்கு புரியும், நான் அநேகருக்காக, நான் அநேகருக்காக. இதை நீங்க எஸ்ஐகேஎல் 1, 2, 3 எஸ்ஐகேஎல் 33 நீங்க வாசிக்கின்ற பொழுது ஒரு தேசத்துல தீங்கு வரும்போது காவல்காரன் செயல்பட ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிச்சு பார்க்கணும், எங்க தீங்கு வரக்கூடும், என் குடும்பத்துல எந்த பிரச்சனைகள் வரலாம், யார் மூலமா வரலாம், எந்த நேரத்துல வரலாம், அது வர ஆரம்பித்திருக்கிறதா, டு ஐ சி த ட்ரேசஸ் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னு காவல்காரன் என்ன செய்யணும், பார்த்து கொண்டே இருக்கணும். பிரச்சனை வந்த பிறகு செயல்படுகிறது அழைப்பல்ல, பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே எக்கால சத்தத்தை ஊதுவதற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் காவல்காரர்கள். வெரி பிராக்டிக்கல். என் சரீரத்தை பார்க்கிறேன், ஓகே நான் நன்றா இருக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே இப்ப எனக்கு என்ன பிரச்சனை வருது, லேசா ஒரு ஒரு டயர்ட்னஸ் வருகிறது, அல்லது சிலர் என்ன சொல்லலாம், எனக்கு டயபெட்டிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அல்லது லேசா வயிறு ஓவர் வெயிட் ஆயிடுச்சு, ரொம்ப குண்டாயிட்டேன் நானு, அல்லது நான் ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன். நம்ம சரீரத்துல எங்க பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியும், உடனே என்ன செஞ்சிடும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுகிறோம், ரொம்ப கேர் பண்ணுகிறோம், வாக்கிங் போகிறோம். அதே போல சுற்றி இருக்கிற இடங்களை எல்லாம், உங்க அதிகாரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க பார்க்கறீங்க, ரொம்ப வாட்ச் பண்றீங்க, பண்ண பண்ண கத்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை வரப்போது நீ ஆயத்தம் ஆயிரு, உன் பிள்ளைகளை எச்சரிக்கை பண்ண, இதை செய். இப்படி செய்யும் போது ஜாமக்காரர்கள் அல்லது காவல் காக்கிறவர்கள் தீங்கு நாளுக்கு ஆயத்தப்படுகிறாங்க. எசேக்கியேலுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார், அதுதான் நமக்கான வாக்கு தத்துவம். எசேக்கியேல் 3:27 காவல்காரனுக்கு ஒரு அழைப்பு உண்டு, காவல்காரனுக்கு என்று ஒரு தீங்கு நாள் உண்டு, காவல்காரனுக்கு என்று ஒரு வாக்கு தத்துவம் உண்டு. என்ன வாக்கு தத்துவம் தெரியுமா? நான் உன்னோடு பேசும் போது உன் வாயை திறப்பேன், நான் உன்னோடு பேசும் போது உன் வாயை திறப்பேன், அவ்வளவுதான். அதுக்கு முந்தின வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் பலப்படுத்தினார். 22 நான் உன் கூட பேசுவேன்னு சொன்னார், கூட்டிட்டு போனார். மகிமையை எசேக்கியேல் பார்க்கிறார், முகங்குப்புற விழுந்தார். ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆவி அவரோடு பேசினது, நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. எசேக்கியேல் அமைதியானார், பேசவே முடியல, பேசவே முடியல. மனுஷ ஞானம் தடைபட்டது, மனுஷ ஆலோசனை தடைப்பட்டது. கத்தர் எசேக்கியேலை ஆளுகை செய்தார், நாவோடு மேல்வாயோடு நாவை ஒட்டி கொள்ள பண்ணினார். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கத்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார், நான் உன்னோடு பேசும் போது உன் வாயை திறப்பேன். அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. நீ சும்மா சும்மா உன் வாயை திறக்காத, நீ காவல்காரன், சும்மா கடந்து பேசாத. ஊர்ல சொல்லுவாங்க, வளவள கொடகுல நினைச்சையாத, பேசாத, அமைதியாயிரு, அமைதியாயிரு, நீ அமைதியாயிரு. இது ரொம்ப ஆச்சரியமானது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, நான் எப்ப பேசணும்னு விரும்புறேனோ அப்பந்தான் உன் வாயவே திறப்பேன். அப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவரே, நீர் எப்போது பார்க்கணும்னு நினைக்கிறீரோ அப்போது என் கண்களை திறந்துடும், நீர் எப்போது கேட்கணும்னு நினைக்கிறீரோ அப்போது என் காதுகளை திறந்துடும், எப்போது நான் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பொழுது என் கால்களை நீ திறந்துடும், என் கைக்கு அப்படி காவல் வையும். அப்ப இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தீர்க்கதரிசியினோட வார்த்தை. இன்றைக்கு நம்ம பேசுகிற எந்த இடமா இருந்தாலும், வீட்டுல பேசினாலும் சரி, ஆலயத்துல பேசினாலும் சரி, பிரசங்கத்துல பேசினாலும் சரி, சும்மா பேசினாலும் சரி, நண்பர்களோடு பேசினாலும் சரி, மனைவியோடு பேசினாலும் சரி, குடும்பங்களில பேசினாலும் சரி, இதுதான் கட்டளை. ஆண்டவரே, நீர் பேசும்போது என் நாவை திறந்துடும். அநேக நேரங்களில நான் நினைப்பது உண்டு, ஒருவேளை இந்த இடத்துல சொல்ல, இந்த வசனத்துக்காக நான் சொல்லுகிறேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. அநேக சூழ்நிலைகளில ஊழியக்காரங்க பேசாம இருந்தாலே எழுப்புதல் வந்துடும், சும்மா பேசாம இருந்தாலே, அமைதியா இருந்தாலே இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டில் என்ன செஞ்சிருக்கோம், எழுப்புதல் வந்திருக்கும். நம்ம பேசி பேசி பேசி தேவையில்லாதத பேசி, ஏதோ ஒன்ன பேசணும் வேணும் என்று பேசி பேசி பேசி அநேக காரியங்களை நாமே கெடுத்து கொண்ட சூழ்நிலைகள் உண்டு. நான் உன்னோடு பேசும் போது உன் வாயை திறப்பேன், அமைதியாயிரு. ஆனா இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். நீ ஏன் கவலைப்படுற? கேட்கிற ஆளை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உன்னை பேச வைக்கிற ஆளை குறித்து கவலைப்படு. நம்ம கன்சர்ன் ஃபுல்லா கேட்கிற ஆளை பத்தி இருக்கு. கேட்கிற ஆட்கள் ஆசீர்வதிக்கப்படணும், கேட்கிற ஆட்கள் அப்படி இருக்கணும் இப்படின்னு. ஆனவருக்கு அந்த நீ கேட்கிறவர்களை பத்தி நான் பார்த்து கொள்ளுகிறேன். நீ என்ன பற்றி கவலைப்படு, நீ என்ன பற்றி நீ என்ன செஞ்சுக்கோ, கவனமா இருந்துக்கோ. கேட்கிறவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்ல, உன் ஃபோக்கஸ் அங்க இல்ல, யுவர் ஃபோக்கஸ் இஸ் டுவர்ட்ஸ் ஆன் மீ. கேட்கிறவர்களை குறித்து நீ வந்து ரொம்ப யோசிக்காத, நீ ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்திருப்போம் என்றா. இன்றைக்கு என்னுடைய ஜெபம் ஆண்டவரே, தேவைப்படாத நேரங்களில, அவசியப்படாத நேரங்களில என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொள்ளட்டும். நீ பேச விரும்புகிற நேரத்தில் என் நாவை திறந்து பேச வையும். உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மீண்டுமாய் வாழ்த்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் காவல் காதர்கள். உங்களுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு நாள் வருகிறது, அந்த நாளில நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். உங்களுக்கென்று ஒரு வாக்கு தத்தம் உண்டு. உங்கள் வாயை கத்தர் கூர்மையாய் எடுத்து ஆசீர்வதிப்பா. தேவன் தாமே இந்த வார்த்தையை பல இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அசைப்பாராக. ஒரு செகண்ட் உங்களுக்கு அச்சுப்பிக்கிறேன். பரலோகத்தின் தகப்பனே, இது தூர இடத்திலிருந்து கேட்ட ஒவ்வொருவரும் உம்முடைய காவல்காரர்கள். நீர் கவனித்துக் கொள்ளும். இந்த வார்த்தை ஆழமாய் கிரியை செய்யட்டும். எந்தெந்த சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி நிற்கிறார்களோ, வியாதி, பிசாசின் போராட்டங்கள், நெருக்கடிகள், பிள்ளை சூனிய கட்டுகள், குடும்ப பிரிவினைகள், பொல்லாத ஆவியின் கிரியைகள், கடன் பிரச்சனைகள், சரீர வியாதிகள், ஆமேன், ஒவ்வொன்றிலும் அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you again. God bless you.
1: Amen. Amen. நன்றி பாஸ்டர். இன்றைய நாளிலே எசேக்கியேல் 33:7 மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வந்தது காவக்காரனா வைத்தேன், ஆகையால் நீ என் வாயினால் வார்த்தையை கேட்டு நம்ம தலைவர்கள் செய்திருப்ப அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். இதுல சிறைப்பிடிக்கப்பட்ட மனிதன் கவ

0: நிலங்கள் ஜோதிடர் வந்து உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த பிசாசாவும் காந்தம் போல எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்ப இந்த தலைமுறை நல்ல சுதாரத்தை சொன்ன தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறை என்னவாக முடியும் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கின்ற பாச அருமையான வழிபாட்டை கொடுத்தீர்கள். அடுத்தது நான் உன்னோடு பேசும்போது வாயை திறப்பேன். இப்படி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்தா பேசாமல இருப்போம், டெலிஃபோன் அலம்புவோம். காரணம் கீழ்படி வரும் வார்த்தை தியானிக்கும் அருமையான இசைக்கிற அதிகாரத்தில் மிக தெளிவாக ஆறுதலாக உங்களுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக மாறுதலாக இப்படித்தான் செய்தி கொடுக்க வேண்டும். உங்களுடைய செய்தியை கேட்கும் பொழுது முதியோர் அணிகர் இப்போ 97 ரேடியோவிலே நாங்கள் தொடர்படுத்திக்கின்றோம். உங்களுடைய தேவனுடைய வார்த்தை இப்பொழுது உலகம் முழுக்கவும் 97 ரேடியோவில் போய்கொண்டிருக்கிறது. அநேக முதியோர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இந்த அநேக முதியோர் கேட்கக்கூடிய முறையிலே நீங்கள் மிக ஆறுதலாக அமைதியாக வார்த்தையை உச்சரித்து சொன்னீர்கள். மிகவும் ஆசிரியது உண்மையிலே இது மறு உடல்பிள்ளை போகும்போது அன்னைகள் கேட்டு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ரெண்டாம் முறையாக வந்திருக்கு. இப்போ ஞாபகம் முதல் முறை நீங்கள் வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஆனால் உங்களோட முதல் வரைக்கும் இளைஞா இருந்தீங்களே கொஞ்சம் வந்து வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு. பரவாயில்ல, கத்தையும் உங்கள் உடையங்களையும் இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ரெவரன்ஸ் ஸ்டீபன். இது இரண்டாம் முறையாக இந்த நித்தியாவசிய வந்திருக்கிறார். எஸ்ஐக்கிய அதிகாரத்திலிருந்து ஒரு வசத்தை கூறி மிகவும் தெளிவாக வழிபடுத்தினர். மிகவும் ஆசிர்வாதம் கத்தர் அந்த ஊழியக்காரன் ஆசிர்வாதம். அது மட்டும் நாங்கள் பஞ்சுஜனுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அவர் கூட அநேக ஊழியக்காரர்களை வந்தையில தொகுத்து அதுக்காக நான் சொல்ல வேணும். கத்தர் பஞ்சுஜனை ஆசிரியப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம். நாளிலே வார்த்தையின் வெளிச்சம் மிக ஆசீர்வாதமாக நடந்து முடிஞ்சது. ஆவியானவர் தான் இன்றைய நாளே இந்த வார்த்தையின் வெளிச்சம் நடத்தினார். மிகவும் ஆசமாக இருந்த முடிவு ஜெபத்தை சிஸ்டர் ரஜினியிடம் ஒப்புக் கொடுக்கும். காரணம் அவர் ஜெபிக்கும் பொழுது சில வசனங்கள் என்ன தொட்டது, ஆரம்ப ஜெபம் எடுக்கும் பொழுது சில வார்த்தைகள் என்ன தொட்டபடியா இந்த முடிவு ஜெயத்தை அவர்கிட்ட ஒப்புக் கொடுக்க போறேன். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி
1: மகேந்திரன், அது ஆங்கிலத்தில் சொல்ல போனார் விட்னஸிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதுதான் எனக்கும் நடந்து கொண்டே இருந்தது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே தொடக்கத்திலேயே எனக்கு காட்டி கொண்டிருந்தார் என்ன மாதிரி அவர் அதை தொடர்ந்து அவரே நடத்த போகிறார் என்று சொல்லி. நீங்கள் அவ்வளவுக்கு நீங்கள் அவரிடம் காத்திருந்து தான் வந்திருந்தீர்கள். அதே போல அவர் உங்களை நடத்தி கொண்டே வந்தார் பரிசுத்த ஆவியின் மூலமாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ லார்ட். நாங்கள எங்களை கத்தர் என்ன மாதிரி காவலராக வைத்திருக்கிறார் என்று நல்லார் ஒரு செய்தியை கொடுத்தார். We are watchmen of the Lord. When the Lord has, you know, instated us and given us that position of, just like in Ezekiel, has been coming through a place of being in, almost like in a prisoner's position to be a watchman. In such a wonderful place, the Lord has called him out to be watchman. They call it out watchman on the wall, watchman. You know how the Lord calls people to be watchman of a city, watchman of their gate, watchman of several ways and means. But we can be the watchman of the souls that God has called us to be. Wonderfully, that is carrying the souls in our hearts as being the watchman that we do not want them to be taken by the enemy, rather than we come into the place of taking them, from the enemy's hands into God's holy way in which he has redeemed us into God's redemption. And so I really, really was blessed by that special word coming from Ezekiel, how the Lord has blessed Reverend Stephen to come and share that wonderful word, how to be a watchman. And thank the Lord for that wonderful word. And the second word that came from Pastor Rajana, I am also was a very powerful word that blessed me also personally. Thank the Lord for that word as well. And the first word of

0: from Pastor Victor Paul. Thank the Lord for all of these servants of the Lord that come and bless us with the Word of God. And as it goes into YouTube and even, you know, Facebook, they become a wonderful blessing to the hearers once again, for the listeners as they go into the media networks to be blessed as Brother Leslie is preparing, recording and sending them into the media networks. So thank the Lord for that. Thank you, thank you, thank you, Master. Thank you, Savior, Lord God Almighty. In the name of Jesus, Lord, you have been such a blessing, Lord, bringing this blessing, Lord, into the hearers, into the listeners. And they have been listening, Lord Jesus, that have also joined hands together. Lord, we do not take this light, Lord. This is your work. This is the work of the Holy Spirit. I always, Lord, want to adhere that and I want to acknowledge that, Lord Jesus, not to bypass the work of the Holy Spirit, the third person in the Trinity, how he is the one who is carrying and working and moving and doing this. As you have sent that third person in the Trinity, Lord Jesus, you coming in the form of the person of the Trinity into this world to accomplish the mission that you have asked us to do, Lord, and given us, Lord Jesus, as it has all been said, Lord Jesus, through the lips of the servants and the handmaidens, Lord, and also, Lord, for this network to come in and been blessed by it, Lord, and also Brother Mahendra and Brother Leslie, Sister Rita have been working alongside, Lord, as you have, Brother Mahendra has been hosting this network. He has been empowered and, Lord Jesus, anointed, Lord Jesus, such a way, Lord, to be led by you, Lord, right from the beginning to the end. This is nothing but your work and your spirit, the work of your Holy Spirit, Lord. So we thank you for that, Lord. Now we, Lord, entrust, Lord Jesus, the rest of the program that has been going on, that you have been so faithful, Lord. I'm bringing Sister Karuna, Lord, who has been singing and worshiping and blessing many, Lord, in how you have been leading her, Lord, through prayer, Lord. In many ways, she has been coming and praying for Israel and Sri Lanka and India and so many other places that she has been led to pray for, Lord. And also, Lord, thank you for the song that she had sharing also beautifully. And also, Brother Sister Grace Jayaranjan, who came and also, Lord Jesus, shared in the worship, Lord, the time of worship, Lord, that you have been, Lord, leading many, Lord, to come and worship together. And also, Lord, oh God, the time of devotional, Lord, that she has been coming and sharing once again about the just shall live by faith. And faith is the essence, Lord, oh God. And without faith, it's impossible to please God. And thank you for that wonderful message, Lord, the short devotional that she was able to challenge people's heart to keep faith in the very bottom line, Lord, in our lives, Lord. That's why you said it is impossible to please God without faith. And faith is the substance of things hoped for and the evidence of things not seen. So we thank you, Lord. Now we also thank you, Father, for Sister Dolly, who came and prayed, Lord, for the workers and servants of the Lord, right from beginning to the end, to be empowered and strengthened and anointed, Lord Jesus, to come and share, which you have been faithfully doing that, Lord, as we have been preparing them, praying for them, standing in the gap, Lord, and praying accordingly. Thank you, Lord, for her ministry and her call and the ways you have been praying through also, Lord, and bless her and her family as well. And we thank you, Lord, also to be able to come in and pray, Lord, for the nations of the world and the hearers, Lord, and especially for Colombia, Lord, in South America. We have been struck by an earthquake and 700 people have perished. This is how life is, Lord, when we are not prepared to meet you. And yet, Lord, the life is such a way, Lord, comes and takes us away without even knowing about it. And such a disaster when they were not even prepared. Lord, this is how, Lord, we have to be so prepared, knowing that we are going to meet the Lord, our Maker, like it or not, prepared or not. That is how we have to take it so seriously, Lord, with the breath that you have given us, in the image you have made us, Lord. Lord Jesus, be always knowing, and Lord, you said you are knocking on the hearts of the doors, and given us such an opportunity, Lord. These 700 people might have given such an opportunity. We do not know, Lord, how you might have been knocking the doors of their hearts, Lord, before they perished. But Lord, we think of their families once again, Lord, that you have been ministering and sending both churches and ministries, Lord, of the gospel, Lord, through evangelism and all the rest, Lord, to go in and now make whatever they could, Lord, with the families and the rest of what's going on in that very particular place, Colombia. We thank you for that, Lord. Now we also thank you, Father, for the ministers of the gospel that came, Lord, for Pastor Victor Paul's sermon, Lord, and Lord Jesus also, Pastor Rajan Ayam's sermon as well, Father. All those sermons have had such a special foundation of the gospel, the word of the living God coming through, blessing many, Lord, and bless them, Lord, as they go into YouTube and Facebook, however it goes in, Lord, oh God, that many will be hearing and listening and being blessed by it. And also the last sermon, Lord, that we had already shared, Lord, from Reverend Stephen, Lord, would also be such a blessing, Father, as Brother Mahendran already mentioned about it, Lord. Let it be a blessing as it goes into YouTube and Facebook as well, at a time such as this, Lord, to challenge their hearts, Lord, to come in and be blessed by it, to be the watchman, Lord, not the watchman of their cities or the watchman on the wall, the watchman of their souls, Lord, for the others that they are feeling the responsibility of their souls, just like this earthquake that the 700 got perish, Lord Jesus, that we will be responsible for the souls of our loved ones, our neighbors, our acquaintances, however that you have put us, Lord, in the path of their lives. We will be a witness to them and be blessed, Lord Jesus, because this is the time, Lord, that you have made it a point to be make a difference, just like the media networks are going this very moment as we spend this time before you, Lord, that you will be honored, lifted up and glorified, and draw all men unto yourself. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajani Rangaramai, for your powerful closing prayer. God bless you.
2: தெரியாது சங்கீத புத்தகம் தெளிவா போட்டுருவா பயங்கரமான தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை அது பயங்கரமான சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த பேரை வச்சு கூட நீ பயங்கரமான ஜனங்கள் ரசிக்கப்படும் சங்கத்தை கேட்டு
1: படிக்க போனேன்னு காசு கட்டின உடனே ரெஃபரன்ஸ் படம் கொடுத்துடணும் போனா காசு போயிருக்கும்
2: ஒன்றும் இல்லையா. நீங்க இந்தியாவுக்கு நீங்க போயிட்டு நீங்க என்ன பட்டமனோ அவ்வளவு பட்டம் நீங்க வேண்டி கட்டி கொண்டு வரலாம் ஒரு மேனேஜர் சொல்லிச்சுன்னா அந்த மேனேஜருக்கு ஏற்ற டேலண்ட் அவருக்கு இருக்க வேணும் ஒரு கம்பெனில மேனேஜர் பதவி கொடுத்தார் பியோனா இருக்கிறவன் கூப்பிட்டு மேனேஜர் ஆகி விட்டால் அவன் என்ன மேனேஜர்ன்ற காரியம் செய்வார் கடைசியா கம்பெனி இழுத்து மூட வேண்டிய கட்டம் தான் ஆண்டோட சபை இழுத்து மூட வேண்டிய கட்டத்திலே போயிருக்கு ஐயா. குப்பையில இருந்து தூக்கி பந்து கிடந்து பாக்கணும் நோய் நான் குப்பையில இருந்தேன் நான் புழுதியில இருந்தேன் ஆண்டவர் என்ன தூக்கி விட்டேன் நீ குளிப்பு முழுக்க எல்லாம் குப்பையில இருந்திருப்ப குளிப்பு முழுக்க எல்லாம் புழுதியில இருந்திருப்ப போய் குழி என்று சொல்லி ஆண்டவர் தூக்கி விட்டுருப்ப. அதான் சில சில காரியங்களை நினைக்கல வந்து காரியங்களை பார்க்கல எல்லாம் வந்து இந்த பட்டங்களை வச்சு கொண்டிருக்காங்க. இன்றைக்கு உலகத்துல இந்த இலங்கையில நம்முடைய தேசத்துல பார்க்கல ஐயா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்தை முந்தி பாருங்க ஆக பெந்திகோஸ்தாவை தான் இருந்தது. இப்ப பார்த்தா எல்லாரும் பார்த்தாலும் ஆரை பார்த்தாலும் பார்த்தாலும் ஸ்தோத்திர மொழியில் போட்டு கும்பிட்டு போனேன் நான் பாஸ்டர் சொல்லணும் இத்தனை பேர் வச்சு அவற்ற குடும்பம் தான் அங்க சவை ஒரு கிராமத்துக்கு வச்சிருப்பினோம் குடும்பத்தை மட்டும்தான் வச்சிருப்பினும் ஆனா அங்க பார்த்தா பாஸ்டர் நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே காரியம் போகுது. இந்த பாருங்க ஐயா இன்றைக்கு இப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் அடிக்கடி டெலிவரி அடிச்சு ஆக்கட தெரியாது ஐயா எனக்கு ஐயா இலங்கை தேசத்திலிருந்து வருது இந்தியா கோல் வருது ஆக்கட தெரியாது டெலிவரி நம்பரை போட்டு நான் பாஸ்டர் எழுதுவேன் நானும் அதான் ஏற்றுக்கொள்றோம் இல்ல போன்ல ஏற்றுக்கொள்றோம்ல அப்படி இப்படி ஆட தெரியாது ஐயா எனக்கு முன்பு என்னத்துக்கு நான் அடிக்கணும்னு எனக்கு தெரியாது விஷயம் தெரியாது. ஒரு முறை ஒருத்தர் வந்து இந்த எங்கட ப்ரோக்ராம்க்கு வந்து கலந்து கொண்டார் ஏதோ வழியில டெலிபோன் நம்பரை பிடிச்சிட்டேன் பிடிச்சி வாய்ஸ் ஆஃப் கோட் தெரிஞ்சிட்டு தானே அடிச்சுக்கிட்டார் அடிச்சு கேட்டு சொன்னார் இப்படி இப்படி அவருக்கு நான் ஜெர்மனுக்கு வர வேணும்னு சொல்லி அப்ப இது என்ன இவர் என்னது ஜெர்மனுக்கு வர வேணும் ஊர்ல இருந்து ஊழியத்தை செய்யுங்க. ஜெவனுக்கு வரவனும் என்னத்துக்கு என்னத்துக்கு ஜெவனுக்கு வர போறாரு எனக்கே தெரியாது ஜெவனுக்கு என்னத்துக்கு வரான்னு சொல்லி நான் அப்புறம் நான் சொன்ன யோசிப்பேன் சொல்லி இப்போ நான் டெலிபோனை வச்சுட்டேன் நான் அப்படியே. இப்ப பாருங்க என்ன காரியம்னு சொல்லி சொன்னாலயா இப்ப நீங்க உங்களோட டெலிபோன் நம்பர் இருந்தா உடனே இப்ப நான் கனடாக்கு வரவணும் இன்னும் மகேந்திரமாய் டெலிபோன் டெலிபோன் நம்பர் இருந்தா அங்க மகேந்திரமாய் இருக்கிற விக்டோரியாவுக்கு வர போறோம் இப்ப நான் என்னத்துக்கு வந்தாலும் இடம் பாக்குறது வர போயினோம் புளியக்காரோட காரியத்தை பாரு பவுலடியில் இடம் பார்த்த ஒன்று தெரிஞ்ச அவள் பவுலும் இருந்தாலும் சரி பேதுருவா இருந்தாலும் சரி ஆண்டோட ராஜ்யத்தை கட்டி கொண்டு தாங்கடாதா சாப்பிட வழி இல்ல இல்ல மேல அவங்க இதுன்னு இருந்தாங்க இவங்க வந்து கொளுத்து போய் நிக்கிறாங்கள ஐயா நம்முடைய இதான் இந்த கடைசி நாட்கள் அதான் இந்த சில சில சம்பவங்கள் நாட்கள்ல உலகத்தில் நடக்கிறது காரியம் கத்தர் இப்ப இல்லாத சபையை துப்புரவாய் கொண்டு வர விசுவாசிகளை துப்புரவாய் கொண்டு வர அதே போல ஊழியக்காரர்களை துப்புரவாய் கொண்டு வர இப்ப கப்ப கிளீன் பண்ற இதுக்குள்ள வந்துட்டு கத்தர் இப்ப பில்டர் அனுப்பி இருக்கிற படிதட்டு என்ன ஐயா சொல்லுங்க சரியா புள்ளையா
3: இல்ல விஜயமா இருக்கணும் ஐயா
1: ஐயா
2: அதுதான் ஐயா உண்மையா முக்கியமான காரியம் வந்து இப்ப உங்கள்ட்ட கோல் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் ஆதாயம் இல்லாம செட்டி ஆத்துல இறங்க மாட்டான் அதை நாம பாத்துக்கொள்ளணும் இன்னைக்கு வந்து டெல்லிபோன் அடிக்கணும்னா ஏதோ சம்திங் இருக்குது இவ இல்லைன்னா முன்னு தெரியாது வலுகூலா வளைஞ்சு கதைப்பினேன் முன்பின் தெரியாது ஆக்களை வந்து முதல் எடுத்துக்கிடுத்து தென்னை பற்றி இந்த மாதிரி காரியங்களை சொல்லி கிளியதுன்ற இல்லை நான் டக்குன்னு அங்கே அது சிறது சிறதுன்னு சொல்லி சொல்லி காரியத்தை சொல்லி போட்டு தன்னோடு முடிச்சு போட்டு போயிடணும் சந்தோஷம் வச்சுட்டு போக முடியும் இன்னைக்கு பெட்டி கடை திறக்கிற மாதிரி ஆண்டு சபையை திறந்து எல்லாம் சபையை நடத்த தெரியாமல் இந்த நாட்கள் சபைக்குள்ள வந்து ஒரு ஒழுங்கில்லாத காரியத்தை நிறுத்தம் கத்தோடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டு போதே ஒழிய அதோடைய ராட்சியம் வளர்ந்த வாடில்ல இன்னைக்கு அப்படியே சூழ்நிலைக்கு இன்னைக்கு உலகத்துல தள்ளப்பட்டிருக்கு இன்னைக்கு எந்த நாடு பாருங்க எந்த இடத்துல பார்த்தாலும் பார்த்து ஆப்பிரிக்கா இருந்து வருவாங்க முழு பெரும் ப்ராஃபிட் சொல்லி கொள்வாங்க நம்ம தேசத்திலிருந்து வரவங்க ரெவ்ரன்வாங்க இது பண்ணுவாங்க மிஞ்சி போனா இப்ப அந்த பிஷப் பண்ற காரியம் வந்துருக்கு அது வந்தப்போ அதுக்குள்ள போயிட்டாங்க பிஷப் பண்றது எல்லாரும்
3: மெசேஜ் வந்துட்டு
4: ஓகே கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவில் பாளையத்தில் எத்தனை பேரை சங்கரித்தான்
3: 40,000
4: இல்லை
1: 16,000 பேர் 16
4: இல்லை அசிரியரின் பாளையத்தில்
3: 140,000
4: என்னன்னா
3: 140,000
4: இல்லை
3: 100,000 மேலதானே
4: 100,000 மேலதான்
3: 160,000
4: அதுக்கு மேல
3: எழுபதுக்கு
4: மேல
2: பரபுருங்க அசிரியரின் பாளையம் பதிவேலும் பாளையம் பெலிஸ்தியர் பாளையம் அவருடைய பாளையம் சுற்றிலும் கத்தருடைய
3: எழுபத்தையாயிரம் பேரா
4: 175,000
3: 85
4: ரெண்டு ராஜாக்கள் 19 35 இருக்கு
3: அவங்களுக்கு ஈரான் கிடையாது தெரியலையோ
2: தெரியும்
4: அஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்த தீர்க்கதரிசியா
2: வெறுங்காலுமா வஸ்திரம் இல்லாமலுமா
3: சின்ன தீர்க்கதரிசி ஆமகுகா
1: ஓசியா
4: என்ன
3: சின்ன தீர்க்கதரிசி
2: வஸ்திரம் இல்லாமல் பெருங்கடல்
1: செய்வார்.
4: இல்ல ஏசாயா 23 இருக்கு.
2: அப்ப ஏசாயா தீர்க்க தரிசி
4: ஏசாயா தான்.
3: ஏசாயா 23
1: அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியின் மேலும் 3 வருஷக்காரர்களுக்கு அடையாளம் குறிப்புமாக என் ஊழியக்காரன் ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலமாய் நடக்கிறது போல நடக்க இல்ல.
2: அப்ப போல
1: போல
2: கம் டு த பாயிண்ட் மகேந்திரவையா,
1: வஸ்திரம் இல்லாமலும் வருங்காலமா நடக்கிறது போல கர்த்திக்கிற சிங்கம் போல
4: நடந்தது போல
3: அது சொல்லப்படுகிறது. என்னண்டா அடுத்த வசனத்தை பாருங்க, அசீரிய ராஜா தான் சிறைபிடிக்க போகிற எகிப்தியரும் தாம் தான் குடி விலகி போகிற எத்தியோப்பியரும் ஆகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான் அண்டா கட்டி கொண்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா நீ அடிவணி ஆட்டி
2: ஆமீன். இதயத்தை அதாவது இருதயத்தை மகிழ்ச்சியாக்குவது எது?
3: இருதயத்தை மகிழ்ச்சியாக்குவது மது.
4: திராட்சரசம்
3: மது.
2: சரியான பதில். இரண்டாவதாக முகக்களையே உண்டு பண்ணுவது எது?
3: முகக்களே
4: தானியம்
2: இல்லை.
3: முகக்களே உண்டாவது வெயில்
2: இல்லை.
1: என்ன
2: சமால்
4: ஔஷதம்
2: இல்லை.
4: என்ன முழக்காலையா?
2: முகக்கலை
3: முகத்தை கலை ஆக்குறது நல்ல வடிவாக்குறது வடிவாக்குறது என்ன
2: கலையை கொண்டு
3: இல்ல முகக்கலையா இருக்கன்னு சொல்லி நான் முகக்கலை அப்ப
2: முகக்கலையா தெரிஞ்சேன் பண்ண மாட்டேன் ஐயா வேதம் தானே சொல்லுது. இல்ல இல்ல
1: கழுவியா இருக்கு
2: இல்ல
1: இது முகத்தை
2: முகக்கலை முகக்கலையில முகையில முகத்துல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃப்ரெஷ் கொண்டு வர
1: நான்
2: முதல் கேட்ட கேள்வியும் இந்த கேள்வியும் ஒரே கேள்விதான் இருக்குது.
4: ஒரே வசனத்துல இருக்குதோ தானியம் திராட்சரசம் எனக்கு தெரியும் மறந்துட்டேன்.
2: சரி நான் சொல்றேன் வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 104:15 வாசிங்க.
3: சங்கீதம் 104:15 சங்கீதம் 104
1: இதயத்தை மகிழ்ச்சியாக்க தியாசத்தையும் அவனுக்கு முகக்கலை உண்டு பண்ணும் எண்ணையும் மனுஷனுடைய இதயத்தை அதற்கு ஆகாரத்தையும் விளைவிக்கிறார்.
2: என்ன ஐயா ஒளிவண்ண போட்டாலே முகத்துக்கு தோல் வந்து ஸ்கின் வந்து சரியா இருந்தானே சாஃப்டா வரும். ஒளிவண்ண ஒளிவ எண்ணெய் இருக்குல்ல ஐயா ஒளிவண்ண நீங்க வந்து கைக்கு காலுக்கு பூசினீங்கன்னா அந்த தோல் சுருக்கங்கள் இந்த காரியங்கள் ஒண்ணும் வராது ஐயா தோல்ல வந்து. வயசு போனாலும் அந்த பொடியில ஒரு ஷைனிங் கொண்டு வந்து கொண்டிருக்கும் ஐயா. சாப்பாட்டுக்கு எடுத்தாலும் சரி அல்லது வந்து நீங்க வந்து இந்த சாப்பாட்டுக்கு எடுக்கிறது நல்லது. அதே வழியில வந்து எங்களுடைய சரீரத்தில இப்படி பூசி கொண்டு வரையில வந்து இந்த தோல்கள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இதண்டு நல்ல ஒரு ஷைனிங்கா அந்த நாட்கள் தண்டவாடிலே இதண்டு பூசி கொண்டிருக்கும். இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு என்னதுக்காண்டி முகத்துக்கு கிரீமை பூசுற மாட்டேன் எங்களுக்கு அந்த எண்ணெய் தன்மை இல்லாதனால வெளிநாட்டுல கிரீமை பூசுறோம். கவனிச்சு பாருங்க இளங்கல் எங்க அக்ரிம் பூசினாங்க இப்படிய காலமே. இப்ப ஜோஜி பாருங்க சின்ன வயசு அம்மா பவுடர் பூசினீங்க, பவுடர் பூச பவுடர் நோமல். இப்ப பவுடர் என்னதுக்காண்டி பூசுறோம்னா உனது வேர்வை இழுக்கிறது தான் பூசுறது இல்லையோ, பவுடர் மட்டும்படி வேறு ஒன்றுக்கும் பூசுறது இல்ல. வந்து பவுடர் வந்து மற்ற இந்த தொற்றுகள் பிடிக்காதபடிதான் பூசுறது. மற்றது வந்து பாருங்க இந்த அந்த நாட்கள் மகேந்திரபாய் அவங்க சின்ன வயசுல யோசிச்சு பாருங்க, வேலட்டு வயதுல உங்க அம்மா கூப்பிட்டு ரெண்டு குண்டில தந்துட்டு தலை கண்ணை வச்சுட்டு ஓடு ஓடு முத்தத்துல விளையாடு சொல்லி போட்டு மத்தியானம் கூட முழுக பாக்குறேன் இல்லையே, அதே மாதிரிதான்
1: இந்த யாப்பாங்க கைக்குழந்த சாதி இருக்கணும். அவை வந்த கரையான் பத்து மண்ணை கரைச்சு மூத்த போட்டு பூசுறவே
2: ஒரு சில புத்து மண்ணை அது புத்து மண்ணா பூசுறவையா புத்து பாம்பு புத்து மண்ணோ புத்து நடுவில் அந்த கம்பி தடக்கப்பட்டு விழுந்து போனோம், விழுந்தா காலுக்கு எனக்கு குலுக்கிட்டு அப்ப கடைசியா பாத்துட்டு வீட்டை வரையலாது. வீட்டை கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பஸ் ஓட்டுல இருந்து சின்னவையில இருந்து நான் கொக்கில் போண்டா கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரத்துக்கு போகணும். அப்ப அப்படியே கெந்தி கொண்டு ஒரு ஆள் வந்து சைக்கிள் ஏற்றி கொண்டே விட்டது. அப்ப உடனே என்ன திங்க இது வெள்ளிக்கிழமை நடந்தது, திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போனோம். அப்ப அந்த பக்கத்து வீட்டுல இருந்த மனுஷன் வந்து என்ன டக்குன்னு வந்துட்டு புத்து மண்ணையும் முட்டையும் எடுத்து அரைச்சு போட்டு அவிச்சு போட்டு அப்படி கட்டி விட்டது. அப்படி காலுக்கு கட்டி விட்டாலும் ரெண்டா மூன்றாம் நாத்து கால நோமல் காலா வந்துரு. நான் பள்ளிக்கூடத்து போயிட்டு சென்னையில ஒரு மாதிரி இருந்தது.
1: ஐயா இந்த டபுள் டெக்கர் யாப்பாத்துல இந்த கெடுகு விலையெல்லாம் விலையேறிட்டு
2: தபம்
4: என்ன விலையேறினது
1: கெடுகு கெடுகு
2: கெடுகு மகேந்திரமாய் ஹைக்கிறது பழங்காலத்து கதைகள். இப்ப 60
4: டபுள் டேக்கர் எனக்கு பெருசா இல்ல, எனக்கு தெரியாது உண்மையா டபுள் டேக்கர்.
2: நான் பள்ளிக்கூடத்துல
1: இந்த கிணத்தடி எல்லாம் கிடுகால கட்டுறதுக்கு எல்லாம் வாங்கி கட்டுற சுத்தி
2: ஆக்கள் வந்து குளிக்க மேல் மேல் தள்ளி ஆக்களை குளிச்சோண்டு பாத்துட்டு
4: எனக்கு தெரியாது.
2: யாழ்ப்பாணத்துல ஓடினது கொஞ்ச நாள் நின்றுட்டு பஸ்
1: டபுள் டெக்கர்ல ஏற இல்ல அதான் தெரியாது.
2: தெரியுதா தெரியும். சரி அடுத்த வேலைய பாருங்க ஐயா, அடுத்த வேலைய கேக்குறேன். சந்திரனை ஏன் படைத்தார் ஆண்டவர்?
4: கால குறிப்புக்காக.
2: நன்றி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு அடுத்த கேள்வி, நான் பேச அறியேன் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று யார் யாருக்கு சொன்னது?
1: ஆண்டவருக்கு.
2: அருகு
4: சொன்னது
2: எரோமியா தான் சரியான பதில். எரோமியா 1:6 வருது. அடுத்ததாக, சீர்கட்ட இஷ்டவேலர் என்று சொல்லி யார் யாருக்கு சொன்னது? எந்த கேள்வி இன்னொரு ரெண்டு கேள்வி வருது. யார் யாருக்கு சொன்னது? எந்த ராஜாவின் நாட்கள்ல அந்த அந்த அந்த நாட்கள ஒரு தேசத்தை ராஜா ஆண்டு வந்தார் அந்த அந்த ராஜான்ற பேரும் சொல்லவும் நீங்க எந்த ராஜாவின் நாட்கள் சொன்னது?
1: சீர்கட்ட இஷ்டவேலர் என்று சொல்லி சொன்னவர்.
2: சரி, எளிமையா சொன்ன. சரி, நீங்க ஒத்துக்கொள்றேன். மற்றது வந்து அது யார் யாருக்கு எந்த ராஜா இந்த காலத்துல
1: சொன்னது? ராஜா
2: இல்ல இல்ல இல்ல, நீங்க இப்ப நீங்க முதல் சொன்ன நீங்க என்ன சொன்னீங்க?
4: எரோமியா, எரோமியா காலத்துல.
2: எரோமியா, சரி, நீங்க எரோமியாவின்ற சரி அது நீங்க சொன்னது எரோமியாவின் காலத்துல சொல்லப்பட்டது வந்து எரோமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்டது. ஆனால் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு ராஜா இருந்தார் அந்த இடத்துல, அந்த அந்த அந்த ராஜான்ற பேர் என்ன? அந்த ராஜாவின் நாட்கள்ல தான் இந்த காரியம் சொல்ல இந்த வார்த்தை சொல்லப்பட்டது.

0: அம்மான் பத்திரா?
1: இல்லை.
2: நேபாத் நேச்சாரா?
1: இல்லையா.

0: அந்த நாட்களில் ஒரு ராஜா அன்று அந்த தேசத்தை ஆண்டு தான் அந்த ராஜாவின் காலத்தில் சொல்லப்படும்.
1: ராஜாக்கு சின்ன பேர் வார்வார்
2: யோசியா ராஜாவா?
0: என்ன பேர் சொன்னீங்க?
2: யோசியா ராஜா.
0: சரியான பதில். எரேமியா 3:6 வாசி பாருங்க.
1: எரேமியா
0: 3:6
2: யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலைகள் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் வேசித்தனம் பண்ணினாள்.
0: ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக 3 மலைகளின் பேர் என்ன?
1: வடகாட்டு மலை, தென்காட்டு மலை.
2: என்ன கேட்டீங்க?
0: 3 மலை,
1: வடகாட்டு மலை, காட்டு மலை,
2: முன்மாரி.
0: என்னையா பின்மாரி முன்மாரியா? 3 மலையை சொல்லுங்க.
1: பின்மாரி மலை, முன்மாரி மலை
0: சொல்லுங்க. 3 மலையை, அந்த மலை என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு? முக்கியமான காரியம் வந்து அந்த மலை.
2: அன்றைக்கு படிச்சேன், உன்னையா மறந்துட்டேன். நான் உன்னையா படிச்சேன் நான் அந்த காரியம்.
1: நான் சொல்றேன்
0: சொல்லுங்க ஐயா. மகேந்திர பையா தெரியும் நினைக்கிறேன்.
1: படகாட்டு மலை,
2: பின்வாரி முன்மாரி அந்த மலையான.
0: இந்த பின்வாரியும் இல்ல, முன்மாரியும் இல்ல, அலுமாரியும் இல்ல. இது போற
1: வடகாட்டு மலை உண்டு. நீதி மலை 25-23
2: அடைகாட்டு, கீழ்காட்டு,
1: வெள்ளமா அடிக்கும் மலை. நீதி மலை
0: இல்ல இல்ல இல்ல இல்ல.
1: சொல்லுங்க.
0: அதாவது 3 வகையான மலையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: ஒன்றும் வருது இல்ல மைண்ட்ல.
0: மைண்டுக்கு வருது இல்ல, இல்லாட்டி கூகுள்ல வருது இல்லையா?
1: கூகுள்ல வரும்னா மலையை பெய்ய பண்ணுவேன்.
0: இல்லை இல்லை.
1: பெருமலை, பெருமலை.
0: நீங்க சொல்றதான பெருமலைக்கு முன்னுக்கு இன்னொரு வசனம்
2: பெறணும்.
0: சரி மறுபடியும் சொல்லட்டா?
1: மும்மாரி மலை, மும்மாரி.
0: என்ன நியமிக்கப்பட்ட மலை ஐயா?
1: பெருமலை,
2: சம்பூத மலையா பெய்ய பண்ணி
0: ஐயா சொல்ற. அரவா காவாசியத்தான் சொல்ற. ஒரு மறுமலையில காவாசிய சொல்றாரு. இன்னும் இருக்கு
1: கணக்கு.
0: என்ன சொல்றீங்க?
1: பெருமலை, உறைந்த மலை, வானத்திலிருந்து வந்த மலை.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. நீங்க ஒன்று சொல்லிருக்கிற உறைந்த மலை சொல்லிக்கிறீங்க, பெருமலை சொல்லுங்க. பெருமலையில வந்து இன்னும் ஒரு வசனம் பெறும்.
1: பெருங்காற்று மலை.
0: இல்ல இல்ல இல்ல. சரி நான் மறுபடியும் சொல்லட்டா மகேந்திர ஐயா? மகேந்திர ஐயா
1: சொல்லுங்க.
0: யோபு 37:6 வாசி பாருங்க.
1: இது பழைய ஏற்பாடு. யோபு
0: 37:6
2: அவர் உறைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிட்டார்.
0: கல்மலை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக நீர்த்துளிகள் எப்படி அவர் ஈர பண்ணுகிறார்?
1: அது மறந்து
0: நீர்த்துளிகள் எப்படி அவர் ஈர பண்ணுகிறார்? எப்படி என்ன எப்படி அந்த நீர்த்துளிகள் மேல ஏறுது ஐயா?
1: ஒரு
0: ஆவி வராது நோமல். அதுக்கு ஒரு காரியம் அதாரதான் உலகம் இந்த நாட்கள்ல பயப்பட்டு கொண்டே இருக்குது. ஒரு குளிர்தாரணம்
1: அணு போல
0: சரியான பதில் ஐயா. யோபு 36 அதிகாரத்துல 27 வசனத்துல வாச்சிங்கன்னா சொல்லுது, அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஈர பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையை.
1: 2-3 வருஷத்துக்கு மேல நீங்க ஒரு பிரசங்கத்துல சொன்னீங்க.
3: அணுவை போல ஈர பண்ணுகிற அவைகள் மேகத்திலிருந்து மழையா சொல்லுறேன்னு சொல்றேன். ஆனா வந்து விஞ்ஞானி சொல்ற கடல்ல இருந்து அந்த தண்ணி உறிஞ்சி இழுக்கப்பட்டு மழை வருது
0: ஐயா. அது நான் நேர கண்ணாலே கண்டனா ஐயா. நான் வந்து பண்ண பாலத்துல கண்டனா ஐயா. அது வந்து மழை வந்து இந்த யானை தந்தம் மாதிரி வந்து அப்படியே அந்த முகில் வந்து அப்படியே வந்து தண்ணி இழுத்தோண்டு போகுது. அந்த என்னத்துக்கு அணுன்னு சொல்லப்பட்டிருக்கா? அவ்வளவு ஸ்பீட் ஐயா. அந்த ஏதாவது டக்கண்டு தினக்கூடிய தன்மைக்கான தான் அணுவை ஒப்புட்டு
1: இருக்கிறேன் ஐயா.
0: இன்னொரு காரியம் ஐயா, அது எழுத்து கொண்டு போயிட்டு ஒரு 50 மீட்டர் கால மழை பெய்ஞ்சா உயிர் மீன் எல்லாம் விழுந்து ரோட்ல. இலங்கையில் நடக்கிற அந்த காரியம்
3: யோகு வந்து தண்ணீரை மிருகங்களை கட்டி வச்சு தானே இந்த பெரும்பள்ளம்
0: சொல்லுங்க.
3: யோகுன்ற காலத்துல வசதிகளுக்கு மிருகத்துல தண்ணீரை கட்டி வச்ச வேறா
0: மதவுகளை திறந்தாரு சொல்லி அங்க வந்து டேம் மாதிரி கட்டி வச்சுக்கிறாரு. அந்த மதவுகள் இப்ப இழுக்கிற தண்ணி எல்லாம் வந்து மேகத்துலதான் போய் முழுக்க நிக்குமான்னு நாங்களும் எப்படி சொல்ல முடியும் ஐயா?
3: யோகுக்கே எப்படி இந்த சிந்தனை வந்தது?
0: ஏதோ ஆண்டவற்ற வெளிப்பாடு ஐயா. அவருடைய ஆண்டவற்ற வெளிப்பாடு அவர் சொல்லி இருக்கிறார் வந்து. அப்ப யோபு வந்து ஐயா, அதான் வேதத்துல சொல்லப்படுது. யோபு வந்து ஆதிகாமத்துல ஆபிரகாமுக்கு முன்னுக்கு 500 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர் சொல்லப்படுது.
3: இந்த வெள்ளப்பெருக்கு வர முதல் யோபு வந்திருக்க வேணும்.
0: வந்திருந்தா யோவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா யோவுக்கு அது தெரியல. ஆனா யோவுன்ற காலத்துல ஐயா புத்தக சுருள் இல்ல, நியாயப்பிரமாணம் இல்ல, ஒன்றுமே இல்லை. ஆனா அப்படி இருந்தும் என் மீட்பர் ஈரோடு இருக்கிறார். கடைசி நாட்களில் என்னோட மாமிச கண் காண்கொண்டு அவர் எப்படி சொல்றாரு ஐயா? அதை யோசிச்சு பாருங்க. அந்த வசனத்தை அதே யோகுதான் சொல்றாரு வந்து. மாமிசமான அதாவது என்னுடைய கண்கள் அவரை காணும், மாமிச கண்கள் என்ன காணும் என்று சொல்லி சொன்னால் எப்ப சொல்லி இருக்க அந்த காரியம் இன்னும் நிறைவேறலையே. கடைசி நாட்கள் தான் நிறைவேற போகுது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வரையும் போது கல்லறைகள் திறக்கப்பட போது இந்த நாட்கள்ல ஜனங்கள் வந்து ஆண்டவரை காணக்கூடியதா இருக்கும். நீங்க வெளிப்படத்தில் 1:7 எடுத்து பாருங்கள், அவரை குத்துறவர்களும் அவரை காண்பார்கள். இந்த வெளிப்பாடு யோகுக்கு ஏற்கனவே ஆண்டவர்
3: வெளிப்படுத்திட்டார்.
0: ஏசாயா சொல்லிருக்கிற ஐயா. ஏசாயாவுக்கு முன்னுக்கு உள்ள சின்ன சின்ன தீர்க்கதரிசியே அங்க இவர் சொல்லிருக்கிற எப்ராத்தா எனப்பட்ட இடத்துல எப்ராத்தாண்டா அப்பத்தின் வீடு குறிச்சு ஆண்டவர் சொல்லிருக்கேன். இந்த ஆண்டவர் புறப்பா குறிச்சு அவரே
3: சொல்லியிருக்க
0: பழைய ஏற்பாட்டுல கூட சொல்லப்பட்டிருக்கு ஆண்டோடைய வருகை, ஆண்டோடைய காரியங்கள். ஆனா முக்கியமான காரியம் வந்து ஜனங்களுக்கு இன்றைக்கு முளை கொள்ளுகிறையில பழைய ஏற்பாட்டுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடமாடி இருக்கிறார். ஆனால் அவரை இயேசு கிறிஸ்து ஒருவரும் கண்டுகொள்ள இல்லை ஐயா. அதான் அடுத்த பிரச்சனை. அவர் வந்து சாதாரண வந்து காரியங்கள் ஏனென்னு சொல்லி சொன்னால் ஐயா, நீங்க வேதத்தை அடிப்படையில் எடுத்து பார்க்கல வந்து பிதாவானிய தேவனுக்கு ஐயா உருவம் இல்லையே ஐயா. அவர் வெளி ஐயா. ஒருவரும் வெளிச்சம் ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்திலே வாழ்றவர், ஒருவரும் கன்றாதவர், ஒருவரும் காணக்கூடாதவர். அப்பதானே மோச கேக்குற ஆண்டவர் உடைய உமா காண்பிக்கும் சொல்லுறவங்களே. அவர் சொன்னார், என்ன நீ பார்க்க மாட்டா, கண்டா நீ செத்து போவ, ஆனா என் அண்டையில ஒரு கண்மலை இருக்கு. அந்த வசனத்தை வாசி பாருங்க, யாத்ராமத்துல என் அண்டையில ஒரு கண்மலை இருக்குன்னு சொன்னால் அந்த கண்மலை அண்டு சொன்னார குறிக்குது, இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அப்ப அந்த கண்மலையினுடைய அந்த வெடிப்புகளை வச்சுதான் உன்னை மறைச்சு நான் கடந்து செல்வேன் சொல்லப்படுது. அப்படியானால் அந்த ஆண்டவருடைய அந்த தழும்புகள், அந்த காயங்கள், அந்த விழாவுக்குள்ள, இந்த விழாவில் ஈட்டிய அந்த காயத்துக்குள்ள உன்னை மறைச்சுதான் நான் கடந்து போவேன்னு அந்த பின் அந்த பிரசனத்தை பின்பக்கத்து பிரசனத்தை தான் காணுவான்னு சொல்லப்படுதையா. அப்ப அந்த அப்படின்னு சொல்லி பாக்குற வழியிலே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான் பிதாவின் போல இந்த நாட்கள் அந்த நாட்கள்ல தூதர்களாகவும் அப்படியான காரியம் யாக்கோபோட சண்டை பிடிச்சதோ அந்த காரியங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து காரியங்களை செய்திருக்கிற ஜெபம் போராடின ஜெபத்தை குறிக்கிறதையா. ஆனால் ஜனங்கள் அந்த இடத்துல அறிஞ்சு கொள்ள இல்லை, தூதரன்னு சொல்லிப்பட்டு ஒரு சிம்பிளா இந்த நாட்களை விட்டுட்டோம். ஆனால் மத்தை வந்த பிறகுதான், மத்தை முதலாம் அதிகாரத்து பிறகுதான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பேர் பகிரங்கமாகுது.
3: நடக்கணும்
2: மனுஷனுக்காக.
0: ஆமென். அடுத்த ஐயா, மாதுள மரத்துக்கு கீழே இருந்தவன் யார்?
2: இவன் இவன் ஆனந்தம். ஐயோ
1: செய்வோம்
3: ஹத்தி மரத்துக்கு நாத்தான் வேல்
0: ஐயா ஒரு குளோன் தான் ஐயா, ஒரு பயங்கரமான நாள் ஐயா, குளப்படியா
1: நாள் அப்சலோமா?
0: இல்ல இல்ல இல்ல அப்சலோம் இல்ல. என்ன சொன்னீங்க? நீங்க புடிச்சிருவீங்க அந்த மர்மலைய வச்சே புடிச்சிருவீங்க.
1: அந்த
0: வசனத்துல தெளிவா கடைசி முனையிலே, அதாவது மிக்ரோனிலே ஒரு மாதுள மரத்தின் கீழே இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேரா இருந்தார்கள். ஆமீன். கதவை சொல்றேன். அடுத்தாக ஐயா, தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமானவர் எப்பொழுதும் இந்த நாட்களை நினைவு கூர்ந்தார் என்றும் இந்த நாட்கள் எந்த புத்தகத்தில இந்த நாட்கள் சொல்லப்படுது ஐயா?
3: சங்கீதத்துல
0: எத்தனாவது அதிகாரத்துல?
3: சங்கீதம் 78.
0: சரியான பதில். எத்தனாவது சொல்லுங்க அப்போ?
3: நீங்க சொல்லும்.
0: 35 34. ஆமீன் ஆமீன் சோத்ரம். அடுத்ததாக ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா, அடுத்த இன்னொரு கேள்வியை கேட்கிறேன் நான் வந்து. சங்கீதம் நான் சங்கீதத்துக்கு வரணும்னா மீன். சோ அடுத்ததாக இந்த அனுப்புறங்க சொல்லப்படுது வந்து. ஆமே
1: ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்டா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் தந்த மிச்சத்தை நிரப்புங்க. அவர் என்ன சொல்றாரு? நான் தந்த மீதிய சொல்லுங்க.
3: நானே கத்தர் என்ன இல்லாமல் வேற தேவன் இல்லை.
1: இல்ல இல்ல, நான் அவர் எங்களுக்கு தந்த என்று சொல்லப்படுகிறது. மிச்சத்தை சொல்லுங்க, என்னத்தை தந்தவர்? நான் தந்த ஒரு ஆளுக்கு சொல்ற ஆண்டவர், நான் தந்த
3: கத்தர் கத்தர்
1: கத்தர் கத்தர் ஆண்டவர்
0: ஆண்டவர் நான் தந்தேன்னு சொல்லப்படுது. நான் தந்த அபிஷேகம் ஐயா
1: இல்லை. கத்தர் என்ன செய்யறா? ஒரு தீர்க்க தரிசி மூலம் இன்னொருவருக்கு மெசேஜ் அனுப்புறார். நான் தந்த

0: நான் தந்தன்னு சொல்றீங்களா?
1: நான் தந்த பிள்ளைகள்
0: அப்படிரா?
2: அது கிட்டத்தட்ட சரி, ஆனா அது இல்ல. ஆண்டவர் அவர் தீர்க்கதரிசியோட சொல்லி அனுப்புறார், நான் தந்த என்று சொல்றார்.
0: அது வந்து நீங்க ஆதியாவது சொல்றதா? தேவரின் நீர் தந்த இஸ்திரியானவர்டாதா?
2: இல்ல இல்ல, கிட்டத்தட்ட சரி. யார் யாருக்கு சொல்றாருன்றதான் கேள்வி.
0: இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் கனியை கொடுத்தால் நான் புசித்தேன். சரியா?
2: இல்ல இல்ல, இது நான் தந்த ஸ்திரீ இல்ல, ஸ்திரீகள்.
0: நான் தந்த ஸ்திரீகள் அப்படின்னா அது ஆதிமத்துக்கு வராதுங்கள தள்ளி தாமரும்.
2: நானே சொல்லி விடுறேன், சாயமாவது ஆண்டவர் சொல்றார். நாத்தான் தீர்க்கதரிசிட்ட சொல்லி விடுறார், நான் தந்த உன்னுடைய நான் தந்த மனைவிகள் உனக்கு எத்தனை இருக்கு, அதை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போனா. அவர் தந்த ஸ்திரீ, அப்ப அவன் தான் உங்களுக்கு தந்த மனைவிகள். ஆண்டவர் தந்த மனைவி நிறைவு கொண்டு வாருங்க. நிறைவு கொண்டு வந்துட்டு நீங்கள் இன்றைக்கு எங்களுடைய செல்வி ராமச்சந்திரன் இந்தியா போறார், நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் நிறைவு கொண்டு வாருங்களாமா?
3: ஆவியானவர் எங்கள் கேள்விப்பதில் நிகழ்ச்சி நேரத்தை நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பங்கு கொண்ட ஒவ்வொருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அண்ணரண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் கத்தாவே, மகேந்திரமண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும், லேசியண்ணா குடும்பத்தை செய்கிற ஊழியங்களே நீ கனப்படுத்தி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரம் வரை எங்களை நடத்தி தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்
2: ஆமென் ஆமென். அதே வேளையில நீங்கள் இந்த நாள் வழிக்குவீங்கம்மா?
3: அடுத்த
2: வியாழக்கிழமைந்திருந்தோம். அதிகால வேளையில விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்தும், மாலை வேளையில எங்களுடன் சௌதரி ஜெனட் அருள் பிரகாசம் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், ஊழியர் சுசேரைப்பின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் மாலை வேளையிலும் இணைந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவலை பேசுவதும் கேட்க போகிற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்த வியாழக்கிழமை சௌதரி அடுத்த வியாழக்கிழமையும் அதுக்கு அடுத்த வியாழக்கிழமையும் தேவ ஊழியர் சௌதரி ஜெனட் அவர்கள் கனடாவில் இருக்கிறபடியால் அந்த ஏதாக மக்கள் பதில் நிகழ்ச்சியிலே இணைய முடியுமா தெரியவில்லை. சுயசேகரின் வானர் அவர்கள் இணைந்தார்கள்னா நாங்கள் நடத்துவோம். அடுத்த வாரத்திலும் சந்திப்போம். அதே வேளையில அவர் மேற்கொண்டு பிரயாணங்களிலே அடுத்த வியாழக்கிழமை கத்திரதாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. புத்தக வெளியீட்டும் கத்திரதாமே கூட இருந்து அவருடைய விருப்பத்தின்படி எல்லா காரியங்களையும் வழி நடத்துவார். தன்னுடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு சௌர மகேந்திரையா நன்றி வாழ்த்துக்களும் கூறுகிறோம். சௌரி ஜெனட் விலகிவிட்டார், நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விட வருகிறோம். நன்றி பிரதர் மகேந்திரன், நன்றி ஐயா. இந்த வேளையிலும் அவரிடம் அப்படி போவோம். ஓகே, நீங்கள் ஆயத்தமா ஐயா? ஒரு செகண்ட் தாருங்கள். ஆமீன். கேட்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் இந்த ஊழியர் சுசேசரிப்பின் வானரையார் இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சிக்காக அவரை வரவேற்போம். ஆயத்தமாவோம், கத்தட்ட கரத்தையோ போய்ப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். ஆமேன்.
1: Recording in progress.
2: ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலிருந்து தொடர்ந்து நேரம் மதியம் 12 மணி இந்த வேளையிலும் நாங்கள் வேத பாட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடன் ஊழியர் சுசேசரேட்டின் வானவர்கள் ஜெயமந்திரத்துடன் இணைந்திருக்கிறார். அவர் வேத பாடத்தோடு வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன். நன்றி ஐயா. கத்திரங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் நீங்க தாமே இந்த இடத்திலும் இந்த கேள்வி நிகழ்ச்சிகளிலே கூடியது நடத்தி வந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த வேதப்பாட காரியத்தில் நீங்க தாமே கூட இந்த நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன். கத்திரக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் தொடர்ந்து நேற்றைய நாட்களில் இந்த இரண்டாவது பகுதியாக இந்த நாட்களிலே நாங்கள் அதாவது வேதம் நம்பிக்கை அதாவது வேதத்தை சார்ந்து இந்த நாட்களே நம்பிக்கையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே சில காரியங்களை குறித்து பேசினேன். முதலாவதாக நான் பேசின காரியம் விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடிப்படை என்ற தலைப்பிலே நேற்றைய நாட்களிலே பேசினேன். இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், இந்த நம்பிக்கை நிமித்தம் நீதிமான்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் சற்று வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நீதிமான்கள் அங்கே துன்பப்படுகிறார்களாம். எப்படி என்று பார்க்கிற வேளையிலே, இவ்வுலகத்திலே இயேசுவினுடைய அந்த ஊழியம், இயேசு ஊழியம் செய்த காலத்திலே அசுத்தாவிகள், அது மட்டுமல்ல அசுத்தாவிகளை திரத்தினார். அதன் மூலமாக சாத்தான் மீது தமக்குள்ள அந்த வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே சாத்தான் மீது அந்த காரியத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்தின மீது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அந்த ஜனங்கள் ஒரு எதிர்ப்பை இந்த நாட்களை உருவாக்கினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவோட வல்லமையினால் இந்த நாட்களை பிசாசுகளை திரட்டி இந்த நாட்களை ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் கடைசியாக அவருக்கு சூட்டின பெயர் என்னவென்றால், இவர் பிசாசு பிடித்தவர், பிசாசுகளின் தலைவனாலே இந்த நாட்களை காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை அவருக்கு ஒரு பெயரை சூட்டி இந்த நாட்களை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே, இன்றைக்கு அந்த தேவனிடத்திலே அந்த நம்பிக்கை வைக்காதபடி இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா, அந்த நம்பிக்கை இழந்து போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப இதன் நிமித்தம் தான் இன்றைக்கு நீதிமான்கள் இன்றைக்கு துன்பப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அந்த துன்பமான சூழ்நிலைக்குள்ளே துன்ப காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களே கட்டப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும், பிதாவுடைய ஒரே போரான குமாரனா இருந்தும், அவருடைய சொந்த ஜனமாகி அந்த ஜனங்கள் அவரை அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அப்ப அவரை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அந்த ஜனங்களை வெறுத்துவிடவில்லை. இன்று கூட இந்த நாட்களே இங்கே ஆண்டவர் இந்த நாட்களே அவர்களை நேசிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இஷ்டவேலை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியாக இன்றைக்கு தேவன் இந்த நாட்களே அங்கே அந்த ஜனங்களை இந்த நாட்களே அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், இன்றைக்கு அந்த ஜனங்கள் வெறுத்தது நிமித்தம்தான் நானும் நீங்களும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுந்தரச்சராக அறிந்து கொள்வதற்கு அங்கே நமக்கு ஒரு பாதை கிடைத்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இப்ப பாருங்கள், இங்கே தேவனை நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய சொந்த ஜனங்கள் வெறுத்தது நிமித்தம் அங்கே நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களே வருவதற்கு இந்த நாட்களே ஏதுவாக இந்த நாட்களே இருக்கிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள், ஜனங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை, இரண்டு அவர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அதைத்தான் பார்த்தோம் இந்த நாட்களே பாருங்கள், அந்த விசுவாசிகள் நம்பிக்கை வைக்கவில்லை. பாருங்கள், ஆண்டவரை விசுவாசித்த ஆண்டவருடைய சொந்த ஜனங்கள் அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. இல்லை. அதே வேளையிலே இன்றைய நடக்கிற இன்றைய காலகட்டத்திலே விசுவாசிகள் கூட இந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் ஆண்டவரோடு இருந்துவிட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆண்டவரை விட்டு இந்த நாட்களை அங்காலே போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மேலும் இயேசு தமது மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் சாத்தானுடைய கோட்டை இந்த நாட்களிலே தகர்த்தெறிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே எப்படியாக அந்த சாத்தானுடைய கோட்டை இந்த நாட்களிலே தகர்த்தெறிந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். யோவான் 12:31 வாசிக்கின்றேன். அப்போ இப்பொழுது இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான், நான் பூமியிலே இருந்து உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார் இந்த நாட்களிலே இந்த உலகத்தின் அதிபதி, அதாவது இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது, அது மட்டுமல்ல இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்கிறான் சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த தேவனுடைய ராட்சியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய நம்பிக்கையை குறித்து பேதுரு ஆர்வத்துடன் கூறுகிறார். எப்படி என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழுந்ததினால், அதாவது அழியாதுமான மாசற்றதுமான வாடாதுமான கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை அங்கே உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே இந்த நாட்களிலே என்ன செய்கிறாராம், மறுபடியும் இந்த நாட்களிலே ஜெனிப்பித்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பேதுரு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 1 பேதுருவின் புத்தகத்துக்களை இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தரை வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே 1 பேதுருவின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே 1 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 3 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து, அதாவது எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதுமான சுதந்திரத்துக்கு ஏதுவான விசுவாசம் உள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த ரக்கத்தின்படியே இந்த நாட்களிலே நம்மை மறுபடி ஜெனிப்பித்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்திலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் இந்த நாட்களிலே பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான பாருங்கள், இந்த கடைசி காலத்திலே இப்பொழுது இருக்கிற நாங்கள் நம்முடைய காலம், இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களான்னு, உன் பிரதர் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டீங்களான்னா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அதனுடைய அர்த்தம் தெரியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, முடிவு வரையந்த நிலநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் சொல்லப்படுது. வேதத்துல வேற எந்த மாற்றமும் இல்லை, முடிவு வரையந்த நிலநிற்கிறவன் யார், அவன் ரட்சிக்கப்படுவான். அதைத்தான் இங்க சொல்லப்படுது, கடைசி காலத்திலே வெளிப்பட இருக்கிறன்னு சொல்லி நாட்கள் சொல்லப்படுது. அப்ப அந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்பு, அப்படியானால் இந்த ரட்சிப்பின் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய மூல அர்த்தம் என்னவென்றால் விடுதலை என்பதுதான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற மேல கத்துடைய பிள்ளைகளே, சல்வேஷன், அதாவது விடுதலை, அதாவது மனுஷனுக்கு மனுஷனுக்கு பெற்றுக் கொள்ளுகிற ஒரு விடுதலையாக இருக்கிறது. எப்படி என்றால் மரணத்தில இருந்து விடுதலை, சாபத்திலே இருந்து விடுதலை, பாவத்திலே இருந்து விடுதலை, அருமையான கத்துடைய பிள்ளைகளே நோயிலே இருந்து விடுதலை, இப்படியான ஒரு காரியத்திலேருந்து இந்த நாட்களை விடுதலையை பெறுகிறதான் இந்த ரட்சிப்புன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த காரியங்களை இந்த நாட்களை செய்து முடிக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு என்பதையும் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதை குறித்து தான் பேதுரு இந்த நாட்களிலே தெளிவாக எழுதி வைக்கிறார் என்னவென்றால், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்க எதை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், விசுவாசத்தை கொண்டு என்றுதான் சொல்லப்படுது. அப்படியானால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, விசுவாசித்தால் தான் அந்த ரட்சிப்பினுடைய பலத்தை நாங்களே நாங்கள் காண முடியும். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேன். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார், கர்த்தனோட குடும்பத்துக்கு இந்த காரியத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை.

துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே தூக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டா. அப்ப இந்த விசுவாசம் புடமுடப்பட வேண்டும். விசுவாசம் இன்றைக்கு சோதிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளை, விசுவாசிகள் சோதிக்கப்படுகிறார்கள். ஒரு பிரச்சனை வருது, நெருக்கம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அவர் ஆண்டவரோடு நல்லா இருக்கிறான் என்பதுதான் அதனுடைய காரியமா இருக்குது. ஆண்டவர் நாட்களை அவனை தாண்டிக்கிற காரியம் இல்ல, அவன் ஆண்டவரோட எப்படி இருக்கிறான் என்றதுக்காண்டி இந்த நாட்கள் என்ன நடக்கணும். அந்த சோதனை இந்த நாட்களை அனுமதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடு பக்தனாக யோவனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யோவு என்ன பாவம் செய்தார்? யோவனுடைய வாழ்க்கையில என்ன ஒரு பாவம் இல்லை. அவர் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகள் சில வேளைகளிலே எங்கேயாலும் ஒரு விருந்துக்கு போய் வந்து விட்டால் என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்கிறான் சொன்னால் பிள்ளைகளை சுத்தி அடிக்கிறான் சொல்லி பார்க்கிறோம் அந்த நாட்களிலே பாருங்க. அப்படியானால் பாருங்கள், யோவுக்கு எவ்வளவு ஒரு பிள்ளைகளை குறித்தோ, அந்த குடும்பத்தை குறித்தோ அந்த நாட்களை அக்கறை இருந்தது மட்டுமல்ல, ஆண்டவரை குறித்து ஒரு பயம் யோவனுடைய இருதயத்தில் இந்த நாட்கள் இருந்ததை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் அது மட்டுமல்ல, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்த நிமித்தம் தான் யோவு இந்த நாட்கள் கடைசி நாளில் நான் அவரை காணுவேன் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்ப அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் பேதுரு தெளிவாக அந்த நாட்களை எழுதுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், அறிமான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய அந்த விசுவாசம் வெளியேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். யோவுனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அப்ப யோவுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டதற்கு பின்பாகத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே தேவன் யோவுடைய காரியத்துக்கு அனுமதித்தார். யோவு சொல்லுகிறார் இந்த நாட்களில், நீ என் தாசனாகிய யோவை கவனித்து பார்த்தாயா? அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த இடத்திலே பாருங்கள், யோவை குறித்து நாங்களே வேதம் சொல்லுவது. அப்படி ஆனால் பாருங்கள், யோவனுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே தேவன் யோவுக்காக சாட்சி கொடுக்கிறார். அந்த இடத்திலே அவனாலே ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. எல்லா காரியத்தையும் செய்து பார்த்தான். அவனுடைய விசுவாசத்தை தளர்ச்சியை கொண்டு வந்தான். விசுவாசத்திலே இருந்த நாட்களை முறிந்து விழும்படியாக அந்த நாட்களை செய்தான். விசுவாசத்தை விட்டு இந்த நாட்களே நிந்திக்கிற அளவுக்கு இந்த நாட்களை போகும்படியான பிரச்சனைகளை உருவாக்கினான். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவன் அவருடைய நண்பர்களை அந்த இடத்திலே அனுப்பி நண்பர்கள் மூலமா சில காரியங்களை பேசும்படியாக அந்த நாட்களை யோவோ இந்த நாட்களை தூண்டி கொண்டிருந்தான். ஆனாலும் யோவு மௌனமாக இந்த நாட்களை இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏன் அப்படியாக இருந்தார் என்று சொன்னால், ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற ஐக்கியம், ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற அந்த விசுவாசம், ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற அந்த அதாவது தொடர்புகள் எல்லாம் இந்த நாட்களிலே வித்தியாசமாக அந்த நாட்களில் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அதனாலதான் இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பக்தனாகிய யோபு இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர் அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருந்த நிமித்தம் தான் கடைசி முடிவிலே இந்த நாட்கள் என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால், அங்கே தேவன் எல்லாவற்றையும் மறுபடியுமா இந்த பூமியிலே அவருக்கு திரும்பி கொடுக்கிறதை பார்க்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், மறுபடியுமா இந்த பூமியிலே வாழ்ந்த கால கட்டத்திலே அவருக்கு அந்த திருப்பி அந்த காரியத்தை இந்த நாட்களை கொடுக்கிறார் தான் யோவனுடைய வாழ்க்கை. அப்ப முதல் பகுதியில எப்படியாக வாழ்ந்தாரோ அதை விட இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தோடும், இரட்டிப்பான ஒரு அதாவது நாட்களே இரட்டிப்பான ஒரு விடுதலையோடு இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே தேவன் யோவுக்கு அதை எல்லாவற்றையும் கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புக்கு எதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் நாங்கள் காக்கப்படுகிற நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள், இந்த விசுவாசம் இந்த நாட்களை சோதிக்கப்படுகிற வேளையிலும் அங்கே இந்த நாட்களிலே தளர்ந்து விடாதபடி இந்த நாட்களை நாங்கள் இருப்போமா இருந்தால், முடிவிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் வருகிற வேளையிலே, ஆண்டவர் வெளிப்படுகிற வேளையிலே நாங்களும் இந்த நாட்களிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் இந்த நாட்களிலே அங்கே காணப்படும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றால் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையினால் நிறைந்திருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனான ஆத்மா ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் இந்த நாட்களை ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படி ஆனால் பாருங்கள், இந்த ரட்சிப்பாய் இருந்தாலும் சரி, நம்முடைய விசுவாசமா இருந்தாலும் சரி, இந்த நாட்களே சோதிக்கப்பட வேண்டும், புடமிடப்பட வேண்டும். அப்படியாக புடமிட்டப்பட்டவர்தான் அங்கே பக்தன் சொல்லுகிறார், இந்த நாட்களே நான் புடமிட்டப்பட்டதுக்கு பின்பாக பொன்னாய் விளங்குகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே

0: கூட்டப்படுகிறதை பார்க்கிற மாதிரி எனக்கு கத்துடைய பிள்ளைகளே. அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், இந்த வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே நீதிமான்கள் அங்கே இந்த நாட்களிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களிலே பிரவேசிப்பதற்காக துன்பப்படுகிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கை இந்த நாட்களை சோதிக்கப்படுகிறது, நம்பிக்கை புடமிடப்படுகிறது. இப்படியான சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அதை விட்டு ஆண்டு அவர்கள் இந்த நாட்களை ஓடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்தான் இந்த நாட்களை வேதத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப எனவே இயேசு கிறிஸ்து நமது நம்பிக்கை எனப்படுவார் எனப்படுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர் தான் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரன் சகோதரி, வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கொலோசியன் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 27 வசனத்தை வாசிப்போம். இருந்தால் புரஜாதிகளுக்குள்ளே விளங்குகின்ற இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம், இன்றைக்கு புரஜாதியா இருக்கிற எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் விளங்குகின்ற அந்த மகிமையின் ரகசியம் என்னவென்றால், மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்றால், தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதுதான் அந்த ரகசியம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே வாசம் செய்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற வழியிலே பாவங்களை கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியான அந்த தேற்றவாளர் நமக்குள்ளே இருக்கிறதுதான் இந்த நாட்களே அந்த நம்பிக்கையினுடைய ரகசியமாக இருக்கிறது. அப்ப எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேர்ணவாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்த எந்த மனுஷனுக்கும், புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களே பவுலடிகள் இந்த நாட்களே குழு சபை எழுதுகிற வழியிலே இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த புரஜாதிகளாகிய இருக்கிற நமக்குள்ளே இந்த விளங்குகின்ற அந்த ரகசியமான அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் அங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறதான் மகத்துவமான ஒரு பெரிய ரகசியமாக அந்த நாட்களை கருதப்பட்டு வருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமோத்தேயன் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே 1 தீமோத்தேயன் புத்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 தீமோத்தேயன் முதலாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராக இருக்கிற, நம்முடைய இரட்சகராக இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசுவின் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த 1 தீமோத்தேயன் புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே அங்கே எப்படி என்று சொன்னால், அங்கே தேவனுடைய தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவருடைய கட்டளைகளை தான் இந்த நாட்களே அந்த இடத்துல அவர் இந்த நாட்களே தன்னுடைய சீசர்களுக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியினாலே ஆவியின் வல்லமையின் மூலமாக நாம் இந்த நாட்களை அவர் மீது தமது நம்பிக்கை இந்த நாட்களை வைக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, பாருங்கள் குருந்தி ரோமர்கள் நிறுவத்திலே 15 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், 12-13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், மேலும் ஈசாயின் பேரும் புரஜாதிகளை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்திலே புரஜாதியார் நம்பிக்கை வைப்பார். இவ்வாறுங்க இந்த ரோமர்கள் நிறுவத்திலே பவுலடிகள் சொல்லுகிறார், இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். எப்படி என்றால் புரஜாதிகள் நம்பிக்கை வைப்பார். ஐயா ஏன் ஐயா புரஜாதிகள் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருக்கு ஒன்று சனம் இருக்கல்லவா. அவர் இந்த நாட்களை பாருங்கள் அந்த பாருங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்னுடைய ஜனங்கள், அவர்களை இஸ்ரவேலை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான், அவர்கள் என்னுடைய அதாவது எப்படியாக ஜனங்கள் என்று ஆதி முதலே இருந்து பாருங்கள் இந்த நாட்கள் அந்த ஜனங்களோடு தான் ஆண்டவர் இடைப்பட்டுக் கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல இந்த நாட்களை பாருங்கள், இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லுவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அந்த ஜனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலே ஒடுக்கப்படுகிற வேளையிலே அந்த ஒடுக்கத்திலே இருந்தவர்களை விடுவிக்கும்படியாக மோசையை ஏற்படுத்தி மோசையை அனுப்பி இந்த நாட்களை அவர்களை இந்த நாட்களே அங்கு சிவந்த சமுத்திரத்தினூடாக வனாந்திர வழியிலே நடத்தி கொண்டு வந்த தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக அந்த வந்தவர்கள் கூட அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே காணானுக்கு போனவர்கள் 2 பேர் தான். என்னென்னு சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இடையிலே இந்த நாட்களை முறுமுறுத்து அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள். இப்படியாக அந்த இடத்திலே பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை நாட்களை சொல்லுவது பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வழியிலே மேலும் புரஜாதிகள் எல்லாரும் கர்த்தரை இந்த நாட்களிலே துதியுங்கள். இங்கே 15 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மேலும் ஈசாயின் பேரும் புறஜாதியரை ஆளும்படி எழும்புறவருமாகிய உருவ தூண்டுவார், அவரிடத்திலே புறஜாதியர் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏசாய தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிவிட்டார், புறஜாதிகள் இந்த நாட்களை நம்பிக்கை வைப்பார். அருமையான கர்த்தர், ஏனென்றால் அவருடைய ஜனங்கள் அவரை என்ன செய்தார்கள், வெறுத்தார்கள், ஒதுக்கிறார்கள். அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அவர் சொன்ன காரியங்கள் இந்த நாட்களில் எல்லாம் பிழை பிழை பிழை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே பரிசுத்தாருடைய வல்லமையினால் ஜனங்களை குணப்படுத்தி ஜனங்களை விடுதலை செய்த வழியிலும் கூட இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த நாட்களிலே அதை நிராகரித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், யார் அந்த ஜனங்கள், அவருடைய ஜனங்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்படியான ஜனங்கள் இந்த நாட்களில் அவரை அப்படியான சூழ்நிலைகளை தள்ளின வேளையிலும் அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பார்வை புறஜாதிகள் பக்கமாக இந்த நாட்களில் திரும்பினதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று நாங்களும் நானும் நீங்களும் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம். இருக்கிறது முக்கியமான காரணம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட வசனம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மேல கத்துடன் இன்னை பாருங்கள், எத்தனை வகையான புறஜாதிகள் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எந்த தேசம், ஒரு சில தேசங்களுக்குள்ள போங்க, அந்த நாட்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பாசைக்காரர்கள் அங்கு ஜாதிக்காரர்கள் எல்லாரும் இந்த நாட்களை ஆராய், ஏன் சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு அந்த நம்பிக்கை பெருகும், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த சமாதானத்தின் தேவன் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இந்த நாட்களை அங்கே நம்மை இந்த நாட்களை நிரப்புகிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், தேவன் இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை நிரப்புகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஒன்று பேதுரு புத்தகத்துக்கு மறுபடியும் இந்த நாட்களை வருவோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறோம், ஒன்று பேதுரு புத்தகத்திலே அங்கே முதலாவது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள், சொல்லப்படுகிற காரியம், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதில் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபைகளின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியம், நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க முடியாது சொல்லப்படுகிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் நாங்கள் உலகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல யுத்தம் நடக்கிற நடந்து கொண்டு வருமையா, பஞ்சம் நடக்கிறது பஞ்சம் நடந்து கொண்டு வருமையா, மழை பெய்கிறது மழை பெய்து கொண்டே இருக்கும் வருமையா, அழி பூமி அச்சு வாரது வந்து கொண்டே இந்த நாக்கு, இந்த பூமி உண்டான நாட்கள் இருந்தே பூமி அச்சு இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அருமையான கத்துள்ள, அப்படியானால் பாருங்கள் வெள்ளப்பெருக்கள் வந்தோண்டே இருக்கும், இனி இப்படியான காரியங்கள் போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கும், ராஜ்யங்களுக்கு எதிராக ராஜ்யங்கள் போராடும், ஜனங்களுக்கு எதிராக ஜனங்கள் போராடும், ஜனங்கள் டெமோக்ரேஷன் செய்து கொண்டே இந்த நாட்களை இருப்பாங்க. இன்றைக்கு நேற்றுல அந்த காலத்தில் இந்த நாட்களை இருந்தே இருக்குது. அப்படியானால் பாருங்கள் இவர்கள் எல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இவைகளை குறித்து நாங்கள் இந்த நாட்களை கவலைப்படாதபடி நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கு சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையாயிருங்கள். ஏனென்றால் நீங்கள் முன்னமே உங்களை அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், ரொம்ப முக்கியமான காரியம், இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில இந்த நாட்களே எப்படியாக இருங்கள், பரிசுத்தராய் இந்த நாட்களே இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்க. அப்படியானால் ஆண்டவருடைய சாயல் என்ன, ஆண்டவருடைய காரியம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து இந்த நாட்களில் செயல்படுகிற வேளையிலே நாங்கள் அவரை போல இந்த நாட்களை மாற வேண்டுமா இருந்தால் அவருடைய சாயலாக இந்த நாட்களை நாங்கள் கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, யாக்கிருதா இருந்து இந்த நாட்களில் இந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அங்கே இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், இந்த உலகத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய ஆண்டவரை குறித்து வைத்திருக்கிற நம்பிக்கை இன்றைக்கு எல்லாருக்கும் இந்த நாட்களை அற்று போகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களே அநேக இடங்களிலே பாருங்கள், அநேக விதமாக இந்த நாட்களை பேசி இருந்து இந்த நாட்களே ஜனங்கள் அவரை குறித்து இந்த நாட்களை அறியவோ அல்லது இந்த நாட்களே அவரோடு இந்த நாட்கள் ஐக்கியப்படவோ இந்த நாட்களை விரும்புவது குறைவாக இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆவியின் வல்லமையின் மூலமாய் நாம் அவர் மீது நமது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை குறித்தான் இந்த நாட்கள் இந்த வேத பகுதி நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே யாத்ரா புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே யாத்ரா புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 11வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக, எப்படி என்றால் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடும் விடுகையிலே அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் சொல்லப்படுது. இதுதான் அந்த காரியம். மோசே யாரையா? தேவனாலே நாக்களை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லி இந்த நாக்களை பார்க்கிறோம். மோசையை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறார், என் வீட்டில் எங்கு முன்னுள்ளவனா இந்த நாட்களில் இருக்கிறான் சொல்லி. அப்படியானால் மோசையுடைய சரீரத்தை கூட ஆண்டவரே இந்த நாட்களை அடக்கலம் செய்தார். அப்படியாக இருக்கிற அந்த மோசையினுடைய காரியத்தை பாருங்கள், இந்த இஸ்ரவேலரும் அமலேக்கரும் யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்ப யுத்தம் பண்ணுகிற வேளையிலே மோசையினுடைய கைகள் உயருகிறது. அப்ப அந்த கைகள் உயருகிற வேளையிலே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே என்ன செய்கிறார்கள், எதிரிகளை மேற்கொள்ளுகிறார்கள். கைகள் கீழே விடுகிற வேளையிலே அங்கே அமலேக்கியர் மேற்கொள்ளுகிறார். என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே கரங்களை உயர்த்தி நான் ஆண்டவரை ஆராதிப்போமா இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே பெருகும். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே நாங்கள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழக்கூடியதாக தேவன் நமக்கு அந்த கிருபியை அளிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறமான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியாகத்தான் இந்த நாட்களை பாருங்கள், இதற்கு அடையாளமாகத்தான் இங்கே மோசையை குறித்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த ஆவியானுடைய வல்லமையின் மூலமாய் அவர் மீது நாங்கள் அந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்ரா 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், இந்த மலையின் உச்சியிலே வேதம் சொல்லுகிறது, யோசுவா தனக்கும் மோசே சொன்னபடி செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான், மோசே ஆரோன் ஊர் என்பவர்கள் மலையின் உச்சியிலே இந்த நாட்களே ஏறி இருந்தார்கள். அந்த வேளையிலே தான் அந்த இடத்திலே பாருங்கள் மோசே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க அப்பா, அவளுக்குள்ளே உங்களை நம்பிக்கை அவ உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இந்த நாட்களை உறுதிப்படுத்துங்க அப்பா என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டோட சமூகத்துல ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அங்கே என்ன காரியம் நடக்குன்னு சொன்னாங்க, ஒரு மாற்றம் நடக்கிறது. அங்கே இஸ்ரவேலர் அமலேக்கியரை மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த கைகள் சோறுகிற வேளையிலே அமலேக்கியர் இஸ்ரவேலர்களை மேற்கொள்ள, அதே விதமாக அன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்த நாட்களிலே ஆண்டவுடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்து துதித்து பாடி இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை இன்றைக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே அங்கே பவுல்டிகள் சொன்னது போல அந்த நாட்களிலே அங்கே வெற்றி வாழ்க்கையாக அந்த நாட்களிலே நாங்கள் நமக்கு வைக்கப்பட்ட அந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக அந்த கிரீடத்தை அடைந்து கொள்ளும்படியாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற தேவன் வைத்திருக்கிற அந்த காரியத்தை அந்த பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் முடியாக கரங்களை உயர்த்தி இந்த நாட்கள் இந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் சொல்லப்படுகிறதை பார்க்கும். இந்த கரங்களை விட்டு இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே அந்த காரியம் இந்த நாட்களில் நமக்கு கிடைக்க முடியாமல் இந்த நாட்களை போருகிறதை போக்குறோம். போட்டிகள் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்து எனக்கு நியமிக்கப்பட்டதுன்னு சொல்றார். நியமிக்கப்பட்டதன் அப்படியானால் ஆண்டவர் ஒவ்வொருவனுக்கும் ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நியமித்து வைத்திருக்கிற அந்த பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களிலே நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். அன்பு சோதனை சோதரியே, கரங்கள் உயர்த்தப்படுமா இருந்தால் தான் நமக்கு தேவன் நியமித்து வைத்திருக்கிற அந்த காரியங்கள் அந்த பொக்கிஷங்கள் அந்த தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமை தேவன் வைத்திருக்கிற இந்த நாட்களில் நமக்கு வைத்திருக்கிற அந்த அவார்டு எல்லா காரியங்களும் இந்த நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். இரண்டாவதாக நம்முடைய நம்பிக்கையின் 3வது அடித்தளம் தேவனுடைய வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தையில் தீர்க்கதரிசி மூலமாகவும் ஆதி அப்போஸ்தலர் மூலமாகவும் வெளிப்படுத்தினார். அவர்கள் இந்த நாட்களே தவறில்லாமல் எழுதுவதற்கு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி அவரது அச்சுறுத்தல் மூலமா இந்த நாட்களே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை எழுத செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், 2 தீமோத்தேயு புத்தகத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியா சொல்லு, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. 2 தீமோத்தேயு புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படி என்றால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்படியானால் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள், இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் யாராலே எழுதப்பட்டது என்றால் தேவ ஆவியினாலே அருளப்பட்டதாக இந்த நாட்களே இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தைகளை இந்த நாட்களே அருளுகிறார். அதன்படியே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தோராவிலேயோ அல்ல இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே தேவ ஞானத்தோடு தேவனுடைய கிருபையோடு அந்த வார்த்தைகளை எழுதுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக. அப்ப பாருங்கள் அந்த வார்த்தை, அப்ப தேவனுடைய வார்த்தை மூலமாய்த்தான் ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த நாட்களிலே எப்படியான தகுதி உள்ளவனாக மாற்றப்படுகிறான். அது மட்டுமல்ல தேர்ந்தவனாக மாற்றப்படுகிறான், அதே வேளையில நற்கிரியை செய்யறவனாக இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறான். உதாரணமாக அப்போஸ்தலர் 10:38 நசரேயன் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினும் வல்லமையினும் நிரப்பினபடினால் அவர் பிசாசின் பிடியிலே இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப அதைத்தான் சொல்லுவார், தேவனுடைய வேத வாக்கியங்கள் ஆவியினாலே அருளப்பட்டு. அப்படி பாருங்கள், அவரை பரிசுத்தாவியானவர் நிரப்பினார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. அவர் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள் இன்றைய காலகட்டத்திலே அந்த ஆவியானவர் இந்த நாட்களை நமக்குள்ளே கிரிகளை நடப்பித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களை நடக்கும்படியாக இங்கே நமக்கு இந்த நாட்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ரெண்டு பேதின் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு பேதின் புத்தகத்திலே அங்கே இந்த நாட்களே 1 அதிகாரத்திலே 19-20 வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளுடையவர்களாய் நீங்கள் முந்தியே அறிய வேண்டியது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்கள் தீர்க்க தரிசனமான ஒரு காலத்திலே ஒரு மனுஷனுடைய சித்தத்தினாலோ உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுது. இது தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லப்படுது. அருமையான கத்த, அப்ப ஒரு காலகட்டத்திலே எப்படியாக இருந்தால் சொன்னால் தீர்க்க தரிசன சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் எரேமியாவ எசாயாவ இருந்தாலும் சரி, எசேக்கியேலா இருந்தாலும் சரி, சாமுவேல் தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, நீ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் யாரா இருந்தாலும் சரி, சிறிய பெரிய தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் சரி, அவள் என்ன செய்தார்கள் சொன்னால் அங்கே எலியா எலிசாவா இருந்தாலும் சரி, அவள் சொல்லுகிறாள் நாட்களே கர்த்தருடைய ஆவியினாலே ஏவப்பட்ட அந்த தீர்க்கதரிசனத்தை பேசுகிறாள். இது எப்பொழுது ஆண்டவுடைய நாட்களிலே, ஆண்டவுடைய நாட்களுக்கு முன்பாக அந்த நாட்களே பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்களாக இருக்கு. ஏனென்றால் அந்த தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொன்னார் என்று சொல்லி சொன்னா அந்த தீர்க்கதரிசி அப்படியே தீர்க்கதரிசன் நிறைவேறும் ஐயா, மாறாதையா, இது அந்த உண்மையான காரியம். அப்ப வரப்போற காரியங்களை தெளிவாக அந்த நாட்களை சொல்லுவார். இன்றைக்கு பார்க்கிற வழியில அப்படி அல்ல, இன்றைக்கு எல்லாம் தலைவர்களாக அந்த நாட்களை இன்றைக்கு வந்து முடிந்த காரியத்தை இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். நான் சொன்னேன் 5 வருஷத்துக்கு முன்பாக நான் சொன்னேன் அந்த தீர்க்க தரிசனம் இப்போ நிறைவேறிருக்கன்னு சொல்லுவார்கள். அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் உடனே பாருங்கள் எலியா சொல்லுகிறார் நாட்களே மழை வருதுன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வேலைக்காரன் அனுப்புகிற போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அவை பார்த்துட்டு வார. வருகிற வழியில எந்த விதமான காரியம் இல்லை. மறுபடியும் அந்த நாட்களை போய் இந்த நாட்களை பார்த்துட்டு வருகிற வழியில் ஒரு சிறியளவு மேகம் இந்த நாட்களை வந்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள் அதுக்கு பின்பாக சொல்லப்படுறது அங்கே ராஜா எடுத்து சொல்லப்படுது, நீ குதிரையை கட்டி கொண்டு நீ போன்னு சொல்லி சொல்லுகிற வேளையிலே பாருங்கள் அங்கே மழை பெய்ய தொடங்கினது. அருமையான இதுதான் தீர்க்கதரிசியுடைய காரியம். பாருங்க இதுக்கு முன்பாக பாருங்கள் 3 ஆண்டுகள் மழை வேண்டாம் என்று சொன்ன வேளையில மழை கம்ப்ளீட்டா இல்லையா, எல்லாம் வறட்சி அங்க பாக்குற வேளையில, இதானே தீர்க்கதரிசனம். ஆனா மழை பெய்ய வேணும்னு சொல்லி தீர்க்கதரிசி வேண்டிக் கொண்டதன் பிரகாரம் மழை பெய்தது, அங்கே வெள்ளம் அந்த இடத்திலே வந்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வேத வாக்கியங்கள் இந்த நாட்களிலே அங்கே அந்த அந்த அந்த அந்த அதிகாரங்களில் இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் எனக்கு. அவருடைய நித்திய வார்த்தை இந்த நாட்களிலே பரலோகத்திலே இந்த நாட்களிலே உறுதியாக இந்த நாட்களை செலுத்திருக்கிறபடினால் வேதம் சொல்லுகிறது நாம் அங்கே என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நம்பிக்கையை இந்த வேத வார்த்தைக்குள்ளே இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்களிலே வேத வார்த்தை மீது இந்த நாட்களிலே வைக்க வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. அப்ப நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களிலே எதிலே வைக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதுன்னு சொன்னால் ஆண்டவருடைய வேத வார்த்தையிலே நாங்கள் இன்றைக்கு நம்பிக்கை வைப்போமா இருந்தால் அந்த வேத வார்த்தையின்படி தேவன் நம்மை இந்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள் சங்கீத 119 அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது 89 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களிலே நிலைத்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய வசனம் வானங்களிலே இன்றைக்கு நிலைத்திருக்கிறதா, இன்றைக்கு மட்டுமல்ல என்றென்றைக்கும், எனி டைம், எந்தென்றைக்கும், எந்த நேரத்திலும், அதாவது ஒரு முடிவில்லாதபடி இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் நிலைத்திருக்கிறதாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாம் நம்முடைய நம்பிக்கையை இந்த தேவனுடைய வார்த்தையின் மீது வைக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த வார்த்தை இந்த நாட்களை சங்கீத 119 நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள் சங்கீத 119 அதிகாரத்திலே 49 வசனம் சொல்லுகிறது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். பாருங்கள் கர்த்தர் இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை இந்த நாட்களே நமக்கு கொடுப்பார் ஐயா, ஒரு வார்த்தை, ஒரு வெளிப்பாடு. அந்த வார்த்தையை பார்க்கிற வேளையில் அந்த வசனம் தான் நம்ம இந்த நாட்களை பார்த்து சில பேர் சொல்லுவேன் பாருங்க, நான் ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக வேதத்தை திறந்து வேதத்தை வாய்ச்சேன், வேதத்தை வாசிக்கிற வேளையில யோவான் 8 வருகிற ஆண்டவர் அதாவது குமாரன் விடுதலையாக்கு நாம் ஐயாக விடுதலாகணும்னு சொல்லி அந்த வசனம் வருகிறது. அப்படியாக அந்த வசனத்தை சொல்லிவிட்டு நாட்களை இந்த வசனம் எனக்கு தொட்டது, இந்த வசனத்தின் மூலமா யார் இந்த குமாரன் என்று அறியும்படியாக நான் அங்கே ஆவலாயிருந்தேன். அதனாலே இந்த நாட்கள் இந்த வார்த்தையின்படி நான் பார்க்கிற வேளையிலேயே அங்கே தேவன் எனக்கு திரட்சிப்பை கொடுத்தார். அருமையான கத்தோடு அதைத்தான் இந்த சங்கீத 119 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். 49 வசனம் நீர் நம்பின, அதாவது நீர் என்னை நம்ப பண்ணின வசனம், ஆண்டவர் என்னை நம்ப பண்ணின வசனம் அருமையான கத்தோடுகளே அடியனுக்கா உமது அடியனுக்கு நினைத்தருளும், அதுவே என் சுறுமையிலே எனக்கு ஆறுதலும், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களிலே தேவன் நம்மை தன்னை நம்ப பண்ணும்படியாக வார்த்தைகளை அனுப்புறார். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலக்கி இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், காக்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை. பாருங்கள் சங்கீதம் 74 அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் 74 வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்த நான் வாசிக்கினேன் பாருங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கினேன் பாருங்கள் சங்கீதம் 119:74 வசனத்திலே இப்படியாக பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள் நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியினால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு இந்த நாட்களிலே சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். அவருடைய வசனத்துக்கு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே அங்கே தேவனுக்கு பயப்படுகிற என்னை காண்கிறவர்கள் தேவனுக்கு அவர்களுக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே உண்டாகிறது. 81 வசனம் சொல்வது உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த நாட்களை நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் எடுத்து சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள் இந்த நாட்களே பாருங்கள் அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் இங்கே அவர் சொல்லுகிறார் 114 வசனம் சொல்லுகிறது என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய வசனத்திற்கு இந்த நாட்களே காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனம் தான் இந்த நாட்களே நம்மை புடமிட்டு அந்த வசனம் தான் இந்த நாட்களே நம்மை ஒரு நித்திய வழிகளே இந்த நாட்களை நடத்துகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை. பாருங்கள் இந்த நாட்களே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படியாக சொன்னால் அப்போஸ்தலர் 26 அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமா இருந்தால் 6 வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள் தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைக்கிறவனாய் நிற்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த வசனம் இன்றைக்கு என்ன செய்யுமா, அந்த வாக்குத்தத்தம் பண்ண வசனம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை இந்த நாட்களே, இந்த அப்போஸ்தலர்களுக்கு இந்த நாட்களே அங்கே உறுதிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப அந்த வசனத்தை குறித்தவர்கள் சொல்லுகிற வழியில் சொல்லுகிறார்கள், அந்த நம்பிக்கை தான் நான் இப்பொழுது நியாயத்தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன் என்று சொல்லி இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அர்க்கிப்பை ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தம் யூதர்கள் என்மேலே இந்த நாட்களை குற்றம் சாட்டுகிறார்கள் சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தையை சொல்லி இந்த நாட்களை முடிக்கிறது எங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது, அந்த கர்த்தருடைய வசனம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபம் 15 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே மீண்டுமா இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. 15 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 4 வசனம் சொல்லுகிறது, தேவ வசனத்தில் உண்டான பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக இந்த நாட்களில் எழுதியிருக்கிறது சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கும். அப்படியானால் அருமையான அன்பு சோதனை சோதரியே, தேவனுடைய வசனத்தினாலே உண்டாகிற அந்த பொறுமை, அதே வேளையிலே அந்த வசனத்திலே உண்டாகிற ஆறுதல், அப்ப கர்த்தருடைய வேதத்தை இந்த நாட்களே நாங்கள் அந்த வசனத்தை தியானிக்கிற வேளையிலேயே அந்த வசனம் நமக்குள்ளே ஒரு பொறுமையை உண்டாக்குறது மட்டுமல்ல, நமக்குள்ளே ஒரு ஆறுதலை உண்டாக்குறது மட்டுமல்ல, நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையே இந்த நாட்களே உண்டாகிறதுமாக இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்புகளே, 3 காரியங்களை இந்த நாட்களே உண்டாக்குறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான், இந்த வேத வார்த்தைக்கு மட்டும்தான் இந்த நாட்கள் இந்த காரியங்களை செய்கிற அதாவது வல்லமை இருக்கிறது என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். நீங்க பாருங்க, ஒரு ஏதாவது ஒரு கொமன் கதை புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, இந்த கதை புத்தகத்தை நீங்க வாசிக்கிற வழியிலே கதை புத்தகத்தில் இருக்கிற காரியங்கள் இந்த நாட்கள் உங்களுக்கு இந்த நாட்கள் எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான காரியங்களோ செய்யாத அருமையான கத்திருக்கள். ஆனால் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த வேதத்திலே அந்த வேதம் நம்மோடு பேசும் ஐயா. ஏன்னா அந்த வேதம் நம்மை உயிர்ப்பிக்கிறதா, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாம் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் தேனிலும் மதுரமான அந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, அந்த வசனம் சத்தியம் ஜீவன் உள்ளதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் அந்த வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த வசனத்திற்கு மேலே நாங்கள் இந்த நாட்களிலே நடக்கிற வேளையிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் காணக்கூடியதா இருக்கும். பாருங்கள் பேதுருவும் சீசர்களும் அந்த இடத்திலே பாருங்கள் படகிலே போய்கொண்டிருக்கிறார்கள், திடீரென்று பார்க்கிற வேளையிலே அங்கே கடலின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். அவர் நடந்து வருகிற வேளையிலே இவர்கள் சொல்கிறார், ஐயோ ஆவேசம் வருகிறது என்று சொல்லி பயந்து போயிருக்கிறாங்க. என்னையா தண்ணிக்கு மேலே யாரையா நடக்கிறது, ஒரு பயங்கரமான காரியம், கடல் போய்கொண்டிருக்கிறது. கடல்ல ஆழத்தை பற்றி நான் சொல்லவில்லை, அது எத்தனை அடி ஆழமோ அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சம்பவம் பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள் அங்கே அவர்கள் கிட்ட வந்த உடனே பார்க்கிற வழியிலே அறிந்து கொண்டார்கள், யார் இது, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அந்த சம்பவத்துலதான் பேதுருக்கு ஒரு யோசனை வருகிறது, ஆண்டவரே இவர் கடல்ல நடக்கிறதா, நான் நடந்தா என்ன சொல்லிச்சு ஆண்டவரத்துல கேட்க. அப்ப ஆண்டவரத்துல சொல்ற, ஆண்டவரே நானும் கடல்ல நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாட்கள் ஆண்டவரத்துல கேட்க, நீரானால் நான் கடல்ல நடக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். பேதுரு வாப்பான்னு சொல்லி கூப்பிட்ட வாண்டு கூப்பிட்ட வழியில பேதுரு என்ன செய்கிறார், அந்த தன்னுடைய படகிலிருந்து தண்ணீர் மேல காலை வைக்கிறார். வைத்தது நாட்கள் என்ன செய்கிறார், நடக்கிறார், 4 வைக்கிறார். வைத்த பிறகு தண்ணீர்ல அமிழ்ந்து போகிறார். இந்த 4 எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த அவருடைய அந்த நம்பிக்கை 4 தான் இந்த நாட்களில் இருந்தது என்பதை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவருக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை, ஆண்டவருடைய காரியத்தை குறித்து வச்சிருந்த நம்பிக்கை, அந்த 4 அந்த 4 மேல் இருந்தது. 5 வைக்கிற வேளையிலே அவர் தண்ணிக்குள்ள அமுழி போறார். அருமையான இன்னைக்கு அப்படித்தான் கிறிஸ்துவோட வாழ்க்கை, ஆண்டவரை நம்பி இந்த நாட்களே ஆதியில வருவாங்க, ஆண்டவரை தேடி கத்தாவே நீர்தான் எல்லாம் என்று சொல்லி இந்த நாட்கள் ஆண்டவரத்துல வருகிற வேளையிலே ஆண்டவர் கூட இருந்து காரியங்களை செய்வாங்க, அங்க அற்புதங்கள் எல்லாம் நடக்கும், அப்படியே அப்படி எல்லாம் நடக்கும், காரியங்கள் எல்லாம் நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் முடிவிலே அவர்கள் ஆண்டவரை விட்டு சற்று சறுக்கி போகிற வேளையிலே அங்கே ஆண்டவர் இந்த நாட்களே அவர்களோடு இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே அவர்கள் இதையும் செய்ய முடியாது என்று அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையிலே இந்த நாட்களை நிலைத்திருங்கள். அருமையான கர்த்தரே, வேர்ட் ஆஃப் விஸ்டம், அருமையான கர்த்தருவர்களே, அந்த ஞான வார்த்தைகளுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் நிலைத்திருப்போமா இருந்தால் இந்த நாட்களே கர்த்தருக்குள்ளே இந்த நாட்களே முடிவு வரை அந்த நிலைத்திருப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளும். அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது, உண்மையிலே தேவன் நாம் தேவனை பற்றியும் கிறிஸ்து இயேசுவை பற்றியும் அறிந்திருப்பதெல்லாம் அங்கே மாறாத சத்தியமாகிய வேதாகமத்திலே இந்த நாட்களை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவை என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கும். இரண்டாம் மூன்றாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த விசுவாசிகளின் நம்பிக்கையினுடைய அந்த உள்ளடக்கத்தை இந்த நாட்களை பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்கள், பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் துன்பப்படுகிறதை குறித்து இந்த நாட்களை பார்த்தோம். அதே வழியிலே இந்த விசுவாசிகளுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே விசுவாசிகள் இறுதியான நம்பிக்கை விசுவாசம் இந்த நாட்களிலே மற்ற மனிதர்கள் மேல் இருக்கக்கூடாது. அருமையான கத்தோலிப்பர்களே, அப்படியானால் அவர்கள் இந்த நாட்களில் யார் மேலே இந்த நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய பார்ப்போமா இருந்தால் விசுவாசிகள் இறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் மற்ற மனிதர்கள் மேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 33 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேலையிலே கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னா, என்னோட கூட இந்த நாட்களில் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 33 அதிகாரத்திலே வாசிக்கின்றேன் பாருங்கள். சங்கீதம் 33 சொல்லப்படுகிறது, 16-17 நாங்கள் வாசிப்போமா இருந்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படா, சௌரியான் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பா. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தினால் தப்பு, அதாவது தப்புவியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற இந்த வார்த்தை இந்த நாட்கள் அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், விசுவாசிகள் இறுதியாக இந்த நாட்களை நம்பிக்கையும் விசுவாசம் இந்த நாட்களே மற்ற மனிதர்கள் மேல் இந்த நாட்களை வைக்கக்கூடாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிலர் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு போருக்கு போற வழியில குதிரை அந்த நாட்களில் குதிரையை மேல எந்த குதிரையோடும் எந்த குதிரை அப்படி செய்யும் இப்படி செய்யும் நினைத்து கொண்டு போற வழியிலே அங்கே நடக்கும் சொன்னால் எதிரி வந்து ஒரு அம்பாலையோ வீட்டியாலோ இது விட்டா குதிரை காலி. அப்ப பாருங்கள், அப்ப அதைத்தான் இப்ப கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கத்தர் இந்த யுத்தத்திலே நமக்கு ஒரு வெற்றியை தருவார் என்ற நம்பிக்கை இந்த நாட்களில் கத்தர் மேல வைத்தார். இந்த நாட்களில் ஓடாத குதிரையும் இந்த நாட்களில் ஓடி வெற்றி எடுக்கிறதுக்கு அங்கே தேவன் கிருபை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே உலக சம்பந்தத்தை குறித்து நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே சங்கீதம் 147 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சங்கீதம் 147 அதிகாரத்திலே 10 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லு, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிராமல் வீரனுடைய கால்களில் பிரியப்படார். இந்த நாட்களே தமக்கு பயந்து, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமா இருக்கிறார். அப்போ தேவன் யாருக்கு யார் மேல பிரியமா இருக்கிறார், முதலாவது கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன்ல தானையா பிரியமா இருக்கிறார். நீங்க இதையும் செய்யலாம், நல்ல உபவாசம் இருக்கலாம், நல்ல காரியங்களை செய்யலாம், எல்லாம் தானதிரமும் எல்லாம் செய்யலாம், ஆனா உனக்கு கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா என்றுதான் முக்கியமான காரியத்தை பார்க்கும். கத்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களை உனக்கு இருக்குமா இருந்தால் இந்த நாட்களே அறிமையான கத்தருடைய பிள்ளைகளே, கத்தர் இந்த நாட்களை உன்னுடைய ஜபங்களுக்கு உன்னுடைய காரியங்களுக்கு இந்த நாட்களை அவர் ஜெபி கொடுப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அறிமையான கத்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இங்கே மற்ற விசுவாசிகள் மற்ற மனிதர்கள் மேல் இந்த நாட்களை அந்த நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, அல்லது உலக சம்பந்துக்கள் மேல் இந்த நாட்களே பணத்தின் மேலும் இந்த நாட்களை இருக்கக்கூடாது என்பதை குறித்து இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 20 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 20 அதிகாரத்திலே 7 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே இந்த நாட்களே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு சிலருடைய காரியத்தை குறித்து பார்க்க வேண்டும், தங்களுடைய பெருமைகளையே இந்த நாட்களை அடித்துக் கொண்டிருப்பார்கள். அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் சொல்லிக்கொண்டு இந்த நாட்களை இருப்பார்கள் என்பதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக நடத்ததை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு 6 அதிகாரத்திலே 19 வசனத்திலே இருந்து வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகள் கெடுக்கும், இங்கே திருடர்களும் கண்ணமிடுவார்கள், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதில்லை, அங்கே திருடர்கள் கண்ணமிடுகிறதும் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் சொல்லி நாக்களை சொல்ல உடனே பாருங்க. ஒரு ஐஸ்வர்யவான் எடுத்து பாருங்க, போய் இந்த நாக்களை கோடி கோடிய சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சு போட்டு இந்த நாக்கள் என்ன செய்யறான், ஒன்று பேங்க்ல போயிட்டு பேங்க்ல போட்டு அந்த காசை அப்படியே போட்டு வைக்கிறான் தன்னுடைய சேவுக்குள்ள. ஆனா அவங்க வீட்டை வந்தா நிம்மதியா நித்திரை இருக்காது, ஏன்னா பேங்க்ல வச்சு உடைச்சு எடுத்து கொண்டு போயிருவாங்க. அதே வழியில வீட்டை கொண்டு தான் அந்த நாக்கள் கள்ளன் வந்து தன்னை கொண்டுட்டு அந்த காசை எடுத்துட்டு போவானு சொல்லி ஒரு பயம் இருக்கு. இப்படியாக அநேக காரியங்கள் இந்த நாக்களை இருக்காருமான கத்திடப்படுது. ஆனால் பாருங்கள் இந்த நாக்களை பாருங்கள், ஒன்றுமே இல்லாத மனுஷன் என்ன செய்வான் சொன்னால், அவன் நாக்களே நிம்மதியா தூங்குவான். அவன் இந்த நாக்களை தூங்குறது பாருங்கள், இந்த நாக்களே அவன் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு முடிஞ்சாலும் சரிதான் இருந்தாலும் சரிதான் அந்த நாக்களை பாருங்கள் சந்தோஷமா இந்த நாக்களை தூங்குவான். ஆனால் பாருங்கள் அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது, இந்த நாக்களே ஐஸ்வர்யத்தின் மேல் அதாவது பணத்தின் மேல் இந்த நாக்கள் இந்த நம்பிக்கை இந்த நாக்களை இருக்கக்கூடாது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதை குறித்த அந்த நாக்களை மத்தேயு 6 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோமே கர்த்தர். லூக்கா 12 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாக்களை சொல்லுகிறது. திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட லூக்கா 12 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 12 அதிகாரத்திலே 13 வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன் சொல்லப்படுகிறது பாருங்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே ஆசியையும் ஆசியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், மனுஷனே என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுறவன் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவனை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கை அருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் நிலம் நன்றாக விளைந்தது. அப்பொழுது அவன் இந்த நாட்கள் இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு என் ஆத்மாவே வேதம் சொல்வது பாருங்கள் எப்படியாக அந்த நாட்கள் இந்த காரியங்கள் வருதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த நாட்கள் பின்பு இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே என் ஆத்மாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டார். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலே இருந்து இந்த ராத்திரியில இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவர்கள் யாருடைய ஆகும் என்று கேட்டார். தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இந்த நாட்களை இருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் பாருங்கள் இந்த நாட்களே ஐஸ்வர்யத்தை இந்த நாட்களை சேர்த்து வைக்க வேண்டாம் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. 1 தீமோத்தேயு புத்தகத்திலே 6 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம் 1 தீமோத்தேயு புத்தகம் 6 அதிகாரத்திலே அங்கே 17 வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உடையவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், நாட்களே நன்மை செய்யவும் நற்கிரியைகளிலும் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கவும் உதாரத்தினம் உள்ளவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள் இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே இந்த ஜனங்கள் இந்த நாட்களே பாருங்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறதை குறித்து நாட்களே அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே எண்ணாகம புஸ்தகத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கு எண்ணாகம புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 18 இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், 18 அதிகாரத்திலே 20 வசனம் சொல்லுகிறது, நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தர், பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் அங்கே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவிலே உனக்கு பங்கு உண்டா இருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நானே உன் பங்கும் உன் சுதந்திரமா இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் ஆரோனை நோக்கி கதை பேசுகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு காரியத்தை நீ அங்கிருந்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், ஏனென்றால் நான் தான் உனக்கு பங்காயிருக்கிறேன். அப்படியானால் நம்முடைய தேவனாய கர்த்தரின் நாட்களை வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்ய சம்பூரணராய் இந்த நாட்கள் இருக்கிற நமக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பூரணராய் இருக்கிறபடியினால் நாங்கள் இந்த நாட்களே எதை குறித்தும் இந்த நாட்களே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மீது இந்த நாட்களே நாங்கள் அதிக அளவு இந்த நாட்கள் நமக்கு பணம் தேவைதான் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் இந்த நாட்களே அளவுக்கு மீறும் அளவுக்கு பணங்களை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க வாங்கி இங்கே வாங்கி அதை செய்து இதை செய்து அப்படி சம்பாதிச்சு இப்படி சம்பாதிச்சு எல்லாம் இந்த நாட்களை வீணாக, ஏனென்றால் இன்றைக்கு இந்த வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவர் இந்த நாட்கள் பாருங்க திடீரென எல்லாவற்றையும் சேர்த்து வச்சிருக்க திடீரென்று அந்த சேர்த்தவர் அங்க திடீரென்று இருந்தா இரவிலேயே மறிச்சு போறாரு நிலைமை என்ன? அந்த பணத்தை யார் கொண்டு வாங்க? அவருக்கு ஒரு சம்பத்துகள் இல்லா இருந்தாலும் குடும்பமோ பிள்ளைகளோ யார் இல்லாம இருந்தாலும் அந்த பணத்தை என்ன செய்வாங்க? அரசாங்கம் தான் தொடுவோம். வீடா இருந்தாலும் சரி வாகனமா இருந்தாலும் சரி இல்ல காரியம் பாருங்க. இன்னொரு வேலை செய்யற ஒரு சகோதரர், அந்த சகோதரர் பாருங்க திடீரென்று குறைந்த வயதிலே இந்த நாட்களிலே பாருங்கள் மறித்து விட்டார், ஹார்ட் அட்டாக் வந்து மறித்து விட்டார். ஆனா அவர் மறித்து கிட்டத்தட்ட 3 நாட்களாக ஒருவருக்கும் தெரியாது. அவருடைய நண்பனார் இந்த நாட்களை வேலைக்கு வரவில்லை என்று போன் பண்ணி அழைத்து இந்த நாட்களை இன்றைக்கு வர நாளைக்கு வர நாளைக்கு வருவார் என்று சொல்லி பார்த்தா வரவில்லை. சரியாக 3 நாட்கள் பின்பாக இந்த நாட்களை அவர்கள் வந்து இந்த நாட்களை வீட்டுல பார்த்தா கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இல்லுக்கு இல்லை கடைசியாக ஜன்னல் வழியாக இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை உள்ளே பார்த்தா அந்த நாட்களை அவர் கட்டிலே விழுந்தபடியே அப்படியே மோங்குப்புற விழுந்தபடியே மறித்து கிடந்தார். அருமான கத்துரை உள்ளே அப்படியே வந்து அவர்கள் அந்த அங்கே ஆஸ்பத்திரிக்கு அறிவித்து அவர்கள் வந்து அந்த பொடியை கொண்டு போய்விட்டார்கள். கொண்டு போய் இந்த நாட்கள் அதுக்கு பின்பாக அவருடைய அவருடைய அவர் வீடு புதிய வாகனம், அவர் திருமணமாகவும் இல்லை, இந்த நாங்கள் ஏற்கனவே திருமணமாகி விட்டு பெண்ணை மனைவி விட்டு விட்டார். அவருடைய புதிய வாகனம் வந்து ரோட்ல கிட்டத்தட்ட அந்த புதிய வாகனம் நிற்குது. நின்றால் நான் பார்க்கிறேன் கிட்டத்தட்ட 6 மாசம் 1 வருஷமா அந்த வாகனம் அப்படியே நிற்குது, அசைவே இல்லை. ஏன்னா அந்த வாகனத்தை இந்த நாட்களை வந்து யார் எடுத்துக்கொண்டு போகணும்? அரசாங்கம் எடுத்துக்கொண்டு போக வேணும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆனால் அந்த நாட்களில் அந்த இடத்துல இந்த வாகனத்தை இந்த நாட்களில் அரசாங்கம் அந்த இடத்துல எல்லா விதமான காரியங்களும் முடிந்தால் தான் அந்த காரியங்களை இந்த நாட்களில் தொடுவார். அவர்கள் ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே பேங்க்ல கிரெடிட்கள் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களை செய்து விட்டு தான் செய்வார். ஆனால் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நன்றாக பேசிக் கொண்டிருந்த மனுஷன் ஆனால் கொஞ்சம் முற்கோபக்கார் அப்படின்ற வேலையில பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்த வேலையிலே அவர் கடைசியாக இந்த நாட்கள் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், ஒன்றுமே செய்ய முடியாதபடி இந்த நாட்கள் அவர் இந்த நாட்கள் அங்கே மறித்து விட்டார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சோதனை சோதரி, இன்றைய நாட்களே நாங்கள் ஐஸ்வர்யங்களை இந்த நாட்களை நாங்கள் சேர்த்து வைத்து இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கையாக இந்த நாட்கள் இருக்கிறது. இந்த ஆவி எந்த நேரத்திலே இந்த சரீரத்தை விட்டு பிரியும் என்று மனுஷனுக்கு இந்த நாட்களே தெரியாத அருமையான கத்தருடைய பிள்ளைகளை, என்றால் கத்தர் தந்த தீவமாக இந்த நாட்களை இருக்கிறபடினால் நாங்கள் கத்தர் மேலே இந்த நாட்களை விசுவாசத்தை வைத்து இந்த நாட்களை நடப்போமா இருந்தால் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே செய்ய வேண்டிய காரியங்களை அவர் தன்னுடைய நாம மகிமைக்காக செய்து முடிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை குறித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்திலே அருமையான கத்தருடைய பிள்ளைகளை, நீதிமான் முதலாவது இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். நீதிமானுடைய துன்பம், நீதிமானுக்கு வருகிற நெருக்கங்கள், நீதிமானுடைய வருகிற காரியங்களை குறித்து பார்க்கிற அவர்கள் எப்படியாக அந்த நாட்களில் நெருக்கப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் சொல்லி இன்றைக்கு நான் காணக்கூடியதாக. இரண்டாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடையவர்களே, விசுவாசிகளின் நம்பிக்கை. அந்த விசுவாசிகளின் நம்பிக்கை என்று பார்க்கிற வழியிலே நாங்கள் எதிலே நாங்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு சார்ந்திருக்க வேண்டும். அதே வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையிலே இந்த நாட்களே சார்ந்திருப்போமா இருந்தால் இந்த நாட்களே நாங்கள் அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சுதந்திரிக்கிறவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களே கட்டுகிறவர்களாய் இந்த நாட்களே இருப்போம். அருமையான கத்துடையவர்களே, அருமையான அன்பு பிள்ளைகளே, பணத்தின் மேலேயோ பொருளின் மேலேயோ ஆசை வைத்த நாட்களே நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, நீதிமான்கள் துன்பப்படுகிறது நோக்கத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே நீதிமான் எதற்காக துன்பப்படுகிறான் சொல்லி சொன்னால், இந்த உலகத்திலே வருகிற இந்த சாத்தானுடைய நெருக்கல் நிமித்தம் இந்த நாட்களே அவர்கள் அங்கே புடமடப்படுகிற வேளையிலே அவருடைய விசுவாசம் புடமடப்படுகிற வேளையிலே அவள் அங்கே துன்பப்படுகிறதை பார்க்கும். அதே மாதிரி தான் விசுவாசிகள் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் இந்த நாட்களை நிலைத்திருப்பார்களா இருந்தால் இந்த நாட்களே எப்படிப்பட்ட துன்பங்களோ இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களே வந்தாலும் அவள் தப்பித்துக் கொள்வதற்கு இந்த நாட்களே தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த நாட்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோம் பண்ணுவோமா? இருக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நறுமை பிதாவை இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தையை பேசும்படியாக நீங்கள் இந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரமையா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. நன்றியோடு உங்களை சோதரிக்கிறேன் ராஜா. தகப்பனே, இந்த நாள் மாண்டவரே, இந்த வார்த்தையின் ஊடாக இன்றைய நாள் மாண்டவரே, நீதாமே நீர் இடப்படும்படி ஆட்சேபிக்கிறேன். அடியனை மறைத்து வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. தொடர்ந்து நீர் நடத்தும்படியா உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இந்த கிழமை பூராக நீங்க கூட நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. மீண்டுமா இந்த நாட்களே கத்துடைய கரந்தானே தொடர்ந்து நடத்தும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கத்திர உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
1: வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே உங்களை குடும்பத்தாரையும் ஒப்புக்கிறோம், சபையும் ஒப்புக்கிறோம். எல்லா காரியங்களிலும் கத்திரை கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக் கொண்டு நாங்கள் வாக்கு தத்துவத்தோடு பின்னதாக சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புக்கிறோம். ஆமேன்.
0: நன்றி ஐயா. மூன்று மாதத்துல சந்திப்போம் ஐயா. சனிக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை சந்திப்போம் ஐயா.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றியிலும் வாழ்த்துக்களும் ஆமேன். காட் பிளஸ். நேரங்களுடன் வேதபாட நிகழ்ச்சியிலே ஊழியர் ஜெர்மன் தேசத்துக்கு இணைந்து கர்த்தருடைய வசனங்களை எடுத்து வந்தார். வேதபாட நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக இது மூன்றாவது செய்தி நினைக்கிறேன். துதி ஆராதனை கர்த்தருக்கின்ற தலைப்பின்களே மூன்றாவது செய்தி கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தர் கரத்திலே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறு ஒலிப்பில் கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும் கதிர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கதிரை கணத்திலே போய்ப்போம்.
2: ஆமேன்.
1: வாழ்த்துக்களையும் கூறுவோம், விடைபெறுவோம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடன் தேவ ஊழியர் குலேந்திரன் அவர்கள் இணைவார்கள். சற்று தாமதமாக இணைவதாக கூறியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருவார். ஆயத்தமாகவும் அதுவரையும் ஓரிரு பாடல்களை இணைவோம். ஊழியர் இணைவார். ஆமேன்.

0: பேசுகிறோட்டம்மா.
1: வழி
0: நடத்துவாராக, ஒவ்வொரு ஜபங்களிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜபங்கள் முன்னதாகவே கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. God bless you. Amen.
1: இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளை எங்களுக்கு காண்பித்ததுக்காக நன்றி, நன்றி, நன்றி. இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களை சுத்த கிருபையாகப்பனே. அந்த நிர்மூலமாகாமல் காக்கிற அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஆகிய எங்களை நீங்க மறக்காமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. எங்கள் நினைவுகள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆட்கொள்ற பரிசுத்தாவியானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமை எங்களுக்கு தந்ததுக்கு, அப்பாண்டு கூப்பிடத்தக்க அந்த உரிமையை தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த உரிமையை உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒருவரும் போட்டெடுத்து விடாதபடி ஆண்டவரே வழி நடத்தவில்லை பரிசுத்தாவியானவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பெந்தவனே, இந்த நேரத்திலே ராஜா இந்த சங்கம மொழியலையில் இணைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களோட விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக, பெரிய அழைப்புக்காக, அழியாத அன்புக்காக, மாறாத மகிமிறந்த மாட்சி மிணர்ந்த அன்புக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. என்ன நோக்கத்துக்காக உங்களோட சாயலாக எங்களை சிருஷ்டித்தீங்களோ ராஜா, என்ன நோக்கத்துக்காக உங்களோட பரிசுத்த ரத்தத்தால் உங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தினீங்களோ, அந்த நோக்கத்தை மட்டுமல்ல எங்களோடு கடைசியில் இருப்பேன் என்று வாக்கு தந்த பரிசுத்தாவியானவரே, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரே, அந்த நோக்கத்தை எங்களோட வாழ்க்கையில் நீங்க நிறைவேற்றி ஆண்டவரே, நீங்க எங்களோட வாழ்க்கையில் எங்களோட செய்கைகள் செய்கைகள் பேச்சுக்கள் ஒவ்வொன்றிலும் எங்களோட சிந்தனையிலும் கூடி நீங்க தான் மகிமைப்பட வேண்டும். மகிமைய விரும்புற தகப்பனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கிற மகிமையின் துதியையும் கனத்தையும் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜா உலகத்தில் இந்த பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ பதவிக்கோ இடம் கொடுக்காதபடி உங்களை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கத்தக்கதாக எங்களை நீங்க வழிநடத்த, எங்களை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. பரிசுத்தாவியானவரே எங்களை இடகட்டி வழிநடத்துங்கோ. அபரத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, பரிசுத்தாவியானவரே உங்களால் எல்லாம் கூடும் என்று வாக்கு தந்த பரிசுத்தாவியானவரே உங்களோட பிள்ளைகளாகிய எங்களை நீங்கள் இடகட்டி ஆண்டவரே வழிநடத்துங்க. இந்த உலக பொல்லாத உலகம் மிச்ச நிறைந்த பாவம் உலகத்தில் இருக்கிறோம் ராஜா. உங்களுக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் எந்த பாவத்துக்களையும் அடிமையாய் போய்விடாதபடி, விசேஷமாக எங்கிற சிந்தனைகள் கூடி போய்விடாதபடி உங்களோட பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவன் உள்ள ஜீவாதிபதியே, உயிரோடு இருந்தவரை, உயிரோடு எழுந்திருக்கிறவரு, உயிரோடு இருந்து இன்னும் பிறந்து பேசுகிறவரே, உங்களோட பிறந்து பேசுதல் கூட ஆக எங்களை காத்துக்கொள்ள வேணும், காக்க வல்லவர் காத்துக்கொண்டு வாரீங்கள். அதற்காக உங்களுக்கு நான் சொல்லுகிறோம். விசேஷமாக தகப்பனே உங்களோட ஊழியத்தை செய்து, ஊழியத்தை பொருட்படுத்து, ஊழியத்தை செய்கிறோம் என்று ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் இடகட்டுங்கோ ராஜா, இடகட்டுங்கோ. அப்பா நீங்க தான் அவர்களை காண்கிற தேவன், அவர்களை எல்லாவற்றையும் அழைத்த தேவன், அபிஷேகம் பண்ண தேவன். இந்த அபிஷேகத்தை அவர்கள் இந்த உலக பிரகாரமான பேருக்கோ பொண்ணுக்கோ ஒளிக்கோ இடம் கொடுத்து அந்த அபிஷேகத்தை போட்டு அடித்து விடாதபடி பிள்ளைகளை சாத்தான் எங்கு விழுத்தலாம் என்று பகதேடிக்கொண்டிருக்கும் இந்த காலத்தில் அதற்கு அடிமையாய் போய்விடாதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றே மகமப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு ஊழியக்கார அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா, இடகட்டி வழிநடத்துங்கோ. எத்தனையோ ஆத்மாக்கள் பின்வாங்கி போய்கொண்டிருக்கிறார்கள் அப்பனே, ஆண்டவரே எங்கிற கண்களாலே காண்கிறோம், காதுகளாலே கேட்கிறோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். பின்வாங்கி போன ஆத்மாக்களை நீங்க மறக்க மாட்டீங்க, மன்னிப்பீங்க. உலக பொருளுக்காக, பணத்துக்காக, பதவிக்காக அந்நிய நோங்களில் எல்லாம் இணைக்கப்பட்டு பின்வாங்கி போகிறார்கள் ஐயா. அடிவரை இதை கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது நாங்கள் படும் வேதனை உங்கள் ஒருவருக்கு தான் தெரியும். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத உங்களிடத்தில் கேட்கலாம், எல்லாவற்றையும் உங்களிடத்தில் சொல்லலாம், எல்லாவற்றையும் நாங்கள் கேட்கிற அந்த சங்கம மொழியில இணைந்திருந்து உங்கள்ட கேட்கிறோம் ராஜா. உங்களால் தான் போன ஆத்மாக்களை தொட முடியும். திரும்பவும் அவர்களும் கூட உங்களை நேசிக்கிறவர்களாக, உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, தக்கத்தக்கதாக எங்கெங்கெல்லாம் பின்வாங்கி இருக்கிறார்கள் உங்களோட பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி மறுபடுத்துங்க ராஜா. உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கும் எங்கோத்திருக்கும் ஆண்டு விரைந்தபடி ஆன செய்திகளை கேட்டு நாங்கள் மனவேதனையோடு ஒருவரோடும் கதைக்க முடியாதான உங்களோடு எல்லாவற்றையும் கதைக்கலாம். நாங்கள் கேட்பதற்கு மேலாக செய்ய வல்லவர். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று வாக்கு தந்த தேவன் கேட்டு ஆசீர்வாதத்தை ஆண்டு பிரபஞ்சத்தில் இருந்த பிள்ளைகளை தொட்டு குணமாக்கின தேவன் எத்தனை செய்த தேவன் அதே போல் ஆண்டவரே பின்வாங்கி போன பிள்ளைகளையும் தொட்டு திரும்ப உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக உங்களோட வரிகையில் ஈடுபடத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழிகளை அன்பிந்தவனே, காலையோட இதுவரை நேரம் நீங்க தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. எத்தனையோ தடைகள் வந்தாலும் உங்களோட பாகத்தில் வந்து உங்களை துதிக்க வேணும், சோதரிக்க வேணும், விண்ணப்பங்களை விட்டு ஒப்படைக்க வேணும் என்ற மனப்பாரத்தை தந்து இந்த நேரத்தில் உங்களோடு பேசத்தக்கதாக நடத்திட தேவனே நன்றி. உங்களோட வார்த்தைகள், வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டியம் போல் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளுக்கு நியோ பிள்ளைகளை தொண்டு ஆட்டி தேட்டி குணமாய் கொண்டு வர்றதுக்காக என்ன மேலும் இந்த வார்த்தைகள் கீழ்ப்படிய அந்த விரைவால் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தையை போல ஐயா ஒரு இடத்திலும் எழுதப்பட்டதும் இல்லை, இனி எழுதப்பட போறதும் இல்லை, அப்படிப்பட்ட பரிசுத்த வார்த்தைகளை நீங்கள் ஒன்று கூட்டி பரிசுத்த வேதமாக ஒன்று கூட்டி அவைகளை நாங்கள் வாசிக்க கேட்க அனுபவிக்க ருசிக்க கீழ்ப்படிய மகமா உங்களை வாசித்து மகமப்படுத்தத்தக்கதாக அவள் நடத்தி கொண்டு வார வார்த்தைக்காக வாசிக்கப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு சொல்லுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். தொடர்ந்து பாடலுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ ஒத்துழைப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்கள குடும்பங்களை ஆசீர்வதிங்க தரப்பினே. அவர்கள் இதையும் சுயத்தில் செய்து விடாதபடி கூட பார்த்தில் இருந்து விண்ணப்பத்து ஆண்டுதாக நீங்கள் அவர்களை பரிசுத்தாவியா நிறைவேல் நடந்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி தகப்பனே நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே, சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி சகோதரன் மனவாஞ்சி நிறைவேற்றி இத்தனை வருஷகாலமாக கணவனும் மனைவியுமாக கைகூத்த வண்ணம் இந்த சங்கம ஒளியிலேயே நடத்தத்தக்கதாக நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக, நேரத்துக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, உதவிக்காக, ஒத்தாசைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அன்பின் தேவனே, என்ன நோக்கத்தொகோடு நீங்க தேர்ந்தெடுத்து கூட பிள்ளைகள் என்று முற்றே போட்டீங்களோ அந்த நோக்கத்தை அவட மனவாஞ்சியை நிறைவேற்றி நான் அறிந்த நான் ருசிக்கிறேன் உயிருள்ள தேவனை இந்த அன்பானவர்களின சின்ன மக்களை உங்களை அறியாதவர் ருசிக்க வேணும் என்ற மனப்பாரத்தை நீங்க கொடுத்து இந்த சங்கம மொழியலியே நீங்கள் அவருக்குடால் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. உன்ன போல் பிறனையும் நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ராஜா, நீ எங்க கொடுத்த அன்பை மற்றவர்களும் ருசிக்க வேணும் என்ற அந்த அன்பை நீங்கள் அவற்றை வாழ்க்கைகளால் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த கிருபை சந்ததியாக தொட்டு சோங்கொடுத்து அவர்களையும் கூட அந்த பாதையில் வழிநடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் செய்கிற வழிநடத்தலுக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்றி. ஆண்டு சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதிங்களும் நல்ல சோபலதையும் கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. இருக்கும் நாளெல்லாம் உங்களை மகப்படுத்தி வாழத்தக்கதாக எந்த பிளவினம் வந்து அவர்களை அணுகாதபடி கூட ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க. ஆரோடு தொடர்பு கொண்டாலும் ஆரோடு கதைத்தாலும் அயலார் மத்தியிலோ அன்பான மத்தியிலோ வேலை ஸ்தலத்திலோ இந்த சங்கம மொழிகளில் இணைவோரோடு கதைக்கும் பொழுதும் உங்களோட அன்பு ஆறாக அவர்களால் பாய்ந்து புஞ்சிடி போல் சொல்லும் வார்த்தை கூடாக அவர்களையும் நீங்கள் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக அவர்களுக்குள்ளும் இருக்கிற கசப்பினாக இருந்தாலே அதையும் முறுகி எடுத்துக்கொண்டு வர இருவைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தெரிவிக்கிறோம். உங்களோட ஆயுதங்களாக நீங்கள் அபிஷேகம் பண்ணி பாவிக்கிறீங்களே ராஜா. அதுக்காக நன்றி வற்றாத ஜீவன் அதையே உங்களோட ஜீவ தண்ணீர் அவர்களுக்குள்ளாக பாய்ந்து ஜீவ தண்ணீர் அவர்களுக்குள்ளால் பாய்ந்து அவர்களையும் ஆத்மாவையும் ஆசீர்வதித்துக் கொண்டு வாரதுக்காக சந்ததி சந்ததியையும் ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. அவை அன்பின் தேவனே, நீங்கள் ஏது விதத்தில் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களை நாம மாமப்படுத்தக்கதாக அவளே நீங்கள் ஒரு கருவியாக பார்த்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. என்னும் தெலப்படுத்தி உங்களுக்குள் நல்ல ஞானத்தை கொடுத்து ராஜா வெற்றியோடு நடத்தத்தக்கதாக நீங்க நீட்டி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல் மகனுக்காக, மருமகளுக்காக, விசேஷமாக கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக, வாழ்க வயதில் வந்து கொண்டிருக்கும் அந்த பேர பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம். உதரத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டு இருந்த பேர பிள்ளைகளுக்குடாக ஆண்டு உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக, உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி நீங்க நடத்தி கொண்டு வர நன்றி. அவர்களை மாற்றுவரே கனிதருந்து ராஜஸ்வரி போலும் பலன் கொடுக்கும் ஒலிவ பெற கண்டுகள் போலும் நீங்கள் ஆசீர்வதிக்க வல்லவர். அதுக்காக ஆசீர்வதித்துக் கொண்டு வாரீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மகனையும் மருமகளையும் ஆசீர்வதிங்கோ, அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கோ ராஜா. எங்கெங்கப்பட்டாலும் ஆண்டவரே அவர்களோட வாழ்க்கையிலும் உங்களுடைய அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்களை ஒளியாக வைத்து பாவிக்க உங்களால் முடிவு சேரக்கூடாது. ஒளியில் வாசம் பண்றீர்கள் இயேசுவே, உங்களுடைய ஒளி அவர்கள் சூழ்ந்த மக்களை தொடத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவர். அதுக்காக நன்றி. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள், அந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலைகள், ஐக்கியப்படும் ஐக்கியம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்கும். ஒரு பெரும்பகரத்தினால் தாங்கி காத்து சத்தத்தினால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளும் ராஜா. சங்கார தூதன் கிட்ட வராதபடி முத்திரை போட்டு காத்துக்கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல ஐயா, சகோதரன் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள், ஐக்கியப்படும் இடங்கள் ஒவ்வொன்றையும், சபையில் சமுதாயம் ஒவ்வொன்றையும் ஐயா, ஆண்டு வேலை ஸ்தலம் ஒவ்வொன்றையும் மகளையும் எல்லாரையும் ஐயா ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க. தர்ப்பிணி சத்ராதியான அண்ணுகாதபடி ரத்தத்தால் முத்திரை போட்டு மட்டும் காத்தது போல் இன்னும் காத்துக்கொள்ளுவீங்க. காக்க வல்லவரையும் குளை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். என்ன அன்பின் தேவனையும் கூட அன்பை என்னென்ன விதமாக இந்த சங்கமும் ஒலிகளை கூடாக மட்டுமல்ல என்னும் என்னென்ன விதமாக உங்களை அறியாதவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்ச மனதில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வாஞ்சையும் ஐயா உங்களோட நேரத்தில் நீங்கள் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றி என்னும் அன்பின் தேவனே, ஒரு ஒன்றும் வேண்டாம். உங்களை அறியாத மக்கள், பிரபஞ்சத்தில் வாழும் மக்கள், அன்பானவர் சகோதரர்கள் சந்ததியினர் ஆரா இருந்தாலும் அயலார் ஆரா இருந்தாலும் அவர்களும் உங்களை அறியத்தக்கதாக இவர்களை ஆண்டவரே அபிஷேகம் பண்ணி ஆண்டு இருந்த அபிஷேகம் அவர் சிவசன்மையில் இருந்து விட்டப்பட்டு மற்றவர்களின் தொட்டு குணமாக்க வல்லவா இருக்கிறதுக்காக அபிஷேகநாதனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க தரப்பினே. நம்பின்றவனே, இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த சங்கம மொழிகளில் வந்து உங்களுடைய அன்பை பெருமாறு இருக்கும் பிள்ளைகள் ஒருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். செய்தியை கொடுக்க போற தாசனுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவர் நேரத்துக்கு வந்து ஆண்டவர் செய்தியை கொடுக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. சுயத்தில் பேசிவிடாதபடி அவர் பெருசுத்தாவியானவரே அவருக்குள்ளால் நீங்க பேச போறதுக்காக அவர் கேட்டுத்தனியோ பிள்ளைகளுடைய மனம் மாறத்தக்கதாக, எத்தனையோ பேர் மனம் மாறத்தக்கதாக ஆன நல்ல செய்தியை நீங்கள் அவர்களால் கொடுக்க போறதுக்காக நன்றி சொல்லுவோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவர் சபையை ஆசீர்வதிங்க ராஜா. என்னமே எந்தெந்த பிள்ளைகள் பாடலுக்குடாகவோ துதிக்குடாகவோ ஆண்டவரையும் உங்களை மகப்படுத்த வேணும் கேளுதல் எதுக்கு அவர்களையும் நீங்க பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கோ ராஜா. எங்களுக்கு இப்படி சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று நன்றி உள்ளவர்களாக எந்த விதத்திலும் பெருமைப்படாதபடி தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களால் பாவிக்க முடியும். பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் ஐயா உலக தலைவர்கள் எல்லாருக்காக நாங்கள் உங்களுக்கு வேண்டி வருகிறோம். அந்த தலைமை தகுதியை நீங்கள் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களை நேசிக்கும் ஆண்டையர் சகோதரர்களை பொறுப்படுங்க ராஜா. அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி உங்களை பாதத்தில் தரித்திருந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கத்தக்கதாக அவர்களை உணர்த்தி நீங்க தான் வழிநடத்த முடியும். அந்த தேசங்களை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களை ஆராதிப்புக்கு தடைகள் இல்லாதபடி உங்களோட சத்தியத்தின் படி உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களோட சத்தியத்தின் படி அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக ஒவ்வொரு உங்களோட நேசிக்கும் தலைவர்களையும் நீங்க விடகட்டி வழிநடத்துங்க ராஜா. விடகட்டி வழிநடத்து, நீங்க தான் மகாபிரிய தலைவர் ஐயா. இவர்களுக்கு தலைவர் பீடத்தை கொடுத்தவரும் நீங்க தான் தகப்பனே. அதை அவர்கள் உணர்ந்து நடக்கத்தக்கதாக அந்தந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் வார்த்தைகள் மறைக்கப்படாதபடி வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு தேசத்து தலைவர்களையும் பொருட்படுத்து ஆண்டவரே உங்களை வழிநடத்த முடியும். உங்கள் விசேஷமா உங்களை நேசிக்கும் தலைவர்கள் பொறுப்படுத்து வழிநடத்துங்க ராஜா. ஆண்டவர் கோலந்த மாறுபாடமான உலகத்தில் வாழுகிறோம் ராஜா. இந்த வருங்கால சந்ததி வழிதப்பி போய்விடாதபடி அவர்களை அவர்கள் வாழ வழியை வகுத்து கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும், உணர்த்தி வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனும் அன்பின் தேவனே, என அதைகளுக்கு ஆகும்பு விதவுகளை நேசிக்கிற தேவனே, ஆண்டவரே அநாதைகளுக்காக உங்கள் வருகிறோம். இந்த அநாதைகள் மத்தியில் அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒற்றதற்காக ஆண்டவரையும் கூட அன்பை பெருமாற வேணும் என்று எவ்வளோ வசதிகளை விட்டுட்டு ராஜா ஆண்டவர் போயிருந்து கூட அன்பை பகிர்ந்து கொள்ளும் அநாதைகளை மத்தியில் ஊழியம் செய்யும் ஊழியக்காரருக்காக உங்கள் அண்டை வருகிறோம். எவ்வளோ ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் உட அழைப்புக்கு கீழ்ப்படைந்தவர்கள் உங்களுடைய அன்பை அறிய வேணும். உன்னை போகல் பிறந்த நேசி என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து ஆண்டவரே உலகத்தில் போயிருந்து உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே நீங்கள் ஓநாய்களுக்குள் அனுப்புறீங்கள் ராஜா. அந்த ஓநாய்கள் அவர்களை பச்சிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. எப்படி அமெரிக்கா தேசத்திலிருந்து எத்தனையோ வருஷ காலங்களுக்கு முதல் ஆண்டவரே இந்த மிஷனரி மேல் ஆண்டு உங்களை அன்பு சித்தம் அவர்கள் மேல் அவர்களின் மனதில் பேரத்தை போட்டு ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்த தேசத்துக்கு வந்து உங்களுடைய அன்பை என்னென்ன விதமாக பங்கிட்டார்கள் ஐயா. அது கூடத்தான் எத்தனையோ ஆத்மாக்கள் படித்து முன்னேறி வரத்தக்கதாக அந்த கொடுத்து நீங்க வசதியை கொடுத்தீங்களே, வழியை திறந்தீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. ஆங்கிலம் இங்கிலீஷ் படிக்கத்தக்கதாக வசதியை வழியை திறந்தவர்களால் அவர்களை பாவித்தீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லும். தங்களுடைய ஜீவனை ஒரு பொருட்டு நன்னாதபடி எவ்வளவு வசதியாக இருந்தவர்கள் அந்த சூடான இடத்தில் கால்நடையாக நடந்து நடந்து கூட அன்பை வெளிப்படுத்தினார்களே ராஜா. அதுக்குடாக எத்தனை கோடி மக்களை நீங்க தொட்டீங்கள், எத்தனை கோடி மக்களை தொட்டீங்க. இன்றும் வரையும் அந்த மிஷன் ஸ்கூல் என்றும் அந்த வைத்தியசாலைகளில் நடக்கத்தக்கதாக நீங்க செய்தீங்கள் ஐயா. உங்களுடைய அப்பனுக்கும் கூட பிள்ளைகளை நீங்கள் அழைப்பை கொடுத்து அர்ப்பணிப்பு கூடாக தங்களை தாங்களை வெறுத்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினதுக்காக அவர்கள் செய்த ஊழியத்துக்கூடாக இன்றைக்கு சந்ததியாக உங்களை அன்பர் சுத்தி அதிகாரங்களை பெற்று படுத்து பட்டம் பெற்று ஆண்டவரே எல்லாரும் வாழத்தக்கதாக நாங்களே உங்களை அறியத்தக்கதாக நீங்க செய்த பெரிய அந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். இப்படி ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை வசதியான இடங்களை விட்டு எல்லாம் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரையே காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக நைஜீரியா தேசம், ஈரான் தேசம், ஈராக் தேசம், இப்படிப்பட்ட இடங்களில் போய் உங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து காத்துக்கொள்ளுங்கோ. அவர்கள் உங்களோட அளவுக்கு படிந்து ராஜா எத்தனையோ பேர் இருக்க இடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடத்தை அமைத்து கொடுக்க வேணும். உடுப்பு இல்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுக்க வேணும். உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேணும். தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் தண்ணீரை தோண்டி தண்ணீர் வகங்களை தோட வேண்டும் என்று போயிருந்து அன்பை செய்த ஊழியக்காரரை ஒவ்வொருவரே நீங்க பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்களுக்கு எந்த கஷ்டம் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை சுதந்திரமாக ஆராதிப்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்து அந்த சுதந்திரத்தை ஆண்டவரே சாசானவன் அழித்து போடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்கோ ஆபா, உங்களால் தான் காத்துக்கிட்ட தேசத்தில் இப்படியான நெருக்கங்கள் இருக்கங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அந்த தேசங்களை மக்களை நீங்க பொருட்படுத்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பிந்தவனே, இந்த இலங்கையில் நீங்கள் உண்டு பண்ணினாக மக்களை நீங்கள் உலகம் முழுவதும் சிறக்க பண்ணினீங்களே. உங்களை அறியாமல் பிரபஞ்சத்திலிருந்து ஆண்டிய மக்களை உங்களை ரசிகராக ஏற்றுக்கொண்டு ஒரு ஊழியத்தை செய்யத்தக்கதாக அபிஷேகம் பண்ணினீங்களே. தத்துவத்தை கிரகங்களால் கண்டு உங்களை துதிக்கத்தக்கதாக சிறந்திருந்தனே. என்னும் அவர்களை அந்த உங்களை ஏற்றுக்கொண்ட புரிய சந்ததி ஒவ்வொருவரையும் சந்ததி சந்ததியாக பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க ராஜா. வருங்கால சந்ததிக்கும் ஆண்டவரே வாழத்தக்க வழி வசதிகளை வாழ்வ சந்ததிக்கும் நீங்கள் கொடுத்து காத்துக்கொள்ளுங்கோ. அவர்கள் வழிதப்பி போய்விடாதபடி ராஜா, இந்த உலகாசபாச இச்சந்து டெக்னாலஜிக்கு அடிமையாகி போய்விடாதபடி இந்த வருங்கால சந்ததிகளை நீங்க தூக்கி எடுத்து உங்களுக்கு அந்த ஆயுதப்படுத்தி உங்கட வழியில் மீது உள்ள வழியில் கிருபை வந்த சித்தத்திலும் அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே அப்பா, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த வருங்கால சந்ததிக்காக வருகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு படுத்து பட்டம் பெற்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று இறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு மனம் சோர்ந்து போகாதபடி பின்வாய்க்கு போய்விடாதபடி அவர்களுக்கு உங்களால் தான் ஐயா வேலை வாய்ப்பை காண்பிக்க முடியும். அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்க உங்களால் முடியும். நீங்க தான் கொடுத்தீங்க, ஞானம் கொடுத்தீங்க, பறிக்கப்பட்ட பிறத்தக்க வசதியை கொடுத்தீங்கள் என்று நன்றி உள்ளவர்களாக இருந்து பின்வாங்காதபடி ஆசீர்வாதம் உள்ளவர்களாக குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், ஐக்கியப்படும் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நண்பின் வாழ்க்கை துணைக்காக இங்கிணிக்கும் பிள்ளைகளுக்காக உங்களண்டில் வருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் அவர்களுக்கு நல்ல பொறுமையை கொடுத்து ஏற்ற நேரத்தில் அப்பா உங்களோட பரலோகத்தில் நீங்கள் எதை நிச்சயத்து வைத்திருக்கிறீங்களோ அதை வெளிப்படுத்துங்க ராஜா. உங்களுக்கு பிரியம் இல்லாமல் கால் அடுக்கு எடுத்து வைத்து விடாதபடி உங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அடிமையாகி வைக்க நேசித்து ஆண்டவரே அவர்களை நீங்கள் ஒரு சன்னிதானத்தில் ஒரு மாம்சமான வாழ்க்கையில் நீங்கள் மகமப்பட வேண்டும். பொறுமையோடு பெற்றாரும் அந்த பிள்ளைகளும் சென்று உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்து உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் ராஜா. எப்படியாக நமக்கு வாழை நீங்க கொடுத்தீங்களோ அதே போல் ராஜா இந்த பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்ற துணியாக அமைவாலை நீங்க காட்டி வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்ல தேவனருக்காக உங்களை துதிக்கிறோம். பலவிதமாக சுவீனமாக டாக்டர்ஸால் கைவிடப்பட்ட ஜாதி என்று கைவிடப்பட்ட இருக்கும் ஆத்மாக்களுக்காக உங்களை வருவோம். நீங்க பரம வைத்தியன் என்றவா, பரிகாரியான தேவன் இல்லவா, உலக பிரகாரமான டாக்டர் வைத்திய கைவிட்டாலும் நீங்கள் கைவிடாதபடி இந்த உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு அற்புத ஜீவத்தை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா, உங்களால் வழிநடத்த முடியும். ஆண்டவரே, அந்த வைத்தியம் படித்து பட்டம் பெற்றும் கூட அந்த வேலையை சேர்ந்த சகோதரிக்கு 42 வயது அந்த சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்து ஆண்டவரே, அந்த 4 வயது பிள்ளைக்கு தாயாக திரும்பவும் அந்த பராமரிக்கத்தக்கதாகவும் கூட சேவை செய்யத்தக்கதாக ஒரு அற்புத விடுதலையை உங்களால் கொடுக்க முடியும் ஐயா. அப்பா, என்றும் உயிரோடு இருக்கிறீங்கள், உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அணியில் இருந்த சகோதரனுக்காக உங்களை உங்களுடைய சித்தமான ஐயா, நீங்கள் தினம் உங்களோட உயர்த்தை செய்ய வேண்டும் என்று ஓடி ஓடி செய்தன உதவி சபையில் செய்த மகன் ஆண்டவரே, என்ன பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாரையும் ஆசீர்வத்த தேவனே, என்ன அவருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து அந்த எடுக்கும் கிடைக்கும் சிகிச்சை கூடாக அற்புத விடுதலையை கொடுத்து அவரையும் ஆசீர்வத்தை தொடர்ந்து சாட்சியுள்ள தகப்பனாக, கணவனாக, ஆண்டவரே சகோதரனாக, ஆண்டவரே வாழத்தக்கதாக சபையில் ஆண்டவரே உற்சாகம் உள்ளூர் சகோதரனாக ஆண்டவரின் சாட்சியாக இருக்க கிருப செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருப செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் வீடியா என்ற சகோதரிக்காக, மிஸ்டர் செல்லத்துறைக்காக வருகிறோம், பட்னேஸ் என்ற சகோதரிக்காக இப்படி எத்தனையோ பிடி அகலப்பா ஆண்டவரே, வேதனையோடு சோதனத்தோடு இருப்பவர்கள் நீங்கள் அற்புதத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை மீட்டெடுத்து கூட பிள்ளைகள் உங்களுக்கு சாட்சி சொல்லி நடக்கத்தக்கதாக உங்களால் கிருப செய்ய முடியும். கிருப செய்ய வல்லவரே, வைத்திய வசதியை கொடுத்தது கூடாக அந்த சிக்கிட்ஸ் ஹாஸ்பிட்டல் எத்தனை சின்ன பிள்ளைகள் ஐயா சுகம் பெற்று ஆண்டவரே, என்றும் இருந்து உங்களுக்கு சேவை செய்யத்தக்கதாக கூடி நீங்க பாவிக்கிறீங்கள். என்ன வந்து அந்த வைத்தியசாலையில் நீங்கள் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, அற்புத விடுதலையை கொடுத்து, வைத்தியருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, பரலோக ஞானத்தை கொடுத்து, வெற்றியோடு அவர்கள் சோம்பெற்று வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம். பரம வைத்தியனே, பரிகாரியாரும் தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னமென்றே நாளுக்காக வருகிறோம், எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்கள் ஆண்டவரே, வேலைக்கு போகணும், ஒரு கடமைக்கு போகணும், ஒவ்வொருவரோடும் கூட இருக்கப்பா. ஓடும் வாகனங்கள், விமானங்கள், சைக்கிள் எதுவாக இருந்தாலும் அதுகளை அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கத்தக்கதாக போக்கையும் பெறத்தையும் ஆசீர்வித்து காத்துக்கொள்ளும். கடமை போனவர்களும் ஆண்டவரே சோலமாக திரும்பி வரத்தக்கதாக ஒருவரே நீங்க பாதுகாத்து, உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து விழித்திருந்து நீதி தீர்க்கிற தேவனே, உங்களுடைய நீதியின்படி பெறுதலையின் வேண்டி பாதுகாப்போடும் பகமேன் ஆவி ஒன்றும் இல்லாதபடி அன்போடு நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இந்த மீதியான சங்கம மொழியிலே நீங்க புறப்படுங்க ராஜா. அதை ஆண்டவரே, இதில் இணைந்திருந்து நாங்கள் எங்கட விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க, எங்கட மனதை துறந்து உங்களோடு கதைக்க எங்களுக்கு தந்த இந்த ஆசீர்வாதத்துக்காக, இந்த உறவுக்காக, இந்த வழிநடத்தலுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மீதியான சங்கம மொழியிலேயே நீங்க பொருட்படுத்தி உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக நீங்க என்ன விதமாக உங்களை வாமப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டீங்களோ அந்த கிருபனிறந்த சித்தத்தின்படி வெற்றியோடு கூட நாம மாமப்படுத்தக்கதாக நடத்தி முடிக்க வல்ல தேவனே, ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக உயிரோடு எழுந்திருந்து உங்களோட பிள்ளைகள் எல்லாருக்காகவும் மனக்குலத்துக்காகவும் ஆண்டவரே கண்ணோக்கி கொண்டிருக்கிறவங்க தேவனை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய் செலுத்தி உங்கள் உயிருள்ள ஜீவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
0: ஆமீன், ஆமீன். வர நேரம் இணைந்து ஜபித்தவங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கடத்திலே ஒப்புக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவும் அடுத்த வாரத்திலே திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கடத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு தனிமையின் பாதையில் செல்லுகின்ற பொழுதும் கத்தரை பாதுகாப்பின் கருந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. Amen. அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம் மாலை நேரம் ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதிரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக ஊழியர் பாஸ்டர் அஞ்சலி செல்லி இப்ரஹாம் அவர்கள் 2 மணிக்கு இணைவார்கள். அதுவரையும் ஒரு பாடலில் இணைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you, ஆமேன்.
1: Amen.

0: Let's look into our word meditation for today. Today is Thursday, 30th of July 2026, and the topic for today is You Are Divinely Favored. The opening scripture is taken from Romans 8, verse 28. And we know that all things work together for good to them that love God, to them who are called according to His purpose. Hallelujah. As a child of God, you are never without help. Even if something doesn't go as planned, the Bible says God works all things together for good for those who love Him. Where you are right now is not a mistake. God can use it for your success. Joseph was once a slave, yet the Bible says the Lord was with him. And he prospered even in difficult times. God's blessing still worked in his life. This is in Genesis 39 verse 2. Therefore, what you need is already in you. Trust the Holy Spirit. Follow His guidance and your life will always be beautiful and fruitful. Let's look into another scripture from Job 22 verse 29. When men are cast down, then thou shalt say there is lifting up, and he shall save the humble person. Hallelujah. Please repeat this after me. God's favor is upon my life, and His grace opens doors for me. Therefore, I'm surrounded with blessings, and I walk in victory every day. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை ஜூலை மாதம் 30ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு நீங்கள் தேவனுடைய விசேஷ கிருபையை பெற்றவர்கள். ஆரம்ப வசனமாக ரோமர் 8:28 பார்ப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருபோதும் உதவி இல்லாமல் இருப்பதில்லை. சில நேரங்களில் உங்களுடைய திட்டங்கள் நினைத்தபடி நடக்காமல் போகலாம். ஆனால் தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மைக்கே ஒன்று சேர்ந்து செயல்படுகின்றன என்று வேதாகமம் ரோமர் 8:28 கூறுகிறது. இன்று நீங்கள் இருக்கும் இடம் தவறுதலால் அல்ல, உங்களுக்கு வெற்றிக்காக அதை தேவன் பயன்படுத்த முடியும். யோசேப்பு ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தான், ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தான். ஆகையால் அவன் செழித்தான். கடினமான சூழ்நிலைகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் செயல்பட்டது என்று ஆதியாகமம் 39:2 கூறுகிறது. அதே போல உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் ஏற்கனவே உங்களுக்கு வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்புங்கள். அவருடைய வழிநடத்தலை பின்பற்றுங்கள். அப்போது உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் அழகாகவும் கனி கொடுக்கிறதாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். யோபு 22:29. மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். இந்த அறிக்கை திரும்ப சொல்லுங்கள். தேவனுடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையின் மேல் இருக்கிறது. அவருடைய அருள் எங்களுக்காக கதவுகளை திறக்கிறது. ஆகையால் நாங்கள் ஆசீர்வாதங்களால் சூழப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தில் வெற்றியோடு நடக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ. குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு சபை என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. ஆரம்ப வசனமாக ரோமர் 16:3-5 பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாவையும் அகிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகி என் பிரியமான எபெனத்தை வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. ரோமர் புத்தகத்தை குறிப்பாக 16 அதிகாரத்தை கவனமாக படித்தால் ஆரம்ப கால சபையை பற்றிய ஒரு முக்கியமான உண்மையை நாம் காணலாம். அது ஒரே மைய சபையாக இருக்கவில்லை. பல இடங்களில் பல்வேறு ஐக்கிய கூட்டங்கள் இருந்தன. தேவனுடைய மக்கள் வெவ்வேறு இடங்களில் கூடினாலும் அவர்கள் அனைவரும் ஒரே சபையின் அங்கங்களாக இருந்தார்கள். இதையே பவுல் ரோமர் எழுதிய நிருபத்தில் தொடக்கத்தில் தெளிவுபடுத்துகிறார். ரோமாபுரியில் இருக்கிற தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுமான அனைவருக்கும் என்று ரோமர் 1-7 வரை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாட்களில் சபைகள் பல இடங்களில் பரவி இருந்தன. வீடுகளில் சிறிய ஐக்கிய கூட்டங்கள் நடைபெற்றன. கிறிஸ்தவர்கள் பல வீடுகளில் கூடி தேவனை ஆராதித்தார்கள். அதனால் தான் ரோமர் 16:3-5 பிரிஸ்கில்லாவையும் அக்கில்லாவையும் அவர்களுடைய வீட்டில் உள்ள சபையையும் வாழ்த்தும்படி பவுல் கூறுகிறார். அதே அதிகாரத்தின் 10 அரிஸ்டபுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும், 11 கர்த்தருக்குரிய நர்சிசுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும் கூறுகிறார். இவர்கள் வெறும் குடும்பங்கள் அல்ல, பவுலின் ஊழியத்தின் உயிருள்ள வெளிப்பாடுகளாகவும் விரிவாக்கங்களாகவும் இருந்த சபைகள். இது ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது தேவனுடைய மக்கள். ஆரம்ப கால சபை பல சிறிய சபைகளாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே கிறிஸ்துவின் சரீரமாக இருந்தன. பல்வேறு கூட்டங்களாக இருந்த போதிலும் ஒவ்வொன்றும் உயிரோட்டம் உள்ளதாய் செயல்பாட்டுடனும் ஒன்றோடொன்று இணைந்தும் இருந்தது என்று வேதாகமம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பெரிய பொதுக்கூட்டங்களும் இருந்தன. அதே நேரத்தில் சிறிய வீட்டு ஐக்கியங்களிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து ஒன்றாக ஜெபித்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தார்கள். இந்த அமைப்பே சபையை வலிமையுள்ளதாக்கி அழிக்க முடியாததாக்கி உபத்திரவுகள் வந்த போதிலும் சபை தொடர்ந்து வளர்ந்தது. ஒரு கட்டிடத்தை அழிக்கலாம், ஆனால் சபையை அழிக்க முடியாது. தேவனுடைய மக்கள் இருக்கும் இடமெல்லாம் சபை இருக்கிறது. அதனால் தான் விசுவாசிகள் ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் எங்கு கூடுகிறார்களோ அங்கே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். அதுவே சபை. சிறிய கூட்டத்தின் வல்லமையை ஆண்டவர் இயேசு இவ்வாறு வலியுறுத்தினார். மத்தேயு 18:20 ஏனெனில் 2 or 3 என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். எனவே சபையை ஒரு இடமாகவோ அல்லது ஒரு கட்டிடமாகவோ மட்டும் எண்ணாதீர்கள். அதன் உண்மையான இயல்பை அறிந்து கொள்ளுங்கள். அது கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரம். அவருடைய மக்களால் ஐக்கியத்திலும் ஒருமைப்பாட்டிலும் ஒரே நோக்கத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறதாயிருக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாக இருங்கள். சபையை பலப்படுத்துங்கள், அதை வளருங்கள். அப்படித்தான் சபை வளர்ச்சி அடைகிறது. தேவனுடைய ராஜ்யம் மகிமையிலிருந்து மகிமைக்கு முன்னேறுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரமான உமது சபையின் அங்கமாக என்னை ஆக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிகளின் ஐக்கியத்தில் நான் செயலில் ஈடுபட்டு மற்றவர்களின் வளர்ச்சிக்கும் பலப்படுத்தலுக்கும் பங்களிக்கிறேன். என் மூலமாக உமது ஜீவன் வெளிப்படுகிறது. இன்று உமது ராஜ்யம் முன்னேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ.
1: ஆமென். ஆமென். தேவ ஊழியர் சகோதரி சசிகலா ருபேக்கா அவர்கள் தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே அருமையான தேவசி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சுவாதிக்கிறோம். கத்தர் ஆமீன் வார்த்தைகளுக்குடாக வழி நடத்துவாராக. தேவையை வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன், ஆமீன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் இனி இருப்பது ஊழியர் பாஸ்டர் அண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் இணைகிறார்கள். அவரை வரவேற்போம்.
2: Recording in progress.
1: Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். கத்தருடைய வார்த்தைகளை பெற்று எங்களுக்கு அனுப்பி தருகிறார். அந்த வகையிலே கேளுங்கள். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க, அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நீங்கள் இவற்றை மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். நீங்களும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வாங்கியோடு ஊழியர்கள் எடுத்து வருகிற தேவ செய்தி, பிரசுத்தாவியானவர் கொடுக்கிற வார்த்தை உங்களை தெளிவுபடுத்தும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் தேவ ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். அவருடைய சபையையும் அவரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் நமக்காக எடுத்து வருகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நம் ஊழியரையும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே எங்களுக்காக எடுத்து வருகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்க பாஸ்டர்.
3: ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இன்னையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை கைவிடவில்லை, எங்களை அவர் விட்டு விலகவில்லை. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த வேலை காப்போம். அன்பு நீர் எங்களை கைவிடாத தேவனாய், விட்டு விலகாத தேவனாய், எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய், நன்மை செய்கிற தேவனாய், மீட்கிற தேவனாய், மீட்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். இன்றைய நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை மீட்பிக்கட்டும், பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் படிப்போம், வாசிப்போம். 1 John 4:2 நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள், இது மிகவும் மிக மிக முக்கியமான காரியம். எப்படியாய் நாங்கள் தேவனுக்குள் செயல்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் சபையாய் நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இங்கே நாங்கள் பார்க்கலாம். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறிய, இதை யாராவது அறிக்கை பண்ணினால், அப்படி தவறாக அறிக்கை பண்ணினால், அல்லது இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதுதான் தவறான ஆவி என்று நினைக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே அவர் செய்து முடித்தவைகளையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அவருடைய மாமிச சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய சாபங்களை அவருடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய எல்லா விதமான நோய்களையும் என்ன செய்தார், சரீரத்திலே தழும்புகளாக சரீரத்திலே அவர் என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். எங்களுடைய எங்களுக்காக சிந்தப்பட வேண்டிய இரத்தத்தை சரீரத்தின் மூலமாய் சிந்தினார். எங்களுக்காக சரீரம், ஆட்டுக்குட்டி என்கின்ற ஒரு சரீரம் பலியாக்கப்பட வேண்டி இருக்கிறபடியால், அல்லது மறிக்க வேண்டி இருக்கிறபடியால், அவர் சரீரத்திலே, அவருடைய சரீரத்திலே எங்களுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கினார். ஆமென். ஆகவே இது மற்றவர் ஒருவருக்கு எழுதப்பட்டது அல்ல, அல்லது இன்னொரு சமயத்தார் இயேசு கிறிஸ்துவை, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற அவர்களுக்குரிய வார்த்தைகளும் அல்ல. இது நமக்குரியது. நாங்கள் இவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? என்னுடைய பாவம் அவர் மேல் சென்றபடியினால் நான் பூரணமாய் விடுதலை ஆகிவிட்டேன், இனிமேல் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேனா? என்மேல் இருக்கிற சுகயினம் அவருடைய சரீரத்திலே போனபடியினால் நான் இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேனா? அப்ப சரீரத்திலே வந்த மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாமிசத்தில் வந்த இயேசு மூலமாய்த்தான் என்னுடைய மாமிச கிரியைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. ஆமென். நான் விடுதலையாக்க பட்டிருக்கிறேன். அப்ப அப்படியாக நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்பது மிகவும் அவசியம். அவரே எனக்கு நீதியும், அவரே எனக்கு பரிசுத்தமும், அவரே எனக்கு விடுதலையும், அவரே எனக்கு ஞானமும், அவரே எனக்கு அறிவுமானார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். என்னெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே தேவை இருக்கிறதோ அல்லது விடுதலை வேண்டுமோ, எந்த ஏரியாவில் எல்லாம் எனக்கு விடுதலை வேண்டுமோ, அவை எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கும்படி, என்னை உயிரோடு எழுப்பும்படி, மீட்கும்படி அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். ஆமென். மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத என்றால் இப்படிப்பட்ட அறிவில்லாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல என்றால் அநேக வேலைகளிலே நாங்கள் சந்தேகப்படுகிறோம். அநேக வேலைகளிலே இதை தேவன் செய்து முடித்தாரா? அப்படி அவர் செய்து முடித்திருந்தால் ஏன் நான் இன்னமும் இப்படியாக இருக்கிறேன் என்றுதான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இப்படியான கேள்விகள் தோன்றுகிறது. அநேக வேலைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் தான் நினைக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அப்படியான சிந்தனை பிசாசினிடத்திலிருந்து வருகிறோம். பிரியமானவர்களே, பல வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து விட்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். தொடர்ச்சியாக நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, ஜெபித்துக் கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக காலை மாலை என்று சொல்லி என்ன செய்வேன், தேவனை தேடுகிறவனாய் இருக்கிறேன். முழு நேரமும் ஆண்டவரை தேடுகிறவனாய் நான் இருக்கும் பொழுது அந்த காரியம், நான் எந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டு இருந்தேனோ அந்த காரியங்கள் தாமதமாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே, நான் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கிறேன், அப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே சிந்தை வருகிறது, இவ்வளவு காலமும் தேவனை தேடி எனக்கு என்ன நன்மை, என்ன நன்மை நடந்தது, நான் எதிர்பார்க்கிற பிரேக் த்ரூ விடுதலை எனக்கு இன்னும் வரவில்லையே, நான் இவ்வளவு காலமும் தேவனுக்கு உண்மையாயிருக்கிறேன், உத்தமனாயிருக்கிறேன், தேவனை தேடுகிறேன், வேத வசனத்தை படிக்கிறேன், இப்படியெல்லாம் நான் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லையே என்கின்ற ஒரு எண்ணம் நான் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய சிந்தையில வந்தது. தூக்கத்தை விட்டு எழுந்த பொழுது அந்த சிந்தையினால் சோர்வடைந்து போனேன். அப்ப கவனியுங்கள், அநேக வேளைகளிலே இப்படியான சிந்தைகள் நமக்குள்ளே வந்து கொண்டுதான் இருக்குவே. அப்ப நான் சோர்ந்து போய் இருந்த பொழுதிலும் அந்த ஈவினிங் வந்து நான் என்ன செய்தேன், ஒரு சர்ச்சுக்கு அங்கே நான் கடந்து சென்றிருந்தேன். அங்கே கடந்து சென்றிருந்த பொழுது அங்கே தேவன் என்னோடு பேசினார், தீர்க்க தரிசனமாய் பேசினார். அந்த புதகர் மூலமா, மகனே தோர்ந்து போகாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உளவாய் தேவனை தேடியும் எனக்கு ஒன்றும் சம்பவிக்கவில்லையே என்று நீ நினைக்கிறதாக நீ நினைக்கிறாய், ஆனால் சத்துரு உன்னோடு பேசினார் என்று அவர் மூலமா எனக்கு தீக்க தரிசனம் வந்து, அப்பொழுதுதான் எனக்கே தெரியும் இது வந்து என்னுடைய நினைவுகள் அல்ல, பிசாசு இப்படியான நினைவுகளை எங்களுடைய இதயத்திலே போட்டு எங்களை என்ன செய்கிறான், எங்களை சோர்வடைய பண்ணுகிறான். அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு அதிகமாய் ஜெபிக்கிற பிள்ளைகள், அதிகமாய் வேதம் படிக்கிற பிள்ளைகள், உண்மையை சொல்ல போனால் உண்மையா உத்தமமாய் இருக்க

அந்த மணி இல்லாமல் போகும் வரைக்கும் தேவன் தாமதா என்ன செய்தார்? பொறுமையா இருந்தார். ஏனென்றால் மணி இருக்கும் பொழுது தேவன் கிரியை செய்திருப்பார், ஆனால் என்னிடத்தில் இருந்த மணிதான் எனக்கு உதவி செய்தது என்று நான் நினைத்திருப்பேன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காதிருந்திருப்பேன். மாத்திரமல்ல, தேவன்தான் இதை செய்தார் என்ற நிச்சயமற்றவனாய் என்னை நம்புகிறவனாய் நான் இருந்திருப்பேன். ஆனால் என்னிடத்தில் இருந்த மணி, அநேக வேளைகளிலே தேவன் தாமதிக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம், அது தவறு. ஆனால் தேவன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் என்னிடத்தில் இருக்கிற மணி ஜீரோ ஆகும் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் எந்த நிமிஷம் அது 40 ரூபா வந்துச்சோ, 40,000 இருந்து 40 ரூபா வந்துச்சோ, அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னாண்டவரே, 40,000 இருக்கேக்க போன்று சொல்லாம, இப்ப 40 ரூபா இருக்கேக்க போன்று சொன்னால் நான் எப்படி போவது என்று கேட்கும் பொழுது, நான் போன்று சொல்லும் பொழுது உன்னிடத்தில் 40 ரூபா இருக்கின்ற எனக்கு தெரியாதா, நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொன்ன. அப்ப கவனியுங்கள், தேவன் ஏதோ ஒரு காரியத்திலே தேவன் நாங்கள் எதிர்பார்க்கிற ஜெபிக்கிற காரியம் தடையா இருக்குமானால் அதற்கு தேவன் காரணம் அல்ல, நாங்கள் தான் காரணம். எனக்கு நான் தான் காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் தேவன் சொன்னார், உன்னுடைய நீ போகிற நாளை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் அதை நான் உனக்கு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நீ நாளை பார்த்து கொண்டிருப்பாய், என்னை அல்ல. அப்ப அநேக வேளைகளில் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் என்று நாங்கள் தேவனிடத்தில் கேட்கிறோம். தேவன் வெளிப்படுத்தினால் என்ன நடக்கும் என்று சொன்னால், இன்ன நாள்ல இது நடக்கும் என்று சொல்லி எப்பேடா அந்த நாள் என்றுதான் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போமே அல்லாமல், தேவனோடு உறவு வைக்கிறவர்களாய், அவரோடு கட்டப்படுகிறவர்களாய், நாட்டப்படுகிறவர்களாய், அவருடைய குணாதிசயத்தில் நிரம்புகிறவர்களாய் இருக்க மாட்டோம். இப்ப ஒரு வேலை வேணும் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வேலைக்காக தேவன் மேன்மையான ஒரு வேலையை, மேன்மையான ஒரு பதவியை ஏற்படுத்தி இருப்பாரான். இந்த நாளிலே நீ இன்ன பதவிக்கு வருவாய் என்று சொல்வது தேவனுக்கு ரொம்ப ஆசை. பாருங்க, சின்ன சாமுவேலோட தேவன் என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நிச்சயமாய் எங்களோடு பேச விருப்பமாய் இருக்கிறார். ஆனால் நான் அவர் அதை சொல்வாரானால் நாங்கள் அவர் மேல் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், அவர் மேல் நாங்கள் வைக்க வேண்டிய போக்கஸ் வைக்காமல் நாங்கள் எங்கே எங்களுடைய போக்கஸ் எங்கே மாறுகிறது, என்னத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அதை நோக்கி, இன்னும் ஒரு மாதத்திலே நான் போய்விடுவேன், இன்னும் ஒரு மாதத்திலே எனக்கு இவைகள் கிடைக்கும், இன்னும் ஒரு மாதத்திலே நான் சரிவரும் என்று சொல்லிவிட்டு நான் இப்பொழுது அதை நோக்கி செயல்படுகிறவனாய் இருப்பேனே அல்லாமல், தேவனை நம்பி அவரை நோக்கி போகிறவனா இருக்க மாட்டேன். அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்களானால் ஆபிரகாமே புறப்பட்டு வா என்று தான் சொன்னார். ஒழிய என்ன சொல்லல, எங்க அடுத்தடுத்து எங்கெல்லாம் போய் சேரணும் என்று எதுவுமே சொல்லல. ஏனென்றால் அப்பொழுதுதான் நாங்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்போம். எவ்வளவுக்கு அவரை நோக்கி பார்க்கிறோமோ நம்முடைய வழிகள் பிரகாசமாயிருக்கும், நம்முடைய முகங்கள் பிரகாசமாயிருக்கும், நம்முடைய ஜீவன் பிரகாசம் உள்ளதாயிருக்கும். அவ்வளவுக்கு அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் நம்மால் தண்ணி கொடுக்க முடியும். அவரோடு நாங்கள் இணைக்கப்படாமல் இருப்போமானால் நம்மால் தண்ணி கொடுக்கவே முடியாது. அப்ப அவரோடு இணைக்கப்படும்படி தேவன் விரும்புகிறார். தேவனால் எங்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் சொல்ல முடியும். இந்த நாளிலே நீ இது செய்வாய், இந்த நாளில இது உனக்கு நடக்கும் என்ற எல்லாமே தேவனால் சொல்ல முடியும். அப்படி தேவன் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லுவாரானால், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவாரானால், நாங்கள் அதை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு தேவனை விட்டுட்டு நாங்கள் அதே

0: சாஸ்திரம் பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் செய்கிறார். தேவனிடத்தினை வெளிப்படுத்தும் என்று கேட்கிறார்கள், அதற்கு பிறகு வெளிப்படுத்தின பிறகு தங்களுடைய கிரியையை செய்கிறார். தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்கிறார்கள், இளைய குமாரனை போல ஆசீர்வாதத்தை பெற்றவுடனே தங்களுடைய இச்சைகளை தான் நிறைவேற்றுகிறார். அப்படி அல்லாமல் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து செயல்படுவோமானால், நாங்கள் எங்களுடைய நாங்கள் ஆசைப்பட்டதை பார்க்கிலும் பிரயாசப்பட்டதை பார்க்கிலும் அது ஜபம் பண்ணினதை பார்க்கிலும் அதற்கு மேலாக மகிமையான மேன்மையான காரியம் எங்கள் மூலமாய் வெளிப்படும். ஆமென். 1 ஜெபம் 4:9 தம்முடைய ஒரே போரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு, தமிழ்ல பிழைத்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படிக்கு ஜீவன் உடையவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் அவரை உள்ளகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமேன். அப்ப தேவனுடைய அன்பை எங்கே கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தபடியினால் எவ்வளவு மேன்மையாக மகிமையாக நம்மை நினைக்கிறார், எவ்வளவாய் நம்மை மதிக்கிறார். இன்றைக்கு அதை புரியாமல் இருக்கிறோம். தேவனுடைய கண்களிலே நாங்கள் ஒரு அற்பமான தூசியானவர்களாய் அல்ல, தேவனுடைய கண்களிலே அவருடைய பிரஷர்ஸ், பிரஷர்ஸ் என்றால் தமிழ்ல அவருடைய பிரஷர்ஸ் ஆய் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். அப்ப ட்ரெஷர் என்று சொன்னால் அந்த ட்ரெஷர் ஆர்ட்ட இருக்கிறதோ அவருடைய இருதயம் முழுக்க அங்கதான் இருக்கு. அப்ப தேவனுடைய இருதயம் எங்க இருக்கிறது, நம்மத்திலே தான் இருக்கிறது, நம்மை நோக்கித்தான் இருக்கிறது. ஆமென். அப்ப இவ்வளவாய் தேவன் அன்பு கொண்டிருக்கிறார், அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய அன்பை தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் தான் நாங்கள் அவருடைய அன்பிலே செயல்பட முடியும். அவருடைய அன்பை நாங்கள் அறியாவிட்டால் எவ்வளவுதான் வரங்களை நாங்கள் பெற்றிருந்தாலும், வல்லமைகளை நாங்கள் பெற்றிருந்தாலும், விசுவாசத்திலே விசுவாச வீரர்களாய் நாங்கள் நடந்தாலும், அன்பு நமக்கு இராவிட்டால் நாம் ஒன்றும் இல்லை. ஆகவே அன்பு மிகவும் முக்கியம். ஆனால் எவ்வளவா எங்களை அவர் நேசித்தார் என்பதை அறியாவிட்டால் என்னுடைய ஜபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால் ஒரு லிமிட் உள்ளதா இருக்கும். ஏனென்றால் இவ்வளவுதான் தேவன் எனக்கு செய்வார் அப்படியாகத்தான் தோன்றும். ஆனால் தேவன் லிமிட்டே இல்லாமல் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கவனிங்கள், ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, இதைத்தான் மிகவும் கவனிக்கணும் பிரியமானவர்களே. நாங்கள் எங்களுடைய கிரியை நம்பி வாழுகிறோம், இது எவ்வளவு தவறு. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். எங்களுடைய பாவங்களுக்காக எங்களை மறிக்க விடாமல், எங்களுடைய சாபங்களுக்காக எங்களை பே பண்ண விடாமல் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி எங்களுடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்து எங்களை விடுதலையாக்கினபடியினால் தேவ அன்பு வெளிப்பட்டது. ஆமென். அப்ப நாங்கள் செய்ததினால் அல்ல. அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், இவை எல்லாவற்றையும் சரியா செய்தோமோ என்று நாங்கள் சிந்திக்கிறோம். இந்த சிந்தனை பிசாசு நடத்திலிருந்து வருகிறது. நீ அப்படி செய்தாயா, நீ இப்படி செய்தாயா, தேவனுக்கா அதை செய்தாயா, இதை செய்தாயா, அதனால் தான் உனக்கு நடக்கல என்று எனக்குள்ளே ஒரு சிந்தை வருமானால் அது தேவ சிந்தை அல்ல. இப்படியாக பிசாசு நம்மோடு பேசுகிறார். ஆனால் நாம் செய்ததினால் அவர் செய்யவில்லை, நாம் செய்ததின் பிரதிபலனால் அவர் பிரதிபலனாய் அவர் செய்யவில்லை. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் முதல்ல அவர்தான் முதலாய் முதல் முதலாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன செய்கிறார், தன்னை தானே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாய் இருக்கிறோம். ஆமென். ஆகவே எதை செய்தாலும் நாங்கள் அன்பின் நிமித்தம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அன்பு நிமித்தம் நாங்கள் செய்யாவிட்டால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. எதை செய்தால் அன்பின் நிமித்தமே நாங்கள் செய்ய வேண்டும். 1 Corinthians 13:1 வாசிக்கிறேன். நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசை இடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பேன். நான் தீக்கு தரிசன வார்த்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் எனக்கு அன்பு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்ப கவனியுங்கள், தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லோருமே அன்பின் நிமித்தம்தான் செயல்பட வேண்டும். பாருங்க பிரதர் லெஸ்லி பிரதர் இந்த ரேடியோ ஊடகத்தை உருவாக்கி அன்பின் நிமித்தம் தேவ செய்தி எல்லாவரையும் போய் சேர வேண்டும், எல்லாருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற அன்பின் நிமித்தம் அவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். நான் இதுல ஏன் வந்து ஜாயின் பண்ணி மெசேஜை கொடுக்கிறேன், அன்பின் நிமித்தம் தேவனுடைய செய்தி என்ன செய்யட்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும், அழுகி பெருக பண்ணட்டும் என்கின்ற அன்பின் நிமித்தம். அப்ப நாம் எதை செய்தால் அன்பின் நிமித்தம் செய்யாவிட்டால் அதிலே பலன் இல்லை, அவர்களுக்கும் பலன் இல்லை, நமக்கும் பலன் இல்லை. அப்ப நான் தீக்கு தரிசன வருஷத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் நீங்கள் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அநேக வேளைகளிலே அப்படி நினைக்கிறோம், எங்களுக்கு பொறாமை இல்லை என்று நினைக்கிறோம். அப்புறமா என்ன செய்யமாட்டா, அந்த ஊழியம் இப்படி இருக்கே, இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, அந்த அவவிசுவாசி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் வரவில்லை என்று என்ன செய்யும் கேட்கிறோம். ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கவில்லை, நாங்கள் எங்களை நம்பி செயல்படுகிறோம். எனக்கு தேவையான சகலத்தையும் தேவன் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார், என்னுடைய ஊழியத்துக்கு தேவையான சகலத்தையும் தேவன் செய்து முடித்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணி புறப்பட்டு போய் பாருங்கள், நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். அன்பு தன்னை புகழாது, பெருமாப்பாயிடாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. அநேக வேலைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், சில வேலைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், அடுத்த நிமித்தம் சினமடைகிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அன்பின் மூலமாய் செயல்பட வேண்டியது அவசியம். தீங்கு நினையாது, இது கூட மிகவும் அவசியம். இப்ப பாத்தீங்கன்னா உக்ரைன் தேசம், அல்லது இப்ப நாங்கள் உக்ரைன் தேசத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோமானா ரஷ்யா அவருக்கு உக்ரைன் குண்டு போட்டா சந்தோஷப்படுவோம். அப்ப அப்படி இருக்கக்கூடாது. எந்த சார்பும் அற்றவர்களாய் நாங்கள் நடுநிலை உள்ளவர்களாய், ரெண்டு சார்பிலுமே அழிவு வருகிறது, ஜனங்கள் அழிகிறார்கள், இது பிசாசனுடைய கிரியை. ஆகவே ரெண்டு தேசங்களிலுமே, ரெண்டு தேசங்களுமே பாதுகாக்கப்பட வேண்டும், ரெண்டு தேசமுமே ரட்சிப்படைய வேண்டும் என்கின்ற என்ன இருக்க வேண்டும், நியூட்ரல் இருக்க வேண்டும். ஆமென். தீங்கு நாங்கள் நினைக்க கூடாது, அது அழிந்து போக வேண்டும் என்று நாங்கள் நினைக்க கூடாது. மாறாக ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், அட்டப்பட வேண்டும், நாட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்க வேண்டியது அவசியம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், ஒரு தீங்கு செய்கிறவன் தீங்கானால் அவனுக்கு தீங்கு நடக்குது என்று சொல்லிக்க அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. சத்தியத்தில் சந்தோஷப்படும். அப்ப சத்தியத்தை பேச வேண்டியது அவசியம், சத்தியத்திலே சந்தோஷப்பட வேண்டியது அவசியம். ஆமேன். சகலம் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும் என்றால் தேவன் செய்து முடித்த சகலத்தையும் விசுவாசிக்கும். எந்த சூழ்நிலையிலே தேவன் எந்த சூழ்நிலையையும் நன்மையாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்று சகலத்தையும் விசுவாசிக்கும். ஒன்று ரெண்டு காரியங்களை அல்ல, சகலத்தையும் தேவன் செய்து முடித்தார். ஆகவே சகலமும் நன்மையாக மாற்றப்படும், நன்மையாக நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டியது, நம்ப வேண்டியது அவசியம். ஆமென். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆனால் அநேக வேலைகளிலே நாங்கள் என்ன செய்யறோம், இவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மள எதுவும் செய்ய முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, அன்புக்கு லிமிட் கிடையாது. ஆமேன். ஆகவே ஒருவரை 770 முறை என்றால் 490 முறை ஒரு நாளைக்கு மன்னிக்க வேண்டுமானாலும் நாங்கள் மன்னிக்க வேண்டியது அவசியம். ஆமேன். தீக்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாசைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீக்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே தெரியும். ஏனென்றால் அன்பு, தேவ அன்பை நான் அறியாவிட்டால் எனக்கு விசுவாசம் வர முடியாது, நம்பிக்கை வர முடியாது, நாளைய குறித்து நான் நம்ப முடியாது, விசுவாசிக்க முடியாது. ஆனால் தேவ அன்பை நான் அறிந்திருப்பேனானால், அந்த அன்பினால் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறபடினால் என்னுடைய நாளை, என்னுடைய எதிர்காலம் நிச்சயமாய் மேன்மையாக மகிமையாக இருக்கும் என்று நான் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். ஆமேன். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு எங்களை மேற்கொண்டிருக்கிறபடினால் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதற்காக நன்றி. மாத்திரமல்ல, நாம் உமக்குள் இருக்கிறோம், நீர் எங்களுக்குள் இருக்கிறீர். ஆகவே உம்முடைய அன்பு எங்களுடைய அன்பு அல்ல, மாமிச அன்பு குறைவுள்ளது, ஆனால் உம்முடைய அன்பு எப்பொழுதும் நிறைவுள்ளது. இன்றைய நாளிலே நாங்கள் தியானித்த 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல, உம்முடைய அன்பு எங்களை மேற்கொள்ளட்டும். நாங்கள் எதை செய்தாலும் அன்பின் நிமித்தம், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், அன்பின் நிமித்தம் செய்யும்படியான கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் நன்றி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாங்கள் அன்பின் நிமித்தம் அவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், அவர்களை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் உம்முடைய அன்பினால் ஆகும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பிலே பெருக, அதிலே நடக்க, அதிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இயேசுவே, எங்கள் பாவங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவரே சிலுவையில் எங்களுக்காக பலியாகி அன்பை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கத்திரதாமே, உங்களுடன் கூட இன்னும் ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்திரை கருத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கத்திரைய கரந்தானே கூட இருந்து தாவியானவர் தாமே வார்த்தைகளுக்கூடாக அவரோடும் பேசுவாராக, ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த செய்தியை மறுதலிப்பை கேட்கின்ற பொழுதும், கூடாக ட்விட்டர் கூடாக எக்ஸ் தளத்துக்கூடாக கேட்கின்ற பொழுதும் கத்திரை தாமே வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம், வசனங்களை ஒப்புவிக்கிறோம், உங்களையும் ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பவும் அடுத்த வாரத்திலே சந்திப்போம். ஆமேன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் வழி நடத்தினார். நான் என்னுடைய மைக்ரோஃபில் இருந்தது, அதனாலே அவர் கேட்டிருக்க மாட்டார். இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூட அடுத்து வந்து தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு, கர்த்தர் தாமே மிகுந்த அன்பினால் எங்களுடைய பாவ சாபங்களுக்காக அவரே பலியானார், அவரே இறங்கி வந்தார். படைத்த தேவன் எங்கள் மேல் கொண்ட மிகுந்த அன்பினாலே இறங்கி வந்தார். மனிதனாக வந்த சிலுவையிலே நமக்காக பலியாகி எங்களுக்கான எல்லா சாப பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு சென்றார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் அந்த காரியத்தை எடுத்து வந்த ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்கப்படத்தில் நிற்கின்ற பொழுதும் வார்த்தைகள் பரிசுத்தாவியானவர் கொடுக்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். இந்த ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். ஆமீன், ஆமீன். நாங்கள்
2: இணைந்தோம்.
1: மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம் இந்த வேளையிலும் நாங்கள் எடுத்த நிகழ்ச்சி
0: நேரமே அவள் மகள் ஆரோக்கியம். அப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பது தேவ சித்தம். அங்கே தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல இயேசு வந்து பாவ மன்னிப்பு கேட்டாயா, பாவ அறிக்கை பண்ணினாயா, மனம் திரும்பினாயா என்று பேசவில்லை. ஆனால் அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவினால அந்த காரியங்களை பேசக்கூடிய ஒரு இடத்திலே இயேசு இருக்கிறார். ஆனால் அப்படி அவர் பேசவில்லை, மாறாக விசுவாசித்தால் ஈவன் உங்களுக்கு தேவையான பரிசுத்தம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான தேவனோடு உள்ள இணைப்பு எல்லாமே விசுவாசத்தில் தான் இருக்கிறது. விடுதலை விசுவாசத்தில் இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கை விசுவாசத்தில் தான் இருக்கிறது. என்னை புதிதாக உருவாக்குற தேவன் அவர். ஆமென். ஆகவே உன் விசுவாசம் பெறுது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. ஆண்டவர் சொல்லல, நீ பாவி, படும்பெரும் பாவி, நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்காது, நான் உன்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டேன், ஏனென்றால் உன்னுடைய பாவங்கள் என்னுடைய செவியை அடைத்து விட்டது என்று அங்கே சொல்ல. இப்படியாக அநேக வழிகளிலே தவறாய் தேவனை புரிந்து கொள்ளுகிறோம். எல்லா சத்தத்தையும் தேவனால் கேட்க முடியுமல்ல, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு தடையாக எந்த சத்தமும் இல்லை. எந்த பாவியனுடைய சத்தமும் என்ன செய்ய முடியாது, அவருடைய செவிகள் கேட்க முடியாதபடிக்கு அடைக்க முடியாது. எந்த பாவத்துக்கும் வல்லமை இல்லை அவருடைய கிரியையை தடுத்து நிறுத்துவது. ஆனால் அவர் எதிர்பார்ப்பதென்ன? அவரிடத்தில் வருகிறவர்கள் அவர் இருக்கிறவர் என்றும், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்றும் அறிய வேண்டும். அறிந்து அவரிடத்தில் வர வேண்டும். யாக்கோபிலே வாசிக்கிறோம், ஆமென், அதுதான் விசுவாசம். கவனிங்கள், மற்ற 8 29 வசனத்திலிருந்து 32 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ? ஆறு பேசுறது பிசாசு என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், கவனிங்கள், பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் இந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடுக்கும் என்று அவரை வேண்டிக் கொண்டன, ஜெபம் பண்ணின, வேண்டிக் கொண்டன. பாருங்க, பாவத்துக்கு பாவத்தினுடைய ஒரு யாரு கிரியேட்டரே? யாரு? பிசாசு தான். வஞ்சித்து பாவத்தில் ஆதாமவளை உளுத்தி இவ்வளவு ஜெனரேஷனையும், இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்களையும், உலகத்தையும் பாவத்துக்குள்ளே உளுத்தினவன் பிசாசானான். ஆனால் அவன் ஜபிக்கிறான். எப்படி ஜபிக்கிறான்? விசுவாசித்து ஜபிக்கிறான். என்னண்டு எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும். அவன் சொல்லல, நான் படும்பெரும் பாவி, ஆகவே நான் சொல்லுகிறதை, நான் ஜெபிக்கிறதை நீர் கேட்க மாட்டீர், எனக்கு செய்ய மாட்டீர். வேண்டா, பிசாசே சொல்லல. பிசாசு விசுவாசிக்குது. என்னத்த விசுவாசிக்குது? எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டால் அவர் செய்வார் என்று விசுவாசிக்குது. பிசாசே விசுவாசிக்குது. அவர்களுடைய ஜபத்தை அவர் என்ன சொல்லல, இல்ல இல்ல பிசாசின் சத்தத்தை என்னால கேட்க முடியாது, நான் பிசாசின் சத்தத்தையே கேட்க மாட்டேன், ஜபத்தை கேட்க மாட்டேன், அது சொல்றபடி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லாதவர், பிசாசுக்கே சொல்லாதவர், அவரை நம்பி கேட்கிறவர்களுக்கு எப்படி சொல்லுவார்? என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுகிறதில்லை. நாங்கள் பாவத்துக்கு அதிகமாக வல்லமையை கொடுக்கிறோம், தேவனுக்கு கம்மியா, மிகவும் குறைவான மரியாதையை கொடுக்கிறோம். பாவம் அதிக வல்லமை நிறைந்தது, அதனால் தேவனால் கிரியை நடப்பிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவ வல்லமை அதை விட மேலானது. அவருடைய அன்பு பாவம் எங்கே எவ்வளவு பெருகிட்டோ அதை விட அதிகமாய் அவருடைய கிருபை அன்பு பெருகி பாவத்தை நிர்மூலமாக்குகிறதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பாவம் ஏன் செய்கிறோம்? அவவிசுவாசத்தினால் செய்கிறோம். அப்ப விசுவாசித்து ஆண்டவரை நம்பி நான் வருகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்னும் பொழுது தேவன் என்ன செய்வார்? எனக்கு அற்புதத்தை செய்து தேவன் தான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை காண்பிப்பதனால் எனக்குள்ளே விசுவாசம் பெருகுகிறது. அப்படி விசுவாசம் பெருகும் பொழுது நான் தேவனை நம்புகிறவனாய், தேவனை சார்ந்திருக்கிறவன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று நம்பக்கூடியதா இருக்கிறது. ஆமென். அப்ப அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு காண்பிக்க தேவன் துடியாய் துடிக்கிறார். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்தி வைக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்டேன், அவருடைய பாடுகளை பார்த்தேன், அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே மோசே, நீ போய் அவர்களை விடுதலையாக்கு என்று தேவன் அனுப்பி வைக்கிறார். அப்ப தேவன் நம்மை விட்டு ஓடி போய் ஒழியவில்லை. நாங்கள் தான் தேவனை விட்டு ஓடி போகிறோம், நாங்கள் தான் நினைக்கிறோம் நாங்கள் ஜெபித்தால் நடக்காதான்டா. ஆனால் பாருங்கள், பிசாசே என்ன செய்கிறான், விசுவாசிக்கிறான். தாங்கள் ஜெபிக்கிறதை தேவன் தங்களுக்கு கொடுப்பார் என்று பிசாசே விசுவாசிக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். நீ செய்வீராண்டவரே, செய்வீராண்டவரே, செய்வாய், செய்யோமால் முடியும் ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அவரை நம்ப ஆரம்பிக்கிறோம், செய்து முடித்தார். ஆகவே இப்பொழுதே வந்து என்னை மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனா நாங்கள் அப்படி ஜெபிப்போமானா நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கவனிங்கள், அங்கே பார்க்கிறோம், மழை இல்லாதனால் ஜனங்கள் வேதனைக்குள்ளாக பஞ்சத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். தேவன் எலியாவை பார்த்து மழை வரக்கூடாது என்று சொன்னதே எலியாதான். எலியாவை பார்த்து என்ன செய்கிறார், நீ போய் என்ன செய், ஜெபம் பண்ணு மழை வரும்படி. அப்ப யார் ஜெபிக்க வேண்டும், எலியாதான். இந்த பூமியிலே என்ன நடக்க வேண்டுமோ அதற்காக நாங்கள் தான் ஜெபிக்க வேண்டும், அதற்கு தேவையானதெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அழிவு இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது, ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே தேவன் என்ன சொல்லுகிறார், எலியாவே நீ போய் ஜெபி, மழை வரும்படி ஜெபி என்று சொல்லுகிறார். அப்ப யார் ஜெபிக்க வேண்டும், நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும், மழை வருவதாக என்று ஜெபிக்க வேண்டியது நாங்கள். மழையை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கு. நாங்கள் சொல்வது எதுவோ அது நிச்சயமாய் வரும். ஆனால் எலியா ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அங்க மழையை பார்க்க முடியவில்லை, கண்களால் பார்க்க முடியவில்லை. அதனால் மழை இல்லை என்று அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு அநேக உலகிலே அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அல்லது அங்கே எந்த ஒரு கருப்பான மேகமும், கருப்பு மேகம், கருமேகம் இல்லாதபடியினால் தேவனுக்கு சித்தம் இல்லை என்று எலியா என்ன செய்யவில்லை, தன்னுடைய சித்தத்தை மாற்றி கொள்ளவில்லை. அல்லது இப்பொழுது இது நடக்காது, இப்பொழுது இது கிடைக்காது, ஏனென்றால் அங்கே என்ன இல்லை, கருமேகம் இல்லை. ஆகவே தேவனுக்காக கருமேகத்துக்காக காத்திருக்கிறேன் என்று எலியா காத்திருக்கவில்லை. மாறாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறான், இப்பொழுதே வருவதால். ஆனால் செய்திகள் வருகிறது, இல்லை அங்கே கருமேகம் இல்லை என்று வேலைக்காரன் சொல்லும் பொழுது இன்னும் ஏழு முறை நீ போய் பார், ஏனென்றால் நிச்சயமா வரும், வந்தே ஆகணும், ஏனென்றால் நான் ஜெபிக்கிறேன். இதுதான் ஜெபம். பிசாசு சொல்வதை நம்புவது அல்ல, பிசாசின் காரியங்களை நம்பி செயல்படுவது அல்ல ஜபம். ஜபீரு வந்து என்ன சொல்லுகிறான், மார்க் 5 வாசிக்கிறோம், ஜபீரு என்னுடைய வீட்டில் இருந்து சிலர் வருகிறார்கள், வந்து என்ன சொல்லுகிறார்கள், உம்முடைய மகள் மரித்து போனாள், இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி ஜபித்து பிரயோஜனம் இல்லை, இனி நீ போதகரை வருந்தி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில மரித்து போய்விட்டது, இனி நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் இயேசுனுடைய வார்த்தை என்ன, விசுவாசம் உள்ளது, நீ ஜபித்த ஜபம் நிச்சயமா நிறைவேறும் என்பதிலே உறுதியாய். எபிரேயர் 16:1 என்ன சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். நான் நம்புகிறதிலே உறுதியா இருக்க வேண்டும். நான் உறுதியா இருக்காதபடிக்கு அக்கினி ஆஸ்திரங்கள் என்னை நோக்கி வரும், சொல்லாங்கன் ஏவுகிற அக்கினி ஆசிரங்கள் எல்லாம் என்னை நோக்கி வரும், அவிசுவாசத்தை ஏற்படுத்தும்படி. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், தேவன் செய்து முடித்தார், ஆகவே இப்பொழுதே அது மேற்கொள்ளும் என்பதிலே உறுதியா இருக்க வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயம், எலியாவால மழையை பார்க்கவே முடியல. ஆனா நிச்சயமாய் வரும், தேவன் செய்து முடித்தார், நிச்சயமாய் வரும். ஆமென். இப்படித்தான் என்ன செய்கிறது, விசுவாசம் கிரியை செய்கிறது. இரண்டாவது வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இங்கே இருக்கிறவைகள் உருவாக்கி தேவனால் தான் இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது என்ற விசுவாசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாயிருக்க வேண்டும். ஆமென். இந்த உறுதி அநேக வேளைகளிலே என்னவா இல்லை, நம்மிடத்தில் இல்லை. நாங்கள் என்ன செய்வோமா, இது தேவனுக்கு சித்தம் இல்லையாக்கும், அதனால் தான் நடக்கவில்லையாக்கும் என்று எங்களுடைய சிந்தையை மாற்றிக்கொள்ளும். கவனியுங்கள், இயேசு மரித்து உயிரோடு எழும்பி விட்டார், ஆகவே எங்களால் உயிரோடு வாழ முடியும், நாங்கள் மரிப்பதில்லை என்ற நம்பிக்கை இன்னும் நமக்கு இல்லை. ஆனால் கவனியுங்கள், விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:5, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். மரணம் என்ன தொட முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது என்று ஏனோக்கு விசுவாசி. இன்றைக்கு இயேசு மரித்து உயிரோடு எழும்பியும் நாங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வார்த்தையை இன்னும் நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

ரெண்டு ராஜாக்கள் 13 அதிகாரம். அகசியா எனும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23 வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு. அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாகிய பெனாதாத் கையிலும் அந்நாட்களிலெல்லாம் ஒப்புக் கொடுத்தார். யோவகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்கலானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின எரோபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள். சமாரியாவில் இருந்த விக்கிரக தோப்பும் நிலையாயிருந்தது. யோவகாசுக்கு சீரியாவின் ராஜா 50 குதிரை வீரரையும் 10 ரதங்களையும் 10,000 காலாட்களையுமே அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றும் மீதியாக வைக்கவில்லை. அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்து தூளை போல ஆக்கி போட்டான். யோவகாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவகாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோவாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய யோவாசுடைய 37 வருஷத்தில் யோவகாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிய சமாரியாவிலே 16 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளிலெல்லாம் நடந்தான். யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடு யுத்தம் பண்ணின வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாஸ் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் எரோபெயாம் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான். யோவாஸ் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, "என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே" என்றான். எலிசா அவனை பார்த்து, "வில்லையும் அம்புகளையும் பிடியும்" என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்துக் கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, "உம்முடைய கையை வில்லின் மேல் வையும்" என்றான். அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, "கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும்" என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா, "எய்யும்" என்றான். இவன் எய்தபோது அவன், "அது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பும் சீரியரினின்று விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அம்புமானது. நீர் ஆப்பக்கிலே சீரியரை தீர முறிய அடிப்பீர்" என்றான். "பின்பு அம்புகளை பிடியும்" என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, "தரையிலே அடியும்" என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, "நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறிய அடிப்பீர். இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறிய அடிப்பீர்" என்றான். எலிசா மரணமடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். யோவகாசின் நாட்களிலெல்லாம் சிரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும்
அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இறந்து போய் அவன் குமாரனாகிய பெனாதாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவான பின்பு யோவகாசின் குமாரனாகிய யோவாஸ் ஆசகேலோடு யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோவகாசின் கையிலிருந்து பிடித்து கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்து கொண்டான். மூன்று விசை யோவாஸ் அவனை முறிய அடித்து. எசேக்கியேல் மூன்றாம் அதிகாரம். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாயிருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை. நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ? இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயமும் உள்ளவர்கள். இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். உன் நெற்றியை வஜ்ரக்கல்லை போலாக்கினேன். கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார். பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளையெல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோட பேசி, கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். அப்பொழுது ஆவி கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இறைச்சலை கேட்டேன். ஒன்றோடொன்று இணைந்திருக்கிற ஜீவன்களுடைய செட்டைகளின் இறைச்சலையும் அதற்கெதிரே ஓடிய சக்கரங்களின் இறைச்சலையும் மகா சத்தத்தின் இறைச்சலையும் கேட்டேன். ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன். ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்மேல் பலமாக இருந்தது. கேபார் நதியண்டையிலே தெலாபீபிலே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்துக்கு நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து ஏழு நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினேன். ஏழு நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோவென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான்.
அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், நீயும் உன் ஆத்மாவை தப்புவித்தாய் என்றார். அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்கு புறப்பட்டு போனேன். இதோ கேபார் நதியண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது. அப்பொழுது நான் முகம் குப்புற விழுந்தேன். உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசி, நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்துக் கொண்டிரு, இதோ மனுபுத்திரனே உன்மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப்போகிறார்கள், ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம். நான் உன் நாவை உன் மேல் வாயோடே ஒட்டிக்கொள்ள பண்ணுவேன். நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாயிராமல் ஊமையனாயிருப்பாய். அவர்கள் கலக வீட்டார். நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்வாய்.

கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நிர்வாக இருக்கும் போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆக்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். மேலும் உங்களை நிர்மூலமாக்குறதற்கல்ல, உங்களை ஊந்த கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அவனுடைய நிருபங்கள் வார யோசனையும் பலமும் உள்ளவைகள். சரீரத்தின் தோற்றமும் பலவீனமும் வசனம் அற்பமுமாய் இருக்கிறதென்கிறார்களே. அப்படி சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும் போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும் போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக் கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். உங்களிடத்தில் வந்தட்டாதவர்களாய்

தாங்கள் அளவுக்கு எங்கள் அளவை கடந்து மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன். நான் பேச்சிலே கல்லாதவனாயிருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலும் எல்லாருக்கு முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே. நீங்கள் உயர்த்தப்படும்படி

நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ? உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகள் இடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். நான் உங்களோடு இருந்து குறைவுப்பட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாயிருப்பேன். அகாய நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னில் உள்ள கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். இப்படி சொல்ல வேண்டியதென்ன? நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயோ தேவன் அறிவார். மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியினன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியினனைப் போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நான் சொல்கிறது கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியினனைப் போல சொல்லுகிறேன். அநேகர் மாம்சத்துக்கேற்றபடி மேன்மை பாராட்டி கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும்

பலவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணி உள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியினமாய் பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம். புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் நிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பச் சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், 6களால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். எந்தெந்தைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவும் ஆனவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டுமென்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க.
1: Recording in progress.
0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். யோவான் 15:8. பிரியமானவர்களே, ஆண்டவர் எம்மை கனி கொடுக்கும் வாழ்க்கைக்கே அழைக்கின்றார். ஒரு விவசாயி நல்ல கனிகளை எதிர்பார்த்து மரங்களை பராமரிப்பது போல, எமது பரமபிதாவும் தம்முடைய பிள்ளைகளாகிய எம்மில் ஆவியின் கனியை காண விரும்புகின்றார். நாம் அவருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்றால் எமது வாழ்க்கையில் அன்பு, சமாதானம், பொறுமை, நற்குணம் போன்ற கனிகள் வெளிப்பட வேண்டும். தேவன் எம்மை அன்போடு வளர்த்து எம்மை சுத்திகரித்து அதிக கனிகளுக்காக பயன்படுத்துகின்றார். அவருடைய நாமம் எம்மில் மகிமைப்பட வேண்டுமானால் நாம் அவரில் நிலைத்திருந்து அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்பொழுது எம் வாழ்க்கையும் அவருக்கு சாட்சியாக இருக்கும். எனவே ஆவியின் கனிகள் எம்மில் பெருகும்படி எம்மை முழுமையாக தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். நாம் அவரில் நிலைத்திருந்து ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தும் வாழ்க்கையை நாம் வாழவும், எங்களுடைய ஜீவியத்தின் நிமித்தம் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் எங்களை முற்றிலுமாக தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 9 வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள், தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி, நினைக்கிற நாளில், நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களின் எதிர்பார்ப்புகள், தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை, வெற்றிடங்களை, விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குலத்தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன், அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில், மிகுந்த துக்கத்துடன், நாளைய தினத்தை குறித்த கவலையுடன், வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசி கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போடச் சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும், உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுவீர்களானால் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் இயேசுவிற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.
3: இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த நாளின் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 126 அதிகாரம் 5 வசனம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இன்றைக்கு நாங்கள் எந்தெந்த கிராமங்களுக்கு, எந்தெந்த இடங்களுக்கு, எந்தெந்த பட்டணங்களுக்கு சுவிசேஷத்தை இந்த நாட்களிலே கண்ணீரோடு இந்த நாட்களை விதைக்கிறோமோ, அந்த ஜனங்கள் ரட்சிக்கும்படியாக, அந்த ஜனங்கள் விடுவிக்கப்படும்படியாக அந்த நாட்களை விதைக்கிறோமோ, அந்த இடத்திலே நாங்கள் ஒரு கம்பீரமான அறுவடையை காணும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் அந்த காரியத்தை செய்வார். எந்த தேசங்களுக்காக இந்த வழியில் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே மண்டியிட்டு ஜெபிக்கிறோமோ, அந்த தேசங்கள் ரட்சிப்புகளிலே வருகிற வேளையிலேயே அங்கே ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக அந்த நாட்களில் இருக்கும் என்பதை தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே இந்த கடைசி காலத்திலே நீங்கள் சுவிசேஷத்தை இந்த நாட்களிலே கண்ணீரோடு இந்த நாட்களை விதையுங்கள். கண்ணீரோடு தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், பட்டணங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், நகரங்களுக்காக இந்த நாட்களை ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது இந்த நாட்களிலே நீங்கள் அந்த நகரத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய ரட்சிப்பை இந்த நாட்களிலே அவர்கள் பெற்றுக்கொள்கிற காரியத்தை நீங்கள் கேட்கிற வேளையிலே உங்களுடைய இருதயத்திலே ஒரு மிகவும் மகிழ்ச்சி உண்டாகிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த கடைசி நாட்களாக இருக்கிறபடினால் நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவித்து கம்பீரத்தோடு அந்த அறுவடையை இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலும் ராஜ்யத்தின் சுவிசேஷங்கள் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்க பண்ணப்படும்படியாக இந்த நாட்களிலே வேத வார்த்தை மத்தேயு 24 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களிலே இந்த கடைசி காலத்திலே அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை பட்டணங்களிலே விதையுங்கள். நீங்கள் இருக்கிற வீடுகளுக்கு அருகிலே உள்ள அருகிலே உள்ளவர்களுக்கு விதையுங்கள். கிராமங்களிலே விதையுங்கள். இந்த நாட்களிலே தேசங்களிலே விதையுங்கள். இப்படியாக உலகம் எங்கிலும் இந்த நாட்களில் எந்தெந்த இடங்களுக்குள்ளே சுவிசேஷம் செல்ல முடியாமல் இருக்கிறதோ அந்தந்த இடங்களுக்குள்ளே இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளை அங்கே விதையுங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு பெரிய அறுவடையே இந்த நாட்களை காணும்படியாக இந்த நாட்களிலே அங்கே இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கு. அதை குறித்தான் வேதம் சொல்கிறது, கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி. அப்படியானால் அந்த அறுவடை உங்களுக்குரியதாக இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களில் அதற்குரிய பலனை தருவார் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை பார்க்கிறோம். அதனாலே எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் நாங்கள் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படும்படியாக தேவனுடைய கரத்தில் இந்த நாட்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த நாட்களை உங்களோடு கூட இந்த ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு மனம் திரும்புதல், ஒரு விடுதலை, ஒரு சமாதானம் இந்த நாட்களே, ஒரு ரட்சிப்பு இந்த நாட்களே கடந்து வரும்படியாக செவிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. உடைய ஆணி பாய்ந்த கரம் அவர்களை தொட்டு அவருடைய அவர் சிறையிருப்புகளை திருப்பி அவர்களை இந்த நாட்களை மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செவிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலவை கேட்கிறவர்கள், கேட்கப் போகிறவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட உங்களோட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சத்தியமும் சமாதானமும் ஒன்றே நம் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைக்கும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேதத்தின் தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் பாருங்க இரக்கமுள்ளவர் என்று பார்த்தோம், அன்புள்ளவர் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர் அதிசயமானவர், ஆலோசனைகளின் கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். பாருங்க, எகோவா ஈரே, எகோவா ஷம்மா, அநேக பெயர்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்க அவருடைய நாமங்களாக இருக்கிறது. அவருடைய குணாதிசயத்தின் இன்னும் ஒரு மற்றொரு குணத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்கிற அந்த வேத வார்த்தையை நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலும் கூட கர்த்தர் நம்மை பாதுகாப்பவராயிருக்கிறார், கர்த்தர் நமக்கு பாதுகாவலராயிருக்கிறார். பாருங்க, நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவன், நமக்கு பலத்த அரணாயிருக்கிறார், துருகமாயிருக்கிறார், தஞ்சமாயிருக்கிறார், மகா பெரிய கோட்டையாயிருக்கிறார். அவர் நம்முடைய பாதுகாவலர், அவர் நம்மை பாதுகாக்கிறவர் என்கிற சத்தியத்தை கூட இன்றைய தினம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதத்தின் புஸ்தகம் 91:11-12 சங்கீதம் 91:11-12. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அருமையானவர்களே, இங்கே பாருங்கள், சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு. பாருங்க, நாம இன்னைக்கு உலகமே சுற்றி கொண்டு இருக்கிறது, நாம மட்டும் பாருங்க வெளியே செல்வதற்கு படிப்பின் காரியமோ அல்லது வேலையின் காரியமோ மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் பாருங்க, நாம் டிராவல் பண்ணி சென்று பிற்பாடு நாம் பாருங்க வீடு திரும்ப வேண்டிய அப்படி ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பாருங்க உலகம் இப்பேற்பட்ட அந்த நெருக்கடியான காலங்கள் பாருங்க. இந்த இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி பாருங்க, இந்த டிரான்ஸ்போர்ட்டோடைய எண்ணிக்கை பாருங்க அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒரு வீட்டிற்கு பாருங்க 2, 4, 5 வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள். அது மாத்திரமல்ல, வசதிக்கு ஏற்றாற் போல் அத்தனை வாகனங்களின் பெருக்கம் அதிகரித்து விட்டது. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க அன்றைக்கே சொல்லிவிட்டார், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாருங்க, ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு என்று ஒவ்வொருத்தருக்கும் 2 தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பாருங்க என்ன செய்கிறார்களா, வழிகளில் நம்மை பாதுகாக்கிறார்கள், சேதமேதும் அணுகாமல் வழி பிரயாணங்களிலே வீட்டிலே இருக்கும் போதும் வெளியே செல்லும் போதும் எல்லா நிமிஷமும் எல்லா நேரமும் எல்லா நொடி பொழுதும் பாருங்க கர்த்தர் நம்மை தூதனை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு நம்மை நேசிக்கிறவர்கள், நமக்கு மிகவும் அன்பானவர்கள், தாய் தகப்பன்மார்கள், உறவினர்கள், நண்பர்கள், பாருங்க யாருமே 24 மணி நேரமும் கண்ணிமைக்காமல் நம்ம யாரும் பாருங்க பாதுகாத்துருவேன், உங்களை நான் நிச்சயமா பாதுகாத்துருவேன், பெரிய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கூட இருக்கலாம் பாருங்க, அவை எல்லாவற்றையும் தாண்டி அழிவின் சக்தி உலகத்திலே கிரியே செய்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பவர் ஒருவர் இருப்பார், ஆனால் அப்போ அழிவின் சக்தியே இல்லை என்றால் பாதுகாக்கிறவருக்கு வேலையே இல்லை. பாருங்க, யோவான் 10:10 இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, திருடனாகிய பிசாசு அழிக்கவும் கொல்லவும் வழிக்கு வருகிறானே என்றி வேற ஒன்றுக்கும் வரான். அப்ப அழிக்கிறவன் ஒருவன் இந்த உலகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறான், கொல்லுகிற ஒரு சக்தி இருக்கிறது, அழிவின் சக்தி இந்த பிரபஞ்சத்திலே பாருங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவிலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறதற்காகவே ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க தூதனை அனுப்புகிறாராம், தூதனை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறாராம். பாருங்க எப்பேற்பட்ட அன்பு நிறைந்த தேவன்.
தாய் தகப்பன்மா இருப்பானுங்க. அந்த நம்மோடு கடந்து வர முடியாத சூழ்நிலைகளிலே, அநேக நேரங்களிலே பாருங்கள், எப்பேற்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலைகளிலும் கூட யாருனாலையும் உதவி செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது என்ற சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 121:5-8 இப்படி எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. கர்த்தர் நம்மை காக்கிறவர், அவர் நம்மை காக்கும்படிக்கு வலது பக்கத்திலே நமக்கு நிழலாயிருக்கிறார். எப்படி ஒரு மனுஷனுடைய நிழல் அவனை பின்தொடர்ந்து வருகிறதோ, அதே போல கர்த்தர் பாருங்க நம்முடைய வலது பாரிசத்துல, வலது பக்கத்துல நிழல் போல நம்ம கூடவே இருக்கிறார். எதுக்குங்க? நம்மை பாதுகாக்குவதற்கு. வழியிலே பாருங்க, நம்மை பாருங்க, நம்முடைய கால்கள் இடராமல் இருப்பதற்கு, நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துவதற்கு. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தேவன் பாருங்க இந்த உலகத்துல எங்க தேடினாலும் இருக்க மாட்டாங்க. உற்றார் உறவினர் நண்பர்கள் யாரும் இப்படி சொல்ல முடியாது, நான் உன்னை நிழல் போல தொடர்ந்து உன்னை பாதுகாப்பேன் என்று யாருமே சொல்ல முடியாது. பாருங்க, அப்பேற்பட்ட பாதுகாவலை யாராலும் கொடுக்க முடியாது. எந்த பெரிய ஆர்மி சோல்ஜர்ஸ் கூட இப்படிப்பட்ட பாதுகாவலராய் நமக்கு இருக்க முடியாது. 8 போடப்பட்டிருக்கும் சங்கீதம் 121:8, அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய போக்கையும் ஆசீர்வதிக்கிறாரு, வரத்தையும் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, காக்கிறவராய் இருக்கிறார். போகையிலும் காக்கிறார், வரும்போதும் காக்கிறார். நம்மை காக்கும்படிக்கு நம்மோடு கூடவே இருக்கிறார். இறைமையாளர் விரவா இப்படி எழுதியிருப்பார், நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பாருங்க, இப்பேற்பட்ட பாதுகாவலின் தேவன் நமக்கு பாருங்க பலத்த அரணாயிருக்கிறார் என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 18:10 இவ்வாறு எழுதப்பட்டிருக்கும், கர்த்தரை நாமம் பலத்த தூரகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் நீடி ஆயுசோடும் தங்க வைக்கிறவர், பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். பாருங்க, ஒரு சம்பவத்தோடு நாம் பார்த்தோம் என்றால் இன்னும் அதிகமாய் நமக்கு பாருங்க விசுவாசம் பெருகும். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இவ்வாறு எழுதியிருப்பார், சகரியாவின் புஸ்தகம் 2:8, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். பாருங்க, பிரச்சனை நமக்கு வர்ற பிரச்சனை இல்லைங்க, பிரச்சனை அவருடைய பிரச்சனை. என்றைக்கு பிரச்சனைய நாம தலையில தூக்கி போடுறோமோ அது நம்ம பிரச்சனை ஆயிருது. ஆனா இது பிரச்சனை எனக்கு வந்ததில்ல, எனக்கு பாதுகாவலர் ஒருவர் இருக்கிறார், அவரை சந்தித்து விட்டுதான் இந்த பிரச்சனை எனக்கு வரணும். அப்ப அந்த பிரச்சனையும் ஆபத்தும் நம்மை தொடாது. உன்னை தொடுகிறவனை பாருங்க, அவர் சும்மாவே விடுகிறதில்லை. அவருடைய கண்ணின் மணிய போய் தொட்டா அவர் விடுவாரா? பாருங்க, அவரோட கண்ணுக்குள்ள இருக்கிற மணிய போல நம்மை இமைப்பொழுது கைவிடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 17:8 தாவீது இவ்வாறு சொல்லுவார், கண்மணியை போல என்னை காத்தருளும். அருமையானவர்களே, கண்ணுக்குள்ள வச்சு நம்மளை பாதுகாக்கிறாருங்க. ஒரு வேத சம்பவத்தோடு நாம் பார்ப்போம், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:1-26 பாருங்கள், இதுல ஒரு பெரிய சம்பவம் என்று எழுதப்பட்டிருக்கும், எல்லோரும் அறிந்ததே. தானியேல் மேலே பாருங்க குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அவரை பாருங்க அங்க இருக்கிற அந்த தேசத்தினுடைய தலைவர்கள், தேசாதிபதிகள், பிரதானிகள் எல்லாரும் பாருங்க தானியேலை எப்படியாவது ஒரு குற்றப்படுத்தி பாருங்க அவரை ஒரு தண்டனைக்குள்ளாக்கணும், அவரை இல்லாம ஆக்கணும்னு சொல்லி பாருங்க அவர் வந்து ராஜா கிட்ட பாருங்க ஒரு அனுமதியோட இந்த 3 ஜபம் செய்யக்கூடாது பாருங்க ஒரு பிரதானமான ஒரு கட்டளையை போடுறாங்க. அந்த கட்டளையை மீறுகிற ஆட்களை தூக்கி சிங்க கபியில போட்டு அவங்கள ஒண்ணு இல்லாம ஆக்கிடணும், கொண்டு போட்டுறணும். பாருங்க, ஒரு பெரிய சதி திட்டம் தானியேலுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு வருகிறது. பாருங்க 14 நாம் பார்ப்போம், ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து. பாருங்க, தானியேல் மேல ஒரு குற்றச்சாட்டு ஆயிப்போச்சு அவருக்கு வந்து. பாருங்க அந்த அதுக்கு மேற்பட்ட ஒரு 2-3 பாருங்க அந்த ஜனங்கள் வந்து தானியேல் மேல குற்றப்படுத்தி இந்த தேசத்தின் பிரதானிகள், தேசாதிபதிகள் எல்லாரும் அவரை பிடிச்சிருவாங்க. தானியேல் வந்து ராஜாவனுடைய வார்த்தையை மீறிட்டாரு, கட்டளையை வந்து மீறிட்டாருன்னு சொல்லி. அப்ப அந்த ராஜாவுக்கு பாருங்க தானியேலை காப்பாற்றும்படி அவருடைய மனதிலே ஒரு பெரிய ஒரு இறக குணம் எண்ணம் அங்க இருக்குதான் பாருங்க.
ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது, கட்டளையை இவரே போட்டுட்டாரு. இப்ப பாருங்க, தானியலை தூக்கி சிங்க கெபியில போடுறாங்க. அந்த சிங்கங்கள் பாருங்க, பசியோட இருக்கிற பால சிங்கங்கள், சும்மா கரட்டு சிங்கங்கள் கிடையாது, நல்ல வாலிப சிங்கங்கள். தானியலை வந்து பாருங்க உள்ள தூக்கி சிங்க கெபிக்குள்ள போட்டாச்சு. இந்த ராஜாவுக்கு தூக்கமே வரல பாருங்க. தானியலை தூக்கி கெபியில போட்டாங்க, ஆனா அந்த ராஜா இரவு முழுவதும் தூங்காமல் அங்கே அங்கலாய்த்து கொண்டே இருக்கிறார். விடியறதுக்கு முன்னாடியே பாருங்க, உடனே கிளம்பி வந்துட்டார் மறுநாள். தானியலின் புஸ்தகம் 6:21 22 பார்ப்போம் பாருங்க. அப்பொழுது தானியேல் 20 ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டான். ராஜாவுக்கு ஒரு பெரிய வருத்தம், அங்கலாய்ப்பு. தானியல் மேலே அவர் பாருங்க பட்சமாய் நடந்து கொண்டார். ஆனா அவருடைய கையெழுத்தை வைத்தே பாருங்கள், இந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் சிங்கக்கவியில தூக்கி போட வச்சுட்டு அவருக்கு துயர சத்தம். எப்படியே தானியலை வந்து சிங்கங்கள் ஒன்றை பாருங்க சேதப்படுத்தி இருக்கும், அவரை கொன்னு ஒன்னு இல்லாம ஆக்கியிருக்கும், எலும்புகள் கூட மிச்சம் இருக்காதுன்னு நினைச்சிட்டுதான் அந்த ராஜா வர்றாரு. தானியலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அவர் பாருங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசன், நீ வணங்குகிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். பாருங்க, அவர் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வருது. மறு உத்தரம் வருமா வராதான்ற ஒரு கேள்விக்குறியோட அந்த ராஜா வந்து அங்கே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். மறு உத்தரம் உடனே பெறப்படுது. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. அருமையானவர்களே, தானியலுங்க அருமையான ஒரு வார்த்தையை சொல்றாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். ராஜாவே, நீர் என்னை சிங்க கபிக்குள்ள போடுவதற்கு முன்பதாகவே ஒரு தூதன் கெபியிற்குள்ள இறக்கி விடப்பட்டிருக்கிறார். நான் வந்து இந்த கெபிக்குள்ள விழுகிறதற்கு முன்பதாக தூதன் ஒருவர் இறங்கி சிங்கங்களுடைய வாயை, பாருங்க ஒரு சிங்கம் என்று போடவில்லை, புளூரல் எழுதியிருக்கு, சிங்கங்கள். அங்க எத்தனை சிங்கங்கள் இருந்தது என்று தெரியவில்லை. அந்த சிங்கங்கள் எல்லா சிங்கங்களையும் வாய்களையும் தூதனை அடைத்து பாருங்க அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு விட்டார். ஏன்? என்னுடைய குமாரன் உள்ளே வருவான், தூக்கி போடப்படுவான், பாருங்க அவனை நீ ஒரு சேதமும் செய்யக்கூடாது என்று தூதனை அனுப்பி தானியேலை பாதுகாத்தார் நம்முடைய தேவன். பாருங்க, அதே தேவன் தான் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாத தேவன். அவரை குறித்து எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்ப தானியேலை சிங்கத்தின் கெபிக்குள்ளேயே போய் பாதுகாத்திருப்பார் என்றால் நம்மை பாதுகாப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, அதே தானியேலின் புஸ்தகத்துல இன்னும் ஒரு சம்பவத்தை கூட நாம் பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்ததே. தானியேலின் புஸ்தகம் 3:1-29 பாருங்க. இங்க ஒரு பெரிய ராஜா, நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா பாருங்க, 60 முழ பாருங்க உயரத்திற்கு, 6 முழ அகலத்திற்கு ஒரு பொற்சிலை, ஒரு தங்க சிலையை நிப்பாட்டி இத வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளாதவனை பாருங்க அக்கினி சூளையிலே போடப்படும் என்று இவர் ஒரு கட்டளையை போடுறார். பாருங்க, எல்லாமே எதற்காக வருகிறதுனா, நமக்குள்ளே தேவன் இருக்கிறார். நம்முடைய தேவனை பாருங்க வெளியே பாருங்க, நம்முடைய தேவனை நாம் வெளியே பிரகடனப்படுத்துவதற்கோ அல்லது சுவிசேஷ நிமித்தமாகவோ கிறிஸ்துவின் நிமித்தமாகவோ இப்படிப்பட்ட பாடுகள் இன்றைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்கள் காலத்திலிருந்தே தொன்று தொட்டே வந்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, அங்கே பாருங்க, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்பவர்கள் எந்த தவறுமே செய்யலைங்க. அவங்க ஒன்னே ஒண்ணுதான் செஞ்சாங்க. நியாயப்பிரமாணத்துல இருக்கிற அந்த 10 கட்டளைகள்ல பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்யணும், அவர் ஒருத்தரை தான் நமஸ்கரிக்கணும், வேற தெய்வங்கள் பாருங்க உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்ற கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம்தான் அவங்க பிடிச்சு கீழ்ப்படிந்திருந்தாங்க. அந்த வார்த்தையை மீறும்படி பாருங்க அவர்களுக்கு விரோதமா எத்தனை பண்ணினார்கள் பாருங்க. அந்த சிலைய வணங்கலைனா அந்த அக்கினி சூளையில உங்களை தூக்கி போட்டுருவோன்னு முன்னமே இந்த 3 பேருக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது.
யாரெல்லாம் இந்த ராஜா நிறுத்திய பொற்சிலையை வணங்கவில்லையோ அவர்களை எல்லாம் பாருங்க, இந்த அக்கினி சூளையிலே போட்டு பாருங்க. அக்கினி சூளைனா நாம ஏதோ இந்த ஹோட்டல்ஸ்ல சில வேகமாக எரிகிற அந்த பர்னரை வச்சு எரியும் பாருங்க சிலிண்டர்ல, அப்படி இல்லை. ஆயிரக்கணக்கான டன் விறகுகளை போட்டு கொட்டி அப்படியே பக்கத்துல போனாலே பஸ்பமாக்கிரும் பாருங்க. அப்பேற்பட்ட வீரியம் கொண்ட அக்கினி சூளை, அக்கினி பாருங்க பயங்கரமா உருவெடுத்து கொண்டிருக்கும். அதுக்குள்ள ஒரு மனுஷனை தூக்கி போட்டா என்ன ஆகும் பாருங்க. இந்த சம்பவத்துல பாருங்க, தானியேல் சிங்க கபிய வந்து அவர் பார்க்கல, ஆனா கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தால். ஆனா இந்த சாத்ராக் மேஷா ஆபேத்நேகோவுக்கு பாருங்க, அந்த எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தான் பாருங்க இந்த அக்கினி சூளை அங்கே இருக்கிறது, எரிந்து கொண்டே இருக்கிறது, ஜுவாலித்து எரிந்து கொண்டே இருக்கிறது. மறுபடியும் ராஜா இவர்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கிறார். சரி, என் சிலையா அக்கினி சூளையா பாருங்க, என்னை வணங்க, இந்த நான் நிறுத்தின சிலையை வணங்குகிறீர்களா அல்லது அக்கினி சூளைக்குள்ளே உங்களை போடட்டுமா என்று கண் கூடாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார் நேபுகாத்நேச்சார். ஆனா இவர்கள் பாருங்க, நான் ஆராதிக்கிற என் தேவன் இந்த அக்கினி சூளையை பார்க்கிலும் பெரியவர். ஏசையா சொல்லுவார், ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கும், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நீ ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகள் பாருங்க அந்த தண்ணி உன்மேல் புரளுவதில்லை. அருமையானவர்களே, எப்பேற்பட்ட அக்கினி சூளைய நீங்க சூடாக்கி வைங்க, ஆனா அந்த அக்கினி சூளையிலிருந்து என் தேவன் எங்களை காப்பாற்றுவார், தூதனை அனுப்பி எங்களை காப்பாற்றுவார், எங்களை விடுவிப்பார். அவர்களுக்குள்ள அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தபடினாலே அவர்கள் பாருங்க அந்த ராஜா நிறுத்திய சிலையை வணங்கவில்லை. அவர்களை தூக்கி அந்த அக்கினி சூளையில போடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. இங்க 17 பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் அப்படி சொன்ன மாத்திரத்திலே பாருங்க இந்த ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் 19 போடப்பட்டிருக்கும். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை பாருங்க, சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலும் 7 அதிக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான். பாருங்க, 1 அக்கினி சூளையே அங்க தகதகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு, இந்த ராஜா பாருங்க மறுபடியும் 7 அக்கினி சூளைய சூடாக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க கட்டளைய போட்டாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி இராணுவ பலசாலிகளாகிய புருஷர்களை கட்டளையிட்டான். பாருங்க, அவங்கள சும்மா தூக்கி போட்டாலே உள்ள போயிருப்பாங்க, ஆனா இவங்களை கட்டி குண்டு கட்டா கட்டி அவர்களை யார் தூக்கிட்டு வராங்களாம் பாருங்க, இராணுவத்துல இருக்கிற பலசாலிகள் அவர்களை தூக்கிட்டு வந்து பாருங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிதர்சர்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டார்கள், எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். பாருங்க, அந்த ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலே, சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. இங்க பாருங்க, அவர்களை தூக்கிட்டு போயிட்டு இருந்த இராணுவ பலசாலிகள் ஆர்மி சோல்ஜர்ஸ தூக்கிதான் இவன் உள்ள போடுறான். அவங்க 3 குண்டு கட்டா கட்டி அக்கினி சூளை நடுவுல தூக்கி போட்டானோ, ஆனா அக்கினி சூளையிலிருந்து எப்படியும் கொஞ்சம் தள்ளிதான் நின்றுப்பான். பாருங்க, அந்த சூளையினுடைய அந்த அக்கினியினுடைய வேகம், அந்த அக்கினியினுடைய தாக்கம் தன்னை தாக்கக்கூடாது என்று தள்ளிதான் நின்று போட்டிருப்பான். பாருங்க, தூக்கிதானே போட்டான்னு போடப்பட்டிருக்கு, ஆனா தூக்கி போட வந்த அந்த இராணுவ பலசாலிகளை அக்கினி கொன்று போட்டு விட்டது. அவ்வளவு கடூரமான கொடூரமா அங்க அக்கினி சுவாலை பிரவாகித்து எரிந்து கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க 25 போடப்பட்டிருக்கும். அவங்க வந்து 23 நாம் வாசிப்போம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களை அக்கினியிலே போடுவித்தோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்தனம், மாம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை கண்டேன், அவர்கள் 1 இல்லை, 4 ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இவன் குண்டு கட்டா கட்டி 3 தான் உள்ள போட்டான், உள்ள போட்ட மாத்திரத்துல அவர்கள் கட்டியிருந்த கயிறு நெருப்புல பட்டு அறுந்து போச்சு.
இப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் இருக்காரு, அவர் யாரா? அவர் இந்த நேபுகாத்நேச்சாருடைய கண்களுக்கு தெரிகிறார். நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. அருமையானவர்களே, தானியேலை காப்பாற்றும்படிக்கு தேவ தூதனை அங்கே இறக்கினார். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னவோ என்பவர்களை காப்பாற்றுவதற்காக நம்முடைய தேவனை, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ அதிகாரம் நிறைந்த தேவனே அங்க அக்கினி சூளையில இறங்கிட்டார். பாருங்க, என்னுடைய பிள்ளைகள் என் பேரிலே விசுவாசம் வைத்திருக்கிறார்கள், அக்கினி சுவாலை அவர்களை பற்றாது, நான் கூட இறங்குறேன். பாருங்க, முன்பதாக நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பிலே தேவனே இறங்கினாராங்க. யாரை? அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக தேவனே அங்க அக்கினி சூளையில இறங்கி. பாருங்க, எல்லாரும் ஈவினிங் டைம்ல குளிர்ந்த நல்ல ஈவினிங் இளம் தென்றல் வீசுகிற அந்த காற்றுல நம்ம வாக்கிங் போவோம். ஆனா இவங்க எதுல வாக்கிங் போயிட்டு இருக்காங்க பாருங்க, அக்கினி சூளையின் நடுவிலே ஃப்ரீயா விடுதலையாக்கப்பட்டவர்களாய் உழவினார்கள். இதை நேபுகாத்நேச்சார் மட்டுமல்ல, அந்த தேசத்தின் பிரதானிகள், அமைச்சர்கள், மந்திரிகள் எல்லாரும் பார்த்தாங்க. இந்த வானோர், பூதலத்தோர், பாருங்க, எல்லாருடைய கண்களும் அங்கே அவர்கள் மேல இருந்தது. அக்கினி சூளையில இப்படி கூட நடக்குமா? சரித்திரத்திலே இந்த மாதிரி ஒரு காரியம், சம்பவம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. நம்முடைய தேவன் சரித்திரத்தை மாற்றுகிற தேவன். பாருங்க, அவர் ஒரே ஒரு ஆளை காப்பாற்றுவதற்கு தூதன் அனுப்பினாரு. ஒரு ஆளை பாருங்க, சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரு. ஒரு இடத்துல பாருங்க, அவரே இறங்குறாரு அக்கினி சூளைக்குள்ள. அருமையானவர்களே, அவர் எதையும் எப்படியும் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாப்பதற்காக எப்பேற்பட்ட நிர்பந்தமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில், பாதகமான சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு இதுதான் பெரிய ஆதாரம். பாருங்க, இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு அறிக்கை விட்ட மாதிரி ஒரு காரியத்தை சொல்லுவார். பாருங்க, அவங்களை வெளியே வர சொல்றாங்க, மூணு பேரையும் வெளியே வர்றாங்க. அவங்களை வந்து 27 போடப்பட்டிருக்கும். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும், அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருக்கிறதை கண்டார்கள். 29 போடப்பட்டிருக்கோம். அவர்களை பாருங்க, அந்த தேவனை போல இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை. அருமையானவர்களே, நம்ம லேசா லைட்டா நம்மளுடைய துணியிலையோ எதுலயோ ஆடையிலையோ வேற எதுலயோ தீ பிடிச்சா கூட அந்த அக்கினியின் மனம், அந்த கருகல் வாடை அடிச்சுட்டே இருக்கும். 7 சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையின் நடுவே உலாவி வந்தவர்களுடைய சால்வ கருகலை, தலைமுடி கருகலை, அது மாத்திரம் இல்ல, அந்த கருகல் வாசம் கூட அடிக்கல. நம்முடைய தேவன் இதற்கு மேலாக எப்படி பாதுகாப்பார் நம்மை? கண்ணின் மணியை போல பாதுகாப்பேன் என்று சொன்னார். பாருங்க, அவங்க மூணு பேத்தையும் ஆண்டவர் பாருங்க கண்ணு மணிக்குள்ள வச்சு பாதுகாத்தனாலதான் அந்த அக்கினியின் மனம் கூட அவர்கள் மேல் வீசவில்லை. அந்த தேசாதிபதிகள் மாதிரி எல்லாரும் செக் பண்றாங்க, செக் பண்ணுங்க, இது என்ன அதிசயம், இது என்ன விந்தை, இப்படி கூட நடக்குமா? பாருங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சொல்லி கடைசியில ஒரு காரியத்தை அவர் செய்யறாரு. பாருங்க, 29 யாரெல்லாம் இந்த இவங்க மூணு பேர் மேல குற்றம் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் தூக்கி போட சொன்னாங்களோ அவங்கள எல்லாத்தையும் பாருங்க உள்ள போடுவாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த சாத்ராக் மேஷாக் கடைசியில 29 கடைசியில இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். பாருங்க, முழங்கால் படியிட்டுதான். 28 அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிப்போம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடியினாலே தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். பாருங்க, நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு காரியம் வழங்கிருச்சு. பாருங்க, தூதனை அனுப்பி அவங்கள விடுவிச்சிட்டாரு, காப்பாத்திட்டாரு, எல்லா தீங்குக்கும் விலக்கி விட்டாரு, பாதுகாத்துட்டாரு. அருமையானவர்களே, இப்பேற்பட்ட தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறாருங்க, நம்மை பாதுகாக்கிறவர். நீங்க வண்டியில பிரயாணம் பண்ணலாம், கார்ல பிரயாணம் பண்ணலாம், கப்பல்ல பிரயாணம் பண்ணலாம், ஃபிளைட்ல பிரயாணம் பண்ணலாம், சைக்கிள்ல கூட பிரயாணம் பண்ணலாம், நடந்து கூட பிரயாணம் பண்ணலாம்.
ஆபத்து நிறைந்த உலகத்திலே உங்களை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றே அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தானியேலுக்கு செய்த அதே பாதுகாவலின் தேவன் தான் இன்னைக்கும் நம்ம கூட இருக்கிறாரு. இன்றைக்கு நாம் இந்த பாதுகாவலை எப்படி நாம் பெற்று அனுபவிப்பது? கடைசியாக சங்கீதத்தின் புஸ்தகம் 103:20 போடப்பட்டிருக்கும், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே என்று எழுதப்பட்டிருக்கும். அப்ப நாம் எல்லாம் பாருங்க, நம்முடைய சாதாரணமான வாயின் வார்த்தைகளினாலே அவர்கள் தூதர்கள் நம்முடைய சார்பிலே இயக்கப்படுகிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்கிற தூதர்கள். அப்போ நாமளுடைய மனதும் இருதயமும் வாயும் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். அருமையானவர்களே, இந்த நேரத்திலும் கூட ஒரு சாட்சியை உங்களோடு சொல்லவில்லை என்றால் பாருங்க நன்றாக இருக்காது. நாங்கள் குடியிருக்கிற இந்த வீட்டிலே மகேந்திர ஐயாவுக்கு இந்த சாட்சியை நான் ஒரு முறை சொல்லியிருந்தேன். நாங்கள் இங்க குடியிருக்கிற இந்த மதுரை பட்டணத்தில் ஒரு வீட்டிலே நாங்கள் குடியிருக்கிறோம். அந்த வீட்டின் கார் பார்க்கிங் ஏரியாவில் பாருங்க 4-5 படிக்கட்டு ஏறி தான் பாருங்க நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி அப்படிதான் இருக்கும் அமைப்பு. அதற்கு அடியில் பாருங்க ஒரு 2 பாம்பு, நல்ல பாம்பு ஒன்று, சார பாம்பு ஒன்று, 2 பாம்பும் எத்தனை 2 வருஷத்துக்கு முன்னாடியே எப்போ வந்து அங்கே தங்கியிருந்தது என்றே தெரியவில்லை. அது பாட்டில் வருது போகுது, அது வேலைகள்லாம் அது நடத்துது, சட்டையெல்லாம் கலட்டி வச்சிருக்கு, நிறைய நாட்கள் அங்கே தங்கி இருந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த இடத்துல தான் உட்காந்து 24 மணி நேரமும் அங்கே தான் உட்காந்துருப்போம், காலை தொங்க போட்டுட்டு உட்காந்துருப்போம், அந்த சவத்தில் சாஞ்சு உட்காந்துருப்போம், இந்த கார் பார்க்கிங்கில் உட்காந்து தான் அநேக வேலைகளை செய்து கொண்டிருப்போம். இதில் பெரிய இது என்னென்னா அந்த கார் பார்க்கிங்க்கும் மாடிப்படியும் ஒரே கனெக்ஷனாக தான் இருக்கும். அந்த மெயின் டோர் எப்போதும் திறந்தே தான் இருக்கும் பாருங்கள். எங்களுடைய கதவு வந்து எப்போதும் பூட்டியே இருக்காது, திறந்தே தான் இருக்கும். நாங்கள் பாட்டில் அங்கே படுத்து தூங்கிட்டு இருப்போம், இல்லை விளையாண்டுட்டு இருப்போம், எதோ அந்த ஹாலில் இருக்கிற அநேக நேரங்கள் அந்த ஹாலில் தான் இருப்போம், சாப்பிட்டுட்டு இருப்போம். எல்லா நேரத்திலும் பாருங்கள் நிறைய நேரங்கள் பாருங்கள் நிறைய அந்த பூனையெல்லாம் அலறும், அந்த எலியெல்லாம் பிடிக்கிற சத்தம்லாம் கேட்கும். நான் நினச்சிக்குவேன் எங்கள் வீட்டுக்கு வெளியில் சத்தம் போடுது போல், எலியை பிடிக்குது போல், அப்படி தான் நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த வெளியில் நான் நின்றுட்டு இருக்கேன், அந்த வெளியில் யாராவது வந்தாங்கன்னா கண்ணாடி வழியாக பார்க்குற மாதிரி ஒரு ஜன்னல் இருக்கும், அதில் பார்த்துட்டு இருக்கும்போது, இல்லை நான் சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது எங்கள் வாசல் திறந்துருக்கு, அந்த மாடிப்படிக்கு ஏறி ஒரு பாம்பு பாருங்கள் போயிட்டுருக்குது, அதனுடைய வால் எங்களுடைய வாசல் அண்டையில் கிடக்குது, அதனுடைய தலை ஒரு 4 படிக்கட்டுக்கு ஏறி போயிடுச்சு. அதை பார்த்த உடனே வேகமாக ஓடி வந்து கதவை பூட்டிட்டேன். பார்த்தா அந்த பாம்பு ஜம்ப் பண்ணி மறுபடியும் அடியிலே போய் உட்காந்துருச்சு. இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வர சொல்கிறோம், வர சொன்னப்போ அவர் வந்து பிடிக்கிறாரு அந்த பாம்பு. ஏன் சத்தத்தை கேட்டுட்டு அந்த பக்கம் நிறைய பேர் நிற்கிறாங்க, இந்த பக்கம் தெருவில் இருக்க எல்லாரும் ஒரு 20 பேருக்கு மேலே அங்கே தான் நிற்கிறாங்க. இது எங்கேயுமே ஓட மாட்டேது, பயந்து நம்மளை அடித்து கொண்டுருவாங்கன்னு ஓடவே மாட்டேது, அது அங்கே தான் நிற்கிது. பாருங்கள் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னார், மேடம் இந்த பாம்பு வந்து உங்களுடைய பேச்சை ரொம்ப வருஷமாக கேட்டிருக்கும் போல், நீங்கள் பேசுகிற இடத்துல உடனே வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிடுது, அதெல்லாம் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு பாம்பையும் அது கூட இருந்த பாம்பையும் அடித்தோம், வந்து அடித்து அதையும் கொண்டோம் பாருங்க. இந்த பாம்பை பிடிச்சி கொண்டு போய் ஒரு நாங்கமலை புதுக்கோட்டைன்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்கே கொண்டு போய் விட சொல்லிட்டோம் பாருங்க. அருமையானவர்களே, அது அத்தனை நாளும் அங்கே தான், அத்தனை வருஷமும் அங்கே தான் இருந்திருக்கு, எத்தனை நாள் அங்கே இருந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை, தேவன் ஒருவருக்கே தெரியும். அருமையானவர்களே, மாடிப்படிக்கெல்லாம் ஏறிட்டு பழக்கப்பட்டதா இருக்கும் போல ஒரு நாள் கூட எங்களுடைய வாசப்படியில கூட அது வந்து இருந்ததை நாங்கள் கண்ணால் பார்க்கல, உள்ள விடலை. தேவ தூதனை அனுப்பி தேவன் எங்களை பாருங்க எந்தவித சேதமும் அணுகாமல் அவ்வளவு நேர்த்தியாய் கண்ணின் மணியை போல எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தார் பாருங்க. அது ரெண்டுமே பாருங்க சின்னதெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கொடிய விஷம் நிறைந்தது. அருமையானவர்களே, எங்கள் பிள்ளைகள்லாம் அங்கே தான் இருந்தாங்க, எங்கள் அப்பா அம்மா நிறைய பேர், எங்கள் பேஷண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு தீங்கு அணுகாமல், அது மாத்திரம் இல்லை, எங்கள் டோர் மெயின் டோர் திறந்தே தான் இருக்கும், ஒரு செகண்ட் கூட உள்ள வரவிடாமல் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாசலண்டையிலே நிப்பாட்டி வச்சு எங்களுடைய ஜீவனை பாதுகாத்திருக்கிறார். இப்பேற்பட்ட அன்பு நிறைந்த தெய்வம் இந்த உலகத்தில் பாருங்க வேறு யாருமே இருக்க முடியாதுங்க. இப்படி பாதுகாக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாராகவுமே இருக்க முடியாது.
இப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கிற இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் வேண்டுமா? உங்களையும் பாதுகாக்க வேண்டுமா? பிரயாணத்தில் மாத்திரமல்ல, வீட்டில் இருக்கும்போது கூட அநேக ஆபத்துகள் பாருங்க சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பாதுகாக்கிற ஒரு தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கும்படி கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்து நம்மை உயிரோடே வைத்திருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்து நமக்காக பாருங்க தூதனை அனுப்பி 24 மணி நேரமும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். இப்ப ஏற்பட்ட அன்பு நிறைந்த தேவன் ஜீவாதிபதியாகிய கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய தொழில்களையும் பாதுகாக்கும்படி விரும்புகிறார். இப்ப எப்படி பாதுகாப்பார்? நீங்கள் அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்திற்குள் வாழும், இயேசுவே நீரே என் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, தொழிலை, நான் கையின்னு செய்ய கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு நீங்க ஒரு சின்ன அழைப்பு கொடுத்தா போதும், அவர் உங்களுடைய உள்ளத்தில் வந்து மாத்திரமல்ல, உங்களுடைய இல்லம், நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள், உங்களுடைய தொழில்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் பாதுகாக்கிற பெரிய பலத்த அரணாயிருக்கிறார். பாருங்க, நாம அவருக்குள்ள போடி தஞ்சம் புகுந்து மறைந்து கொள்ள வேண்டும். ஆபத்து நிறைந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாய், ஆபத்துகளிலிருந்து விடுவிக்கிறவராய், தூதனை அனுப்புகிறவராய், பாருங்க தேவாதி தேவன் ஒருவர் இரு கரம் நீட்டி உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். உள்ளத்திலே அவருக்கு இடம் கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பாதுகாவலை பெற்று நீடித்த நாட்களாய் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், கர்த்தாவே இந்த செய்தி செல்லும் இடங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நாங்கள் இந்த ரேடியோ செய்தி மேலே உயர்த்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தாரின் பேரிலே இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவுக்கு வேண்டும் என்று நாங்கள் உரிமை பாராட்டுகிறோம், கட்டவிழ்த்து விடுகிறோம். கர்த்தாவே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க, எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடுகிற யெகோவா ராப்பாவை உயர்த்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் வந்து தங்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.

Thank you.

ஆமென் ஆமென் ஆமென். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், பிரிட்டிஷ் கொலம்பியா காலை 5 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5:30 மணிக்கும், ஜெர்மனியில் சனி மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தாளந்தை கொடுத்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சங்கம வானொலி உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நிகழ்ச்சி காலை 8 மணியிலிருந்து காலை 9:30 மணிக்கு முடிவடையும், 1:30 மணிக்கு ஆரம்பம். காரணம், இன்று ஞாயிற்றுக்கிழமை, எல்லோரும் சபைக்கு போக வேண்டியதாக இருக்கின்றபடியால் 1:30 மணி நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, அதிகாலை வேலையிலே இந்த சங்கமா வானொலி உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசை நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் முடியும் வரை ஆசீர்வதித்து இந்த 1:30 மணி நடக்கிற

0: நிகழ்ச்சி, சுவாமி நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த இடத்திலே வந்து துதித்து ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்துற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வைத்து, கேட்கிறவர்களையும் ஆசீர்வைத்து, இன்றைய நாளே இந்த துணி உள்ளகம் துணிக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது நாம் ஒன்றே மகிமைப்படுத்த ஒன்றானமை தேவனை உலகம் கண்டுகொள்ள நான் கையிட்ட செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீ ஆசிரியர்கள் தேவனே சங்கமாலையும் ஆசீர்வைத்து வழிநடத்த வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளில் முதலாவது சிஸ்டர் அரியராஜா அழைக்க போறோம். சிஸ்டர் அரியராஜா வந்து இன்று ஒரு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் அரியராஜா,
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
0: பிரைஸ் தி லார்ட். அதிகாலை வேளையிலே டொரண்டோ நகர்ல இருந்து சங்கம வானொலி உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியை துதித்து ஆராதிக்க பாட வந்திருக்கிறீர்கள். இப்ப இந்த நிகழ்ச்சியை உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். சிஸ்டர் நீங்க வழி நடத்துங்களாமே.
1: பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் ஞாயிறு காலையிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்கள் தேவன், எங்களை அழைத்தவர், உண்மை உள்ளவர். இந்த காலவுகளை நீ சொன்னீர் ஐயா. எங்கே இருவர் அல்லது மூவர் உம்முடைய நாமத்திலே கூடுகிறார், அந்த இடத்திலே நான் வருவேன் என்று சொன்ன பரிசுத்தாவியானவரே, உண்மை அழைக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலே நீங்கள் வந்து இந்த ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதிக்க வேணும். இதை கேட்டுக்கொள்றவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம். ஆண்டவரே, எங்கள் தேவனங்களோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை நீர் கொடுக்க போற தயவுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். இப்பொழுது உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே இந்த பாடல்களை பாடி இயேசு சுவாமி உம்முடைய நாமத்தை உயர்த்தி உமக்கு புகழ் கொண்டு வர நான் வருகிறேன் ஆண்டவரே. நீரே என்னோடும் கூட இருந்து ஆண்டவரே, இந்த நடத்துறவுடைய அடியானோடும் கூட இருந்து இந்த சங்கமத்தோடும் நீர் கூட இருக்க வேணும் என்று எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே நான் ஜெயம் எடுத்து இந்த நேரத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென், ஆமென்.

ஆம் இயேசு சுவாமி, உம்முடைய பாதத்திலே நாங்கள் சரணடைகிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம். ஆடு போல எங்களுக்காக அடிக்கப்பட்டு எல்லா அவமானங்களையும் எங்களுக்காக ஏற்றுக்கொண்ட இயேசு சுவாமி, உம்மை துதிக்காமல் எப்படி இருக்க முடியும் ஆண்டவரே?

கருணையுடனே ஆம் இயேசு சுவாமி, எல்லா நேரங்களிலும் நாங்கள் உம்மையே தொழுது உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்தி உம்மையே எப்பொழுதும் நாங்கள் மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன்.

வாழ்நாள் எல்லாம் துதிப்பாடுவேன் ஆராதிப்பேன். நீங்கள் ஒருவர்தான் ஆராதனைக்குரிய தெய்வம் ஆண்டவரே. கர்த்தரை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை, வானம் பூமி யாவையும் சிருஷ்டித்தவர் அவர், காட்டையும் கடலையும் அமைத்தேன தெய்வம், கண்மலையை திறந்து தாகம் தீர்த்தவரே. காற்றையும் கடலையும் அடக்கின தெய்வம், இந்த காலையிலே எங்கள் மத்தியிலே எழுந்தருளும் கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் அதிசயங்களை நீங்கள் செய்ய போகணும். புயல் எழும்பி நின்றாலும் நீங்கள் எழுந்து நின்று அதை அமைத்திர தேவன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சர்வமும் நீரே, எனக்காக யா

ஒன்றே இயேசு நாமம் ஒன்றே உயர்த்தேடுவேன் வாழ்நாள் எல்லாம்.

வாழ்நாளெல்லாம் துதி பாடுவேன் ஆராதிப்பேன். ஆம் இயேசு சுவாமி, வாழ்நாள் எல்லாம் உங்களுக்கு துதி பாடிக்கொண்டே நாங்கள் இருப்போம். நீங்கள் ஒருவர் தான் துதிக்கு பாத்திரரான கர்த்தர். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நான் உமக்கு ஒரு ஸ்தோத்திர பாடல் நான் பாடுகிறேன். எனக்கு ஆண்டவர் நீங்கள் தந்த இந்த பாடல், நீங்கள் சொல்லுறீங்கள் ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நில பேர்ந்தாலும் என்கிருப உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன கர்த்தாவே, மரணத்தினின்றும் எங்களை மீட்டீர் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் வந்தவர்களுக்கும் எங்களை அவர்களின் நின்றும் எங்களை மீட்டீர் ஆண்டவரே. உண்மை அறிவதை விட பெரிதானது ஒன்றில்லை என்று ஆவியானவர் தந்த பாடலை நான் இப்பொழுது அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் பாடுகிறேன். சோத்திரமே சோத்திரமே சோத்திரமே சோத்திரமே ஜீவன் தந்த கத்தருக்கு சோத்திரமே சோத்திரமே சோத்திரமே சோத்திரமே சோத்திரமே ஜீவன் தந்த கத்தருக்கு சோத்திரமே.

0: ஆமேன். உங்களுக்கே ஸ்தோத்திரம், துதி, கனம், மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே. நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன் இயேசப்பா. இந்த மிகுதி நேரத்தை நீங்க பொறுப்படுங்கோ. பாடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கோ. ஜெபிக்கிறவர் மேல் உங்களுடைய ஆவிய ஊற்றுங்க ஆண்டவரே. பிரதருக்கும் இதை நடத்த நீ தெய்வீக வல்லமை கொடுத்து நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரித்து, இந்த நேரத்திலே நானும் இந்த இடத்திலே சேர்ந்து கொள்ள நீர் எனக்கு தந்த இந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரித்து, எல்லா துதிக்கன மகிமை ஆல் ஆனர் அண்ட் க்ளோரி இஸ் யோர்ஸ். The beautiful and matchless name of Jesus. Amen and amen. Sotram.
1: Amen. Amen. இதுவரை சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே வந்து துதித்து ஆராதித்து பாடினவர் சாரிய ராஜா. இன்றைய நாளே இயேசு ராஜா தொழுது கொள்வோம். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆதியும் நீரே சோஸ்திரமே என்ற அருமையான பாடலை பாடினார். வயது முதிர்ந்தாலும் தேவன் தன்னை துதிக்கும்படி இந்த தாயாரை வைத்திருக்கிறார். இந்த தாயாருக்கு சங்கம வாழ்ந்து கொடுக்கும் வார்த்தை சங்கீதம் 34:1-2. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குமே பாராட்டும் சிறுமப்பட்டவர் அதை கேட்டு மோழ்வழந்த வார்த்தை சங்கம் வானொலிக்கு தாயாருக்கு அர்ப்பணம் செய்கிறது. கர்த்தர் இந்த மகளை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
0: Thank you, brother. Thank you for the word. Thank you. God bless you. Bye-bye.
1: God bless you too. தொடர்ந்து நாங்கள் சுவிசேகர் வானரியா அழைக்க போறோம். அதுக்கு பிறகு சிஸ்டர் டோலி அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட். சுவிசேகர் வானரியா.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். உங்களுக்கு 8 நிமிடங்கள் தருகிறேன். காரணம், இன்றைய நிகழ்ச்சி 9:30 முடிவு கொண்டு வர வேண்டும். எனவே இப்போது ஒப்பு கொடுக்கிறேன். பாஸ்டர் வழி நடத்துங்கள்.
2: ஆமென். நன்றி ஐயா. கர்த்தருங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆலயத்துக்கு போகவும் வரவும் உடைய சமூகத்திலே வந்து இணையவும் நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, இந்த நாளை நீர் ஆசீர்வதி தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த இடத்துல இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், இந்த நாட்களிலே ஆண்டவரே ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதி தரலும்படியாக, உங்களுடைய மகிழ்ச்சியினால் நிரப்பும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், அந்த நாட்களிலே கொம்பும் விரிவுளம்பும் உள்ள காளையிறதை பார்க்கிறோம், இதுவே உமக்கு பிரியம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரும் துதிக்கு பாத்திரமான கர்த்தர், துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்த்து நுகங்களை உடைக்கிற தேவனுமா இந்த நாட்களிலே இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். என்னோடு கூட வாருங்கள். ஹலேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஹலேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நன்றி. இன்ப இயேசுவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசுவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.

இயேசு நான் பார்த்தால் போதும், அவரோடு நான் இணைந்தால் போதும், இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமம் வேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே மீ

இன்ப இயேசுவை நான் பார்த்தால் போதும், அவரோடு நான் இணைந்தால் போதும், முட்கிரீடம் சூடப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன், முட்கிரீடம் சூடப்பட்ட தலையை பார்ப்பேன், நான் பொற்கிரீடம் சூடி நானும் புகழ்ந்திடுவேன், வாரினால் அடிக்கப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிக்கப்பட்ட

பாசம் செய்வீருமை துதிக்கிறோம் துதிக்கிறோம், நாங்கள் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அப்பா இந்த சூம்பிலே உம்மை

பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். இந்த சூமிலே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். அல்லேலூயா. கர்த்தாவே எழுந்தருளும் துதி.

0: ஆமென். நன்றி அப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஐயா உம்மொருவருக்கே அடிபணியும் ஐயா. கத்தாவே, நீர் உயர்ந்தவர் ஐயா, நீர் உன்னதமானவர் ஐயா. யூ ஆர் த ஓம்லி பிரசன்ஸ், யூ ஆர் த ஓம்லி பொட்டன்ட் ஃபாதர். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் இன்றைக்கு இருந்தவரா இருக்கிறீர் ஐயா. வேதம் சொல்லுகிறது, ஐ ஆம் த ஐ ஆம். நீர் இருக்கிறவரா இருக்கிற தேவனா இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன தேவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த துதிகளை முகர்ந்து கொண்டு ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நினைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதி தரலும்படியாக உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன். என் மீட்பரும் என் மேய்ப்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலி ஞாயிறு உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியே வந்து துதித்து ஆராய்ந்து பாரு. சுவிசேகர் வானர், ஜெர்மனி. கத்தர் அந்த மகனை ஆசிரியப்பாராக. தொடர்ந்தாக சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பின் பாச அண்டன் தாஸ்நாயம், அண்டன் தாஸ்நாயத்துக்கு பிறகு தேவசதி கரன் செல்ல போறோம். சிஸ்டர் டொலி, ஞாயிற்றுக்கிழமை உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தியிலே துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு 8 நிமிடங்கள் தருகின்றேன், வழி நடத்துங்கள். ஆமென்,
2: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் அப்பா புதிதான கிருபையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. அருமையான பாட்டை பாஸ்டர் பாடினார்கள். இந்த இயேசு ராஜாவை பார்த்தால் போதும் ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்காகவன்றியே நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உங்களை தொழுந்து கொள்வதற்கு அப்பா யாவருக்கும் உங்களுடைய பெலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அப்பா இந்த அபிஷேக ஊழியத்தை நீங்க உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட பரிசுத்தமான ஆவியின்படி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அப்பா தந்த கிருபைகளுக்கு நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. ஆமீன் அப்பா. நீங்க ஆவியில் அப்பா எங்களை பிள்ளைப்படுத்தி உங்களோட சித்தத்தின்படி நடத்துற கிருபைகளுக்கு நன்றி அப்பா, நன்றி.

அமேனப்பாங்கள் மத்தியில் நீங்க வந்து உலாவிக் கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்துறேன். நீங்களே ஆதி மந்தமா இருக்கிற தகப்பன் அப்பா. அப்பா நாங்கள் உங்களுக்கு முன்பாக இவ்வளவு முழங்கால் படியிட்டு தாழ்மையோட உள்ளத்தோட அப்பா தேவபயத்தோட நாங்கள் உங்கண்டையில் வந்து நிற்பதற்கு தந்த கிருபேலுக்கு நன்றி. உங்களோட பரிசுத்தமான அன்பினால நிரப்பியப்பா எங்களை வழி நடத்தி கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் வழி நடத்தி கொண்டு வர்ற உங்களோட பரிசுத்தமான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. உங்களோட ரத்தத்தினால மட்டும்தான் எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால் மட்டும்தான் எங்களுக்கு விடுதலை உண்டு அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்லும் பொழுது அந்த பாரத்தை சுமக்கிற உங்களை வெளியேற பெற்ற அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி எஸ்அப்பா. நன்றி நன்றி அப்பா. நன்றி அப்பா. இரத்த கோட்டைக்குள்ள ஆண்டவரே நீங்கள் எங்களை வைத்து உங்களை இரத்தத்தினால் கழுவிறையே நீங்கள் நடத்துகிற கிருபைகளுக்காக வென்றி நன்றி அப்பா. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை அநாதி சிநேகித்தினால் எங்களை எடுத்துக்கொண்ட கிருபைகளுக்கு நன்றி. இந்த நேரம் இப்பொழுதும் அப்பா அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காண்டி நன்றி. நன்றி அப்பா. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றேன். உங்களோட ஊற்று தண்ணீர் மூலமாக நானே வழியின் சத்தியம் என்று கூறியபடி உங்களுடைய சத்தியத்தின்படி வழி நடத்துங்கப்பா. உங்களுக்கு மகிழ்ந்து இருப்பதற்கு தந்த அந்த இலவசமான ஈவுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. என்று மானந்த என் இயேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் து

0: அமேன் அப்பா, இந்த காலை நேரத்தில் உங்களோட அபிஷேகத்தினால நீங்க நிரப்பி அந்த உங்களோட ஆனந்த அந்த கனியலை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. இந்த நாள் ஒரு சந்தோஷமான கிருபை நிறைந்த நாளாக அப்பா யாவரை முடிசூட்டி உங்களோட சித்தத்தின்படி நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீங்க பரிசுத்தமா இருப்பது போல எங்களையும் எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய இருதயங்களையும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் எங்களை பரிசுத்தமாக்கி உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளை எங்களுக்கு புதிதாக தந்து யாவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டு கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் ஞாயிறு உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் டோலி கல்கரி. இந்த மகள் நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சி நடத்துகிற சகோதரி என்பதையும் அருகே தருவேன். இந்த மகளை தேவன் அபரிவிதமாக ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசனா தலைக்கப் போகிறோம். அதுக்கு பின் தேவ செய்தியை கடந்து செல்ல போகிறோம். ஞாயிறு உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசையில துதித்து ஆராதித்த பாடம் வந்திருக்க உங்களுக்கு 8 நிமிடங்கள் தருகின்றேன். உங்களோட ஒப்பு நிகழ்ச்சியை நடத்துங்கள். ஆமென்.
2: இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஆராதிக்க போகிறோம், அவருடைய தழும்புகளை ஆராதிக்க போகிறோம். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. நாங்கள் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்களாக நாங்கள் இருக்கிறோம். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு நீர்தாமே உம்முடைய சரீரத்தில எங்களுடைய நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டிருந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களை உம்முடைய இரத்தத்தினால கழுவி விடும்படியாக உம்முடைய தழும்புகளை பார்த்து ஒவ்வொருவரின் குணமடைய இருந்த நேரத்தில் உதவி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு உண்மை ஆராதிக்கிறோம்.

மாமாண்டவரே, உம்முடைய இரத்தத்துல பாவங்கள் கழுவப்படுகிறது. உம்முடைய தள்ளும்புகளால நாங்கள் குணமாகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம்.

கம்போரே கிளன்சிங் டு கல்வாரி டைட் தேர் இஸ் ஒண்டர்ஃபுல் பவர் இன் த பிளட் தேர்

0: நிகழ்ந்த ஒவ்வொருவருடைய பாவங்களையும் கழுவிவிடும்படியாக உம்முடைய இரத்தம் தான் எங்களுடைய பாவங்களை கழுவுகிறது. உம்முடைய தழும்புகளை நோக்கி பார்க்கிற உம்முடைய சரீரத்துல நீர் அடைந்த ஒவ்வொரு தழும்புகள், ஆணி படிந்த தழும்புகள், முழுமுடியால் வந்த தழும்புகள், சவுக்கு அடியால் அடிப்பட்ட தள்ளும்புகள், இட்டியால் அந்த இதயத்தில குற்றப்பட்ட தள்ளும்புகள், இந்த ஒவ்வொரு தழும்புகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தழும்புகளுக்கு உண்டாக நீர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் குணமாக்குற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய வசனம் போய் சொல்லாது, இந்த நேரத்துல யார் யார் உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ, அந்த தழும்புகளை நோக்கி பார்க்கிறார்களோ, ஆண்டவரே பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிளந்திருக்கும்படி இயேசு நீர்தாமே உம்முடைய சரீரத்துல எங்களுடைய நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டீர், எங்கள் பாவங்களுக்காக காயப்பட்டீர், எங்கள் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டீர், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினிய இயேசுவே நீர் அந்த சிலுவையில் ஏற்றிக் கொண்டீர். உம்முடைய தழும்புகளா யார் யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் குணம் அடைவார்களாக. உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தை உயர்த்துகிறோம். யோவான் 3:30 இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும். ஒவ்வொருவரோடு கூட இருந்த அற்புதங்களை அதிசயங்களை செய்து ஒவ்வொருவரையும் பரவசப்படுத்துவீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதித்து சுகாப்தோடு பலத்தோடு இந்த கடைசி கால ஓட்டத்தில ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்தி துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் பாஸ்டர் ஆண்டன் ராஸ்டாம் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. இந்த ஊழியக்காரன் சங்கம வானொலியிலே தினம் தினம் செய்து கொடுக்கிற ஊழியக்காரன் அந்த ஊழியரை தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அழைக்க போறோம். பிரசோ சிஸ்டர் ரஜினி, சிஸ்டர் ரஜினிக்கு பிறகு தேவ சதியை கருத்துல போறோம்.
2: Praise the Lord, Brother Mahendran. God bless you.
1: I give you 8 minutes. Go ahead.
2: Amen. Amen. Amen. Thank you. Thank you, Lord, for this wonderful time, Lord, on a Sunday morning, Lord, to be able to come into your presence, Lord, with the nations of the world gathering together, Lord, at this very moment, Lord Jesus, on a fasting and praying day, Lord, with praises and worship and thanksgiving coming before you, my Father and my Savior, in the name of the Lord, our loving Savior, the Lord Jesus Christ alone. So we thank you for that, Lord. Now, Lord, even as we, Lord, come together, Lord, many that are, Lord, not being able to attend services personally, Lord, because of their conditions, Lord, maybe on their sick beds or in disability or whatever status, Lord Jesus, you are able to, Lord, visit them at this time, Father, even through these media networks, Lord, that you opened up and, Lord, being able to, Lord Jesus, broadcast right from Toronto, Canada, Lord, even as Brother Leslie, Lord, has been having the burden for this and, Lord, being able to come through it, Lord. Oh, so thank you for that. And even as Brother Mahendran is hosting it today, Lord, for being with him, leading him and guiding him from beginning to the end, Lord. You are our Savior. You are our God Almighty. You are the one who had set it all up, Lord, according to your will and your purposes, according to the times, Lord, that you have given us, Lord Jesus, set apart at a time such as this, Lord, that this very purpose in which 97 stations should join us, Lord, and get this receive this blessing, Lord, upon the nations that they are representing, Lord. So we thank you for that, Lord. In the name of Jesus, I pray. Thank you, thank you, thank you, Jesus. Amen and amen. Thank you, Lord. Praise you, Jesus. Worship you, Lord Jesus. Yesuvin naamam inidana naamam inayilla naamam inba naamam Yesuvin naamam inidana naamam inayilla naamam inba naamam paavathai pokkum payamadai neekkum பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரங்கும் வீசி வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் தேங்க் யூ லார்ட் எஸ் லார்ட் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் thank you Jesus the Lord even as Lord Jesus we are worshiping in your name Lord praising your name Lord coming in your name Lord Jesus Lord we pray Lord Jesus that this blessing Lord that you have given to us Lord will come and emanate Lord into the nations of the world as you have been Lord Jesus ministering to the people Lord up until this moment Lord Jesus the praises have been coming before you Lord so we thank you for that master there's nothing impossible Lord with you Lord bless the Lord my soul oh my soul worship

0: Thank you, thank you, thank you, Master. Praise you, Lord. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Lord, you said, Lord, if we do not praise, Lord, praise you and worship you, Lord, you will even raise up the stones and the rocks to come and worship you, O God. That's how much, Lord Jesus, you want adoration and praises and worship to come from the highest being that you created, Lord, a little lower than angels, you have said, Lord, that by your human beings, the human creation that you created, O God, after your own image, Lord Jesus. So we, Lord, take so much, Lord Jesus, of what it takes, Lord, for us, Lord, humbling ourselves, Lord, coming before you, Lord, for this great privilege you have given us, Lord, to humble ourselves, Lord, to come before you in praises and thanksgiving and adoration. And Lord, I pray, Lord Jesus, at this time, Father, even as the servant of the Lord who is going to come, Lord Jesus, Pastor Anthony Abraham, who's going to come and share the word, Lord, that you would, Lord, come upon him with the power of the Holy Spirit, Lord, that you have given him the anointing, Lord Jesus, to come forth, Lord, and bring forth the word that you have set upon his heart, Lord. And Lord, many would be here and many would be blessed, Lord, and not only hear us, but to be doers of the word, Lord, bring forth much fruit in their lives, Lord. So we entrust him fully into your hands, in Jesus' name, right to the end, Lord, be with us. Thank you for your goodness and your kindness and your mercy. In Jesus' name I pray. Amen and amen.
1: Amen. Thank you. இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியை துதித்து ஆராதித்து பாடிய சிஸ்டர் ரஜினி அலங்காரமான இந்த சகோதரி திங்கட்கிழமையிலே ஆங்கிலத்திலே நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சி நடத்துகிற சகோதரி இந்த சகோதரியை கத்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் தெய்வ செய்திக்கு கடந்து செல்லும் ஒரு சிந்தன துளிர் விசேட கவனிப்பு. ஒன்று ராஜாக்கள் 19:9 சொல்லுது, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவையை கட்டளையிட்டேன் என்றார். மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது யாராவது வந்து எமக்கு உதவி செய்து வழிகாட்டி ஆதரவு கொடுத்தால் எவ்வளவு ஆறுதலாயிருக்கும். இப்படியான அனுபவங்களுக்கூடாக நீங்கள் சென்றிருக்கலாம். ஆனால் இங்கே யாரோ உதவிட வரவில்லை, கர்த்தரே தமது ஊழியனுக்காக உதவிகளை செய்து ஒரு ஆயத்தம் பண்ணினார். அவன் தேசத்திலே தமது வார்த்தையை வரும் மட்டும் பனியும் மழையும் பெய்யாது என்று ஆகாப் அரசனுக்கு அறிவித்த மறுகணமே கர்த்தர் எலியாவிடம், நீ போய் கேரித் ஆற்றங்கரையில் இரு, நான் உன்னை காகங்களால் போஷிப்பேன் என்கிறார். பின்பு கேரித் ஆற்று நீர் வற்றும் தருவாயில் நீ சாரிபாத் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இப்படியாக ஒரு விசேட கவனிப்பை கர்த்தர் தமது ஊழியர்களுக்காக காண்பதை நாம் அறிகிறோம். இதோ கர்த்தர் இன்றும் தமது பிள்ளைகளில் கரிசனை உள்ளவராக இருக்கிறார், நாமோ அதை கண்டுகொள்ள தவறுகிறோம். கர்த்தர் சொன்ன இரண்டு காரியங்களுமே மிகவும் அசாத்தியமானவைகள். உள்ளதையும் பார்த்து உண்பதுதான் காகத்தின் குணம், மாறாக உணவை கொடுப்பதற்கல்ல. ஆனால் இங்கே காகங்கள் எலியாவுக்கு உணவு கொடுக்க காண்கிறோம். இந்த காகம் நமது ஊரில் காண்கின்ற காகம் அல்ல, காகத்தின் இனத்தைச் சேர்ந்த பெரிய பறவை. மேலும் விதவைகள் என்பவர்கள் அக்காலத்தில் சமூகத்தால் தள்ளி வைக்கப்பட்டவர்கள், மிகவும் கஷ்டத்தில் இருப்பவர்கள், தங்களது ஜீவத்தை நடத்துவதற்கே போராடுவார். ஆனால் கர்த்தரோ எலியாவை பராமரிக்க ஒரு விதவைக்கே கட்டளையிட்டதாக எலியாவிடம் கூறுகிறார். இது சாத்தியப்படுமா? இவையெல்லாம் அசாத்தியமானவர்களால் தெரிந்தாலும் கர்த்தர் சொன்னதை கேட்டு எலியாவும் அப்படியே செய்தார். கர்த்தர் சொன்னபடியே எல்லாம் நடந்தது. அன்புள்ள தேவ ஜனமே, தேவனுடைய வழிகள் எமக்கு அசாத்தியமாக தெரியலாம், நமது மாம்ச கண்களுக்கு சந்தேகம் எழுப்பலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் 100 வயதிலும் ஆபிராமுக்கு ஒரு மகனை கொடுத்தவர், மகாபெரிய சுவந்த சமத்தை இரண்டாக பிளந்தவர், இவருக்கும் எதுவும் சாத்தியமே. இதை நம்பி ஏற்றுக்கொள்வதுதான் நாம் எதிர்கொள்ளும் சாவால். அவருடைய வார்த்தை சொல்வது எமக்கு சில வேளை அசாத்தியமாக தெரியலாம், ஆனால் விசுவாசத்தை நம்புவது அவரே சாத்தியமாகும். ஆமேன், ஆமேன். நாலு பேர் செய்திக்கு கடந்து செல்ல போறோம். இந்த தேவ செய்தியை கொடுக்க ஒன்றும் வரவில்லை, வருவதா சொன்னார் பாஸ்டர். தேவ செய்தியை கொடுக்க வரவில்லை, எனவே அவரை தேவ செய்தி கொடுக்கும்படி லெஸ்ட் பிரதர் உரியக்காரருக்கு டெலிஃபோன் கொடுத்து கொண்டிருக்கார். இன்னும் முடிவு வரவில்லை, அவர் வரும் வரை நாங்கள் இருப்போம், ஒரு தேவ செய்தியை கேட்போம். அவர் வருவார், அவர் தேவ செய்தி வரும்பொழுதும் வரும் வரை நாங்கள் ஒரு பாடலை கேட்போமா? அவர் வருவார் சில நிமிடங்களில், அவர் 6 மணிக்கு வருவதாக சொல்லியிருந்தார், 5 மணி, அதுவரை நாங்கள் ஒரு பாடலை கேட்போமா? பார்ப்போம்.

0: ஆமென் ஆமென். இதுவரை வேதமும் துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது தேவ செய்தி கடன் செல்ல போறோம். இப்பொழுது தேவ செய்தி கொடுக்க பாஸ்டர் ஆன்சல்
1: Recording stopped.
0: வந்திருக்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: Recording in progress.
0: பிரைஸ் லார்ட் எப்ரஹாம். மைக் ஆன் பண்ணுங்க பாஸ்டர். பிரைஸ் லார்ட் அட்டனி அப்ரஹாம்.
2: Yeah, praise the Lord.
0: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கமா வானொலியின் உபவாச தூதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே தேவ செய்தி கொடுக்க வந்திருக்கிற உங்களுக்கு 30 நிமிடங்கள் தருகிறேன். 30 மினிட்ஸ் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர். நீங்கள் நிகழ்ச்சியை நடத்துங்கள். ஆமேன்.
2: ஆமேன் ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நினையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இன்றைய நாளிலும் அவர் செய்து முடித்தவைகளை எங்களுக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறவர்களை அறிந்து கொள்வோம். அப்பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளுக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறீர். அவைகள் யாவும் இன்றைய நாளிலே எங்களை மேற்கொள்ளட்டும், அதிலே பலகி பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, எடுப்போம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:16-17 நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம்

பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். பிரியமானவர்களை கவனியுங்கள், அநேக வேளைகளிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளாதபடியினால் அவற்றுக்குள் இருக்கிற சத்தியங்கள் நம்மை மேற்கொள்ளாமல் நம்மை விடுதலை ஆக்காமல் இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். கவனியுங்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நாங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். நாங்கள் மத்தேயு 28 வாசிப்போமானால், அவர் இறுதி பரியந்தமும் சதா நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறார். அப்போஸ்தலர் 17:28 வாசிப்போமானால், அவருக்குள் நாங்கள் இருக்கிறோம், அசைகிறோம், வாழுகிறோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் இருப்பதுதான் கிறிஸ்தவம். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நாங்கள் அவருக்குள்ளா இருக்கிறோம் என்றால் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சரீரமாக இருக்கிறோம், அவருடைய சரீரத்தின் அங்கங்களாயிருக்கிறோம். ஆமென். அப்ப கவனியுங்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? இதை அறிய வேண்டும், தியானிக்க வேண்டும், இதை மறுபடியும் மறுபடியும் பேச வேண்டும். அப்பொழுது இவைகள் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். மாத்திரமல்ல, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், இந்த இடத்திலே தான் நாங்கள் தவறு பண்ணுகிறோம் அநேக வேளைகளிலே. ஏனென்றால் இது எங்களை குறித்து பேசப்படவில்லை, ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம் எங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, கவனியுங்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அப்படியானால் இந்த வசனம் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை கெடுப்பார் என்றுதான் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் கவனியுங்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? ஒருவன் என்றால் இன்னொருவனை குறித்து இங்கே தேவன் பேசுகிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நீங்கள் அது மறுபடியும் பார்த்து என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். அப்ப தேவன் எதை கெடுக்கிறார்? நம்மை கெடுக்கும்படியா இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 9:9 இப்படியாக சொல்லுகிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட படுபாவியையும் பிரகாசிப்பிக்கிற அழிக்கிறதல்ல, பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. ஆமென். அப்ப உலகத்திலே வந்த எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், அவனை அழிக்கும்படி தேவன் வரவில்லை, அவனை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாய், அவரை போலவே ஒளியாக மாற்றுகிற தேவனாய் அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 10:10-11 வரைக்கும் வாசிக்கிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். கவனிங்கள், எங்களை அழிக்கும்படி அல்ல, எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்ப கவனியுங்கள், எங்களுடைய ஜீவனை எடுக்கும்படி அல்ல, எங்களை கெடுக்கும்படி கிறிஸ்து வராமல் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படி அவர் வந்திருக்கிறார். ஆமென். மேய்ப்பனா இராதவனும், ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாததுமான கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு, அழிவு வருகிறதை கண்டு, கெடுதல் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது
ஓ நாய் ஆடுகளை பீறி போடும், அழித்து போடும், அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறபடியினால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளினால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். ஹலலூயா. அப்ப கவனியுங்கள், நாங்கள் அவருடைய ஆலயமா இருக்கிறோம். ஏதாவது இந்த ஆலயத்தை கெடுக்க வந்தால், அது நோயா இருக்கட்டும், வருத்தமா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், பிசாசின் பில்லி சூனிய கிரியைகளா இருக்கட்டும், இவை எல்லாம் அவருடைய ஆலயத்தை கெடுக்க வந்தால் அதை அவர் கெடுப்பாரே அல்லாமல், நம்மை அவர் கெடுக்கிற தேவனாய் அல்ல, நம்மை அவற்றிலிருந்து விடுதலை ஆக்கி உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். கவனியுங்கள், ஜோவான் 3:14-15 வரைக்கும் வாசிக்கிறேன். தர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் அழிந்து போகாமல், அவனை அழிக்கும்படி அல்ல, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே புறான குமாரனை விசுவாசிக்கிறவனவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப தேவன் வந்ததின் நோக்கமே நம்மை பிசாசின் கையில் இருந்து, இருளில் இருந்து, அவருடைய ஆலயமாய் செயல்பட வேண்டிய நாங்கள் அப்படி செயல்படாதபடிக்கு, பிசாசினுடைய கிரியை அங்கே இருக்குமானால் அதை அழிக்கும்படிக்கு வந்தாரே ஒழிய நம்மை அழிக்கும்படி அவர் வரவில்லை. அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே, கவனியுங்கள், அவராலே உலகம் அழிக்கப்படுவதற்கல்ல, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை பிதா அனுப்பினார். ஆமென். ஆகவே எங்களை விடுதலை ஆக்குவது மிகவும் முக்கியமான காரியம். எங்களை விடுதலை ஆக்குவதே தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது, எங்களை உயிர்ப்பிக்கிறதே தேவனுடைய நோக்கமாயிருக்கிறதே அல்லாமல் நம்மை அழிப்பது அல்ல. இன்னும் சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். லூக்கா 9:52-56 வரைக்கும் வாசிக்கிறேன். தனக்கு முன்பதாக தூதர்களை அனுப்பினார். இங்கே தூதர்கள் என்று சொல்லப்படுவது அப்போஸ்தலர்கள். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படிக்கு சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு முன்பாக அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கவனியுங்கள், தேவ சித்தத்துக்கு புறம்பாக இந்த ஜனங்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். அவருடைய சீஷர்களாகிய யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, எலியா செய்தது போல வனாந்தரத்திலிருந்து வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார் என்பதை நீங்கள் ரட்சிக்கவே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். அப்ப கவனியுங்கள், தேவ சித்தம், தேவ திட்டம் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அவருடைய ஆலயமா இருக்கிறோம், அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே வந்தபடியினால் நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. தேவ
தேவன் நமக்குள்ளே வந்தபடியினால் நாங்கள் தேவ ஆலயமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த தேவன் நமக்குள்ளே வந்தபடியினால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள் ஓடி போகிறது. இருளில் நாங்கள் இருப்போமானால் அங்கே ஒளி வரும் பொழுது இருள் அங்கே இருக்க முடியாது. அதே போலத்தான் பரிசுத்த தேவன் நமக்குள்ளே வரும் பொழுது, அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே வரும் பொழுது, அங்கே அசுத்தங்கள் கிரியை செய்யவே முடியாது. அவைகள் நிச்சயமாய் ஓடி போக வேண்டியது அவசியம். ஆமென். லூக்கா 4:34-35 வரைக்கும் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர். அப்ப கவனியுங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம், கெடுக்கவா வந்தீர். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் அவனை அவர் கெடுப்பார். இங்க பார்க்கிறோம், பிசாசு சொல்லுகிறான் இயேசுவை பார்த்து, நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர். ஏனென்றால் அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், பிசாசு பிடித்தவனா இருக்கிறான். அவன் தேவனுடைய ஆலயமாய் செயல்பட வேண்டியவனை பிசாசு என்ன செய்திருக்கிறது, மேற்கொண்டு அவனுக்குள்ளே கிரியை செய்கிறது. அங்கே இருக்கிற பிசாசு பேசுகிறது, அவனுக்குள் இருக்கிற பிசாசு பேசுகிறது, நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர். உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தம் இட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அத்தட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே தள்ளிவிட்டு அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், தேவன் நம்மை விடுதலை ஆக்கும்படி வந்தார். ஆமென். எல்லா பாவத்திலும் இருந்து, எல்லா சாபத்திலும் இருந்து வந்தது மாத்திரமல்ல, விடுதலை ஆக்கினது மாத்திரமல்ல, நம்மோடு என்றென்றைக்கும் கூட இருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவருடைய ஆலயமாக நாங்கள் இருக்கிறோம். பிசாசு எந்த கிரிகையை அந்த ஆலயத்தை கெடுக்கும்படி கொண்டு வந்தாலும், தேவன் அதை கெடுக்கிறவராய், அதை நிர்மூலமாக்குறவராய், அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குறவராய் இருக்கிறார். ஆனால் அநேக வேளைகளிலே ஈவன் சுகயீனங்கள் கூட இது பிசாசின் கிரிகை என்பதை அறியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், இலகுவாக இடம் கொடுக்கிறோம், பலவீனங்களுக்கு இடம் கொடுக்கிறோம், சுகயீனங்களுக்கு இடம் கொடுக்கிறோம், தருத்திரம் பற்றாக்குறைக்கு இடம் கொடுக்கிறோம், வேதனைகள் துன்பங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் தேவனால் உண்டான காரியம் அல்ல, இவைகள் சாபத்தினால் வந்த காரியம். ஆனால் இந்த சாபத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அதைத்தான் கலாத்தியர் 3:13 நாங்கள் வாசிக்கிறோம், மரத்திலே தொங்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. வாசிக்கிறேன், ஒரு நிமிஷம்.

வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக, கவனிங்கள், நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். இனிமேல் தான் மீட்பார் அல்ல, நம்மை மீட்டு கொண்டு விட்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று. ஆமென். ஆகவே எல்லா விதமான சாபத்திலும் இருந்து நாங்கள் பரிபூரணமாய் விடுதலையாக்கப்பட்டோம். இதை நாங்கள் விசுவாசிக்கும்படிக்கே தேவன் விரும்புகிறார். வேதத்திலே மறுபடியும் மறுபடியும் இவைகளை நாங்கள் விசுவாசிப்போமானால், விசுவாசியுங்கள் விசுவாசியுங்கள் என்றுதான் சொல்லுகிறார். இவைகளை நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். அப்போஸ்தலர்கள் 10:38 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும், கவனியுங்கள், இதுதான் முக்கியமான காரியம், பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும், கவனியுங்கள், குணமாக்குறவராயும். அப்ப சிக்னஸ் இன்டைரக்டா எங்கிருந்து வருது என்றால் அது ஒரு பிசாசின் கிரிகை. ஏனென்றால் திக்னஸ் மூலமாய், வியாதிகள் மூலமாய் நம்மை அழிக்கவும் நம்முடைய சமாதானத்தை சந்தோஷத்தை திருடவும் அவன் வருகிறான். அப்ப அவருடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப நம்மை விடுதலை ஆக்குவதுதான் தேவ சித்தம், தேவ நோக்கம். பிசாசின் கிரியைகளில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் திட்டமாய் இருக்கிறது. 1 John 3:8 இப்படியாக சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இன்னொரு விதத்திலே சொன்னால் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு, கவனிங்கள், என்ன நோக்கம், தேவனுடைய நோக்கம் என்ன, பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டான். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையின் வந்ததின் நோக்கம் என்ன என்று சொன்னால், பிசாசுனுடைய கிரியைகளை அழித்து நம்மை விடுதலை ஆக்குவது மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பது, நமக்குள்ளே வாழுவது தான் தேவ சித்தம், தேவ திட்டமாயிருக்கிறது. எங்களை விட்டுட்டு போகிற தேவன் அல்ல, எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அவரிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறபடியினால் அவர் ஒரு பொழுதும் நம்மை கைவிடாத தேவனாய், விட்டு விலகாத தேவனாய் அவர் இருக்கிறார். ஹலலூயா. புதிய உடன்படிக்கையின் படி தேவன் ஒரு பொழுதுமே நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல, நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, மாறாக என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவராய் அவர் இருக்கிறார். புதிய உடன்படிக்கை அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. புதிய உடன்படிக்கையின்படி அவர் ஒரு பொழுதும் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். ஹலலூயா. எடுப்போம், வாசிப்போம். எரேமியார் 32:38 வசனத்தை வாசிப்போம்.

0: அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஹலலூயா. நாங்கள் எப்பொழுதும் தேவனுடைய ஜனமாய் இருப்போம். அவர் எங்களுடைய தகப்பனாய் எங்களுடைய தேவனாய் எப்பொழுதும் இருப்பார். அவர் விட்டு விலகி போறவர் அல்ல. ஏனென்றால் இது புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையின்படி தேவன் எங்களை விட்டு விலக மாட்டார். மாறாக எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே புதிய உடன்படிக்கை அறிந்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கையின்படி தேவன் உடன்படிக்கையை மீறுகிற தேவன் அல்ல, உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபொழுதும் ஒழிந்து போவதில்லை. இது நமக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. தேவன் ஒரு பொழுதும் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுகிறதில்லை. கவனியுங்கள், புதிய உடன்படிக்கையை நாங்கள் எசாயா 54:8 வாசிக்கலாம். அற்பகாலம் உண்ட கோமத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கவனியுங்கள், இது புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் குறிக்கிறது. இந்த சொற்பகாலம் அற்பகாலம் மூண்ட கோபம் என்கின்றது பழைய ஏற்பாட்டு காலம். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நம்மை விடுதலை ஆக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போலிருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிடுகிறேன். அல்லேலூயா. அப்ப அவர் நம்மை அழிக்கும்படிக்கு அல்ல, கெடுக்கும்படிக்கு அல்ல, எங்கள் மேல் கோபம் கொள்ளும்படிக்கு அல்ல, எங்களை கடிந்து கொள்வதும் அல்ல. புதிய உடன்படிக்கையின்படி மலைகள் விலகினால் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை. கவனிங்கள், இதுதான் புதிய உடன்படிக்கை. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ரெண்டு உடன்படிக்கை நமக்கு இருக்கிறது. அதை நாங்கள் 8 வாசிக்கலாம். எசாயா 54:8 வாசிக்கலாம். ஆகவே புதிய உடன்படிக்கையின்படி பழைய உடன்படிக்கையின்படி அவர்கள் மீறினபடினால் அவர்கள் அந்த உடன்படிக்கையை மீறினபடினால் தேவன் நம்மோடு கூட மறுபடியும் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த புதிய உடன்படிக்கையின்படி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கவனியுங்கள், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேச்சரவற்றவளே, இதோ நான் என் கல்லுக்களை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பனகனிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். அவனின் புதிய உடன்படிக்கை இதுதான் பிரியமானவர்களே. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், தேவ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அல்லேலூயா. அப்ப புதிய உடன்படிக்கையின்படி சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. சத்துருடைய கிரிகள் நிச்சயமாய் நிர்மூலமாக்கப்படும். மாறாக அவர் கொடுத்த அந்த ஒரே பலியினால் நானும் நீங்களும் என்றென்றைக்கும் பூரணம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். வாசிப்போம் எபிரேயர் 10:14 இப்படியாக சொல்லுகிறது, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு என்ன சொல்லுகிறார், சிலுவையிலே எல்லாம் முடிந்தது, செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் செய்து, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காக, பாதுகாப்புக்காக, எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று அறிக்கை. ஆமென். இதை நாங்கள் விசுவாசிப்போமானால் நாங்கள் நிச்சயமா இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமென். அவர் பே பண்ணினபடினால் நானும் நீங்களும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அநேகர் அப்படியாக இருக்கிறோம், ஜபித்து விட்டு இன்றைக்கோ ஒரு நாள் நடக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது எப்படி நம்மால் செய்ய முடியும்? பிரியமானவர்களை கவனியுங்கள், நீங்கள் ஒரு ஷொப்புக்கு போகிறீர்கள், ஒரு கடைக்கு போகிறீர்கள், நீங்கள் ஒரு காரியத்துக்காக என்ன செலுத்துகிறீர்கள், பேமெண்ட் செலுத்துகிறீர்கள். செலுத்தி விட்ட பின்பு நீங்கள் என்றைக்கு ஒரு நாள் அவர் தருவார் என்று நீங்கள் நினைக்காமல் மாறாக இப்பொழுதே தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். தராவிட்டால் நீங்கள் அவரிடத்திலே கேட்டுக்கொள்வீர்கள், டிமாண்ட் பண்ணுவீர்கள், இப்பொழுதே எங்களுக்கு வேண்டும், we have paid it, நாங்கள் பே பண்ணினோம். அப்ப கவனியுங்கள், எங்களுக்காக இயேசு ஏற்கனவே பே பண்ணி விட்டாரானால் நிச்சயமா இன்றைய நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இப்பொழுதே பெற்றுக்கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் காத்திருந்தார்கள், ஏனென்றால் அவர்களுக்காக யாரும் பே பண்ணி முடிக்கவில்லை, மாறாக அவர்கள் சுயக்கிரியை செய்ய வேண்டி இருந்தது. ஆனால் இப்பொழுதோ தேவனே நமக்காக பே பண்ணி இருக்கிறபடினால், செய்து முடித்திருக்கிறபடினால், கிரயத்தை செலுத்தி இருக்கிறபடினால் இன்றைக்கே இப்பொழுதே பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், நாங்கள் உம்முடைய ஆலயமா இருக்கிறபடினால் எங்களுடைய ஆலயங்கள், எங்களுடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்கப்பட்டிருக்கிறது, வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரராய் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே நீர் வாக்கு பண்ணினவர்கள், உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளுவதா, நீர் செய்து முடித்தவைகளாகிய சுகம், ஆசீர்வாதம், பலன், பாதுகாப்பு, அதிகாரம், வல்லமை, இவைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொந்தம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுக்க கூடுமோ என்று சொல்லுகிறேன். பிள்ளைகளின் அப்பம் இது இவர்களுக்கு சொந்தம். மெய்யான சமாதானம், மெய்யான சந்தோஷம், மெய்யான பரிசுத்தம், மெய்யான பாதுகாப்பு, இவைகள் எல்லாம் இவர்களுக்கு சொந்தம். ஆகவே இப்பொழுது நீர் செய்து முடித்த யாவும் இப்பொழுது இவர்களை மேற்கொள்ளுவதால், சாபங்களை நீரேற்றுக் கொண்டபடினால், சுவையினங்களை நீரேற்றுக் கொண்டபடினால், வேதனை துன்பங்கள் யாவற்றையும் நீரேற்றுக் கொண்டபடினால், உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுதே விடுதலை ஆனார்கள், இப்பொழுதே பூரணமாய் விடுதலை ஆக்கப்பட்டார்கள். உம்முடைய ஆவியானவர் இவர்களுக்குள் வாசம் பண்ணுகிறபடினால் இவருடைய சரீரங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் ஆபிரகாம், இன்றைய நாள நல்லொரு விளக்கத்தை கொடுத்தீர்கள். ஒன்று கொரிந்தியர் 3:15, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்த, அந்த ஒருவன் யார் என்பதை இங்கே வேதாமத்திலே அநேக வார்த்தைகளை தொகுத்து விளக்கத்தை கொடுத்தீர்கள். மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. யோவான், கலாத்தியர், அப்போஸ்தலர் போன்ற வாரங்கள் ஊடாக அந்த ஒருவன் என்பதை யாரை குறிக்கிறது என்பதை மிக தெளிவாக எங்களுக்கு அறிவித்தீர்கள். மிக மிக ஆச்சரியமா இருந்த பாஸ்டர், அருமையான செய்தி. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை நேரம் செய்து கொடுத்தோர் பாஸ்டர் ஆகிறான். ஒருவன் அவன் யார் என்பதை நல்ல விளக்கத்தை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜோதிகள் இருக்க போறோம். நாளே முடிவு ஜோதிகள் இருப்போம். நேரம் நாங்கள் தேவாலயத்துக்கு கடந்து செல்ல வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. முடிவு ஜோதிகள் எடுப்போம். அன்பான பரலோக தகப்பன் சுவாமி, இன்றைய நாளே இந்த சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்த பிள்ளைகள், பாட்டு பாடின பிள்ளைகள், தேவனை நோக்கி பார்த்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து, இன்றைய நாள தேவ செய்து கொடுத்த பாச ஆபிரகாம் அபரிமிதமாக ஆசீர்வதித்து, சங்கம வானொலியம் ஆசீர்வதித்து வழியெடுத்த வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க, என் ஆத்மாவே சொல்ல போறோம். எல்லாரும் மைக் ஓன் பண்ணுங்க. ஸ்ரீதர் டோலி மைக் ஓன் பண்ணுங்க. ஸ்ரீதர் ரஜினி மைக் ஓன் பண்ணுங்க. எல்லோரும் என் ஆத்மாவே சொல்லுவோம். என் ஆத்மாவே
2: கத்தரை சோஸ்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கத்தரே சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
1: ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். இது ஒரு நேரம் இணைந்து அபிஷேக ஆராதனையிலே இணைந்து வழிநடத்திய அதிகால வேளையிலே, அதாவது எங்களுடைய கனடா நேரம் 5 மணிக்கு எங்களுடன் தேவ ஊழியர் சௌரம் மாயந்தனையாக இணைந்து இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்கினார். அவரோடு இணைந்து சௌரி ரஞ்சினி அவர்களோடு அதிகால வேளையிலே வேன்குவரில் இணைந்தார்கள். சௌரி டோலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்ட்டாவிலிருந்து இணைந்தார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் காலை வேளையிலே பாஸ்டர் அண்டன் ராசனாயம் அவர்கள் டொரண்டோவிலிருந்தும், மாலை வேளையிலே எங்களுடன் காலை வேளையிலே சௌரி மிஸ்ஸஸ் ஆரியராஜா அவர்கள் டொரண்டோவிலிருந்தும், மாலை வேளையிலே எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகர் எட்வின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலும் இணைந்து வழி நடத்தினீர்கள். அதே வேளையிலே எங்களுடன் மாலை வேளையிலே பாஸ்டர் ஆண்டனிஸ் லீ இப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கத்துடைய வசனங்களை எடுத்து விதைத்திருக்கிறார். உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இவற்றை நீங்கள் மறுவழைப்பிலே கேட்கின்ற பொழுதும், அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டர் கூடாக பார்க்கின்ற பொழுதும் கத்திரதாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக உங்களை வழிநடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவழைப்பிலே அவர்களும் ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் கூடாக பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு கூடாக வழிநடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விசேடமாக பாவ சாப நோய்களிலிருந்து கத்தர் விடுதலையாக்கி ஆசீர்வதித்து பாதுகாப்பாக இருக்கிறார். ஆமேன். வார்த்தைகளை கேட்டோம், உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளை 100 மடங்காக பெருகச் செய்வாராக. மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னொரு நேரடி ஒலிபரப்பிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். நாளைய நாள் விடுமுறை நாளாக இருப்பதனாலே செவ்வாய்க்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கருத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். சடமாக இணைந்திருக்கிற பாஸ்டர் அண்டனி சில்லை இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்தும், சௌரம் மாயந்தன்னையா, சௌரி டாலி, சுவிசர் எட்வின் வானர், சௌரி ராஞ்சினி அவர்களையும் ஜபங்களோடு, பாடல்களோடு, துதிகளோடு வழிநடத்தின மிஸ்ஸஸ் ஆரியராஜா அவர்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் எங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டிய காரியமாக இருக்கிறது, எங்களுக்கு காலையாக இருக்கிறது. அந்த வகையிலே பலர் ஆலயங்களுக்கு சென்று வந்திருப்பீர்கள், ஆனால் நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அந்த வகையிலே எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்தில் எங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன்.
4: ரெக்கார்டிங் ஸ்டார்ட்.
3: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் அடுத்து ஜீசஸ் கிறிஸ்து

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என கண்பான சங்கமம் வானொலி நேயர்களே, வர இருக்கும் நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி உங்களை மனமாற வாழ்த்தி நிற்கின்றது சங்கமம் வானொலி.

பிறகு இருக்கும் புத்தாண்டில் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கை வாழ தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று மனமாற வாழ்த்தி நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிற்கும் வானொலி சங்கமம்.

அது மட்டுமல்ல, இந்த வானொலியானது தேவனின் அளவில்லாத கிருபையால் தை முதலாம் நாளில் தனது மூன்றாவது அகவையில் காலடி எடுத்து வைக்க இருக்கிறது என்பதையும் நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: அன்பான சங்கமம் வானொலி நேயர்களுக்கு நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டுமாய் கூறி நிற்கின்றது சங்கமம் வானொலி.
1: அழைத்திடும் பொழுதெல்லாம் நம்முடைய அருகில் வந்து நிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய சித்தம் மாத்திரமே செய்ய போகிறோம். இப்பொழுதும் உம் சித்தம் என்னவோ அதை நித்தம் செய்யவே என்று சொல்லி எல்லாரும் ஒருமித்து பாடுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தேவனை ஆராதிக்கும் இந்த நேரத்தில் தேவன் நமக்கு ஒரு புதிய பலனை தருகிறார். முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் கரங்களை உற்சாகமாக தட்டி ஆவியிலே நிறைந்து பரிசுத்த தேவனை ஆராதி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தென்றல் இதம் தரும், இயேசுவின் அன்போ எல்லாம் தரும். அது இயேசுவுக்கு லேசான காரியம் என்று பாடியவர்தானே நமது அன்பு சகோதரர் வியாசர் எஸ் லாரன்ஸ். இசை தென்றல் இம்மானின் ரம்யமான இசையமைப்பில் கேட்டு மகிழுங்கள் கண்மலை ராகங்களின் புதிய படைப்பு என்னை தேடி. அகத்தின் மகிழ்ச்சி முகத்தில் தெரியும் என்பார்கள். சீயோன் குமாரத்தியின் மகிழ்ச்சியோ சிரசில் இருக்கும் என்று திருமறை சொல்லுகிறது. நாங்களும் அதைதானே பாடுகிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் பரம தகப்பனே, தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் துதிக்கும் உங்களை துதிக்க எங்களுக்கு நீர் தந்த பெரிய சுலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காகவும் அவரோடு கூட உமை புகழவும் விசேஷமாக இந்த ஓசன்னா MP3 CD பாகம் 4 பாடல்கள் மூலம் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சுகம், விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த பாடல்கள் தொனிக்கும் இடமெல்லாம் உம் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆவியானவரின் தொடுதலை மக்கள் உணரட்டும். இந்த பாடல்களை உருவாக்கின சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள் குடும்பம் ஊழியத்தையும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்கள் மூலம் உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவின உமக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே.

தம்முடைய காரியத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல, அவர் நம்மை

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன்.

அநேக பாவங்களை செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் நின்ற போதும் இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் சங்கமம் .ca@gmail.com அல்லது

சர்வ வல்லமை நிறைந்த நம் தேவனின் அடோனாய் என்கிற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த துதி ஆராதனை சிடி வால்யூம் 2 தேவனுடைய வழிநடத்துதலின் மூலமாக மாத்திரம் ஆயிற்று. நம் திரியேக தேவனுக்கு நான் இதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்காக ஜெபித்தவர்களுக்கும் கடினமாய் உழைத்தவர்களுக்கும் உதவி செய்ய முன்வந்தவர்களுக்கும் எனக்கும் என் பெற்றோருக்கும் பலனை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடோனாய் முதலாம் வால்யூம் கேட்ட அநேகர் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களையும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். இதற்காக நான் முற்றிலும் தேவனுக்கே எல்லா துதியையும் செலுத்துகிறேன். இந்த அடோனாய் இரண்டாம் வால்யூம் பாடல்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களிடத்தில் சொல்ல விரும்பினால் நீங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கான தொலைபேசி எண் அடோனாய் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ் 9884555164. நான் மறுபடியும் சொல்கிறேன், 9884555164. ஹோலி காஸ்பிள் மியூசிக் என் நம்பர் 9380222628. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹோலி காஸ்பிள் மியூசிக் 9380222268. அடுத்ததாக நாங்கள் வெளியிடவிருக்கிற அடோனாய் மூன்றாவது வால்யூமை உங்கள் ஜெபத்திலே நீங்கள் நினைத்துக் கொள்ளும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இரண்டு பேராக இருந்தாலும் சரி, மூன்று பேராக இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தில் கூடும்போதே அவர் வருகிறார். அப்படித்தான் வேதம் சொல்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், ஜெபியுங்கள், ஆலயத்திற்கு செல்வதை விட்டுவிடாதிருங்கள், குடும்பத்திலும் ஜெபியுங்கள், எல்லா இடங்களிலும் அவர் நாமத்தில் கூடுங்கள், ஜெபியுங்கள். ஆராதிப்பதும் ஒரு வகையான ஜெபம்தான். ஆராதனை செய்வது யுத்த ஜெபம் செய்வதற்கு சமம். துதிகளின் மத்தியில் அவர் வாசமாயிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா அவர் பிரசன்னம். அவர் நம் மத்தியில் வந்தால் எல்லாமே நடக்கும். என்ன? அற்புதம், அதிசயம், சுகம், விடுதலை, வியாதி மாயமாய் மறைந்து போகும். மாயமாயினா மிராக்குலஸ்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிராக்குலஸ்லினா அப்படியே சடனா இருக்கும், அப்படியே இல்லாமல் போயிடும், அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடும். ஆம், அவர் வரும்போது எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். அவர் பிரசன்னம் எப்ப வரும்? அவர் நாமத்தில் நாம் கூடும்போது அவர் பிரசன்னம், அவரை துதிக்கும் போது அவர் பிரசன்னம் வருவார். விடுதலை. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட்.